0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருவையாறு. காவிரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருவையாறு. காவிரி கோட்டம் என்று கயிலையாளியாம் ஐயாறப்பர் உரைகோயில் போற்றப் பெறுகிறது. பூலோக கயிலாயம், காசிக்கு நிகரான தலம் என்ற சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஐயாறப்பர் காண்டற்கரிய கடவுளாக தீண்டா திருமேனி கொண்டு விளங்குகின்றார். ஐயாறப்பா என்று ஒருமுறை ஒலித்தால் 7 முறை அவ்வொளி அடுக்கி வரும் அற்புதமான பிரகாரமுடையபதி. 7 திருவூர்களில் முதலாவதாக உள்ளது. அதிகார நந்திக்கு அருளிய வரலாறு அற்புதமானது. அப்பர் சுவாமிகளுக்கு கைலை காட்சி நல்கிய தலம். சுந்தரர் பெருமானுக்கு காவிரி விலகிய அருள் பாலித்த வரலாறு மெய்சிலிர்க்கச் செய்வதாம். ஆட்கொண்டார் சன்னதி. அறுமுகப் பண்ணவன் வில்லேந்திய வேலவனாக அருள் பாலிக்கும் சன்னதி. அறம்பளர்த்த நாயகி சன்னதி. ஒவ்வொன்றும் அளப்பரும் சிறப்பினதாம். ஐயடிகள், காடவர்கோன், பட்டினத்தடிகள், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் பாடிப் பரவிய தலம். திருவருட்பிரகாச வள்ளலார் இத்திருத்தல மேகராக குறிஞ்சிப் பண்ணில் அமைந்த புலனைந்தும் என்ற பாடலை தனியே எடுத்துப் போற்றும் வரலாறு மிக்க மேன்மையுடையதாம். ஆதிசிவப்பிரகாசர் மழையின்றி வான் பொய்த்த காலத்தில் இத்திருத்தலப் பதிகமாம் புலனைந்தும் எனத் தொடங்கும் பணுவல் மழை பொழியச் செய்து அற்புதம் நிகழ்த்தி அம்பலவாணர் பூசை முட்டின்றி நடக்க தொண்டு செய்தார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்தப் பெருமான் பாடியருளியுள்ள மேகராகக் குறிஞ்சி பண்கள் 7. அவற்றில் ஒன்று திருவையாற்றுப் பதிகம். இயற்கை எழில் நலம் செறிந்த இத்திருப்பதிகத்தை புந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை திருப்பதிகம் என்பார் சேக்கிழார் பெருமான். புலனைந்தும் எனத் தொடங்கும் பாடல் பண் மேகராகக் குறிஞ்சி.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமணஞ்சேரி, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திருப்பேரையில்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருச்சாய்க்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவாஞ்சியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் பியந்தை காந்தாரம். இராகம் நவரோஸ். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: கருவூர்தேவர் திருப்பூவனம் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அந்தனர் ஒழுக்கம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அந்தனர்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீரதேவநாயனார் அருளி செய்த திருஎழுக்கூற்றிருக்கை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருஎழுக்கூற்றிருக்கை

நார்த்தோள் நலனே நந்தியின் கிரிடியல் ஏற்ற போதல் மூன்றுடல் பாட இருகள் ஒன்றை ஒரு கணல் கொட்ட.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: ஆடம்பரம் திருச்சிற்றம்புலி.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் பழந்தக்கராகம் 3வது கட்டளை ஒடுங்கும் பிணி எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை கண்ட புராணம். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நாவுக்கரசருடைய திருப்பதிகம் 312. அவர் 49,000 பதிகம் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தர் 16,000 பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். சுந்தரர் 38,000 பதிகம் பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்று நமக்கு கிடைத்தது 100 பதிகம். ஆக மொத்தம் 8,239 திருப்பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எல்லாம் பாடப்படுகிறதா? இதை யாராவது வாங்கி வைக்கிறாங்களா, படிக்கிறாங்களா, கேட்கிறாங்களான்னு பார்த்தா, என்ன பொறுத்த அளவுல, நான் 1951 இருந்து நான் என்னுடைய படிப்பெல்லாம் முடிந்தது 51 இருந்து இந்த 99 வரை நான் எண்ணி பார்க்கும்போது, சைவர்கள்ல ஒரு 1,010 பேர் தான் அதனை பார்த்திருப்பார்கள் என்று நான் கணித்திருக்கிறேன். ஒரு 1,010 பேர் தான், அதுக்கு மேல இருக்க மாட்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய கணிப்பை சொல்றேன், உங்களுடைய கணிப்பு வேற இருக்கலாம். இதனை அதிலே இந்த தேவாரத்தை ஐங்கரன் காட்ட நம்பியாண்டார் நம்பியினுடைய உதவினாலே இதை எடுத்தான் என்று திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது. கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த 100 பாடலையும் பார்த்தீங்கன்னா, பிள்ளைத்தமிழ்னா 100 பாடல், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஊருக்கு இருக்கும். அப்படி பாடியிருக்காரு ஒருத்தர், கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ், ரொம்ப அருமையான. அந்த மயிலாப்பூருக்கு வந்து அதை பாடியிருந்தாருன்னா, அந்த மயிலாப்பூர்ல அந்த பூம்பாவை அழைத்த வரலாறை சொல்லி அந்த சிவனுடைய திருமகனே நீ என்று முடித்து விடுவார். அந்த பிள்ளைத்தமிழ் நல்லா இருக்கும். அதே மாதிரி திருநாரையூர்ல இருக்கிற முருகனை பாட வந்த அந்த கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ்ல அந்த ஆசிரியர் சொல்லுவதை நாம் இப்பொழுது கவனிப்போம்.

சரியான ஆள் பார்த்தான். இந்த தேவாரம் எப்படிடா கிடைக்கும்னு போகும்போது இந்த பிள்ளையாரு இந்த நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட பேசுறார், அவர் கொடுக்கிற உணவெல்லாம் உண்கிறார் என்று சொன்ன போது அவர் பிடிச்சாதான் சரிப்படும் நினைச்சா இந்த சோழன் போய் கேட்டான். அந்த வரலாறத்தான் சுவாமி சொல்ற அப்படியே, மகள் ஐங்கரத்தோன் கனக சபை வாயு சிக்கில இருக்குது என்றேயே. இந்த சிக்கில பிள்ளையார் சொல்லிவிட்டார், சேம்பரத்துல வாயு சிக்கில இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. எங்க இருக்குன்னு இவங்க போய் அப்படி திகச்சு நிக்கிற வேலையில அந்த மேல கோவூராசு பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கும், அதுக்கு திருமுறை காட்டிய விநாயகர் என்று பேர். அந்த விநாயகர் சொல்லி திருநாரை ஒரு விநாயகர் சொல்லி இங்கே வந்து விட்டார்கள். இங்க ஒரு விநாயகர் உட்கார்ந்து இருந்தார். இவர்கள் எங்க இருக்குன்னு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த விநாயகர் அதோ இருக்கு பாருன்னு காட்டினாராம். இப்போ அந்த பிள்ளையார் இருக்கிறது திருமுறையை காட்டிய விநாயகர் என்று அதற்கு பேர். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே கனகசபைக்கு போகும்போது மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ளே வந்தால் மேலே பார்த்தால் அந்த பிள்ளையார் இருக்கும். இப்போ அந்த பிள்ளையாரை மறைத்து வைத்து இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவர்கள். நான் ஒரு 5 மாசத்துக்கு முந்தைய சேம்பரத்துக்கு போயிருந்த போய் பார்த்தா அந்த பிள்ளையாரை காணும், அது என்னமோ டெக்கரேட் பண்றேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையாரை மறைச்சுட்டான். அது ஏன் மறைச்சாங்களோ, அது யார் கேட்கறது இல்லையா, அங்க இருக்கிறவங்க கேட்கணும், நாம கேட்டாக்கா நீ யாரா கேட்கறது இல்லையா. அந்த பிள்ளையார மறைச்சு விட்டு வேற என்னத்தையும் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையார தான் அங்க கேட்டு, அப்போ நமக்கு பிள்ளையாருக்கும் நமக்கு இந்த தேவாருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும் போற. ஆமா, அதத்தான் சொல்றாரு, கனக தமை வாயு என்று வந்தே அருள திருமுறையால் வையம் எல்லாம் வாழ வைக்கும் திகடும் நாரையூர் குமார. திருமுறையால் வையம் எல்லாம் வாழ வைக்கும் நல்ல சொல், திருமுறை என்ன பாடினா இந்த வையம் எல்லாம் வாழ்ந்து விடும் என்ற கருத்து இதுல வருகிறது, நாம கவனிக்கணும் இல்லையா. ஆமா, சைவர்கள் கூட நீங்க தேவாரத்தை விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். இங்க என் மேல வருத்தப்படக்கூடாது. இல்லையா, நாங்க பிரியமா இருக்கிறோங்கிறதுக்காக நீங்க செயல் செய்தா தருதான், செயல் அது வந்து விட்டால் தருதான் இல்லையா. வரவில்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம், வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், குறை சொல்லுவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்களும் திருமுறையிலே அன்பு செலுத்துங்கள், அது உங்க நூல் இல்லையா. நமக்கு வடமொழியில வேதம் தான் நமக்கு நூல், தமிழ் மொழியில எடுத்துக்கிட்ட போது தேவார திருவாசகம் தான் நமக்கு இல்லையா. ஆமா, இதை வேணா இதை வச்சுக்கோ, அதை வேணா அதை இல்லையா. ஆமா, திருமுறையால் வையம் எல்லாம்

சோழன் ராஜராஜ சோழன் கையிலே 8239 பாடல்கள் கிடைத்து விட்டது. நான் ஒரு நாள் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன், தேவாரம் ஒரு கேசட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு. அங்க போய் ஒரு தேதியை சொல்லி இந்த தேதி எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு நேரம் கொடுப்பீங்களான்னு கேட்டபோது, ஒரு மாசத்துக்கு என்ன கேட்காதீங்க, போயிட்டு வாங்க, ஒரு மாசம் கழிச்சு வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கி வந்து ஒரு மாசம் வரைக்கும் ஒரு தியேட்டர்ல இடம் கிடைக்கலன்னு சொல்றாங்களே, ஒரு மாசமா என்ன பண்ண போறீங்க, ஏதாவது சினிமா பாட்டு எடுக்கிறீங்களா ஒரு மாசமா? கிடையாது. ஏதோ ஒரு மதத்தை அவர் சொல்லி அந்த மதத்தின் பேரை கூட நான் சொல்ல நான் இங்க விரும்பல. ஒரு மதத்தை சொல்லி அந்த மத நூல் பூரா எடுக்கிறார்கள், ரெக்கார்டு எடுக்கிறார்கள், அதனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு இடம் கிடையாது, அது ஒரு மாசம் ஆகும், போயிட்டு அடுத்த மாசம் ஆகும். அப்ப நான் நினைச்சேன், நம்ம மத நூலை இப்படி எடுக்க எவனாவது வருவானாடா, எவனாவது எடுப்பானா, தேவாரம் பூரா எடுப்பானா, யாராவது பொதுவார வச்சு பாட சொல்லுவாங்களா, இந்த தமிழ் மக்கள் காதல இந்த சைவ மக்கள் காதல இந்த தேவாரம் கேட்குமா அப்படின்ட்டு எண்ணிட்டு வந்தேன். நான் எண்ணினது கிட்டத்தட்ட 70% பலித்திருக்கிறது. மாணிக்கவாசகர் திருவாசகம் முழுதும் பாடிவிட்டேன், ரெக்கார்ட் இருக்கு. சுந்தர தேவாரம் முழுதும் வந்து விட்டது. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் 320 பதிகம் பாடியிருக்கிறேன், பதிகம் பதிகமா, ஒரு எழுத்து கூட விடாமல் பதிகம் பதிகமா 320 பதிகம். எனக்கு நான் புத்தகத்தில் 396 பதிகம் என்று பார்த்ததாக எனக்கு நினைவு, ஆனா இந்த குறிப்பில் 326 என்னமோ தான் எழுதி இருக்கிறேன். நான் எழுதுனதையும் தப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா. எழுதுனவன் ஏட்ட கேட்டான் கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், அப்படி எழுதினாலும் எழுதியிருப்பிருந்தாலும் இருக்கலாம். நான் புத்தகத்தில் 396 பார்த்ததாக நினைவு. அதுல நான் இன்னும் ஒரு 16 ரெக்கார்ட் பாடணும். பாட்டேன்னா தனியார் சம்பந்த தேவாரம் முழுதும் கேசட்ல வந்துவிடும். இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் பெரிய பணக்காரர் செய்திருக்காருன்னு எத்தனையோ செய்வதற்கு நிறைய பணம் இருக்கிறது இல்லையா, செய்வத்துக்காக இருக்க நிலைக்கணன்கள் எத்தனையோ இருக்கிறது, அவர்கள்லாம் செய்யல. ஒரு ஒரு ஒலிப்பதிவு கம்பெனிக்காரனே செய்யறான் இதை, அதான் ஆச்சரியம். ஆமா சாமி, எப்படியாவது இந்த மூவர் தேவாரத்தையும் பாடி கொடுத்துருங்க சாமி அப்படிங்கிறான் அந்த ரெக்கார்டு. அவருக்கு என்ன வயசு, ஒரு 76 இருக்கலாமா அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காருக்கு? இல்ல, 40 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ருத்ராட்சம் போடுறதில்ல, விபூதி பூசுறதில்ல, அவரு போடக்கூடாது இல்ல, இந்துதான். என்ன எண்ணம் பாத்தீங்களா, அதைத்தான் நாம பாராட்டும் நிச்சயமாக. அது அவ்வளவும் சொல்றாங்க பாருங்க, ஒண்ணு அதை வந்து விட்டால் அழியாத சொத்து. நான் அவற்ற சொல்லியிருக்கிறேன், ஐயா 1-2 டிஸ்க்ல வருமானம் பூரா வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். நான் கிட்டத்தட்ட தேவாரம் இதெல்லாம் சேர்த்து 350 கேசட்டுக்கு மேல பாடியிருக்கேன், அருப்பா அருப்பா எல்லாம் சேர்த்தா இல்லையா, அவ்வளவு கேசட்ல வந்துருச்சுன்னு சொன்ன டிஸ்க்ல வந்துருச்சுன்னா சைவ மக்களுக்கு பெரிய சொத்து. ஆனால் இத ராஜராஜ சோழன் என்ன பண்ணுகிறான், இவ்வளவு பதிகம் அவன் கையில கிடைச்ச உடனே

0: அதுல பார்த்தான் பண் அட்டபாடை என்று எழுதியிருந்தது,
1: பண் புறநீர்மை என்று எழுதியிருந்தது.
0: பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் கேட்டான், இது என்ன புறநீர்மை நட்டபாடை என்ன மூலம் எழுதியிருக்க அப்படின்னு கேட்ட போது,
1: எங்களுக்கெல்லாம் ராகம் என்று சொன்னால்தான் தெரியும்,
0: இதெல்லாம் என்னமோ இருக்கே, அதை என்ன பண்றது, அழிச்சு விடலாமா, எப்படி அழிக்க முடியும், அவர் என்ன செய்யறது, யார கேட்கலாம்,
1: யார்கிட்ட கேட்டா பதில் வரும் என்று எண்ணினான்
0: தெய்வ மனிதன் ராஜராஜ சோழன். இந்த பதிகங்கள்ல பாக்கிய காணவனிலேன்னு கேட்ட போது நடராஜ பெருமான தானே கேட்டான், அவனைத்தானே கேட்க முடியும், அவர்கிட்ட கேட்டாதான் ஒழுங்கான பதில் வரும், மனிதன்கிட்ட கேட்டா மாறுவாக மாறாக பதில் தான் வரும். நிச்சயமாக நான் கூட சில விஷயங்களை மனிதன்கிட்ட கேட்க விரும்புறதில்லை,
1: தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன், நம்ப தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டி போனாலும் சரி
0: கவலைப்படுறதில்ல, ஆனா இந்த நம்பிக்கை அவங்க வந்துட்டு என்ன பரவாயில்ல.
1: அந்த மாதிரி கேட்டா நடராஜ பெருமானே
0: உனக்கு இவ்வளவுதான் பதிகம் கிடைச்சது உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா,
1: அதிலே வந்து பண் பண்ணென்றெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறது, இதனை எப்படி பாடுவது,
0: யார நான் கேட்பேன் ஒழுங்கா கேட்டான், ஒழுங்கா பதில் வந்தது,
1: நாமளும் ஒழுங்கா கேட்டா பதில் சொல்லுவான் போல, அதைத்தான் குண்டக்குடி அடிகளார் சொல்லுவார்,
0: கோயிலுக்கு போனா தேவாரம் பாடு திருப்பூர் பாடு இல்லையா,
1: ஆமா அத சொல்லுவார் இவர் திருமூல தேவர்,
0: பாட்டவி காட்டுதுமே என்று, அது தேவாரத்துல கூட பாட்டவி என்று ஒரு இடத்துல வருகிறது,
1: நான் அதை குறிப்பு எடுத்து வைக்காம போய்விட்டேன், சம்பந்தர் தேவாரத்திலே பாட்டவி என்ற சொல்லே வருகிறது,
0: சுவாமிக்கு ஞாபகம் அடிப்படைக்கு நினைவு இருக்கும், எனக்கு குறிப்பு எடுத்து வைக்க மறந்து விட்டேன், அதனால கோயிலுக்கு போய் நீ பாடு, பாடினாதான் அவன் காதல கேட்பான், நீ வாய மூடிட்டு போனீங்கன்னா அவன் காதை மூடிட்டு போயிடுவான்
1: அப்படிம்பாரு குண்டக்குண்டு அடிகளார்.
0: இதுல இருந்து என்ன தெரிகிறது, கோயிலுக்கு போனா நம்மளுடைய குறைய அவன்கிட்ட வாய திறந்து சொல்லணும், பாட்டுனால சொல்லிவிடலாம் அல்லது வாய திறந்தால் சொல்லணும்
1: கிடையாது, நம்ம வாய அவர் சொன்ன மாதிரி குண்டக்குண்டு அடிகளார் சொன்ன மாதிரி நம்ம வாய மூடிட்டு போறோம் அவன் காதை மூடிட்டு போயிடும் அவ்வளவுதான்
0: இல்லையா. அதத்தான் ஒரு பெரியவர் சொன்னார், நீ 12 செவியையும் ஆருக்கோ கொடுத்து விட்டாயே, நான் சொல்லுகிற குறையை நீ எப்படி கேட்பாய்
1: என்று கேட்கிற, அப்ப குறையை சொல்லுகிறது என்பது ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறது, இப்பதான் வாய மூடிட்டு போறான் எல்லாரும் என்று நான்
0: நாம என்ன வேண்டும், ராஜராஜ சோழன் வாய திறந்து கேட்டான்,
1: நடராஜ பெருமான் சொன்னானா, எருக்கத்தம்புலியூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது,
0: அதுக்கு இப்ப ராஜேந்திரன் பட்டினம் என்று பேர் அந்த ஊர், அந்த ஊர் திருஞான சம்பந்தர் கூடவே
1: யாழ் வாய்ச்சி கொண்டிருந்தார் ஒரு யாழ்ப்பாணர், திருஞான சம்பந்தர் பாடும்போது கூடவே யாழ் வாய்ச்சி கொண்டிருந்தார் அவர்,
0: அவருடைய மனைவி மதங்க சூளாமணியம்,
1: அவர் பிறந்த ஊர் எருக்கத்தம்புலியூர், நான் அந்த ஊருக்கு போயிருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை,
0: ஒரு காலத்துல பாடல் பெற்ற கேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்றதுன்னு போனோம்,
1: ஒரே நாள்ல 10 கோயில் பார்த்தா எல்லா கோயிலும் ஒரே மாதிரி,
0: எந்த கோயிலுக்கு போனோம்னு நினைப்பு இருக்குமா, நினைப்பு இல்லை இல்லையா, ஏதோ ஒரு ஊருக்கு போய் 2 நாளாவது அந்த ஊர்ல தங்கி இருந்து அந்த கேத்திரத்துல தங்கி இருந்து தீர்த்தத்துல மூழ்கி அப்படிலாம் இருந்து வந்தோம்னா அந்த ஊர் நினைப்பு இருக்கும்,
1: ஒரே நாள்ல கார்ல ஏறி இந்த ஊர்ல பார்த்து அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் போயிட்டே இருந்தா
0: எல்லா ஊரும் கும்பிட்ட புண்ணியம் ஒண்ண தவிர எப்படி அந்த ஊர் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. நேத்து ஒருத்தர் கேட்டாரு ஆவுடையார் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு,
1: ஆவுடையார் கோயிலுக்கு எத்தனையோ தூரம் நான் போயிருக்கிறேன், கார்ல போயிருக்கிறேன், பஸ்ல போயிருக்கிறேன், போற வழி சொல்ல தெரியல எனக்கு, காரணம் என்ன, நான் ஒழுங்கா அந்த பஸ்ஸ பிடிச்சி அங்க திண்டாடி தெருவில் இருந்து ஏறி போயிருந்தேன்னா எனக்கு அது ஞாபகத்துல இருக்கும், நான் தலைவரா உட்கார்ந்துடுறேன்னா காரை ஓடிட்டு போறேன் அவன் கொண்டு எங்க நிறுத்தினா சரி ஆவிட பெருமாள் அங்க போய் திருவாரூர் பாட்டு பார்த்தோம்
0: போற வழி எனக்கு தெரியும் இல்லையா, நான் சொன்ன அறந்தா இங்க போய் போகணும் போல இருக்கப்பா கேட்டுட்டு போயிட்டு வந்து,
1: அதே மாதிரி இங்க திரு எருக்கத்தம்புலியூர் என்பதுதான் அந்த யாழ்ப்பாணர் பிறந்த ஊர், அந்த பரம்பரையில வந்த பெண்ணுக்கு ஒருத்திக்கு இதை எப்படி பாட வேண்டும் என்பதை தகுதியை நான் கொடுத்திருக்கிறேன் அவளுக்கு, அவளிடம் சென்று இதனை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான். அந்த அற்புதமான ஊர் திரு எருக்கத்தம்புலியூர் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். ஞான சம்பந்தருடைய ஆள் வாச்சிருந்தவருங்கிறதுனாலயே சாமி அப்படி போயிட்டு வரும்போது அந்த ஊருக்கும் போய் பதியம் பாடியிருக்கிறார். இது அற்புதமான சொல்லு ஒன்று வருகிறது, பித்தா பிறைசூடி என்ற சொல் அதுல வருகிறது. இந்த தேவார திருஞான சம்பந்த தேவார தான் பித்தா பிறைசூடி என்ற சொல் வருகிறது. நாமெல்லாம் என்ன சொல்லிருக்கோம், பித்தா பிறைசூடிங்கிறத தெரிய சுந்தரர் தான் பாடியிருக்கிறார் இல்லையா. இந்த சொல் முன்னையே அவர் திருஞான 7 நூற்றாண்டில் இருந்தவர் திருஞான சம்பந்தர், 9 நூற்றாண்டில் இருந்தவர் சுந்தரர் இல்லையா. நீ பித்தா என்று பாடு என்று சொல்லிவிட்டான் அவன், பித்தா பிறைசூடி என்று பாடிவிட்டார். இந்த சொல் ஆட்சி இங்கு இதுல வருகிறது. அந்த ஊர் தேவாரம்

0: உடனே அந்த எருக்கத்தம்புலியூருக்கு போய் அந்த பெண்ணின் நல்லாளை அழைத்துக் கொண்டு வந்து சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் சந்நிதியிலே அந்த அம்மாவை ஒரு ஆசனத்து மீது அமர்த்தி எல்லோரும் வணங்கி, அம்மா தேவாரத்தை எப்படி பாட வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டபொழுது ஆண்டவன் உன்னைத்தான் சொன்னார்கள், எங்களுக்கு பாடிக்காட்டு என்று வேண்டினார்கள். அந்த அம்மா பாடிக்காட்டிய முறைதான் இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? உண்டு என்பது நான் சொல்லிவிட்டேன், இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லித்தான் இல்லையா? நிச்சயமா அப்படித்தான் அந்த முறை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஓதுவா மூர்த்திகள். மங்கையர்க்கரசி ஒரு நாள் நான் இங்கே பாடி காட்டிவிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த மங்கையர்க்கரசி வேண்டாம். நான் முன்னையே ஒரு தடவை அந்த மங்கையர்க்கரசியை நாங்கள் பாடி காட்டினதால மீண்டும் அதனை நான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி, புறநீர்மையில சுந்தரர் பாடிய புறநீர்மை ஒன்று நான் நினைவுக்கு சொல்ல கடப்பான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அது இந்த பௌளி அப்படின்னு ஒரு ராகம். ஆனால் புறநீர்மை என்ற பண்ணுக்கு என்ன ராகம்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் கேட்டா பூபாலம் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாடுகிறது என்னமோ பூபாலத்தை பாடல, பௌளிங்கிற ராகத்தை தான் பாடுறாங்க. இந்த ராக சர்ச்சை நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் எண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்ல கடமை. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கேயாவது இருந்தாங்கன்னா ஓஹோ இப்படி சொல்றாரு அவரு என்று எண்ணக்கூடும். அதனால் சொல்ல வேண்டிய கடப்பாடு. இந்த பூபாலம் என்கிற ராகம் இப்ப பெரும்பகுதி யாரும் பாடுவதில்லை. பௌளி ராகத்தை தான் பாடிவிட்டு இத பூபாலம்னு சொல்லிவிடுறாங்க. பூபாலமும் இதான் பௌளியும் தான் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. ஒரு நாள் இந்த கைலக்குருமணின்னு ஒரு சன்னிதானம் இருந்தார் இல்லையா தருமபுரத்துல, இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர், அவர் தேவாரம் படித்தவர், தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், தண்டமான தேசியில் வச்சு தேவார ரெக்கார்ட் எல்லாம் எடுத்தார். அவர் காலத்துல தேவாரம் எல்லாம் பதமுறை பொழிப்புறையோட வெளிவந்தது, 12 திருமுறையும் வந்ததுன்னு நினைக்கிறேன். சில காப்பிகள் என்னிடம் இருக்கிறது. தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். சுருங்க சொல்ல போனா நாம் பாடுகிற முறையெல்லாம் அவர்களுடைய போதனை தான். எங்க வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம், இப்படி பாடு அப்படி பாடு என்று அடிக்கடி என்னை அவர்கள் அறிவுறுத்தி சொல்லுவார்கள். நாற்காலியில உட்கார்ந்துருந்தா தேவாரம் பாட ஆரம்பிச்சோம்னா காலை தூக்கி மேல வச்சுக்குவார், கீழே காலை தொங்க போட்டு கேட்க மாட்டார். அப்படி தேவாரத்தை பாடி கேட்டுவிட்டது சும்மாவே அனுப்ப மாட்டார். என்ன சும்மா அனுப்புன நாளே கிடையாது. ஒரு நாள் பட்டுடுத்து தோல் போர்த்து என்று ஒரு தேவாரம் இருக்கு, இத பாடின இருடா நீ இடுப்புல கட்டிக்கிறது பட்டு வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டார். பட்டுடுத்து தோல் போர்த்து அப்படின்னு பாடியிருந்தேன், இடுப்புல கட்டிக்கிறது பட்டு வச்சிருக்கியாடான்னு கேட்டார். இல்லன்ட்டா அப்ப இல்லன்னுட்ட போனா இல்லன்ட்டா, ஏ நடராஜா ஒரு பட்டு வேட்டி படுத்துருக்கோடா அப்படின்ட்டார். கொடுத்து கட்டிட்டு பாடுறாட்டார். என்னுடைய ஆய்வுல வேற ஒருத்தர் அப்படி சொல்லவே இல்லை. 1951 இருந்து நான் படிப்பு முடிஞ்சது 51 வரைக்கும் பாடிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் பாடிட்டு இருந்தேன், என்ன நன்மையை சொல்லணும் இல்லையா. பாடி முடிஞ்ச ஒரு எண்ணத்தையே அப்படி எடுத்து மடிச்சுக்கிட்டே இருந்தார். பணங்கணம் வச்சு மடிப்பாரு, அப்படி எதுக்கு உட்காந்தனா அப்படி தூக்கி போட்டாரு. அது மடியில வந்து விழுந்தது, அது எடுத்தல்ல ஏய் பிரிக்காது அப்படியே வச்சு மடியில வச்சு ரூம்ல போய் பாரு அப்படின்ட்டார். சரி இங்க பார்த்தா வேற ஏதாவது கேட்க போறான்னு நினைச்சு சொன்னார். ஆக்கம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வீட்டுல போய் பார்த்தாக்க ஒரு பச்சைக்கல் மோதிரம். அப்படி எல்லாம் தேவாரத்துல மிகுந்த போயிடுவது. ஒரு நாள் காசிக்கு அவர் போயிட்டு வரும்போது கட்லாத்துல அவர் போயிட்டு இருந்தார். நான் மந்திரமாதம் இவர் பாடிட்டு இருந்தேன், அவருடைய எண்ணத்துக்கு சொல்லுடா கோபால. எனக்கு கோபாலன்னு ஒரு செல்ல பேரு. என்ன கோபால? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த சீட்டின் கீழே ஒரு பெரிய பொட்டி வளர்க்குறது, நாகப்பட்டினம் ட்ரங்க்னு பேரு. அதை எடு அப்படின்னாரு. எடுத்த அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார். என்ன இருக்குன்னு கேட்டோம்னா, என் பைத்தியக்காரத்தனம் என்ன விட்டு போகுமா, நிறைய துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன. துட்டு இருக்குமா? சாவி கொடுத்த துறன்னு சாவியை கொடுத்து திறந்து பார்த்தா அந்த அது பூரா சாமிக்கு சாத்தின விபூதி இருக்கு. காசியில சுவாமிக்கு சாத்தின விபூதியை பூரா அப்படியே வாடி அதுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போனா விபூதி பைய வெளியில வச்சு விட்டு துட்டு பைய அலமாரியில வச்சு போட்டுவோம். நானும் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் நிச்சயமா செய்வீங்க இல்லையா? ஆமா. அவர் இந்த பொட்டி நிறைய விபூதி வச்சு பூட்டி வச்சிருக்கிறார், சாவியை தான் வச்சிருக்கிறார். சரி. அப்புறம் அந்த பட்டா சீட்லயே ஒரு பக்கமா ஒரு துண்டு போட்டு மூடி இருந்து, இந்த துண்டு போட்டு மூடி இருக்கா அதுல என்ன இருக்குன்னு கேட்டார். நான் ஒண்ணுல தோத்து போயிட்டேனா அதுல என்ன இருக்கு தெரியாதுன்னு. இந்த துண்டை எடுத்து எடுறான்னு சொல்லி எடுத்து பார்த்தா 100 ரூபாய் கட்டுல 2, 500 ரூபாய் கட்டுல 2, 10 ரூபாய் 20 ரூபாய் கட்டு கட்டா போட்டு வச்சு துண்டை போட்டு மூடி வச்சிருக்கிறார். வெளியில இருக்குது பணம், வெளியில கிடக்கு விபூதி உள்ள இருக்கு. அப்படி ஒரு பெரிய புண்ணியவான் காசிக்கு போன உடனே இறந்தார். அவர் காசியில இறக்க முக்கியன்னு சொன்னாங்கல்ல, காசியில போனே இறந்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை திருச்சி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஒன்றொன்றொடொன்றும் ஒன்று ஒன்று ரெண்டு ஒரு நான்கோடு ரெண்டு நாலா ஆறு ஐந்தும் ஆரஞ்சம் பதினொன்று இரு மூன்று இரு ஆறு
2: பதினேழு
1: பதினேழு ஏழும்
2: பதினேழு
1: இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு பாத்தீங்களா, விளையாடுறாரு சித்தாந்தம் எல்லாம். ஒன்றொன்றோடொன்றும் ஒரு நான்கோடைந்தும் இரு மூன்றோடு ஏழும் உடனாய் அன்றின்றோடென்றும் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அறனும். இப்படியெல்லாம் இந்த தத்துவங்களோட தத்துவம்னா அந்த ஆண்ட தத்துவம் இருபத்தி நாலுன்னு சொன்னோம் பெரிய கண்ணை கட்டி காட்டில் விட்டுருக்க வேண்டாம், எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது தான். மெய்வாய் கண்மூக்கு செவி நம்ம கிட்டே இருக்கு, மனம் புத்தி சித்த ஆங்காரம் ஆனா நம்ம கிட்டே இருக்குது. சரிங்களா, சுவை ஒளி ஊர்வோசை நாற்றம் நம்ம கிட்டே இருக்குது. தொழிற்கருவி கை கால் வாய் எருவாய் கருவாய் தொழிற்கருவி எல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு கூடு, அந்த கூட்டை பிரிக்கும் போது இங்க பத்தியாடா இது வந்து அறிகின்ற பொறிகள், இது வந்து செயல்படுகின்ற பொறிகள், இது வந்து சுய ஒளி ஊர் ஓசை அந்த பொறிகளால் உணரப்பட புலன்கள். அப்புறம் மனம் புத்தி சித்த அகங்காரம் அது உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க பிரிச்சு பாகுபாடு படுத்துறாங்க, அவ்வளவுதான். இந்த ஆன்ம தத்துவம்னு விளங்க மாட்டேங்குது, அந்த ஆன்மதத்தோட கட்டிட்டு மாரடிச்சுட்டு உட்காந்துருமோ நம்ம. அவங்க பெயர் சொன்னாங்களே தவிர வேற ஒன்றும் புதுசா அவங்க சொன்ன சொல்லல, அது என்ன விளங்கல விளங்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். விளங்காமலும் இல்லை ஒண்ணும் இல்லை. இப்படி எல்லாம் இருக்கின்ற நாம் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அறனூர், இப்படி எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஆனா உண்மையில் அவனுடைய உண்மையை அறிய முடியாத பெருமான் இருக்கிற ஊர் எதுன்னு கேட்டா, குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று குழுவி அறாரா. அந்த ஊர்ல கொலை போடும் பாருங்க, அதாவது வாழையோ மற்றதோ போட்டதுன்னு சொன்னா, அல்லது பணம் பனையோ நொங்க அப்படி கொலை தள்ளிச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு மலை மாதிரி இருக்குமா, ஏ அப்பா அவ்வளவு சாரம் சத்தான இடம் இல்ல. அதனால தப்பு தென்னங்கொலையா இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு கொலையில ஏறத்தால ஒரு மூவாயிரம் நாலாயிரம் காய் சிவ சிவ. அது போல வாழையில வந்து ஒரு கொலையிலன்னு சொன்னா ஒரு எழுநூறு எழுநூத்தி ஐம்பது காய். ஒரு குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று குழுவி. இன்னொன்னு இந்த காலத்துல கொடி கட்டுறதுன்னு சொன்னா வந்து அரசியல் கொடிதான் இருக்கு, அல்லது கட்சி கொடி இருக்கு. அந்த காலத்துல தமிழனுக்கு தான் தான் வீட்டுக்கும் தனக்கு ஒரு கொடி உண்டு. என்னடா கொடி கட்டி பறக்கிறிய அப்படிங்கிறமல, கொடி கட்டி பறந்தோம் நாம பறந்தோம் இருக்கிறோமே. இந்த அயலாருடைய ஆட்சின்னு ஒண்ணு வந்தது கிபி இரண்டாம் நூற்றாண்டு, அன்னைக்கே சாவுமணி அடிச்சது அடிச்சது தமிழன் தொலைஞ்ச அயல் மொழி அயல் பண்பாடு அயலுடைய அந்த அதனுடைய சட்டம் இது வந்தது. அதனால போச்சு இல்லைன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி, வாணிகர்னா அவங்களுக்குன்னு ஒரு கொடி உண்டான், பார்ப்பனர்னா அவருக்கு ஒரு கொடி உண்டான், நல்லவா நல்ல வேளாறுனா அவருக்கு ஒரு கொடி உண்டான். எனவே ஒவ்வொரு வீடும் கொடி கட்டி பறந்து பத்து பாட்டுல ரொம்ப அருமையாக எப்படி இருந்தது நம்முடைய பூம்புகார்ங்கிறத அருமையா வர்ணிச்சிருக்கிறது. கொடி கட்டி பறந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு வீணா உட்கார்ந்து இருக்கலாம், உருப்படா சில சட்டங்களை வைத்து கொண்டு உருப்படாத ஆட்சியை நடத்திட்டு உருப்படாம போயிட்டு இருக்கிறான் அல்லவா. என்ன பண்றது, ஆண்டவன் தான் காக்கணும். குறிக்கோளா தானே அவன் உருப்படாம போகணுங்கிறதானே குறிக்கோளே. இப்போ முருகா முருகா, ஆமா ஆமா, கல்வியில எப்படி மன அந்த வளர்ச்சியில எப்படி ஆன்மீகத்துல எப்படி எல்லாத்திலையும் உருப்படாம போன என்ன பண்றது, நெறிப்படுத்துவாரே யாரும் இல்லை. என்னமோ இப்படி எல்லாம் சிவகாசி கடங்கள் இந்த மாதிரி இரண்டு கடங்கள் கொஞ்சம் ஆன்மீக தொடர்புடையவங்க பெருமானுடைய திருவருளால் இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், வளர்ச்சி அவ்வளவுதான். எனவே குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று கொடிமி என்ன அருமையா சொல்ற பாத்தீங்களா. நீங்க அந்த போயிட்டு திருமலை வாயிலுக்கு போனீங்கன்னா அங்க ஒவ்வொரு கொலையும் அந்த மாதிரி தென்னங்கொலையோ அல்லது மாங்கொலையோ அப்படி தள்ளி இருந்தா பாட்டு தள்ளி மலை மாதிரி இருக்குமா, அதோடு கூட அருமையா அவங்க வீட்லயும் கொடி இருக்குமா. பாத்தீங்கன்னா அந்த ஊரை பார்க்கலாம், இன்னைக்கும் பாக்கலாம், நாளைக்கும் பாக்கலாம் சார், திருமுல்லை வாயில் ஒரு தரம் போய் வாருங்களேன் என்று சொல்ற மாதிரி அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் இல்ல ஏன் சார் இந்த ஊருக்கா போக சொன்னீங்க, கோயிலுக்கு போட்டு வந்தீங்க இல்லையா, அது புண்ணியம் போங்கன்ற வேண்டியதான். இதெல்லாம் குன்றோடொன்றோண்டு கொடியொன்றதெல்லாம் போச்சு, போயே போட்டு சென்றொன்றோடொன்று செறிவால் நிறைந்த திருமல்லை வாயில் இதுவே. அந்த குழந்தை ரொம்ப அருமையா, சின்ன குழந்தை ஆனதுனால அதை பார்த்த உடனே தனக்கு வாயில் அருமையான தமிழும் வருகிறது, நல்ல ஞானம் இருக்குது, கண்ணு ரொம்ப தீர்க்கமா இருக்கு சின்ன பிள்ளை. அப்படி பார்த்து பார்க்க பார்க்க பார்க்க அப்படி அடாராடா, திருமுல்லை வாயில் இதுவே, திருமுல்லை வாயில் இதுவே, திருமுல்லை வாயில் இதுவே அப்படின்னு கேட்டுக்கிட்டே போகும். சிவ சிவ, இப்படியெல்லாம் ஒரு காலம் ஏழாம் நூற்றாண்டாக அமைந்திருந்தது. இனி நாம் கடைசியா போயிடுவோம். அணி கொண்ட கோதை அவள் நன்றும் ஏத்த அருள் செய்த எந்தை மறுவார், திணி கொண்ட மூன்று புறமெய்த வில்லி திருமுல்லை வாயில் இதன் மேல். எங்க திரிபுரம் எரித்த பெருமான் இருக்கிற திருமுல்லை வாயில்ல, தனி கொண்ட சிந்தை அவர் காடி ஞான மிகு பந்தன் ஒன்றமிழ்களின். ரொம்ப அருமை. சீர்காழியில எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாம் தனி கொண்ட சிந்தையா, தனி கொண்ட சிந்தைன்னா அமைதியான தோற்றம், அமைதியான பேச்சு, பதற்றமே இருக்காது, அப்படி இருப்பாங்களாம் சீர்காழில. ஐயா கோவில் எங்கே எங்க இருக்குன்னா, இங்கதான் ஐயா இருக்கு, நான் வர்ற வாங்க உங்களோட அழைச்சிட்டு போறேன். ரொம்ப அருமையா, எந்த ஊர் ஐயாவுக்கு சிவகாசியா, அப்படி அழைச்சிட்டு போவோம். அப்படியெல்லாம் இருந்த சீர்காழின்னு சொல்றாங்க. தனி கொண்ட சிந்தை அவர் காழி ஞான மிகு பந்தன் ஒன்றமிழ்களின், அணி கொண்ட பத்தும் இசைபாடு பத்தர் அகல்வானம் ஆழ்வர் மிகவே. ஆனா எல்லா பதியங்களும் ஒரு என்ன குறிப்பு சொல்றாருன்னா, அந்த பதியம் முழுதும் படிக்கணும், பதியம் முழுதும் படிக்கணும்னு சொல்ற. எப்படியோ நம்முடைய பரபரப்புனால அந்த முதல் பாட்டும் கடைசி பாட்டும் தான் படிக்கிறது பழகமா. இப்ப எங்களுக்கு கூட இளமையில அப்பா எல்லாம் சொன்னது, தோருடைய செவியன் அருணறிய மறை வல்ல முனியன், கூற்றாயினவாறு போர்த்தாயங்குற ஆணை, பித்தாபிரி சோடி காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரைக்கையர், வேயூர் தோழிபங்கன் தேனமர் பொழிவுகள் ஆலை, மந்திரமாவது நீர் ஆற்றலடைவு நீர், இந்த முதலும் கடைசியுமே தான் அப்ப முடிஞ்சுதான் இருக்கு. அப்போ அவ்வளவுதான் படிச்சோம், அவ்வளவுதான் படிச்சோம். ஆனா இளமையில ஏத்தி விட்டாங்க, ஒரு ஏழு வயசுல எல்லாத்தையும் ஒண்ணு தெரியாது. எங்கடா சிவபிரானன் சொல்ற, ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒழியானே, நீராய் ஒரிக்கி என்ாய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு. அதான் தெரியும். அது என்ன இப்ப, இன்பமும் துன்பமும் இல்லாதவன் சரி உள்ளானேங்கிற விளங்கலையே, இன்ப துன்பம் அவனுக்கு இல்லாதவன் சொல்றது சரி, உள்ளானே உடையவனேங்கிறாரு விளங்கல. எல்லாமே அடுத்த மாசம் சொல்லுங்களேன், நீங்க தான் விளங்காதெல்லாம் உங்ககிட்ட வச்சுடுறேன், நீங்க அதெல்லாம் போற அடுத்த மாதம் ஒவ்வொரு தான் சொல்லிவிடு. இன்பமும் துன்பமும் இல்லானேங்கிறார், ஆமா ஆண்டவனுக்கு இல்லாதவன் தான். உள்ளானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே, யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே சோதியனேன்னு விளங்குது, துன்னிருளே இருள்ங்கிறார விளங்க மாட்டேங்குது சாமி, ஜோதி என்ன விளங்குது உடனே இருளேங்கிறாரு. இல்ல எனக்கு அடுத்த மாசம் வந்தவொடனே ஐயா அப்படிதான் கேட்டீங்களே, என் கேள்விக்கு என்ன பதில், அதெல்லாம் தூக்கி எழுவீங்க அடுத்தரம் சரிங்களா. அருமையா சொல்ல போறீங்க, நான் எங்கேயும் சொல்லுவேன் இப்படி சொல்லிட்டு வச்சுங்க, நான் எங்கேயும் போய் தமிழ்நாடு மட்டும் எல்லாம் மெட்ராஸ்லாம் போகும்போது, சார் ஏதேனும் திருமுறையில சந்தேகம்னு எங்க சிவகாசியில போய் கேட்டுங்க, அட்ரஸ் கொடுத்துட்றேன் வந்துடுவாங்க, அருமையா சொல்லி கொடுத்துருவேன். முதல் மாணவனா என்ன வச்சுங்க, ஏன்னா இதான நான் முதல்ல கேட்டேன்ல, என்ன வச்சுங்க முதல் மாணவனா என்ன வச்சுங்க, வர வர மாணவனெல்லாம் சேர்த்துங்க எல்லாம் விளங்குங்களும் முருகா முருகா. எனவே தனி கொண்ட சிந்தை அவர் காடி ஞான மிகு பந்தன் உன் தமிழ்களின், அணி கொண்ட பத்தும் இசை பாடு பத்தர் அகல்வானம் ஆழ்வர் மிகவே. ரொம்ப அருமையாக சொன்னார். நம்ம டாக்டருடைய அன்னையார் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் பாடணும்னு நினைப்பு. அதுதான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு முற்றோதல் போட்டும் பாருங்க, நம்ம உங்களுக்கே எப்படி திருமுறையில் அறிவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த பாட்டு இப்படிதான் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆல்ரைட் ஒரு பதியம் இப்ப பண்ணோட படிக்க தெரிஞ்சது அப்படி வந்துட்டு சரிங்களா. அதுபோல ஒரு தரம் பாடும்போது, மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் வைகளும் அப்படிதான் படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அவை இசையும் தெரியும், பொருளும் தெரியும், அதுபோட உணர்வும் தெரியும். அப்ப அதான் சொல்ற, நிச்சயம் ஒரு தரம் இந்த முற்றோதல் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய அறிவு பெருமானுடைய திருவருளினால சத்தியமா விரிவான அறிவா இருக்கும், சத்தியம் சந்தேகமே. அதனால இப்படி அகழ்வானும் ஆழ்வர் மிகவி என்று சொல்லி திருமுல்லை வாயிலை வணங்கினார். இனி அடுத்தார் போல் கழிக்க.
2: மடல்வரையின் மது பக்கம் 17.
3: மது பிம்ம சோலே

முத்தம் சொறியும் கலிக்கமோருடல் வரையின் நோயிர வாழ்க்கையாய ஒருவன் கழல் ஏத்த

மைவரை போல் திரையோடு கூடி உடையே மலிந்தோதம் கைவரையால் வளரே சங்கம் எங்கும் மிகுக்கும் கலிக்காமோர் மெய்வரையான் மகள் பாகன் தன்னை விரும்ப உடல் வாழும் ஐவரை ஆசரித்து ஆளும் என்பது அதுவும் சரதமே. தூவிய நீர் மலர் ஏந்தி வையத்தவர்கள் தொழுதேத்த காவியின் நேர்விழி மாதர் என்றும் கவினார் கலிக்கார் மேவிய ஈசனை எம்பிரானை விரும்பி வழிபட்டால் ஆவியுள் நீங்கள ஆதிமூர்த்தி அமரர் பெருமானே. குன்றுகள் போல் திரை உந்தி அந்தன் மணியார் தரம் மேதி கன்றுடன் புல்கி அம்மனை சூழ் கவினார் கலிக்காமோ என்று உணர் வாழியும் வாழும் எந்த பெருமான் அடியேத்தி நின்று உணர்வாரை நினையகில்லார் நீசரு நமந்தமரே. வானிடைவான்மதி மாடம் தீண்ட மருங்கே கடல் போதம் கானிடை நீழலில்

நினைவோமே துறை வளர் கேதகை மீது வாசம் சூழ்வான் வலி சென்றல் கரை வளரும் கடல் ஓதமென்றும் கலிக்கும் கலிக்காமூர் மறை வளரும் பொருளாயினானை மனத்தால் நினைந்தேத்த நிறை வளரும் புகழ் எய்துதும் பாதை நின யாவினை போமே போல நன்மேனியில் மாதர் மைந்தர் கோணர் மங்கலியத்தின் காலமும் பொய்க்கினும் தாம் வழுவாதியற்றும் கலிக்காமோர் ஞாலமும் தீவழி ஞாயிறாய நம்பல் கடல் ஏத்தி போலமிடாதவர் ஊழியன்றும் உணர்வை துறந்தாரே ஊரற வந்தலை நீழ்முடியான் ஒலி நீர் உலகாண்டு காரரவக்கடல் சூழ வாழும் பதியாங்கலிக்காமூர் தேரரவல் குல்கம் பேதை அஞ்சத்திருந்து வரை வேத்தான் ஆரரவம் பட வைத்த பாதம் உடையானிடமாமே அறுவரை ஏந்திய மாலும் மற்றை அலர் மேலுரைவானும் இருவரும் அஞ்ச எரு உருவாயெழுந்தான் கலிக்காமூர் ஒருவரை யான் மகள் பாகன் தன்னை உணர்வால் தொழுதேத்த திருவருவும் சிதைவில்லை செம்மை தேசுண்டவர் பாலே மாசு பிறக்கிய மேனியாரும் மறுவும் துவராடே மீ

இந்த அரிய பதியத்துல அது இந்த பயன் கூறுவதையே கூட பல்வேறு பிரிவா பிரிச்சு பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி எல்லா பாடல்களும் சொல்லி நிறைவாக இருக்கிற திருக்கடை காப்பில் மட்டுமே பயன் கூறுகின்ற பதியங்களும் இருக்கு. ஒவ்வொரு பாடலிலுமே நிறைவில் சொல்லுகின்ற அந்த பயன் சொல்வதும் உண்டு. அந்த பயன் கூட ஒரே விதமான பயனை சொல்லுகின்ற பதிவு உண்டு. வினை போகும், வினை போகும், வினை போகும் சொல்றது உண்டு. அப்படி ஒரே பல பயன் சொல்றதும் உண்டு. இப்படி பயன் தரும் அந்த பதியங்கள்னு சொல்லும்போது, அந்த பதிய பயன் கூறுவதுன்னு சொல்லும்போது ஒரு தனி ஆராய்ச்சி பண்ணலாம். அதனால இறுதியில் மட்டுமே கூறுவன, பாடல் தோறும் கூறுவன, பாடல் தோறும் கூறுவனத்தில் ஒன்றையே கூறுவன, பலபட கூறுவன, பிரிக்கணும் பிரிக்கணும் அப்படின்னு பலவேளை இருக்கா. ஏறத்தால ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு MPhil PhD சொன்னா அத்தனை பேருக்கு நம்ம திருமணில தலைப்பு கொடுக்கலாம், அவ்வளவு எழுதலாம். ஏதேனும் ஒரு யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி, அல்லது இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோ, அல்லது அழகப்பா ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், அல்லது இந்த மனோன்மணி திருநெல்வேலி இருப்பது அண்மையில வந்தது சரிங்களா, ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டு ஐயா எங்க பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில திருமுறை தான் கொடுக்க போறோம்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருக்கலாம். எந்த யூனிவர்சிட்டி வேற போகுது, முருகா முருகா நாம நினைச்சுக்கிட்டே சொல்லுவோம் ஆண்டவன் பார்ப்போம். எனவே இங்க பாருங்க, இந்த இதுல முதல் பாட்டு மடல் வரையின் மது விம்மு சோலை வயல் சூழ்ந்து அழகாரம் கடல் வரை ஓதம் கலந்து முத்தம் சொரியும் கலிக்காமூர். அந்த முதல் ரெண்டு வரையும் திருக்கலிக்காமூர் கடல் வளம் நிறைந்தது வயல் வளம் நிறைந்ததுன்னு சொன்னார். சரி, அங்கே இனி பின்னிரண்டு அடி பெருமானுடைய திருவுருளை பற்றி சொல்லுது. உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன், உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன். பெருமான் யாருன்னு கேட்டா இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிருக்கு துணைவனாகவே இருப்பான், எந்த உயிர் துணைவனாக இருப்பான். இந்த உடல் சீக்கிரம் போடுவோம் அல்லது முன்ன பின்ன இருந்து போவோம் அதை பத்தி பேச்சில்ல, இது அடிவுடையது. ஆனா அந்த உயிர் என்று அழியாதது, அதுக்கு துணையாகவே இருப்பான், உயிர் துணைவனாக இருப்பான். சரி, ஒருவன் அப்படிப்பட்ட கடல் ஏத்த திருவடியை வணங்க இடர் தொடரா. பாருங்க, 4வது வரியில்தான் பயன் சொல்றாரு, அதுலயே 2-3 பயன். இடர் தொடரா, துன்பங்கிறது மூச்சே பெரியாது பொய்யா அப்படின்னா இடர் தொடரா. சரி சார், பழைய வேணா டன் டன்னா இருக்கு என்னாரு, அடாடா வினை வினையான சிந்தும் அதுவும்

இப்பொழுது கிடைக்கிற இந்த உலகத்திலே கிடைக்கிற பெயெல்லாம் இம்மை. இம்மையே தரும் சோர்வும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம். சரி சாமி, இந்த பிறவி உடம்பு இருக்கிற வரைக்கும் சோத்துக்கு இந்த நீங்க குறைச்சல் இல்லைங்கிறீங்க அங்க போனதுல அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறை இல்லையே அப்படி சொல்லுங்க சாமி. அப்ப இம்மையிலையும் நல்லா சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம், போ அங்கேயும் ஆண்டவன் அடையலாம், ஆண்டவன் அடையலாம், அப்படி தானுங்க வேணும். இவங்க என்னன்னா எல்லாம் அங்க அங்க இருக்குங்கிறாங்க, இங்க இருந்தது என்ன இம்மையா நல்லா சாப்பிடலாமே, ஆடாடா நல்ல ஆடை கொடுத்துலாண்டா நல்ல சாப்பிடலாம், சோத்துக்கும் துணிக்கும் குறைவில்லை. அந்த துணி கூட சாதாரண துணி அல்ல, பெரிய வெண்பெட்டு போக்குவரத்து எல்லாம் கூட தரலாம். சுந்தரமூர் சாமி எழுந்து சோறுனா வெறிஞ்சோறுலாம் போடாதையா என்ன பண்ண, கறி நெய் விரவு கரிசோறு முப்போதும் வேண்டும், எல்லாம் நெய்யிலேயே இருக்கணும், பொரியலா நெய் கூட்டா நெய் வறுவல் பண்ணால நெய் அப்படி அப்படி சொட்டணும், இப்படி இருக்கணும். அதே போல ஆடைன்னா அப்படி இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப சிவகாசியிலிருந்து மயிலாடுதுறை போகணும்னு சொன்னா சரி ரெண்டு குதிரை ரெடியா இருக்கு சார், நீங்க எப்ப போகணும் அண்ணாரு. எனக்கு குதிரை ஏற தெரியாது. நீங்க உட்காந்தா போதும் மயிலாடுதுறை விட்டோம்னா அது எப்படி போகணும்னாரு. காற்றணைய கடும் பரிமா எரியிட வேண்டும், பஞ்சா பறக்கணும்னா எல்லாம் கிடைக்கும் இப்படி எல்லாம். எனவே இடரா நீங்க இடர் நீங்கும் வினை சிந்தும் இறைவன் அருளாமி. ஒரே பாட்டுல முதல் பாட்டிலே அல்லவா, அடுத்த பாட்டுல பாருங்க, உடல் வாடும் ஐவரை ஆசரித்து ஆளும் அதுவும் சரதவி. சரி சார், எனக்கு ஒரு பெரிய தொல்லை இருக்கு போங்கன்னர், அடியாள் ஒரு அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு பிராணம் எடுத்துட்டு இருக்கேன், அடியாள் அஞ்சு வேணா ஊர்ல இருக்கவனா அல்லது நீ என்ன ஊர்ல இருக்கவன இல்லைங்க, எனக்கு நானே அஞ்சால் எப்பவும் எப்படியோ வந்துட்டான் அப்படின்னாரு. யாரு இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி செஞ்சார் அவன் விடாம பிராணம் எடுத்துக்கண்ணரு. இந்த பதியம் படி அந்த அஞ்சு பேரும் உனக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணி ஐயா எதியமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்திருளாய் திருப்பள்ளி எழுச்சிட்டு வரும் அப்படிங்களா என்ன படிட. இப்படியான ஒரு பதியம். அடுத்ததுல ஆவியுள் நீங்களன் ஆதிமூர்த்தி அமரர் பெருமானி எம்பிரானி விரும்பி வழிபட்டால் ஆவியுள் நீங்களன் அடியப்பா. இவன் உயிரை விட்டு நீங்கவே மாட்டான், உயிருக்கு உயிராவே இருப்பான், இப்படி எல்லாம் இருக்கிறான். அடுத்த பாட்டுல என்று உணர் ஊழியும் வாழும் எந்தை பெருமான் அடியேற்றி நின்று உணர்வாரை பெருமானை நினைந்து திருவடியை நினைந்து கொண்டே இருப்பவரை நினையகெல்லார் நீசர் நமன் தமரே. நீ நினைஞ்சிட்டே இரு, ஒரு குழு உன்னை பத்தியே கவலைப்படாதுனர். யாருன்னர் யமனுக்கும் யமன் தூதுவருக்கும் ஒரு அலர்ஜி, அதுக்கு யாரும் மருத்துவம் மருந்து வேலை செய்ய முடியாது. என்னன்னர் நீங்க யமனோ யமன் தூதுவரோ இருக்கான்னு வச்சுங்க, அவன் காதல திருக்கடை ஊர்னுங்க ஓட்டம் அனுப்பிடுவான், திருக்கடை ஊர் அப்படின்னு சொன்ன சரி பெரிய அலர்ஜி, அந்த பக்கமே திரும்ப என்ன முன்ன பட்ட பாடு. திருக்கடவுர்ல ஒரு அன்பரை போய் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டாரு, அப்படியே நேர சூழத்தை எடுத்து பெருமானே தூக்கி விட்டாரு. அதனால அதனால திருக்கடவுர் திருக்கணும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு பயம் வரமாட்டான். திருக்கடவுர் அப்படின்னு சரி ஆண்டு போடுவான், கடையூருங்கிறான், என்ன பண்றது அந்த ஊர்லாம் திருத்தணும். அது போல திரு நின்றியூர் திரு நன்றியூர்னு போட்டிருக்கேன், திரு செய்யங்களூர் சேங்கனூர் திருப்பனந்தாலே. அந்த காலத்துல என்ன பண்ணுச்சுன்னா கல்லூரி வர்றதுக்கு முன்னே 55 50க்கு முன்னால 45 எல்லாம் திருப்பனைந்தாள்னு போட்டுருவாங்க. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னு கேட்டா பனமரம் அதிகமா இருக்குது, பனைய பனைந்தானே சொல்றோம், பனைந்தாள் திருப்பனைந்தாள் என்று இலக்கணம் படிச்சு தொலைக்கணும்டா. பனைங்கிற சொல்லோடு தாள்னு சொல்லு சேர்ந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு சூத்திரமே இருக்கு, தொல்காப்பியத்திலயும் இருக்கு. என்ன பண்றது தமிழ் படிச்சாதானே, பனைங்கிற சொல்லு தாள் என்பதோடு சேர்ந்ததுன்னா அந்த பனைங்கிறதுல இருக்கிற ஐயன்னா போயிடும், ஐயன்னா போயிடும், போயிட்டா பண்ணுன்னு நிற்கும். இந்த பண்ணுங்கிறதோட ஒரு அம்ங்கிறது வந்து சேரும், பண் அம் பணம் தாள் பணந்தாள். இதுக்கு ஒரு சூத்திரமே இருக்கு தொல்காப்பியத்தில். இதை சொன்ன பிறகுதான் திருப்பனந்தாள் எல்லாரும் திருப்பனந்தாள் நினைச்சாலும் திருப்பனைந்தாள். அதனால இப்ப நல்ல வேலை போசாவிஸ் வரைக்கும் திருப்பனைந்தாள் திருப்பனந்தாள். அப்ப இன்னொன்னு திருவையார் இந்த இரண்டா போடக்கூடாது, திருவையார் திருநள்ளார் திருநள்ளாறு திருவையாறு அந்த ரூணா போடணும். நான் சொல்றேன் அரசு தமிழை கொண்டாருங்கிறது முதல்ல இவங்க திருத்திக்கணும், கிடுகிடு மற்ற கடையை திருத்தான் அவன் மேசர் பாக்குறான். உங்க பேருந்துல எல்லாம் தூக்கிடு ஒரு புலவரவை.

0: அப்பா என்னென்ன பேர் எங்க திருக்கடையூர் நாலு இருந்து வையாதரா திருக்கடையூர் திருநள்ளார் திருநள்ளாறு திருவையாறு இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது இந்த ராணாவை ரூணாவை தாக்குறதுல பெருமாள் ஒரு காலத்துல வந்து ஆங்கிலம் வந்து டிச்சினா போலி டிச்சினா போலி அப்புறம் டிச்சினா பள்ளினாச்சு இப்ப திருச்சிராப்பள்ளி அப்பா உரிய இடத்துக்கு வந்துருக்குறோம் நம்ம மெட்ராஸ் சென்னை வந்திருக்கேன் நல்ல வேலை இந்த பறக்கும் ரயில் ஒண்ணு இருக்குது இப்ப பறக்குதே நீங்க கடற்கரையிலிருந்து மயிலாப்பூருக்கு வந்து 10-15 நிமிஷத்துல போயிடலாம் 2.5 ரூபா தான் சார்ஜ் அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப அருமையா எல்லா அந்த ரயில்வே நிலையங்களும் மயிலாப்பூர்ல திருமயிலை என்று இருக்குது ரொம்ப அருமை எனக்கு திருமயிலை தேவாரத்துல இருக்கு அது போல ட்ரிப்பிளிக்கேன் அல்ல திருவல்லிக்கேணி விஎல்எல் அதெல்லாம் அருமையா போல திருவள்ளி கேட்டு சிந்தாதிரிப்பேட்டை ரொம்ப அருமையா கலங்கரை வழக்கம் பரவாயில்ல இப்படி எல்லாம் இருக்கிறத காணும் போது செந்தமிழ் நாடனும் போதிலினர் செந்தமிழ் சொல்லனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிலே என்று எனவே இப்படி அந்த ஐவரை ஆசரித்தார் அந்த அஞ்சு பேர் யாருன்னா மெய்வாய்க்கண் மூக்குச்சிவி அதை முழுதும் உனது அந்த குற்றம் நீங்கணும்னா நல்ல இதே பெருமானை வழிபாடு செய் என்று சொன்னார் அது போல நினைவுகள்லார் நீசன் தம நமன் தவரே யமம் வரமாட்டான் அப்பர் சுவாமியில் ஒரு பாசரமே பாடியிருக்கார் எது காலபாச குறுந்தொகை அப்படின்னு காலபாச குறுந்தொகை ஒரு 15 பாட்டுக்கு மேல இருக்குது நான் அடிக்கடி சொல்றது அது எங்க எப்ப பாடினது காலபாச குறுந்தொகை எப்ப பண்ணது இந்த யம தர்மராஜா என்ன பண்ணா ஒரு மாநாடு போட்டான் அதுக்கு ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க பார்த்தான் அப்பர் சுவாமியில தலை தேர்வடா போட்டான் ஐயா எங்க உலகத்துல தாங்கள் இருந்து இந்த கருத்தரங்கி நடத்தி தரணும்னார் சரி அப்படின்ட்டு நேராக போச்சு போன உடனே தலைமை உரை காலபாச குறுந்தொகை சீக்கொல் டு அப்பரடிகளின் தலைமை உரை இப்படிலாம் சொன்னாதான் எப்படியாவது படித்தா சார் தாங்க இருந்தோம் அல்வா பையங்களுக்கு சொல்லும்போது ஆகாங்கிறது அல்வா அப்போ சொன்னார் திருநீரு உருத்திராக்கம் இது ரெண்டு இருக்கிறவர்களே ஐயா யமனே நீங்களும் சரி உங்கள் தூதுவரும் சரி அந்த பக்கம் திரும்பப்படாது தலைமை உரை இது அதனால குறிச்சுக்கிட்டார் திருநீரும் உருத்திராக்கம் இருப்பாரை திருவைந்தெடுத்து செப்பு வாரத்துல இவ ஆள் போகவே கூடாது யாரு யமனும் போகக்கூடாது யமனுடைய தூதுவரும் போகக்கூடாது இப்படி தலைமை உரை நிகழ்த்தி இருக்கிறார் நீங்க அதை படிச்சு பாருங்களேன் காலபாச குறுந்தொகை பையங்களுக்கு இப்படிலாம் சொன்னா சரி தெரியுமா
1: நிறைய நீரணிவார் எதிர்க்க கூட போவாதீங்க
0: ஆமா நிறைய நீரணிவார் எதிர் செல்லலே சாமி ஒரு சந்துல வந்து அவங்க வர்றாங்க நான் என்ன பண்றதுன்னாரு பாரு அவங்க வந்த பக்குன்னு அப்படியே பின்னால எதிரில் போகக்கூடாதுரா சரி சாமி குறிச்சுக்கிறேன் எல்லாம் தலைமை அப்பரடிகளின் தலைமை உரை யாருக்கே நமனுக்கும் நமனுடைய தூதுவருக்கும் எல்லாம் திருமுறையில் தான் அது எல்லாம் இப்போ வேடிக்கையாக பையங்களுக்கு சொல்றதுனால சொன்னோம் நீங்கள் படிச்சுங்க ஆவி இப்படி எல்லாம் ரொம்ப அருமை நாள் ஆணிடை ஐந்து வந்து ஆடினான் அமர தொடுதேத்த நான் அடைவாம் வனம் அன்பு தந்த நலமே நிவோமி பத்தியா ரொம்ப அருமை இப்போ ஆண்டவன் மீது அன்பு வைக்கிறது கூட அவன் அருள் வேண்டி இருக்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும் அதனால அப்ப நாம அன்பு வைக்க கூட அவனுடைய திருவருள் வேண்டி இருக்கு அதனால நீங்க பெருமா நினைய நினைய நினைய அவனுடைய அன்பு செலுத்துவான் அதான் நம்ம அம்மையார் என்ன கேட்டாங்க ஏமா உனக்கு என்ன ராஜா வேணும் கையிலைக்கு இப்படி வந்தியே அப்படின்னு கேட்டது இரவாத இன்ப அன்பு வேண்டி சின்ன பிள்ளை ஏன்னா நம்ம ஊருக்குள்ள எல்லாம் பெரியவங்களா இருக்கலாம் ஆண்டவன் முன்னால் நம்மள சின்ன பையன் தானே சின்ன பிள்ளை தானே வேற யார்கிட்ட கேட்கறது வேற ஊர்ல கேட்டானா யார மக்கும்மா நம்ம அப்பா ஆனே உனக்கு என்னடா ராஜா வேணும் இரவாத இன்ப அன்பு வேண்டி அப்படிதான் படிக்கிறத ஏன்னா சின்ன பிள்ளை கேட்டதுன்னு அப்படின்னு இரவாத இன்பன்னு சொல்லாதீங்க இரவாத இன்ப அன்பு வேண்டி அவரும் யாரும் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அன்பு வேணும் பிறவாமை வேண்டும் அப்புறம் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அடுத்த பிரிவு வந்தா என்ன மறக்காம இருக்கணும் போதுமா ராஜா இன்னும் வேண்டும் இது அப்படித்தான் படிக்கணும் என் மனசுல படுது சாமி இன்னும் வேண்டும் கூட பட்டிமன்ற மாதிரி அவன் எது கருத்தாலும் சத்தம் தான் எது கருத்தாலும் சத்தமா மொழியே ஒடிச்சிட்டீங்களே பாட்டை கெடுத்துட்டீங்களே இந்த இடத்த அப்படியா படிக்கிறது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்னா பிரவாமி வேண்டும் வேண்டும் பிறப்புண்டியல் எதுக்கு ஒரு சத்த அளவு ஏன் இப்ப என்ன இப்ப எங்க கொள்ள போட்டுது ஒழிச்சுப்பா இலக்கியத்தைய.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: தலம் திருவெண்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருநறையூர் சித்தீச்சரம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சரி, தலைப்புக்கு வருவோம். ஒரு சொற்பொழிவாளர் இப்படிதான் மேடையில் ஏறினார், பேசினார் பேசினார், பேசிக்கிட்டே இருந்தார். கீழே இருக்கவங்களுக்கும் புரியல, என்ன பேசுகிறாருன்னு தெரியல. சரி, எப்பயாவது பேசி முடிக்கட்டும் அப்படின்னு பார்த்துருந்தாங்க. அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சொன்னார், இப்பொழுது நான் தலைப்பிற்கு வருகிறேன் அப்படின்னார். அதில் ரொம்ப ஒருத்தன் நொந்து போயிட்டான், ரைஃபிளோட மேலே ஏறிட்டான். உன்னை இவர் சொன்னால் என்னை சுற்றாதீங்க அப்படின்னா, நான் ஒன்றை சொல்கிறதுக்காக வரல, ஏன்னா உனக்கு ஏற்பாடு பண்ணாம பாரு மேடையில் ஒன்று பேசுறது. அவனை தான் தேடுறேன், ஏன்னா உன்னை சுட்டா இன்ன மாதிரி உன்ன மாதிரி இன்னொரு ஆள் அவன் கூட்டு வந்துடுவான். அவனை சுட்டாத்தான் இந்த மாதிரி ஆள், அவனைத்தான் தேடுறேன்னா. அது மாதிரி இல்லாமல் இந்த தலைப்பு மூணு பகுதிகளை கொண்டதாக இருக்குது. முதல் பகுதி நேர்பாடல் பாடி அப்படின்னு, அது திருத்தெள்ளேனத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. திருத்தெள்ளேனத்தில் பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணவர்தம் பாடும் ஆர்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட, இல்லையா, அதான் நம்ம அந்த ஆண்டு கொண்ட சீர்பாடி. அது என்னது? நேர்பாடி. நேர்பாடி, அந்த நேர்பாடல் எப்படி? நேர்பாடல் பாடி, நேர்பாடல் பாடி. அவன் எப்படிப்பட்ட பெரிய பெரியோன்? யாராலும் நினைப்பதற்கரிய பெரியோன் தன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. இப்போ நேர்பாடல் பாடி என்பது ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி. எப்படி ஆண்டு கொண்டார் அப்படின்னு கேட்டால், பார்பாடும் அப்புறம் பாதாளர் பாடும் விண்ணவர்தம் பாடும், அதாவது இந்த உடம்பை இந்த உயிரானது விடுமானால் இது என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி. உடம்பிலிருந்து உயிர் பிரியுமானால் உயிர் நேசண்டாக இருக்காது, அப்படியே தனியாக இருக்காது. இந்த உடம்பை விடுவது என்பது சட்டையை கழட்டி போடுவது போலத்தானே, அது உடம்பை விடுவதில்லை. நாம் நினைக்கிறோம் உடம்பை விடுது உடம்பை விடுதுன்னு, அது எங்கே உடம்பை விட்டுச்சு? அது உடம்போட தான் இருக்குது. என்ன, இந்த உடம்பை விட்டுட்டு அது இன்னொரு உடம்போடு இருக்கும், அந்த உடம்புக்கு பெயர் தான் சூக்கம உடம்பு. இன்னும் சொல்ல போனால் அதுதான் உடம்பு, இது சட்டை. அதனால தான் எல்லோரும் சட்டை போட்டிருக்கோம், சட்டை இந்த உடம்பை சட்டை சட்டைன்னு சொல்கிறது காரணம், பல பேரும் ஞானிகள் சொல்கிறது காரணம் இது தான். நாம் தான் அதை சட்டை பண்ணுறதே இல்லை, உண்மையிலேயே இதுதான் சட்டை. இதுக்கு உள்ளே உடம்பு இருக்குது, அந்த நுண்ணுடம்புன்னு அதுக்கு பேர். அந்த நுண்ணுடம்பு என்பதற்குத்தான் எட்டு தத்துவங்கள் இருக்குது: மனம், புத்தி, அகங்காரம், அஞ்சு புலன்கள், அதாவது சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம்னு அஞ்சு. ஸோ அஞ்சு மூணு எட்டு, இந்த எட்டையும் வைத்து உள்ள ஒரு நுண்ணுடம்பை இந்த உயிருக்கு இறைவன் எப்பயோ கொடுத்துட்டார். எப்பயோ கொடுத்த அந்த நுண்ணுடம்பினாலே வருவது தான் இந்த புற உடம்பு. இந்த புற உடம்பை நீக்கினாலும் கூட திரும்பவும் இந்த நுண்ணுடம்பு இருக்கிற வரைக்கும் புற உடம்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கிளையை வெட்டினால் மரம் விழுந்துருமா? கிளைகளை வெட்டுனா திரும்ப துளிர்க்கும். அதுபோல இந்த உடம்பு விழுந்தாலும் இன்னொரு உடம்பு வரும். எது வரைக்கும்னு கேட்டால், கீழே வேர்கள் இருக்கிற வரைக்கும் வரும். எனவே வேர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகள் இருக்கிற வரை சூக்கும உடம்பாகிய மரம் துளிர்த்து கொண்டே இருக்கும். இந்த சூக்கும உடம்பு தான் மரம், இதிலிருந்து துளிர்த்து வருகின்ற கிளைகள் தான் தூள உடம்பு. இதற்கு அடிப்படையாக இருப்பது வினைகள் என்கிற வேர்கள். வினைகள் அற்று போனால் மரம் என்கிற சூக்கும உடம்பு விடும், அப்போதான் தூள உடம்பு வராது. இதுதாங்க கணக்கு, இதுதான். ஆக இந்த சூக்கும உடம்பு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால், இதுதான் இறைவன் தந்தது. எல்லா உயிர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் சூக்கும உடம்பை இறைவன் தந்திருக்கிறான். அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த புற உடம்பு வந்துக்கிட்டே இருக்கும், நாம் தப்பிக்கவே முடியாது. அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ என்னதான் இதை வெட்டினாலும், தானாக விழுந்தாலும் சரி, நீங்களா டெலிபரேட்டாக இந்த உடம்பை நீக்கிக்கிறேன்னு விட்டத்தில் கைத்தை போட்டு தொங்கினாலும் சரி, அல்லது நெருப்பில் குதிச்சாலும் சரி, ட்ரெயின் மேலில் குதிச்சாலும் சரி, எப்படி குதிச்சாலும் போகாது. உள்ளே இருக்கிற சூக்கும் உடம்பு வேர் இருக்கிற வரைக்கும் எப்படி மரம் துளிர்த்து கொண்டே இருக்குமோ அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உயிரானது சூக்கும் உடம்பானது இந்த தூளம் உடம்பை விட்டு நீங்குமானால் என்ன வருகிறது? பார்ப்பாடும். பார்ப்பாடும் என்று சொன்னால் மீண்டும் பூமியிலே வந்து பிறப்பது. இந்த சூக்கும் உடம்பை கொடுத்தவன் யாரு? யார் சொன்ன? சிவபெருமான் தான் கொடுத்தான் அந்த சூக்கும். அதனால தான் இந்த உடம்பை கொடுத்ததுனால ஞானிகள் அதை உணர்ந்து அவனைத்தான் அம்மையே அப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பை கொடுத்தவன் தானே அம்மா அப்பா, அதனால அவனை அம்மையே அப்பா. அது உபச்சாரமா சொல்றது இல்ல, அவர்கள் உணர்ந்து சொல்லுகிறார்கள். சூக்கும் உடம்பை தந்தவன் அவன் தான், அதனால அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்னெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் சூக்கும் உடம்பிற்கு பெற்றோராக அவன் தான் இருக்கிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக இப்ப இந்த சூக்கும உடம்பு திரும்பவும் உடம்பு பெறுகிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்றார். பார்பாடும். பார்னா இந்த உலகம், பாடுன்னா உங்க பாடு எங்க பாடு இல்லை. பெரும்பாடு நான்படும் பாடு நபலத்தான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, எண்ணத்தான் படுமோ, கால்படு காண்படு கண்ணியில் மான்படுமாறு கலங்கி நிற்கின்றேன் ஏன்படுகின்றாய் என்னில் என் செய்கிறாரு வள்ளலார். வள்ளலார் சொல்லும்போது சொன்னார், நான் படும் பாடு இந்த உலகத்தார் நபலத்தான் படுமோ சொல்லத்தான் படுமோ. அப்படி அப்ப பாடுன்னா புரியுது உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு? பெரும்பாடு. அப்ப பார்ப்பாடும் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்திலே படுகின்ற பாடு, மனுஷனாவோ மனுஷனா மட்டும் இல்ல, நாயா கூட பிறக்கலாம், விலங்கா பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம், இந்த உலகத்திலே வந்து பிறக்கின்ற பிறப்போ பார்ப்பாடும். பாதாளர்பாடும், அது பூத யாதனா சரீரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. யாதனா சரீரம் வந்ததுன்னா துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கிறதுக்கான உடம்பை கொடுப்பார். அப்போ ஒருவேளை நரகத்து வாழ்வோ. ரெண்டு. மூணாவது விண்ணவர்தம் பாடும், அப்ப மேல் உலகத்துல புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கான மேல் பிறப்போ. ஆர்பாடும், வேறு எந்த விதமான பாடும் சாரா வகையருளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த பிறப்பும் இல்லாமல் செய்து. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்குமானால் துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கின்ற நரகத்திற்கு போகும், இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கின்ற சொர்க்கத்திற்கும் போகும். அது முடிந்த பிறகு மீண்டும் இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வரும். இந்த மூணுமே இல்லாத நிலைக்கு எனக்கு பிறப்பு இல்லாமல் நீ செய்தாய், ஏனென்று சொன்னால் உன்னை தஞ்சம் என்று வந்து அடைந்தேன், அதனால் இந்த பிறப்பு இல்லாமல் செய்தாய், அந்த நேர்மையை நான் பாடல் பாடுகிறேன். நேர்பாடல் பாடி. இது முதல் பகுதி. ரெண்டாவது என்ன பாட்டு? ரெண்டாவது நேர்பட வந்தவாறு. இது என்ன சொன்னார்னா அப்பர் சுவாமி தில்லைக்கு போகும்போது பாடினது. கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா, ஒருத்தரும் அறிய ஒன்னா உரு உடைய சோதி, திருத்தமாய் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்துள் நிறுத்த நிறுத்த. என்ன அந்த நிறுத்தம் புரிகின்றான். அதை பார்ப்பதற்காக நேர்பட வந்தவார். நிறுத்தனான் காண்பதற்கே நேர்பட வந்தவாறு. இது அங்க நேர்பட வந்தவாறு. அடுத்தது இந்த நேர்னு வர இடத்துல எல்லாம் என்ன வருதோ அதை மூணையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ புரியுது உங்களுக்கு தலைப்பு? நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறே அப்படின்னு. அந்த நேர் இதில் இன்னொரு சிறப்பு நேர் சொல்கிறேன். இந்த பாட்டு நேரிசை பாட்டு, அப்பர் சுவாமியுடைய பாட்டு. இது ஒரு நேரிசை. சரி, இப்போ என்ன சொல்கிறார்? கருத்த நாய் பாடமாட்டேன். அவர் தில்லைக்கு போகிறார், அந்த திருக்கூத்தை காணுகிறார். அவர் யார்? ரொம்ப அற்புதமாக சொன்னார், பதிகம் ஓர் ஏழேழு நூறு பகருமா கவியோகி பரசு நாவரசான பரமகாரண ஈசன் அதிகமாநகர் மேவி அருளினால் அமன் முகர் அவர் செய் வாதை தீரும் அனகன் வார்கடல் சூடின் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாப வெறியராகுவர் சால மதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானமுடையராகுவர். யாரு? பாரில் மனிதரானவர் தாமேனர். இந்த பாடுற வெறும் மனுஷனா இருக்கிறவன் திருநாவுக்கரசருடைய திருவடிகளை மட்டும் எடுத்து தன்னுடைய சிரசிலே சூடிக்கொள்வானே ஆனால் அவன் என்ன ஆவான்? நிதியராகுவர். முதல்ல அதை சொல்லுங்க சார், துட்டு வருதா பாருங்க, அதை சொல்லுங்க. நிதியராகுவர், சீர்மை உடையராகுவர், வாய்மை உடையராகுவர். இத்தனை சிறப்புகளையும் அடுக்கி சொல்லுகிற நாவுக்கரசருடைய திருவடியை எடுத்து சிரசிலே சூடிக்கொண்டால் இத்தனையும் நிகழும். அவர் யாருன்னு சொன்னார்? அவர் சொன்னதெல்லாம் மித்ததெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி, பரம காரண ஈசன். அது ரொம்ப உரையாசிரியர்கள் கொண்டு போய் பரம காரண ஈசனை கொண்டு போய் அதிகை மாநகர் மேவி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கொண்டு போய் போட்டாங்க தப்பு. அது நம்ம நாவுக்கரசருக்கு சொன்ன வார்த்தை பரம காரண ஈசன், காரண ஈசன், பரம காரண ஈசன். காரண ஈசன் கண்ணிலேயே படமாட்டான், காரியம்தான் நமக்கு தெரியுமே தவிர காரணம் தெரியாது. அதனால் சிவபெருமானுக்கு காரணிச்சரன் பேர். சிவபெருமானுக்கு ஒரு பேர் என்னென்னா காரணிச்சரன். நமக்கு காரியம்தான் தெரியுமே தவிர காரணம் சில சமயம் தெரியாது. ராத்திரி என்னவோ நல்லா தான் பேசிட்டு போயிருப்பான் அம்மா கிட்ட அந்த புள்ள, ஆனால் காலையில் என்னவோ தெரில ஏந்திச்சு வந்தோன்னு வள்ளு வள்ளுன்னு விழுவான். என்ன காரணமோ எல்லாம் யோசிக்கிறாங்க. புச்சால்தனமே யோசிக்கணும் இல்லை. நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்தியன்ஸை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. நான் கேள்விப்பட்டேன், ஸ்காட்லாண்ட்லேயோ இங்கேயோ ராத்திரி ரொம்ப நாளி இந்த ட்ரிங்க்ஸு குடிச்சிட்டு மூணு பேர் மாட்டிக்கிட்டானுங்க. அவங்க கொண்டு போய் கோர்ட்டில் அடுத்த நாள் ஒப்படைத்தான். அதில் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் இருந்தாலும் அப்புறம் ஒரு பாகிஸ்தான்காரன் நம்மால் ஒருத்தர் இந்தியன் மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க. மூணு பேரும் மாட்டினாலும் அந்த கோர்ட்டில் மூணு பேரும் வேறு வேறு இடங்களில் மாட்டியிருக்கிறாங்க. ஒன்றா கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தி வச்சுட்டான். அவன் கோர்ட்டுக்கு கேட்டானுமுன்னா ராத்திரி 10:30 மேலே இங்கே ட்ரிங்க்ஸ் போட்டுக்கிட்டு வெளி இடங்களில் சுற்றக்கூடாது, பப்ளிக் இடத்துல நீங்கள் சுற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு தண்டனை என்னன்னு கேட்டால் 20 கசையடி அப்படின்ட்டான். ஆளுக்கு சொல்லிட்டு சொன்னால் 20 கசையடி கொடுப்போம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விருப்பம் இருந்தால் அதை நிறைவேற்றுவோம். 20 கசையடி கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கா எதாக இருந்தால் சொல்லலாம். அவன் அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் சொன்னான், கசையடி கொடுக்குறது கொடுங்க, என் முதுவில் நல்ல ஒரு மொத்தமாக ஒரு தலைவாணி வச்சு கட்டுங்க, அது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு. சரிட்டா, அவன் முதல்ல ஒரு தலைவாணி வச்சு கட்டுனான். முதல்ல ஒரு தலைவாணி வச்சு கட்டி அடின்னா அவன் 20 கசையடியை கொடுக்க ஆரம்பிச்சு 5வது கசையடியிலே தலைவாணி பஞ்சு பஞ்சாக பிஞ்சு போச்சு. மீதி 15 அடி முதுகில் செமத்தையாக விழுந்தது. அம்மா ஐயோ அப்படி குதிக்கிறான். அடுத்தது பிடிச்சான் யார், பாகிஸ்தான்காரன். உனக்கு என்ன விஷயம்னு கேட்டான். அவன் சொன்னால், ஒரு தலைவாணி இப்படி சீக்கிரம் பிஞ்சிருச்சு, நம்ம 2 தலைவாணி கேட்போம் அப்படின்ட்டு. நீங்கள் 2 தலைவாணியை முதல்ல வச்சு கட்டணும்னா சரி கட்டுறான்னா, இவன் 2 தலைவாணி வச்சு கட்டணும்னா அவன் சவுக்கால் அடித்தான். 8 சவுக்கிலே அது பிஞ்சிருச்சு 2 தலைவாணியும். மீதி 12 அடி செமத்தையாக வாங்கினான். நம்ம இந்தியாக்காரன் வந்தான். உனக்கு என்ன அப்படின்னு கேட்டான். யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ இவன் சொன்னால், இந்தியாக்காரவங்க எப்போவுமே ஆன்மீகத்தில் சிறந்தவங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன், உங்கள் மக்களுக்காக விட நான் ஒன்று செய்கிறேன். என்ன, உனக்கு 2 விஷயம் தரேன், நீ 2 கேட்கலாம் அப்படின்னா. சரிங்க என்ன கேளு, என்ன வேணுன்னா. அவன் சொன்னான், எனக்கு 20 கொடுக்குறேன் நீங்களே, அது 10 40 கொடுங்கன்னா. என்ன பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு, அவன் 20 தாங்க முடியாதுன்னு அவன் 40 கேட்குறானே அப்படின்ட்டு யோசிச்சான். சரியாக தான் சொல்கிறியான். ஆமாங்க, எனக்கு 40 கசையடி கொடுங்கண்ணா. சரி கிராண்டட். அடுத்தது என்னன்னு கேட்டான். வேற ஒன்றும் இல்லைங்க, என் முதுகில் அந்த பாகிஸ்தானக்காரனை வச்சு கட்டி விட்டுருங்க அப்படின்னா. நம்மளை மாதிரி யோசிக்கிறதுக்கு உலகத்தில் யாராலையுமே முடியாது. அப்படி அப்படி யோசிப்போம். பரம காரண ஈசன்னாரு, பரம காரண ஈசன். திருநாவுக்கரசர் இந்த தலைப்பிலேயே பேசலாம் அவரை பற்றி. அவர் சொன்னார் ரொம்ப அற்புதமாக, அவர் 7749000 பாட்டு 7749100 எவ்வளோ ஆச்சு, 4049000 வருது கிட்டத்தட்ட. 49000 வருதுன்னா எத்தனை பாடு பாடியிருப்பார் தெரியல. சரி, ஆனால் இப்போ என்ன சொல்லுகிறார்கள், அது 4900 இருக்கணும், கிடைச்சது 3800 கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு வரம் இருக்க சாமியை சொல்கிறாரு, பரம காரண ஈசன்கிற கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா ஒருத்தரும் அறிய ஒன்னா. சரி அதை விட்டுருங்க, இப்போ நம்ம நேர்பட வந்தது அதை சொல்லுவோம். நேர்பட நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே அப்படின்னு, இந்த திருக்கூத்தை காண்பதற்காக நான் நேர்பட வந்தவாறே. இப்போ என்ன அர்த்தம் அந்த நேர்பட வந்தவாறுன்னா, நேர்படுதல் என்று சொன்னால் நிகழுதல், அந்த சந்தர்ப்பம் வாய்த்தல். நேர்பட்டதுனால, அப்படி ஒரு சம்பவம் நேர்பட்டதுனால, அந்த ஒரு வாய்ப்பு நேர்பட்டதுனால, உம்மை காண வேண்டி நேர்பட்டதினாலே அடியேன் வந்தேன். உம்மை காண வேண்டும் என்கிற அந்த நேர்படுதல் இல்லை என்று சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேன். அந்த வாய்ப்பை நீ தந்தீரே என்று நேர்பட வந்தவாறே என்று ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்லுகிறார். இனி 3வதாக ஒரு இதை சேர்த்துருக்கிறாங்க. அது என்னது, அது நேராக வாழ்வதற்கு. நேராக அது திருப்புகள்லேருந்து எடுத்துட்டாங்க. நான் வேறு பாமணத்த பாதாரமே இணைத்து 4 4 வகையான 4 ஆகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்கனா அணி சொல் அருள்வாயே சேவேரும் ஈசர் சுற்றமாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை விட்டு தீரா குகா குரத்தி மணவாளா காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாலை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. சுவாமி மலை திருப்புகழ்ங்கிறது சேவேரும் கீசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீரா குகா குரத்தி மணவாழ காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே. கார்போலுமேனி பெற்ற மகாளி வாலை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. என்னவான் சொல்றாரு, நாவேறு பாமணத்த பாதாரமே நினைத்து நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக. அந்த நாள்தோறும் நான் உரைத்த நெறி என்னன்னா நாலாறும் ஆகமத்தி நூலாய ஞானமுத்தி. நாலாறு 24 ஆகமங்கள் எத்தனை, 28 இல்லையா, 28 ஆகமங்கள் தானே. நாலாறு 24 நாலு ஒன்று முன்னாடி சேர்த்துக்கணும், ஆகமங்கள் 28. அதில் நாலாறு பாதம் இருக்கு. நாலு பாதம் என்ன, சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த நாலாறு இருக்கக்கூடிய நாலு ஆறுனா நான்கு வழிகள். நான்கு வழி என்பது சரியை கிரியை யோகம் ஞானம். ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய வழிகளில் எல்லாம் நான் செல்லுகின்ற நெறியாக எடுத்தாலும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ இந்த உடம்பு இப்போ புறத்தே இருக்கு, இந்த உடம்புல உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குன்னு சொன்னேன், அதுதான் உண்மையான உடம்புன்னு. இது புறத்தே இருக்கிற உடம்பு. இன்னொரு 15 மினிட்ஸில் நான் அதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன், ஆனால் இந்த 15 மினிட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த உடம்பு என்ன உடம்பு, இதுக்கு தூள உடம்பு, இது உள்ளே இருக்கிறது சூக்கும் உடம்பு. இப்போ ரெண்டுக்கும் எப்படி லிங்க் போட்டிருக்கார், இதையும் அதையும் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கார், எப்படி ஒட்டு போட்டிருக்கார், ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்காரா எப்படி அப்படின்னு பார்த்தா, 6 பாயிண்ட் இருக்கு, 6 ரிவட்டு மாதிரி இருக்கு. இந்த 6 பாயிண்ட்டை தான் 6 சக்கரம்னு சொல்லுகிறோம். இப்போ ஞானிகள்லாம் புறத்தே இந்த உடம்புக்கு ஒரு வியாதி வந்தால் இதை சரி பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சூட்சும உடம்பை தான் சரி பண்ணிக்குவாங்க. இந்த சூக்கும உடம்பை க்யூர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது க்யூர் ஆகிடும் புறத்தே, அவர்கள் அதைத்தான் சரி பண்ணுவாங்க. இந்த 6 சக்கரம் என்பது தூல உடம்பும் சூக்கும உடம்பும் சந்திக்கின்ற புள்ளிகள் 6. இன்னொரு சொல்கிறேன், இப்போ நீங்கள் அடிப்படையாக பாருங்கள். இப்போ இந்த உடம்புக்குள்ளே 2 இயக்கம் இருக்குது. 2 இயக்கம் எப்போவுமே ரொம்ப முக்கியம். ஒரு இயக்கம் என்பது எப்படி நிகழ்கிறது, இயங்குகிறவர் இயக்கப்படுகிறவர், புரியுதுங்களா. ஒன்று இயங்குகிறவர், இன்னொன்று இயக்கப்படு. இயங்குகிறவரும் இயக்கப்படுகிறவரும் இரண்டும் இணைகிற பொழுது இயக்கம். அக்ரீடா, சரி. இயங்குகிறவர் இயக்கப்படுகிறவர், இப்போ இயங்குகிறவரும் இயக்கப்படுகிறவரும் ரெண்டும் இணைகிற பொழுது இயக்கம் நிகழ்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த இயக்கத்தை இயக்குகிற பொழுது இயங்குகிறவர் இயங்குவார் தெரியும், ஆனால் இயக்குகிறவர் இருக்கிறாரே அவரும் சேர்ந்து இயங்கினாலும் உண்டு, அவர் இயங்காமலேயே இயக்கிறது உண்டு. புரியுதா உங்களுக்கு, இப்போ சொன்னால் புரியும் பாருங்க. இப்போ காரை ஒருத்தர் ஓட்டுறார், ஓட்டுகிறவர் ஒருவர், அவர் தான் இயக்குகிறார். ஓடுறது எது, கார். கார் ஓடுது, ஓட்டுகிறவரும் கூட போகிறார். கார் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இவரும் கூட போவார். அப்போ இயக்கம் நிகழ்கிறது, ஆனால் இயக்குகிறவரும் கூட இயங்குகிறார், இயக்குகிறவரும் கூட இயங்குகிறார். இது ஒரு வகை இயக்கம். இன்னொரு வகை இயக்கம்னா இயக்குகிறவர் இயங்க மாட்டார், இயங்குகிறவர் மட்டும்தான் ஆடுவார். அங்கே உட்காந்து ஜதி மட்டும்தான் போடுவார் நட்டுவனார், ஆனால் அத்தனை ஆட்டமும் போடும் இந்த டான்ஸ் பொண்ணு. அவர் ஏதாவது ஆடுவாரா, உட்கார்ந்த இடத்த விட்டு நகர மாட்டார், ஆனால் இது எல்லா ஆட்டமும் ஆடும் இல்லைங்களா. அந்த வீட்டில் அந்த பொண்ணு ஒரு ஆட்டமும் ஆடாது, ஆனால் ஜதி மட்டும் போடும், இவன் எல்லா ஆட்டமும் ஆடுவான். இப்போ தான் சார் புரியுது, நீங்கள் முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாமே, என்னம்மா ஆடுறான் பாருங்க அவ பேச்சுக்கு இவன் அப்படிம்பாங்க அந்த அம்மா, கழுவி அம்மா கேட்டா இல்லையா. அப்போ இயங்குகிற, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு, இயக்குகிறவர் இயங்காமலேயே இயக்கம் நிகழும், அவங்க இயக்குவார். இப்போ இந்த இந்த இரண்டு விதமான இயக்கங்கள் நமக்கு நிகழ்கிறது. ஒன்று இயங்கி இயக்குவது, இன்னொன்று இயங்காமல் இயக்குவது. ரெண்டு இயக்கம் இருந்தால்தான் இந்த உடம்பு இயக்கமே நிகழ்கிறது. இயங்கி இயக்குவது எதுன்னு கேட்டார், அதுதான் ரத்த ஓட்டம். இந்த இதயம் அப்படி துடிச்சி துடிச்சி துடிச்சி துடிச்சி துடிச்சி துடிச்சி அப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும், ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், முழுக்க உடம்பு முழுக்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இயங்கி இது இயக்குது. ரெண்டாவது இயக்கம் ரொம்ப முக்கியம், மூச்சு காத்து அப்படியே வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வருது. எப்படி போகுது, யார் உள்ளே இழுக்கிறா தெரியல, நல்லா கவனமாக கேட்கணும். மூச்சு காத்து இருக்கே அது அப்படி உள்ளே போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் போகுது. வெளியில் போன காற்று எதுக்கு உள்ளே போகணும், நின்றுடுச்சின்னு வச்சுக்குவோம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, ராத்திரி நீங்கள் தூங்குறீங்க இல்லையா, நம்ம தூங்க போகும்போது என்னைக்காவது இந்த மூச்சு காற்றை பார்த்து, மூச்சு காற்ற நான் தூங்க போகிறேன், நீ பாட்டுக்கு நின்றுடாத, நீ ஒழுங்காக போயிட்டு வரணும் தெரியுதா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தூங்குறீங்க? நீங்கள் நல்லா தூங்குறீங்கம்மா, நல்லா தூங்கும்போது பக்கத்தில் ஒரு தேள் போகுது, உங்களை காப்பாற்றிக்க முடியுமா? காப்பாற்றிக்க முடியுமா? அப்போ காப்பாற்றிக்க முடியலன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாதுன்னு அர்த்தம். பாடி மேலே, பாடி மேலே கண்ட்ரோலே இல்லாத பொழுது எப்படி மூச்சு காற்ற மட்டும் உள்ளே போயிட்டு வருது? அப்போ இதயம் மட்டும் எப்படி துடிக்குது? கரெக்டாக துடிச்சிக்கிட்டு இருக்க, அது நீங்கள் இதயத்திட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா இதயமே துடின்னு? இல்லை, நீங்கள் சொல்கிறதில்ல, தானாக இதயமும் துடிக்குது மூச்சு காற்றும் போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ரெண்டும் நிகழ்கிறதுனால நாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலும் கூட நம்ம உடம்பு நமக்கு மீண்டும் கிடைக்குது இல்லைங்களா? நல்லா கவனமாக கேட்கணும். இப்படி இயங்கி இயக்குகிற இயக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சைவர்கள் என்ன செய்தார்கள், இதை ஒரு திருக்கோயிலாக சமைத்தார்கள். அதுதான் தில்லை சிற்றம்பலம். அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறவர் தான் இந்த இதயத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறவர், அதுதான் தில்லை சிற்றம்பலம் நடராஜா. இங்கே இயங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கோயிலாக வெளியில் வைத்தார்கள், அதுதான் திருவாரூர். அது அசபா நடனம், இது சபா நடனம். அசபா நடனமும் சபா நடனமும் திருவாரூரும் சிதம்பரமும் சேர்ந்ததுதான் நம்முடைய இந்த உடம்பு என்று சைவர்கள் நிலைநிறுத்தினார்கள். இதை விட சயின்டிபிக்கா வேற எந்த மதமும் நிரூபிச்சதா தெரியல. பாருங்களேன் ரெண்டு, அது நடனமே எப்படின்னு கேட்டீங்கன்னா அசபா நடனம்னே பேரு. இந்த மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர மந்திரம் தான் அசபா மந்திரம். நீங்க ஒவ்வொரு தடவையும் மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஹம்ச மந்திரம் சொல்றீங்க, அப்படி உள்ள போய் அப்படி நின்று திரும்ப வெளியில வருது, இதுக்கு பேர் சோகம்னு பேரு. அப்ப இந்த மந்திரம் உள்ளுக்குள்ள இதுக்கு, இங்க பாருங்க, அவர் நடராஜர், இவர் தியாகராஜர், இவர் சபா நடனம், இவர் அசபா நடனம். இவருக்கு யாரு சண்டிகேஸ்வரர் அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தில்லைக்கு யாரு தண்டி சண்டிகேஸ்வரர், பிரம்மா ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே திருவாரூர், இவருக்கு யாரு சண்டிகேஸ்வரர் கேட்டா யமன் ஃபினிஷிங் பாயிண்ட். தில்லைக்கு சண்டிகேஸ்வரர் பிரம்மா, திருவாரூருக்கு யமன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். தில்லை ஆகாச தலம் ஃபினிஷிங் பாயிண்ட்டு, திருவாரூர் மண் தலம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த திருவாரூரும் தில்லையும் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணால் வர ரகசியம் இருக்குது பாருங்கள், அந்த ரகசியம்தான் இந்த பாடிக்குள்ளே இருக்கிறது. அதை சொல்லுகிறார், ஆறு ஆதாரங்களோடு இயங்குகிற இந்த உடம்பானது, இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், அது ஆதார நிலைகளை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறார்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 21 முதல் 35 வரை.
4: திருச்சிற்றம்பலம் நீத்தல் விண்ணப்பம். ஆனை வெம்போரிற்

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: பாண்டவர்கள் துரியோதனாதிகள் இருவரும் அண்ணன் தம்பிகள், அண்ணன் புள்ள தம்பி உள்ள. பாண்டவர்கள் தம்பியினுடைய புள்ளக, துரியோதனன் அண்ணன் புள்ள, திருதராஷனுடைய புள்ளகள். அவர்களிலே பாண்டவர்கள் மிகவும் சிவபக்தர்கள், சிவபக்தர்கள். துரியோதனனுக்கு அப்படி பக்தி இருந்ததாக தெரியல. அப்படிப்பட்ட பாண்டவர்களே ஒருவனுக்கு அருள் செய்த இந்த வரலாற்றை சொல்லுகிறாரு. அருள் என்பது அந்தந்த ஆன்மாக்களுக்கு தகுந்தவாறு செய்யறது. இப்ப நமக்கு அருள் பண்ணிருக்கிறாரா இல்லையா? பண்ணிருக்கிறார். இந்த சரீரம் கிடைத்தது அருள், சரீரம் கிடைத்தது அருள். அதற்கு மேல மற்றவர்களோட ஓரளவு அறிவு இருக்குது, அது அருள். தப்பு தவறு செய்யாம இருக்கிறோம், தப்பு தவறு செய்யாம கெட்ட வழியில போகாம இருக்கிறோம் அல்லவா, அது அருள். அதற்கு மேல மனைவி புள்ளகள்லாம் கொடுத்துருக்காரு, அதுவும் அருள். அன்னவசரம் தருகிறார், அதுவும் அருள். இதெல்லாம் நம் சாமார்த்தியத்தில் இல்லை, ஆயுளை தந்திருக்கிறார். இப்ப 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறோமா, அதுவும் அருள். இப்படி எல்லாமே அவனுடைய அருள் தான். அது அருள் வாக்கியங்கள் அருளாளர் மூலமாக கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தான் தெரியும். நம் சாமார்த்தியத்திலே இல்லை, எல்லாம் அவன் அருளாலே இது வந்தது. அதனாலே அந்த அருளை உயிர்கள் உணர முடியாது. உயிர்கள் இது அருளாலே வந்தது என்று உணர முடியாது. அதுக்கு மேல இப்ப திருவாசகம் கேட்கிறோம் பாருங்க, அது பெரிய இந்த செய்தி ஞாபகம் வச்சு. இப்ப நான் முன்ன சொன்னது பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்து? மனைவி உள்ளவர்கள் பணங்காது பட்டம் பதவியோட பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவன் அருளாளதான். மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே என்பது திருவாசகம். ஆனால் அதற்கு மேல அவனிடத்துல பக்தி வந்தது பாருங்க, அது யாருடைய அருள்? திருநீர் பூசுறோம், சிவான்னு சொல்றோம், திருவாசகம் கேட்கிறோம்னா அதனுடைய யாருடைய அருள்? அவன் அருளாலே அவன் அருள், அது அவனுடைய அவனுடைய அருள். இது அருள் இல்லாம இதெல்லாம் வராது, அருள் இல்லாம இது வராது. ஒருவனுக்கு நன்றாக சூதாட தெரிஞ்சாதான் சூதாடத்துக்கு போவான். தெரியாதவன் போக முடியுமா? இப்ப நான் போனேன்னா செஞ்சுட்டு வருவேன், தோத்துட்டு வருவேன், கட்டாயம் தோத்துட்டு வருவாரு. எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன காரணம்? அதுல பயிற்சி இல்லாமையினாலே, அதுல பயிற்சி பழக்கம் இல்லாம. அது போல இப்பொழுது இந்த அருளறியிலே சேர்ந்து இருக்கிறோம் என்றால் முன்ன பிறவியில இதுல கொஞ்சம் பழகி இருக்கிறோம், முன்ன பிறவியிலே பழகி இருக்கிறோம். அந்த பயிற்சி பயத்தாலேதான் இப்பொழுது இந்த அருளறியிலே சேர்ந்து இருக்கிறோம். இது இன்னும் பழக பழக பழக என்ன ஆகும்? பெரிய அளவு உண்டா இல்லையா? ஒரு தொழில ஈடுபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதனுடைய ஒரு குஷி தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுல மேல போயிட்டே இருப்போம், அதுல மேல போயிட்டே இருப்போம், அது சந்தேகமே கிடையாது. அது போல இப்ப அருளிலே நம்மை வந்து ஆண்டவன் ஈடுபடுத்தி இருக்கிறார் என்றால் அது அவருடைய. அதனாலே சிவன் அருள் இல்லாம எந்த செயலும் நடக்காது, எந்த செயலும் நம்மாலே செய்ய இயலாது. இப்ப மேல என்ன அதிகமா சம்பாதிக்கணும் நினைக்கிறமே முடியுதா? லாபம் வரும்னு நினைக்கிறமே முடியுதா? இப்படி எல்லாமே வந்து அவனுடைய அருள் தான், அருள் தான் காரணமே. அதத்தான் எஞ்சாது ஈண்டு இன்னொருள் உழைத்துன்னு அது 14வது வரியில சொன்னார். பஞ்சப்புள்ளியில் பான்மொழி தன்னோடு எஞ்சாது ஈண்டும் இன்னொருள் உழைத்து. ஐயாது எஞ்சாது என்று சொன்னால் ஐயால வந்து அந்த உயிர்களுக்கு செய்த அருள் கூடுதல் குறைச்சல் இல்லாமல் எஞ்சாது, எஞ்சி இருக்குது, மிஞ்சி போச்சுன்னு சொல்லவா, எஞ்சி இருத்தல் கூடுதலாக, எஞ்சாது ஈண்டு இன்னொருள் உழைத்து. ஐயால அந்த அருள் வந்து குறைபாடு இல்லாமல் கூடுதல் இல்லாமல் அந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல செய்யணும். அது எப்படின்னு கேட்டா, 10வது படித்தவனுக்கு ஒரு தாசில்தார் வேலை கொடுப்பான, அதுக்கு எவ்வளவு தருவான்? அதுக்கு தகுந்தாப்புல ஏதோ ஒரு கிழக்கு போட்டு போகுவது, அதுவும் சிவார் இருந்தா பணம் மந்திரி கிட்ட கொடுத்தோம்னா கொடுத்துருவார். அப்படித்தானே 10வது படித்தவனுக்கு? அது போல அந்தந்த உயிர்கள் தவத்துக்கு தகுந்தாற் போல பக்குவம் தகுந்தாற் போல அருள் செய்யும். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? அதான் எஞ்சாது. எஞ்சாதுனா கூடுதல் இல்லாமல் குறைவில்லாமல், எஞ்சாது ஈண்டும் இன்னொருள் உழைப்பு. ஈண்டு என்றால் அந்த உயிர்களுக்கு பக்குவத்துக்கு காலங்களில் நெருங்கி இருந்தது. ஈண்டுன்னா நெருங்கி இருக்கும், இன்னருள் விளைத்தும் இன்னருள், எஞ்சாது இன்னருள் உழைத்தும் ஈண்டு இன்னருள் உழைத்து, எஞ்சாது ஈண்டு இன்னொரு உழைத்து என்று 14வது வரியில் சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படி பாண்டவர்கள் துரியோதன சனாதிகள் இருவரும் ஒரு அண்ணன் தம்பி உள்ளவர்கள். யாருக்கு அதிகமா கோர்ட்ல வளர்க்கறதுன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் தான் வளர்க்கிறோம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவதரமான உலகத்திலே என்று கூட ஒரு பாட்டு. பாதி பிரதிபாதியாருன்னா அண்ணன் தம்பி பங்காளி. சுத்து தகராறு தான் வேற என்ன என்ன தகராறு சுத்து தகராறு. உயிர்கள் மூணே மூணுல அகப்பட்டுக்குச்சு, மூன்று ஆசையில அகப்பட்டுக்குச்சு. மாவேள் ஜனனம் கிட மாயை விடா மூ ஏடனை என்று முடிந்திடும் கோவே குரமன் குடிதோல் உணரும் தேவே சிவசங்கர தேசிய என்பது கதரனும். மாவேள் ஜனனம் கிட பெரியதாக இருக்கின்ற ஏழு பரவி தொலையம் மூ ஏடனை முடிந்தால் மாவேள் ஜனனம் கெடும். மூவேடனை முடிந்தார் மூவேடனை என்றால் அதுதான் வந்து தனேசனு தாரேசனு மண் பெண் பொண்ணு மண்ணு பெண்ணு பொண்ணு பொண்ணுன்னா பொருள் மண்ணுன்னா பூமி அது இன்னும் பலவாறும் சொல்றது. ஆகையினாலே இப்படி மண் பெண் பொண் ஆகிய மூவாசையினாலே உயிர்கள் கட்டுண்டு கிடக்கிறது. கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உருக்கொண்டு கணவென்ற வாழ்வு நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறைதேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்தேன். தடமென்ற விடியறையில் வந்த வாசங்களும் தாவர முன்னலிட்டு தாயென்றும் ஜெயென்று நெய்யென்று நான் என்றும் தமியனை இவ்வண்ணமாய் இடநின்று கடனின்று ஏனென்று ஏழாது இருப்பது உனக்களாக ஆகுமோ ஈசனி சிவகாமி ஏசனை என இந்த தில்லைவாள் நடராசனேன்னு நடராஜ பத்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிறுமணவன் முனுஷா மூலியார் வாழ் அதனாலே இப்படிப்பட்ட ஆசையிலே அந்த மண்ணாசையிலே மிகுந்த ஆர்வமுடையவனாக இருந்தான் துரியோதனன். மண்ணாசையில் பெண்ணாசையினாலே கெட்டவன் யாரு ராவணன். மண்ணாசையில கெட்டவன் துரியோதனன். ஆசை இருக்கலாம் பேராசையா இருக்கும், ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கும். பேராசையனும் பிணியில் பிணிவட்டு ஓராவனையன் உடலத்தகு வீரா முதுசூர் படவேலியும் சூராசூர லோக துரந்தரனே என்பது கந்தரகுதி. அதனாலே அப்படி ஆசை வந்தது. அந்த ஆசை துரியோதனுக்கு பேராசையாக வந்தது. பேராசை வந்து அதன் மூலமாக சூதாடி அந்த சூதிலே வந்து சூதாக சூதாடி ஜெகுனியை வைத்து சூதாக சூதாடி அதிலே அவன் வெற்றி அடைந்து அவர்கள் தோற்று பாண்டவர்கள் தோற்று 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜாத வாசம் பண்ணும் முடியாக தீர்மானித்து சென்றார். அப்படி 12 வருஷம் என்று 13வது வருஷம் விராடபுரத்துல விராட ராசன் ஒரு வருஷம் இருக்கு பாண்டவர் அக்யாத வாசம் பண்ணி அதன் பிறகு அயாலே நாட்டுக்கு வந்து சண்டை போட்டு வந்தார்கள். அப்படி சண்டை செய்து வெல்லுவதற்கு முந்தி வேதவியாசர் சந்திக்கிறார். யாரு பாண்டவரனை வனத்துல சந்திக்கிறார் வேதவியாசர். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எது இந்த அக்யாத வாசம் முடிய. அப்படி அக்யாத வாசம் முடிய கொஞ்ச நாள் அடுத்தாப்புல போனா போர் இல்லதான் அவனை வெல்ல முடியுமே தவிர சமாதானத்துக்கு வரமாட்டான். துரியோதனன் சமாதானத்துக்கு வரமாட்டான் என்று தெரிந்து அவனை வெல்லுவதற்கு என்று சொன்னால் சாமானியம் அல்ல. இவர்கள் காட்டில இருக்கிறார்கள். சேனை பலம் பரபலம் மற்ற எல்லாமே குறைவு. 5 பேரு அவன் துரியோதனன் 101 பேர் அதுலயே ரொம்ப குறைச்சல். அப்பவே நல்லவங்கிட்ட இல்ல 100க்கு 5 பேர் தான் நல்லவர் இருக்கிற. அதனாலே வேதவியாசர் வந்தாரு. வேதவியாசரே தர்மன் முதலானவர்கள் எல்லாம் வணங்கி வாழ்த்தி அவருக்கு வாத்தியாசம ஆரோக்கியம் கொடுத்து ஆசனம் கொடுத்து பூஷித்து நேசித்து அவர் புகழை வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அதன் பிறகு செய்திக்கு வந்தார்கள். அந்த செய்திதான் இப்பொழுது வனவாசம் முடிந்து மறுபடியும் இந்த பாதி நாடு கேட்கவும் பாதி நாட்டை நியாயமாக கொடுத்துட வேண்டியதானே. 13 வருஷம் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி நாடு கொடுத்துறேன்னா அப்படியே கொடுத்துட வேண்டியதானே. கொடுக்க மாட்டான் என்று நன்றாக தெரிந்து விட்டது. சண்டையில்தான் கொடுப்பான். அதற்கு நீங்கள் தயாரா இருக்க வேணும்னார் வேதவியாசர். அவனை ஜெயிப்பதற்கு நீங்கள் யுத்தத்துக்கு தயாராக பலத்தோடு இருக்க வேணும். அந்த பலம் உங்களிடத்துல இப்போது இல்லை. அந்த பலம் அவனை ஜெயிக்கிறதுக்கான பலம் உங்களுக்கு இல்லை. ஆகையினாலே இப்போதே பரமேஸ்வரனிடத்திலே சென்று அந்த பெருமானை நோக்கி தவத்தை செய்து அவரிடத்துல பாசுபதாசுரம் என்கின்ற அஸ்திரத்தை ஜெயர்மானத்திலிருந்து வாங்கிட்டு வந்தாத்தான் துரியோதரனை வெல்ல முடியும், இல்லைன்னா வெல்ல முடியாது. அதற்கு சென்று தவம் செய்து பாசுபதம் வாங்குவதற்கு தகுதியானவன் அர்ஜுனன் தான் அப்படின்னு வேதவியாசர் சொன்னார். இது மகாபாரதத்துல சொல்றார், வெள்ளி முதலாடுவார். தோத்திரமான தெய்வ சுருதிகள் யாவனான்கா கோத்தவன் பின்னும் சொல்வான் குன்றவில்லவன் பாலின்று பார்த்தனே சென்று பாசுபதக்கனை வாங்கி நல்லால் ஆர்த்தவைங்களாய் எய்தாதரும் பகை முடித்தல் என்றான் என்பது மகாபாரதம். அதனாலே பார்த்தன்கிறவன் அர்ஜுனன், அர்ஜுனனே சென்று சிவபாரத்தில் அஸ்திரம் வாங்கிட்டு வந்தாத்தான் துரியோதனனை வெல்ல முடியும் என்று வியாசர் சொல்ல, அது எப்படி அந்த சுவாமியை நோக்கி தவம் செய்வது என்றெல்லாம் கேட்க, அதுக்கு மந்திரங்கள் முதலான முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து அர்ஜுனனை பாசுபதம் வாங்க போச்சுருந்தான். அவன் 5 மாதம் பஞ்சாக்கினியை வளர்த்து கைலாயத்தில் போய் பஞ்சாக்கினியை வளர்த்து நடுவில் நின்று கொண்டு தவம் செஞ்சிருக்கிறான். என்னமாத்தான் செய்தாரோ, ஊசி முனையில காலை பெருவரல நட்டு, ஊசி முனையிலே கால் பெருவரல நட்டு பெருவரல ஊன்றி அப்படி சௌர்மான நோக்கி தவம் பண்ணி, சாமானியமா சௌர்மான வரதான் சாமானியமா இப்ப இவ்வளவு கும்பலத்துக்கு நேரம் வந்திருக்கணுமில்ல, ஆறுக்காச்சும் ஒருத்தர் கிட்ட வரலையே. இப்ப இத்தனை பேர் கும்பலோட திறந்து வந்து பூஜைக்கிட்டு உத்தராயத்தை போட்டுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு பூ பொறிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் அலையிறம் இல்ல, கோயில அலையிறம் இல்ல, காணாம யாருக்குதாவது இருக்கிற வரவே இல்ல. நெருப்பு கெட்டி கெட்டி சிட்டினாலும் சரியான கிட்டி, சிவருமான் கிட்டி அல்லவ, நல்ல கிட்டி, யாரு வீட்டுக்கும் வரலே. அதனாலே பரமேஸ்வரன் வருவது என்றால் சாமானியம் அல்ல, அவனுடைய காட்சியை காண்பது என்றால் சாமானியம் அல்ல. அதனாலே வந்து அப்படி கடுமையான தவத்தை செய்தான். பாடுறாரு விழிபுதூராழ்வார் பாடுறார், வேணிகளை முடித்து கட்டினான் அர்ச்சுனன், உடம்பு முழுவதும் திருநீற்றை பூசினான், நிறைய உருத்தராட்சத்தை பூண்டான், ஆகாயத்தை நோக்கி கைகளை அஞ்சலியாக கூப்பி பஞ்சாட்சரத்தை சொல்லி 5 மாதம் தவம் பண்ணுறோம். உணவை வெறுத்து உறக்கத்தை வெறுத்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இல்லைன்னா தேவார திருமுறையில அத்தனை இடங்கள்ல அர்ச்சனை வருவானா, அத்தனை இடங்கள்ல பாடியிருக்காங்கல்ல.
2: ஆசீனான் மறைப்படியும்
1: 4 வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி
2: எண்ணில் ஓடி ஆகமத்தின்படியும் எடுத்து 5 கூறி பூசினான் மேனி எங்கு விபூதியால புதியினை புரிந்த ஜடை புறத்தே சேர்த்து தேசினால் அப்பொறுப்பில் சிகரமேவும் சிவன் இவனே போலுமென தேவரெல்லாம் பேசினார் அப்பொறுப்பில் சிகரமேவும் சிவன் இவனே என போலுமென தேவரெல்லாம் பேசினார் வரிசிலைக்கன் விஷயன் பூண்ட பெருந்தவத்தின் நிலை சிலர்க்கு பேசலாமோ
1: எல்லாம் திருநீர் பூசி பஞ்சாச்சரம் சொன்னவர்கள் உருத்தராட்சர் சிவபக்தர்கள். அப்படி 5 மாசம் கடுமையான தவத்தை செய்தான். அதுக்கு மேல அம்பாள் கேட்டா, இந்த மாதிரி ரொம்ப கடுமையான தவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானே அவனை, நீ கண்டுக்காம இருக்கிறிய சாமின்னு கேட்டாளாம் அம்பாள். அவளுக்குதான் ரொம்ப இறக்கும், அம்மாவுக்கு தானே ரொம்ப இறக்கும். அது விழிவுத்தர சத்தியவாதம், அது நம்ம விழிவுத்தரால் சொல்ற
2: ஆலம் தமுதம் புளிதரு நெடுங்கண் அம்பிகை அருள்மொழி கேட்டு நீலமுண்டிருந்த கண்டனோ நகைத்து நிறைவலை செங்கையாய் நிடிது காலமுண்டிவனும் காற்றின் மைந்த கூற்றின் மைந்தனுக்கும் காற்றின் மைந்தனுக்கும் நேரிழையோன் நெடிது காலமுண்டிவனும் அறத்தின் மைந்தனுக்கும் காற்றின் மைந்தனுக்கும் நேரிழையோன்.
1: அர்ச்சனை அறத்தின் மைந்தனாய் யமதர்மனுடைய மைந்தனாகிய தர்மனுக்கும் வாயுதேவனுடைய மைந்தனாகிய பீமனுக்கும் இளையவன்,
2: அறத்தின் மைந்தனுக்கும் காற்றின் மைந்தனுக்கும் நேரிழையோ ஞாலம் உண்டவனுக்கு
1: ஆறு கண்ணபுரன்
2: ஞாலம் உண்டவனுக்கு உயிரன சிறந்தோன் அரணனும் நாமமும் படைத்தோன்
1: என்று பேசுகிறார். அதன் பிறகு அவனுக்கு அருள் பண்ண எண்ணினார் சுவாமி, அருள் பண்ண எண்ணினார். இந்த சமாசாரம் துரியோதனனுக்கு நன்றாக தெரிந்தது. இவன் போய் தவம் செய்து சோறு மாட்ட பாசுவதை வாங்கறதுக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அவன் தினத்தந்தி பேப்பர்ல படிச்சு விட்டான். யாரு?
2: துரியோதன். தினந்தோறும் பேப்பர் பூமில்ல, எல்லா பேப்பரும் பூமி திருத்தி பேப்பர்ல பாத்துட்டேன். பெரிய ஹெட்ல போட்டேன், அந்த மாதிரி அர்ச்சனை தோம் பண்றான். நான் தலையங்கத்திலே போட்டேன். அத பார்த்த உடனே அவன் உடனே எப்படியும் அந்த அர்ச்சனை தவத்தை கெடுத்து போனா அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். துரியோதனை அப்படி தீர்மானம் பண்ணி அவனுக்கு ஒரு சினேகிதன் இருந்தான், பொல்லாதவன், அசுரன், மூக்காசுரன், மூக்காசுரன். அவனுக்கிட்ட ரகசியமா சொல்லி அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவனை எப்படியும் காலி பண்ணிட்டு வந்துருன்னு அந்த மூகாசுரனுக்கு சொன்னான் துரியோதனை. அவன் சரின்னு ஒத்துக்கிட்டு அவன் கடுமையான பெரிய காட்டுப்பன்றி வழியும் எடுத்து போனான். காட்டுப்பன்றி வடிவத்தை எடுத்து போனான். அரிச்சனை கொல்றது போறான். அந்த சமயத்துல ஜெகவருமான் அருள் பண்ண போறான். எப்படி போறாருன்னு கேட்டா, இந்த வேளையில வந்து நீலகண்டம் சதுர்புஷம் மான்மழு திருநேத்திரம் மகாதேவியோட சோகாடத்துல ஓடா ஊத்து வராது. இந்த வேலைக்கு எந்த மாதிரி வேதம் பண்ணுவோம் அந்த மாதிரி வேதம் பண்ணுவோம். இப்போ அவனை கொன்னாகணும், இவனே மூகாசுரனை கொல்லணும். நிக்கிரகம் அர்ஜுனனுக்கு அனுக்கிரகம் பண்ணணும். அர்ஜுனனுக்கு நல்லது செய்யணும், மூகாசுரனுக்கு கெட்டது செய்யணும். நிக்கிரகம் அனுக்கிரகம் ஒரே வேலையில. அதுக்காக என்ன பண்ணாரு, உடனே வேட வேஷம் போட்டார். புரியுதா? அதுக்கு மேல தலப்பாக வில்லு அம்பு வாலு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் ரெடியா வச்சிருப்போம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாரு. ஒன்னா நம்பர் அசல் வேடம், ஒன்னா நம்பர் அவளுக்கு இந்த மாதிரி வேட வேஷம் போடுறேன், நீ அதுக்கு தகுந்தால போடுறேன்னாரு. அவ உடனே அவ வேடிச்சு ஆயிட்டான். உடனே எல்லாம் ரூம்குள்ள போய் போடுறது இல்லை, ரெண்டு பேருமே உன்னச்ச நிறுத்திடும் நிறைந்தமே நீ நன்மலன் அருளி நாளை சித்தியார். உடனே அவ வேடிச்சு வேஷம் காதில் இந்த இந்த மூறு ஓலை அது அந்த இதுகள்ல பண்ணது தக்கையில நரிப்புல்லு இந்த பிள்ளை தாலி போட்ட உடனே சண்டைக்கு வந்துட்டேன் அர்ச்சனை மேல. நான் துரத்திக்கிட்டு எவ்வளவு தூரத்துல இருந்து நான் துரத்திக்கிட்டு வர அந்த பொண்டியை நீ போடலாமாடா எய்யலாமா அப்படின்னு என்னை நோக்கி வந்தது. என் பக்கத்துல வந்த பொண்டியை நான் போட்டேன். இப்படி ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்ததாக வரலாறு. அப்படி சண்டை வந்து அதன் பிறகு அவனுக்கு காட்சி கொடுத்து பாசுபசாத்திரம் கொடுத்ததாக பாரதத்துல வர்ற வரலாறு. அது நம்முடைய தேவாராதி திருமுறைகள்ல பல இடங்கள்ல வருது. அடுத்த பூஜித்தானை அருச்சுணர்க்கு பாசுபதம் கொடு சிலையாக கூரம்பு தொடுத்தானை புறமறிய சுனை மல்கு கைலாயம் எடுத்தானை தடுத்தானை என் மனத்தை வைத்தேனே. அப்பர் சுவாமி பஞ்சவரே பார்த்தனுக்கு பாசுபதம் இந்து வந்தான் கொஞ்ச நோவும் கொஞ்சனமும் மஞ்சுவிழி கொழிலிய பெருமானே என்பது சம்பந்தம். இப்படி பல இடங்கள்ல வரும் என்று பல இடங்கள்ல திருமுறைகள்ல வருது. ஆகையினாலே அந்த வேடத்துக்கு கிராத வேடம்னு அந்த அந்த திருமேனி கிராத வேடர்களுக்கு கிராதர்கள் கிராத குலிக்கரைவா என்பது கந்தர்கள். கிராதர்கள் என்றால் வேடர்கள். அப்படி கிராத வேடத்தோடு வந்து அர்ச்சுனனுக்கு அருள் செய்த வரலாற்றை இந்த வரியில சொல்றாரு. கிராத வேடமுடு குஞ்சுகவாயவள் விராவுங்க நற்றிடம் படிந்தும் என்பது இந்த வரி. அப்படி அர்ச்சுனனுக்கு அருள் செய்த அந்த வரலாற்றை சொல்லி கேவேடராகி கிளிரது படுத்து மாவேட்டாகி ஆகமும் ஆகி அதுலயே வேடனா இதுல ஒரு இந்த வேடனுக்கு கேங்கிற இன்சியல் போட்டாரு வருங்க. கே இன்சியல் கே வேடன் அது வந்து வனத்துல செஞ்சிருக்கிற வேடம். இந்த பண்டிய துரத்தின வேடை இந்த வேடை மீன் பிடிக்கிற வேடை. மீன் பிடிக்கிறவனும் வேடம் அவனுக்கு கே வேடம் கே வேடன். சிவபெருமான் வாதேவிக்கு வேதத்தை உபதேசம் பண்ணினார். வேதத்தை உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணி ஓரளவு முடிஞ்ச பிறகு உமாதேவி கிட்ட கேட்டாரு. நான் அப்ப என்னென்ன சொன்னேன்னு கேட்டாரு. அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்க முடியும் சொன்னதெல்லாம் இப்ப உங்களை கேட்டேன்னு சொல்லுவீங்களா? ஐயோ மறந்துட்டேன்னாவோ. மறந்துட்டேன்னு சொன்ன உடனே சுவாமிக்கு கோபம் வந்துருச்சு. மறக்கலாமா? மறக்கக்கூடாது இல்ல. அதனாலே நீ வளர்ச்சியாக பறக்க கூடாதுன்னு சாமி போட்டாரு. கூட இருந்த உழப்பா அவ்வளவு கோபம் வரலாமா? வளர்ச்சியாக உபாதேவிக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க யாரையும் உள்ள விட்டுறாரு அப்படின்னு திருநந்தியவருக்கு வாயில் காவலருக்கு உத்தரவு போட்டிருந்தார். யாரையும் உள்ள விட்டுறாரு அப்படின்னு அப்படி உத்தரவை தாங்கி கொண்டு அவர் வாயில நிற்க இவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வேளையில இந்த பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பேரும் உள்ள போனேன். டவுனுக்கு போயிட்டு உள்ள அப்பா அம்மா கிட்ட போனேன். அது எப்படிமா தடுக்கிறது? பெரிய பய தெரியுதா சின்ன பய? ரெண்டு வயல் உள்ள போகவன் தடுக்க முடியல. ஆறுனால திருநந்தேவர் தடுக்க முடியல. தடுத்தா உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவான். பொல்லாத பயம் ரெண்டு பேர். அதனால பயந்துகிட்டு பேசாம இருந்துட்டான். பயந்துகிட்டு பேசாம இருக்கும் உள்ள போனா. உள்ள போன சமயத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது. நீ வளர்ச்சியாக பறக்கணும்னு சோகமான சபத்தை போன உடனே ரெண்டு உள்ளவருக்கும் கோபம் வந்துருச்சு. அப்பா மேல கோபம் வந்துருச்சு. எப்படி எங்க அம்மாவுக்கு சாபத்தை போடலாம் பாருங்க, அம்மா மேல எவ்வளவு பிரியமா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி விட்டா. இந்த வேத புத்தகத்தினாலதானே இவ்வளவு சிரமம் வந்தது. இந்த வேத புத்தகம் இருக்க வந்தான இந்த சிரமம் வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு சாபத்தை போட்டேன் அப்படின்னு அவன் அஞ்சு கையில வாரி எரிஞ்சா வேதத்தை. பெரிய பைய சின்ன பைய 12 கையில வாரி எரிஞ்சான். சின்ன பைய 12 கையில வாரி எங்க எரிஞ்சான்? கடல் எரிஞ்சான். அப்படி எரிஞ்ச உடனே சிவபெருமானுக்கு இன்னும் கோபம் வந்து என்ன பண்ணி விட்டாரு, அந்த முதல்ல உள்ள ஆளை விட்டா பாரு திருநந்தி தேவ், உடனே நீ மகர மீனாக பறக்க கடவுள், சுறா மீனாக பறக்க கடவுள் அப்படின்னு சாபத்தை போட்டார். அந்த பெரிய வயலுக்கு சாபம் போடலையாம். பெரிய வயலுக்கு சாபம் போடலங்கிறாக என்ன காரணமோ தெரியல. விநாயகர் சாபம், விநாயகருக்கு சாபம் வந்ததாக வரலாறு இருக்கு. விநாயகருக்கு சிவபெருமானுக்கு அந்த தத்துவ முறையில அப்படி ஒரே ஒரு சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த தத்துவ முறையில ஒரு படி கீழே. அதனாலே வந்து நீ செட்டி தெருவில் உமப்பிள்ளையாக பிறக்க கடவுள், செட்டி தெருவில் உமப்பிள்ளையாக பிறக்க கடவுள். முருகனுக்கு சாபத்தை போட்டாருப்பா. முருகன் ஊமையாயிட்டார். முருகன்
3: வீதி செய்த
2: லீலா விசாரதீர வரதர என்பது விராலி மலத்திற்கு.
1: அப்படி சாபத்தை போட்ட உடனே உடனே இவ வளர்ச்சியா போயிட்டான்.
2: ஆறு உமாதேவி கடற்கரையில வலைஞர்கள் செம்படவர் வாழ்கின்ற கடற்கரையில குழந்தையா கிடந்தான். உடனே அந்த செம்படவர்கள் தலைவன் எடுத்து அது சாமி தான் கொடுத்தாரு, இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருந்தானா. இந்த நந்தி தேவர் சுறாமீனா போட்டார், கடல்ல மீனா போட்டார். போட்டா போட்டார் அந்த சொற்கள், போட்டா போட்டார். இவர் உமையா போட்டார்.
1: அதன் பிறகாலே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவர்களுக்கு சாப நிவர்த்தியை செய்வதற்காக புறப்பட்டார் சாமி.
2: எப்படி புறப்பட்டாருன்னா அந்த செம்படவை வேஷம் போட்டுக்கிட்டே புறப்பட்டார்.
1: அவளை வளர்ச்சியா போக கடவுள்னு சாப்பிட்டார். இல்ல இவர் என்னமா புற இருப்பு வலைஞனாயிட்டார், செம்படவனாக போனார்.
2: அப்படி செம்படவனாக பெரிய வலைய தூக்கி தோண்ட ஓட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறது
1: மீனவன்
2: அப்படியே போனார். அந்த சுறாமீன் கடல்ல, அந்த சுறாமீன் கடல்ல போய் மீன் பிடிக்க விடாம இந்த செம்படவர்கள் வலைய கிழிக்க படக உடைக்க ஆளை கடிக்க விழுங்க இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சாதாரண மீனர்ல பயந்துகிட்டு பல பேர் அயல் மீன் பிடிக்காம கடலுக்குள்ள இறங்காம இருந்து அப்படி இந்த வலங்கம் போகவும் நல்ல முருக்கான ஆடா போயிருக்கான் வலங்க. அப்படி சொன்னங்கன்னா அப்படி இல்லை, நல்ல முருக்கான ஆடா வலங்கம் போகவும் எண்ணூர்ல இருந்து வர்றேன் அப்படின்னா, நான் வந்து மதுரையில இருந்து வர்றேன்னா வலங்க, நான் எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் பிடிச்சு விடுவேன். அவன் கேட்கறதுக்கு முந்தைய இந்த போனவன் எவ்வளவு பெரிய முரட்டு மீனா இருந்தாலும் நான் பிடிச்சு விடுவேன். அடா அப்படி ஆளுக்காகியா வேணும், நாங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஒரு மீன் எத்தனையோ வலைய வச்சு இருந்துருச்சு, படக உடைச்சிருச்சு, ஆளை கடிச்சு முடிச்சு, அதனால அந்த மீனை பிடிக்கணும்னு. பிடிச்சா என்ன தெரியும்னு கேட்டேன். அந்த மீன் பிடிச்சா என் பொண்ணை உனக்கு கொடுத்துறேன். யோகத்தை பாருங்க, மீன் பிடிக்க போனவனுக்கு யோகத்தை பாருங்க அப்படின்னு. அப்படி அதன் பிறகு யாரும் சந்தோஷப்பட்டு சடவன் தன்னுடைய புத்திரியா இருக்கிற இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே வேடிக்கையா இருந்த உடனே பார்வதி ஆயிட்டு இரண்டு பேரும் ஆகாயத்துல சுவாகனத்துல அந்த வேடம் காய்ச்சி செம்படவர்கள் உடனே அப்பவே கல்யாணம் அப்பவே காய்ச்சி எல்லாரும் இந்த மாதிரி டிவியில வர்ற மாதிரி டக்கு டக்குன்னு வாருது இல்ல. அப்படி வந்து உடனே அந்த வேடர்களுக்கு காய்ச்சி கொடுத்தான். அப்படி கொடுத்த அந்த வரலாற்றை தான் இந்த வரியில சொல்றாரு. கேவியராகி கிளிரது விடுத்து, கிளிருங்கிறது மீன் வகையில ஒரு அவங்களுக்கு நல்லா தெரியும், மீனை பத்தி நல்லா தெரியும். கிளிரது கிழிச்சு ஆறா அந்த அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரி என படுதுங்கானம்மானாய் காட்டகத்தே வேடன் கடலில் வலைவானம். யாரு சொல்றா? யாரு சொல்ற? காட்டகத்தே வேடன் கடலில் வலைவானம். அது யாரு சொல்ற? காட்டகத்தே வேடன் கடலில் வலைவான் நாட்டி பரிவாகம் நம்பரைய வீழ்த்தி அருளும் பெருந்துறையான அங்கமலவாதம் மருளுங்கட நெஞ்சே வாழ்த்திருந்து அவள ஆகையினாலே எப்படி செம்படவனாகி ஆகமத்தை வாங்கி தேவேடராகி கழிதது கொடுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கி அப்படி அந்த மகன் சுமந்திருந்த அந்த ஆகமத்தை வாங்கி ஆகமத்தை வாங்கி அதை வந்து மகேந்திர மலையிலே எழுந்தொழியும் அந்த ஆகமத்தை மகேந்திர மலையில் எழுந்தொழியிருந்து பெரிய வலைக்கு பக்கத்தில் இருக்கிறது மகேந்திர மலை. அந்த மகேந்திர மலையிலே ஆசிரியனாக ஞானாசிரியனாக எழுந்தொழியிருந்து ஐந்து முகத்தோடு எழுந்தொழியிருந்து சதாசிவ திருமேனியும் ஐந்து முகத்தோடு ஈசானந்த தூஷா ஓர வாமதேவன் ஜத்யூசாதன் என்கின்ற ஐந்து முகத்தோடு எழுந்தொழியிருந்து அதை அகத்தியர் பரத்வாசர் கௌதமர் காசிவர் கௌசிகர் ஆகிய ஐந்து முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருந்தார். மற்ற வேதம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருதா உற்ற ஐமுகங்களால் ஐந்து முனிவர்களுக்கு அந்த ஆகமத்தை உபதேசம் பணித்த முடியும். அது இப்பொழுது வருகின்றது. இன்னும் சிறப்புடைய அருட்செய்திகள் இவருடைய வாழ்க்கையில் நடந்த அருட்செய்திகள் நிறைய வருகிறது.
1: வான்முயில் வளாது வீகம் அலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது வாழ்க நான்மறை அறங்களுங்க மேன்மகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி வதே மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிற்றம்பலம் சைவம்.ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓசையும் இசனும் ஒக்கும் ஓசையும் இசனும் ஒக்கும் உணர்வின்கள் ஓசையும் இசனும் ஒக்கும் உணர்வின்கண் ஓசை இறந்தவர் இசனை உழுகு.

தலைவனிடம் வளமாயிடு கையல் தலைவனிடம் பலக்கங் வழி அஞ்சில் தலைவனிடம் வளம் தன் வழி ஊரே தலைவனிடம் வளந்தன் படி நூரே

மக்களும் அளக்கும் வகையினாலும் அளக்கும் வகையினாலும் அவ்வழியே ஓடில் விளக்கும் ஒரு நாளும் இப்பட நிற்கும் துளக்கும் வகை ஐந்தும் தூணெறி ஓடில் கலக்கவரே மூன்று காணலுமாமே காணலுமாகும் கருதியவ தோடில் காண

அருள்செய்யும் இறைவராமே. பிறப்பது சுண்ட பெருந்தகை நந்தி உரிப்பது கூடிய

தோறும் தள்ளிடத்தே தயங்குமே ஆராயில் தள்ளியிடத்தே தயங்குமே ஆமாயில் உள்ளிய காயத்து கூனமில்லை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. செவ்வாய் வியாழன் சனி ஞாயிறு இவ்வாறு அறிகின்ற யோகி இறைவனே ஒவ்வாதவாயில் பலத்தே புரிவி அவ்வாறு அறிவார்க்க ஆனந்தமாமே மாறி வரு இருபான் மதி செய்யன் ஏறி இழியும் இடைவிங்களை இடை ஊறும் உயிர் நடுவே உயிருக்கிறன் தேறி அறிவிங் தெரிந்து உதித்தது வளர்த்து இடம்.

அடுப்பை அணைகோலி விட்டத்தை ஊட்டி மேற்பையை தாக்கோத்து நட்டம் இருக்க நமன் இல்லை தானே என்ன வண்ணான் ஒலிக்கும் சதுரம்

குளத்தை நிரப்பினார். அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறே இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டா உறக்கத்தை நீக்கி

நாவின் நுனியை நடுவே விசிறிடில் ஜீவனும் அங்கே சிவனும் உறைவிடம். சிவனும் அங்கே சிவனும் உறைவிடம். சிவனும் அங்கே சிவனும் உறைவிடம். மூவரும் முப்பத்து மூவரும் தோன்றுவரு சாவதுமில்லை சதகோடியூரல் வாயும் உயர்வரை உச்சிமேல் பானூரல் வாயும் வகையறிவாரில்லை. பானூரல் வாயும் வகையறிவாளர்க்கு தேனூரல் உண்டு தெளி அருவாமே. மேலை அண்ணாக்கில் பிறந்திருகாரிடில் காலனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞானமறிய நரதிரை மாறிடும்.

0: ஒன்றே காணீர். வரும் வழி கங்கை தருவிக்கும் பானீர் வரும் வழி பாய்ந்தருவீரே. சிவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டாவின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபாலையா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: எல்லா அருளாளர்களுமே நிலையாமையை முதல்ல சொல்லுவாங்க. நிலையாமையை முதல்ல சொன்னாதான், புரிய வச்சாதான் நிலையானது எதுன்னு தெரியும். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உலகம் நிலையாமை, இது எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்க? எல்லாம் நிலையாமை நிலையாமை நிலையாமைன்னு சொன்னால் அப்போ நிலையானது எது என்ற கேள்வி வரும். அப்போ நிலையானது எது என்று கேட்கும் பொழுது, இறைவன் திருவடி ஒன்றே நிலையானது, அதுதான் மெய். அப்போ உலக உலகத்தில் உள்ளக்கூடிய பாசங்கள் எல்லாம் விட்டு நீங்க வேண்டும். அப்படி நீங்கியவர்கள் இந்த பற்றற்ற ஞானிகள். இந்த பற்றற்ற ஞானிகளுக்குத்தான் இந்த மனமானது ஒடுங்கும். மனம் ஒடுங்குகின்ற பொழுது அந்த ஞான கண்ணானது திறக்கும். அதுதான் தவம் என்று பெயர். அந்த அந்த தவத்தை செய்தால் என்ன பயன்? இந்த பயன் அப்படிங்கிறது தான் முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த சித்தம் சிவமாதலே தவம். சித்தம் வந்து சிவமாக இருக்கணும், அதுதான் தவம். தவநிலைன்னு பேர். அப்போ சிவ தரிசனம் பெறுதல், சிவ தரிசனம் கிடைக்கும். அப்படி கண்ணை மூடி பார்த்தோம்னா, இப்படி கண்ணை மூடுறாங்க, மூன்றாவது கண் திறக்குது. இப்போ ஊரில் உட்காந்துருக்காங்க, இப்போ சென்னையில் உட்காந்து தவம் பண்ணலான்னு வச்சிங்களேன். தவம் பண்ணுகின்ற பொழுது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கும், கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து இங்கே அங்கே அந்த ஊருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, அந்த தலத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, இருக்கின்ற இடத்துலையே சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கும். அதுதான் அந்த இந்த அவர்களுக்கு அந்த ஞானக்கண் வழியாக பார்க்கலாம். அவருடைய சித்தமே சிவமாயிடும். சித்தம்ங்கிறது மனம், புத்தி, அகங்காரம். சித்தம் என்பது நான்கு வகையான அகக்கருவிகள். அந்த சித்தம் என்பது நினைவு பதிவுகள். நாம் எல்லாம் எதையெல்லாம் சிந்திச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய இடம் வந்து சித்தம். அந்த அழ சித்தம் தெளிவீர்கள் அப்படிம்பார். சித்தம் தெளிவீர்கள், சித்தம் தெளிவாக இருக்கணும், அந்த சித்தம் எல்லாம் சிவமாக இருக்கணும். அப்போ சித்தம் சிவமான நிலையில் பார்த்தீங்கன்னா, அந்த இறைவன் அந்த சித்தத்தில் வந்து உட்கார்ந்து மனதில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு அப்படியே உட்காந்துருப்பார். நாம் எந்த நேரம் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளோ நேரமும் அங்கே உட்காந்துருப்பார், உட்கார்ந்து அமர்ந்திருப்பார். இதைத்தான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது வந்து உண்மையிலேயே இது வந்து ஞான மாணிக்க வாசகருடைய அனுபவம். சில நாட்கள் அந்த என்னுடைய எனக்கு அந்த அனுபவம் உண்டு. இறைவன் வந்து சிந்திக்கும் பொழுது சில நேரம் அப்படியே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேனிஷ் ஆகிடும். இந்த அனுபவம் எனக்கு உண்டு, அதனால் சொல்கிறேன். அப்போ இறைவன் தன்னுடைய சிந்தையை விட்டு நீங்காத நிலை, அதுதான் சித்தம் சிவமாகும் நிலை. அப்போ சிவஞானியர்களுக்கும் யோகியர்களுக்கும் எல்லா நேரமும் அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற புறச்சிந்தனை இல்லாதனால, அதுதான் தவம். சித்தம் சிவமாக செய்தவம் வேண்டாவால், சித்தம் சிவமாக செய்தவம். செய்தவம்னு அது என்னென்னா, செய்தவம்ங்கிற ஒரு நல்ல வார்த்தை. செய்த தவம், செய்கின்ற தவம், செய்ய போகின்ற தவம், அது வினைத்தொகைன்னு பேர். மூன்று காலங்களையும் காட்டும். சித்தம் சிவமாக செய்யணும்னா நாம் தவம் செய்திருக்கிறோம், அதனால் இப்போ தவம் கிடைச்சிது. இப்போ தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் இறைவனுடைய அருள் கிடைக்கிது. இதுன்னு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் அடுத்த பிறவிக்கும் இந்த தவம் தொடரும். அதான் செய்தவம்னு சொன்னார். சித்தம் சிவமாக செய்தவம்னார். அப்புறம் இந்த சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவு உண்டால், அந்த யாருக்கு இந்த சிவானந்தம், அந்த சித்தம் வந்து சிவானந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஞானிகளோ நாம் உறவு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் என்னாகும்னா, நமக்கு யார் அவரோடு சேருகின்றார்களோ அவர்கள் நமக்கு வழிகாட்ட இவர்களுடைய மான அந்த சீடர்களுக்கும் சித்தமானது சிவமம் தன்மை அடையும். அப்போ அந்த குருவுக்கு எப்படி இருக்கும், இந்த குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய தவத்தை மேற்கொண்ட சிவஞானிகளுக்கு அவர்களுடைய சித்தம் சிவமாக இருப்பதனால் அவர்களுக்கு சித்தி கிடைத்து அதன் வழியாக முத்தியும் கிடைக்கும். அந்த ஆன்மாவானது சித்தம் சிவமாதல் செய் தவ பேரு, இது அவர்களுடைய தவ பேரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், அடியாரோடு இணங்குக, சிவனடியாரிடம் தொடர்பு கொள்ளுக. அப்போ சிவனடியாரோடு நாம் உறவு கொள்ளுகின்ற பொழுது, சிவனடியாரோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நமக்கும் அந்த சித்தியும் முத்தியும் கிடைக்கும். அதுதான் நம்முடைய திருமுறைகளிலும் சரி சாத்திரங்களிலும் சரி அடியாரோடு இணங்குக என்று அடியாருக்காகவே ஒரு பாடல்கள் நிறையா போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சிவன் அருளால் ஞானம் வருதல், சிவன் அருள் அப்படின்னு பார்க்கணும். இந்த சிவன் அருள் அப்படின்னு சொன்னால் இறைவன். இப்போ ஞானம் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிவபெருமானுடைய திருவருளால் தான் நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டும். அருள் சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைத்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பிரான் என்று சொன்னால் தலைவன்னு பேர். பிரான் அருள் உண்டு எண்ணில் உண்டு நற்செல்வம். இப்போ நற்செல்வம்ங்கிறது இது செல்வம்னாவே சிவபெருமானை தான் குறிக்கும். ஏன்னா செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. இப்போ இந்த திரு சிவபெருமானுடைய திருவுருள் நமக்கு உண்டா கிடைத்தால் நமக்கு நல்ல சிவஞானம் கிடைக்கும். அப்பக்க நமக்கு அருள் பெற வேண்டும். அப்போ நம்ம தினசரி திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும், தினசரி அடியார்களோடு இணங்க வேண்டும், தினந்தோறும் திருமுறைகளை நாம் ஓத வேண்டும். அப்போ இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ சிவபெருமான் திருவுருள் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பிரான் அருள் உண்டு எண்ணில், அப்போ இந்த பிரான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான திருவுருள் நமக்கு கிடைத்தால் நல்ல ஞானம் உண்டு நன்ஞானம். ஞானம்னாவே இறைவன் திருவருள் தான். இப்போ நல்ல ஞானம்னு சொன்னால் இறைவன் திருவடி. அப்போ இறைவன் திருவடி நமக்கு கிடைக்கும். இதான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் கிரேஸ், இறைவனுடைய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பயன்கள். அப்புறம் அந்த பிரான் அருளில் பெருந்தன்மையும் உண்டு. பெருந்தன்மைன்னா பரந்த மனப்பான்மை. ஒரு அதாவது வந்து ஒரு அதாவது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்பாங்க. தாயுமா சுவாமி சொல்லுவாங்கள எல்லோரும் இன்புட்டு இருக்க அப்படிம்பார். எல்லோரும் இன்புட்டு இருக்க அப்போ ஒரு பெருந்தன்மை. நம்முடைய திருமூலர் சொல்கிறார் இல்லையா, யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னார். அது மாதிரி இது ஒரு பெருந்தன்மையாக இருக்கும். அவங்கள்ட்ட சுயநலம் இருக்காது. எப்போ சுயநலம் இல்லாமல் இருக்கிறதோ அதுவே அவர்கள் வந்து மேல்நிலைக்கு வருவதற்கு தயாராகிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ சிவபெருமானுடைய திருவருளால் இதெல்லாம் கிடைக்கும். சிவபெருமானுடைய திருவருளால் பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மை. அது ஆங்கில இனத்தில் பெனவலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெனவலன்ஸ்ன்னு சொன்னால் பெருந்தன்மைன்னு பேர். அது கிடைக்கும். அப்புறம் பிரான் அருளில் பெரும் தெய்வமும் ஆமே. இந்த பெரும் தெய்வமும் ஆமே. இப்போ நாம் எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். இப்போ மனிதர்கள் தெய்வ நிலைக்கு உயரலாமா அப்படின்னா உயர முடியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது குறள். நான் அந்த பல கூட்டங்களில் நான் பேசியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் ஒரு நூல். அந்த திருக்குறள் ஒரு நூலில் பார்த்திங்கன்னா, திருக்குறள் அருளியது இந்த ஒரே ஒரு குறளை மையப்படுத்தி தான். மீதி உள்ள அனைத்து குறள்களுக்குள் இந்த ஒரே ஒரு பாடலினுடைய குறளினுடைய விளக்கம்தான் அப்படின்னு சொல்லுவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ ஒரு மனிதனும் தெய்வமாகலாம். இப்போ மனிதனாக இருப்பது ஒரு நிலை, மனிதன் மாமனிதனாக இருப்பது ரெண்டாவது நிலை, அதே மனிதன் தெய்வ நிலைக்கு உயருவது மூன்றாவது நிலை. அப்பொழுது அந்த ஆன்மாவானது பரிபக்குவப்பட்டு சிவத்தன்மை எய்தும். அப்போ அவன் அந்த ஞான நிலையை எய்துகின்ற பொழுது தெய்வ நிலையில் வைத்து போற்றப்படுகிறான். அதனால தான் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு நிறைய நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்மளுடைய சிவச்சின்னங்களை பற்றி இந்த அந்த ஆறாம் மந்திரத்தில் திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சிவச்சின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவச்சின்னங்கள் அப்படின்னு சொன்னால் திருநீர் அணிஞ்சிக்கிறோம், திருநீர்னு போட்டுக்கிறோம். அப்புறம் உத்ராஷ்டம் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் காதில் வந்து குண்டலம் போட்டிருப்பாங்க. இந்த குண்டலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த குண்டலம் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வளையம் ஒன்று விட்டுருவாங்க. அந்த கட்டி கட்டி ஆறு கட்டின்னு சொல்லுவாங்க. ஆறு கட்டிலேருந்து பத்து கட்டி வரைக்கும் அந்த குண்டலத்தை வச்சுருப்பாங்க. இந்த காதில் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே சிவவேடம் தான். இந்த சடையும் சிவவேடம் தான். இப்படி சிவவேடத்தினுடைய பெருமைகளை நிறையா பேசுகிறோம். இந்த சிவஞான போதத்தில் பனிரெண்டாவது நூறுப்பா இந்த சிவ வேடத்துக்குன்னே இருக்கும். சிவ வேடத்திலே இறைவன் இருக்கிறான். அப்போ சிவ வேடத்தையே வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது இந்த செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமே அப்படின்னு சொல்லி அந்த பனிரெண்டாவது நுறுப்பாவில் சொல்லுவாங்க. அப்போ சிவஞானியர்கள் இருந்தால் சிவஞானியரை வழிபட வேண்டும், சிவஞானிகளுடைய வேடத்தை வழிபட வேண்டும். இதில் விபூதியும் ருத்ராட்சமும் பார்த்தீங்கன்னா புறவேடம்னு பேர். இந்த திருவைந்தெழுத்து இது வந்து அகவேடம்னு பேர். அப்போ அந்த வேடத்தை ஏன் வணங்கணும்னா, வேடத்தில் இறைவனை கண்டு. ஒருத்தர் உத்ராட்சம் அணிஞ்சு வந்திருக்கிறான்னு சொன்னால் அது உத்ராட்சம் நினைக்கக்கூடாது, உத்ராஷத்தில் இறைவன் இருக்கிறான் என்று கண்டு நாம் அந்த இறைவனை வணங்க வேண்டும், அந்த சிவன் அடியாரை வணங்க வேண்டும். சிவஞான போதத்திலே உதாரண வெண்பாவில் சொல்லுவாங்க, ஒரு பாடலில் வரும். இப்போ பார்த்தோன்னு கோவில் இருக்கும். இந்த கோவில்லாம் இருக்கும் பொழுது கோவில் இல்லாத ஊரும் உண்டு. இப்போ வந்து இந்த புறநகர் பகுதி எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருக்கும், அங்கே போயிடுவாங்க. அங்கே போனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில கட்டிக்கிறாங்க. இப்போ அதுவும் இல்லாத ரிமோட் ஏரியாவில் கோவில் இருக்கும். அப்போது கோவிலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா கோவில் இல்லைனா என்ன செய்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ யாராவது ஒரு அடியார் வர்றாங்கன்னா, அந்த அடியார் இந்த உத்ராஷத்தை போட்டுட்டு இந்த திருநீர் பூசிட்டு வந்தாங்கன்னா அதை பார்த்து வணங்கினாலே போதும். ஏன்கென்று கேட்டால், அந்த உத்ராஷத்திலையும் அந்த திருநீற்று வேடத்திலையும் இறைவன் தன்னுடைய உருவத்தை அதில் பதித்து வைத்திருக்கிறான். அதனால் அது என்னன்னா, அந்த திருவேடத்தை கண்டு வழிபடுக அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ திருநீரினுடைய பெருமை வந்து நம்ம நிறையா பேசலாம். திருநீரை பற்றி நம்ம பேசும்பொழுது சிவச்சின்னங்களே திருநீர்னு முதல்ல சொல்லணும். இப்போ அது ஒரு பாடலை சொல்கிறார். கங்காளன் பூசும் கவச திருநீர் அப்படின்னார். கங்காளன் பூசும் கவச திருநீருன்னாரு. கங்காளன்னா சிவபெருமான அர்த்தம். கங்காளன் பூசும் கவச திருநீர் என்னன்னு பாருங்க. அந்த கவச திருநீர் அப்படின்னா அந்த எந்த விதமான தீய வினைகளும் வராமல் காக்கக்கூடிய கவசம் போன்ற திருநீர்னு அர்த்தம். அப்போ திருநீர் பூசிக்கணும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு யாருக்கா உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அப்போது அந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு இறைவனோடு தொடர்போடு கூடிய ஒரு அருளர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு திருநீர் கொடுப்பார். அது திருநீரை கொடுத்தாங்கன்னா அந்த திருநீற்றை வந்து அவர் ஓதி கொடுப்பார். ஓம் சரவண பவ அல்லது ஓம் சிவாய நம ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவர் கொடுப்பார். அவர் எந்த தெய்வத்தை உபாசனை வச்சுருக்காரோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அந்த திருநீற்றை கொடுப்பார். அந்த திருநீரை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அதை எடுத்து பூசிக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த தண்ணீரில் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பிணி போகும். இப்போ காய்ச்சல் அடிக்குன்னு வச்சிங்களேன், அந்த காய்ச்சல் அடிக்கும்போது கிராமத்தில் இன்றைக்கும் அந்த திருநீற்றை வந்து மந்த அந்த நோய் தீர்க்க மருந்தாக இன்றைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ கவச திருநீர் அது, உடல் பிணி மட்டும் இல்லாமல் உயிர் பிணியும் தீர்க்க வல்லது. அதனால தான் சொல்கிறார் கங்காலன் பூசும் கவச திருநீற்றை அப்படிங்கிறார். அப்போ கங்காலன் பூசுகின்ற விபூதி வந்து ஆதி விபூதின்னு பேர். விபூதினா மேலான செல்வம் பொதுவான அர்த்தம். கங்காலன்னா சிவபெருமான் பூசுகின்றது ஆதி விபூதின்னு அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறது. இது எப்படி பூசணுமா, மங்காமல் பூசி. இப்போ நம்ம என்ன செய்யறோம், காலையில் அனுஷ்டானம் பண்ணுவோம், மாலையில் அனுஷ்டானம் பண்ணுவோம், இந்த ரெண்டு நேரம் மட்டும் விபூதி பூசிப்போம், பாக்கி நேரம் வந்து நினைச்சா பூசுறது. சிவனடியர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. சிவனடியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூசிகிட்டே இருப்பாங்க, அது கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்தால் கூட எடுத்து பூசுவாங்க. மங்காமல் பூசணும்னா எப்பொழுதுமே திருநீற்று ஒளி இங்கே நெத்தில் இருக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே அங்கே கைலாயத்தில் ஒரு பணி, அணுக்க தொண்டராக இருந்தார். என்ன பணினா, சிவபெருமான அந்த அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் அந்த விபூதி மடல்னு வச்சுருப்பார். நம்மளை மாதிரி விபூதி நல்லா நல்லா தங்கத்தில் வச்சுருப்பார், வெள்ளியிலையும் தங்கத்தில் தங்க மடல் வச்சுருப்பார். அதில் திருநீர் இருக்கும். யாராவது அந்த முனிவர்கள் ரிஷிகள் யாராவது வந்தாங்கன்னா அந்த திருநீற்றை எடுத்து சிவபெருமான்ட்ட கொடுப்பார். சிவபெருமான் எடுத்து அதை பூசி விடுவார். அதுதான் கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனருக்குள்ள பணி. அது அணுக்க தொண்டராகவே வச்சுக்கிட்டார் அவர். சிவபெருமானைக்கே அந்த காலத்தில் அணுக்க தொண்டர் இருந்துருக்கிறாங்க. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார். அப்போ அந்த அந்த அந்த விபூதி வந்து எப்பொழுதும் திருநீருக்கு பூசிட்டே இருக்கணும். இந்த திருநீர் வந்து சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் இந்த வலது பக்கத்தில் இந்த பல விபூதி பைய வச்சுருப்பார். சிவபெருமானே பைய வச்சுருக்காரு, விபூதி பைய. அப்போ என்ன பண்ணுவார்னா திருநீர் அவர் பூசியிருக்கிறாரு. இந்த திருநீர் அவர் பூசியிருக்காரு. ஏன் அவர் பூசியிருக்காருன்னா, அவரை மாதிரி நம்ம பூசிட்டு இருந்தோம் வச்சிங்களேன், நம்மளை பார்த்த உடனே அவனை தெரிவி பார்க்குறாருன்னு வச்சுங்க, நம்மளை மாதிரி யார் பூசிக்கிட்டு இருக்காரு நம்ம பக்கம் பார்ப்பார். நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்காக வேண்டி உதுக்காக சொல்கிறேன், ஒரு ஜோவியலாக சொல்கிறேன். ஆனால் அவர் எல்லாமும் தெரியும். இருந்தாலும் சிவபெருமான் திருநீர் பூசியிருக்கார், நாமளும் பூசணும். கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி. மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாயில், மகிழ்வீரே யாமாயில். இப்போ நான் மகிழணும், திருநீர் பூசுறதுக்கு சந்தோஷப்படணும். அப்படின்னு நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னா, ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், நெய்யில்லா உண்டி பாழ அப்படின்னு. அப்போ திருநீர் பூசணும். அப்போ திருநீர் பூசினாதான் அழகு. அந்த திருநீற்றுக்காகவே ஒரு பதிகத்தை பாடியவர் திருஞான சம்பந்தர். எங்கேயுமே கிடையாது, எந்த சமயத்திலையுமே கிடையாது. திருநீற்றுக்காகவே ஒரு பதிகம் பாடியது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தான். மங்காமல் பூசி மகிழ்வீர யாமாயில் தங்கா வினைகளும். வினைகள் தங்காது. நம்ம செஞ்சிருக்கோம் வினைகள், நல்வினை செஞ்சுருப்போம், தீவினை செஞ்சுருப்போம். நல்வினையால் இன்பம், தீவினையால் துன்பம். ஆனால் ஒன்றே ஒன்று, நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை, ஆனால் தீவினையால் வந்த துன்பத்தை பார்த்து நம்ம வருத்தப்படுவோம். அப்படி யாராவது தீவினையால் நமக்கு துன்பம் நேரிட்டால் திருநீர் பூசி இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி விபூதி பூசணும்னா அந்த வினைகள் அவர்களை தங்காது, அவரை விட்டு ஓடிவிடும். தங்கா வினைகளும். இதெல்லாம் திருமந்திர வாக்கு. சாரும் சிவகதி, சாரும் சிவகதி. சிவகதிக்கு போயிடலாம். சிவபெருமான் இருக்கின்ற இடம் சிவபெருமான், அது சிவகதின்னு பேர். பாருங்க, இதே மாதிரி திருநீர் பூசியிருக்கார் நம்முடைய அப்பர் பெருமான். கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணர்ந்தருளால், திருவாய் பொழிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன். அப்போ சிவாய நம என்று நீர் திருநீர் போட்டிருக்கு. தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்போ அவருக்கு சிவாய நம என்று சொல்லி திருநீர் அவர் பூசியிருக்கார். ஆனால் அவருக்கு சிவகதி கிடைச்சிருக்கு. சாரும் சிவகதி இது திருமந்திர வாக்கு. இந்த திருமந்திர வாக்குக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் நமக்கு சான்றாக விளங்குகின்றார். எல்லா சைவ அருளாளர்களுமே திருமந்திர வாக்குக்கு சான்றாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த பாடலுக்காக இப்படி ஒரு கருத்தை சொன்னேன். அவ்வளவுதான். தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே அப்படிங்கிறார். அப்போ தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேருவீரே. இப்போ சிங்காரமான திருவடி, அப்போ நமக்கு என்ன பண்ண அழைச்சிக்கிட்டு போய் நம்ம சிவபெருமானுடைய அந்த கைலாயத்தில் கூட விட்டுருவார். அதனால் நம்ம சைவர்களாக இருக்கக்கூடிய நாம் வந்து என்ன செய்யணும்னா திருநீர் பூச வேண்டும், உத்ராட்சம் அணியணும். இந்த உத்ராட்சம் அணியிறதே பார்த்தீங்கன்னா இந்த விசுத்தில் அணியணும். அப்படி இல்லைன்னா அநாகதம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு குழியில் அணியணும். இந்த ரெண்டு இடமும் தான் அணியக்கூடிய பகுதி. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மருத்துவத்துக்குள்ள பகுதி இடம், ரெண்டாவது இறைவன் இருக்கக்கூடிய இடம். இது இதில் ஆன்மீகமும் உண்டு மருத்துவமும் உண்டு. அதில் இந்த கண்ட உத்ராட்சம்னு பேர். ஒத்த உத்ராட்சத்தை நம்ம அணிஞ்சிக்கணும், இங்கேயும் அணிஞ்சிக்கலாம். உத்ராட்சத்தை மாலையாகவும் நம்ம அணிஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிவச்சின்னங்கள்னு பேர். இந்த திருநீற்றை பற்றி திருஞான சம்பந்தருடைய ஒரு பதிகம் இருக்கு. அந்த பதிகத்தில் ஒரு பாடல் மட்டும்தான் பாருங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவையான் திரு நீரே. இப்படியே பாடிக்கிட்டே போறாரு. பேணி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. இந்த திருநீற்றை அணிஞ்சிட்டு நம்ம போனோம்னா நமக்கு ஒரு மரியாதை பெருமை. எந்த இடத்துக்கும் திருநீர் அணிஞ்சுட்டு போயிடலாம், ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உள்ளத்துக்குள்ள மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் எந்த வினையை செய்தாலும் சரி அந்த வினைகளெல்லாம் தவிடுபடி ஆகிடும். அதனால்தான் நம்ம திருநீர் வந்து மூணு இருக்கும். அது இந்த மூணு கோடு ஏன் பட்ட போடுறோம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று அழுக்குகளையும் நீக்கக்கூடிய திருநீர். அதனால் மும்மலத்தை நீக்கக்கூடிய திருநீர் அப்படின்னு சொல்லி. இன்னொரு இது வாழ்க்கை தத்துவமும் இருக்குது. இந்த திருநீரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரணும். ஒரு காலத்தில் நம்மளும் இது போல சாம்பராகத்தான் போக போகிறோம். முடிசார்ந்த மன்னரும் இதை பட்டினத்தார் பாட்டு நினைக்கிறேன். முடிசார்ந்த மன்னரும் ஒரு காலத்தில் பிடி சாம்பராய் போவர் அப்படின்னு ஒரு பாடலில் பாடியிருக்கார். அப்போது அந்த யாராக இருந்தால் ஒரு கல்ல ஒரு இப்படி சாம்பலை தான் போக போகிறாங்க. அப்போ உள்ளே இருக்கும் பொழுதே நம்ம இறைவனை நினச்சிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் நான் அந்த திருநீரை பார்க்கும் பொழுது இது நாம்பளும் ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ்க்கை நிலையாமையை உணர்த்தக்கூடியது இந்த திருநீர். நிறைய திருநீர் எவ்வளோ சொல்லலாம். திருநீரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிறைய சொல்லலாம். இந்த திருநீரை வந்து ஒரு பேரூர் புராணத்தில் ஒரு அருமையான செய்தி. அந்த ஐஸ்வர்யம் வந்து விருத்தி அடைவதற்காகத்தான். நாம் வந்து விபூதினாவே மேலான செல்வம்னு அர்த்தம். ஒரு திருநீர் பூசி இருந்தாவே நமக்கு வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பொங்குங்க. நீடல் ஊறும் தீ வினை அனைத்தும் நீற்றி விடலால் நீர் என்றும் அப்படிங்கிறார். இப்போ நீர் அப்படின்னா என்னத்தை நீர் அப்படின்னா எல்லா வினைகளையும் நீத்து போகிறது சொல்கிறது இல்லையா. இப்போ நீத்து போகிறதுன்னு சொன்னால் அது பயனற்று போதல் அப்படின்னு சொல்கிறது. நீடல் ஊறும் தீ வினை அனைத்தும் நீற்றி விடலால் நீர் என்றும். அதான் நீருன்னு சொல்கிறது. அப்போ இறைவனுடைய பெயரை சேர்த்து நம்ம திருநீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வீடில் வெறுக்கை தருதலால் விபூதி என்றும். வீடுன்னு சொன்னால் இறைவனுடைய திருவடிக்கு பேர் வீடுன்னு பேர். இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படியும்பாங்க. இப்போ நாம் குடியிருக்கிறதுக்கு இருக்குல்ல இடம் இருக்கு இல்லை, அப்போ குடியிருக்கும் இடம் அதுக்கும் வீடுன்னு தான் பேர், இறைவனுடைய திருவடிக்கும் வீடுன்னு தான் பேர். அப்போ அது அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கெல்லாம் அதுதான் நமக்கு உண்மையான சொந்த வீடு. இப்போ நாம் இங்கே இருக்கமே நில உலகில் இருக்கமே இதெல்லாம் வாடகை வீடு. இப்போ இந்த வீடுங்கிறது நாமெல்லாம் வினையெல்லாம் நீக்குவதற்காக, வினையை அனுபவித்து கழிப்பதற்காக இருக்கக்கூடிய வீடு. அந்த வீடு இறைவன் திருவடிகளை போய் சேருவதற்காக உள்ள வீடு. இப்போ நம்ம வந்து இறைவனுடைய திருவடிக்கு போகணும்னா இந்த வீட்டில் வாழ வேண்டும், நில உலகத்தில் உலகத்தில் இல்லறத்தில் வாழ வேண்டும். அப்போ இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது வீடு. அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, அப்போ இல்லறத்தில் நுழைந்தால்தான் நமக்கு வீடு பேர் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடி பேர் கிடைக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு நமக்கு போகணும்னா இந்த வீடு தான் நமக்கு வாசப்படி. ஆனால் நம்முடைய இல்லறத்தை நல்லறமாக மாற்றி சொல் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு நிலைகளையும் நாம் உணர்ந்தோமானால் அந்த வீட்டுக்கு நம்ம போகலாம். அது அறத்தால் பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பொருளால் நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு நிலையில் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், மனதார துறந்துவிட்டு பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் அறம் பொருள் இன்பம் வீடு. விட்டதே வீடுன்னு சொன்னது வந்து ஔவையார். அப்போ அந்த நிலை வந்ததுன்னா நமக்கு அந்த வீடு கிடைக்கும். அப்போ இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு போயிடலாம். அதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்னா அது விபூதிங்கிறது மேலான செல்வம் அர்த்தம். அதான் வீடில் வெறுக்கை தருதலினால் விபூதி என்றும் உயிர்தோறும் கூடும் மல மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும். இப்போ கூடும் மல மாசு, இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே பிராரப்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஆகாமியவனை சேரும். இப்படி ஆகாமியவனை சேரும் பொழுது அதை அப்பப்போ நீக்கிறோம். அப்பப்போ நீக்கணும்னு சொன்னால் நம்ம திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும், இறைவனை வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆகாமியவனை ஏறாது. இந்த ஆகாமிய வினையை வந்து ஏறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாடல் உண்டு. மறைகுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்கனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றங்கோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களை மேயவனே. கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, சிவனடியார்களுக்கு இந்த ஆகாமிய வினை சேர விடாமல் இறையவனே தடுத்து நீக்கிடுவார். அப்போ நம்ம வந்து ஆகாமியவனை சேராமல் இறைவன் தடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் நெடுங்களை அந்த தேவாரத்தில் பதிவு செய்கிறார். இதைத்தான் சொல்கிறாரு, கூடும் மல மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும். அடுத்தது சிசு அந்த விபூதிக்கு பேர் சாரம்னு ஒரு பேர் உண்டு. அடுத்தது மடம் ஓட, மடம்னா அது அறியாமைன்னு அர்த்தம். மடம் ஓட வளர் சோதியை தரலால், அந்த இறைவனுடைய திருவடியை நமக்கு கொடுக்கும், அந்த ஜோதியை கொடுக்கும். அதனால் அந்த திருநீருக்கு இன்னொரு பெயர் உண்டு, பசிதம் என்றும் உரைப்பாரால். பசிதம் என்று ஒரு பெயர் உண்டு. அது இயற்கையான விபூதியாக இருக்கணும். இயற்கையான விபூதின்னா அந்த பசுஞ்சாணத்தால் தயார் செய்யப்பட்ட விபூதி பசுமமாக இருக்கும். அதை நம்ம திருநீர் பூசணும். அப்படி பூசி நம்ம மகிழணும். இப்படி மகிழ்ந்து நம்ம சிவச்சின்னங்களை அணிந்து சிவத்தை சிந்தித்து நாம் சிவத்தோடு ஒன்று கூடுவதற்கு திருமுறைகள் வழிகாட்டுகின்றன. திருமந்திரம் நமக்கு அந்த ஆறாம் தந்திரத்தில் நிறைய நுட்பங்கள் உள்ளன. அதிலே நாம் சிலவற்றை தான் நாம் இன்று இறைவன் திருவருளால் சிந்தித்தோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஏழாம் தந்திரத்தில் இருந்து சில செய்திகளை சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: அன்பு சூழ்ந்த நெஞ்சுருகப்பொழி புனல்வார் கண்ணினையும் பரவிய சொல் நிறைந்த வாயும் தம் செயலின் ஒளியாத திருப்பணியும் மாறாது சாரும் நாளில் செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி எனும் சிறந்த வாய்மை அம் சொல் வள தமிழ் மாலை பாடினார் நாவுகரசர். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எனும் திருப்பதிகம் திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்

நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திணிய சொல்லினால் எம் புண்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவோமே. திருச்சி தும்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு இந்த 9 திருமுறை ஆசிரியர்களையும் பணிந்து போற்றிக் கொண்டு நேரத்தை நல்ல வகையிலே செலவழிக்க வேண்டும். சம்பாதித்ததான் அப்படி நல்ல வழியில செலவழிக்கணும்னு யோசிப்போம். ஏன்னா இன்னைக்கு நேரம்னா என்னங்கிறத ரொம்ப இந்த தொற்று வந்து எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கு. அந்த வகையில என்ன வந்தாலும் சரி நம்முடைய வழிபாட்டுல இருந்து நம்ம பிறழக்கூடாது என்று சொல்வது போல இதுவும் ஒரு வழிபாடுதான், ஞான பூஜை தான். ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல் இவை அடைந்தும் ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜைன்னு சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரு அருமையான முறையில இந்த எழில் ஞான பூஜையை நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போ 8வதாக இருக்கக்கூடியவர் புருஷோத்தம நபி. 7வது ஒருத்தர் வரலாறு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், திருவாலி அமுதனார் வரைக்கும் பார்த்துட்டோம். 8வது புருஷோத்தம நம்பி. புருஷோத்தமன் அப்படிங்கிறது திருமாலுடைய பெயர்கள்ல ஒன்று. இவர் தன்னை பத்தி சொல்லும் போது மாசிலா மறை பல ஓது நாவன் வன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வைணவ அந்தனர் குலத்துல தோன்றியவர். ஆனாலும் சிவபெருமான் மேல பக்தி பூண்டு சிவனடியாராக விளங்கியவர். புருடோத்தம நம்பின்னு பெயர் வருது. நம்பிங்கிறது இவருக்கு சிறப்பு பெயரா கொடுத்திருக்காங்க. ஆண்களில் சிறந்தவர்களுக்கு நம்பிங்கிற பெயர் இருக்கும். இவர் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கி இருக்காரு. தில்லையில இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையே வழிபட்டுட்டே சிதம்பரத்திலே இருந்திருக்கார். இவர் 2 திருவிசை பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். ரெண்டுமே கோயில் அப்படிங்கிற சிதம்பரத்தை பற்றியதுதான். மற்றபடி இவரை பத்தி நமக்கு வேற செய்திகள் எதுவும் கிடைக்கல. இவர் அருளிய பதிகங்களை இப்போ நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சேதிராயரை பார்க்கலாம். இவர் கோயில் என்ற தலத்துக்கு தான், நம்ம தில்லை சிதம்பரத்துக்கு தான் 2 பதிகங்கள் பாடியிருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். அதாவது வாரணி, அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் மேல தில்லை நடராஜ பெருமான் மேல மிகவும் ஒரு அன்பு வைத்திருந்த ஒரு தலைவியானவள், அவளை வளர்த்த செவிலித்தாய், அந்த பெருமானை நினைந்து அப்படியே அறற்றின மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் அந்தாதி தொடையில தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வாரணி நறுமலர் வண்டு கண்டு பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்து இவை நம்மை மயக்குமாலோ. சீரணி மணித்திகள் மாடமோங்கு தில்லை அம்பலத்து எங்கள் செல்வன் வாரான் ஆரணை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் ஆவியின் பரம் எந்தன் ஆதரவே அப்படின்னு சொல்லி. அணினா அழகியன் அர்த்தம், வாரனா தேன் ஒழுகுதுன்னு அர்த்தம். தேன் ஒழுகக்கூடிய நறுமலர்கள், நறுமலர்கள் அங்க நிறைய இருக்கு. அதுல இருந்து வண்டுகள்லாம் பாடுதான், வண்டு பாடுது. பன்னன்ற பாடுமின் பரலோகத்து இருத்துமேனு திருமுறை நமக்கு அறிவுறுத்துது. நமக்கு இறைவன் 6 அறிவை கொடுத்திருக்காரு. ஆனா வண்டுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கும்னு பாருங்களேன், அதெல்லாம் பூச்சி வர்க்கத்தை சேர்ந்தது. அது எப்போதும் பண் பாடிக்கொண்டே இருக்கிறது, ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கிறது, அது பண்ணுதான் அப்படின்ட்டு. அது பஞ்சமப்பண் பாடுகின்றதுன்னு சொல்லியாச்சு. செண்பகப்பூ மாலை அங்க இருக்கு. மாலை காலம் வந்தாச்சுன்னா இதையெல்லாம் பார்த்த உடனே தலைவனை நினைத்து தலைவிக்கு மயக்கம் வருகிறது. அப்ப அந்த மயக்கத்தை போக்குறதுக்காக தலைவன் வந்து தலைவிக்கு காட்சி நல்கணும், நல்கல. இங்க எப்படி அகத்துறையில பாடுறாங்கன்னா, இவங்களுடைய உயிரை வந்து தலைவியா வைத்துக் கொண்டு இறைவனை தலைவனாக வைத்துக் கொண்டு பாடுவது. இப்ப இவர் வந்து எனக்கு காட்சி தரலையே, அப்ப என்ன பார்த்து நீ வந்து அஞ்சாமல் இரு, உனக்கு ஒன்னும் பயம் கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு யார் இருக்கா?
அப்படிங்கிறது இந்த முதல் பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. அதுல வர கடைசியில எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட விருப்பம் வந்து என்னோட உயிரால் தாங்கப்படக்கூடிய அளவாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே ஆவியின் பரம் எந்தன் ஆதரவேங்கிற மாதிரியே ரெண்டாவது பாட்டு துவங்கி, ஆவியின் பரம் என்றன் ஆதரவும் அறிவினை ஏனை விட்டு அம்மா அம்மா பாவி வன்மனம் இது பையவே போய் பனிமதி சடையறன் ஆளதாலோ நீவியும் நெகிழ்ச்சியும் நிறையழிவும் நெஞ்சமும் தஞ்சமில்லாமையிலே ஆவியின் வருத்தமிதார் அறிவார் அம்பலத்து அருணடம் ஆடுவானே அப்படின்னு சொல்றார். என்னோட விருப்பம் வந்து என் உயிர் தாங்குற எல்லையை கடந்து இருக்கு, நானும் தீவினையின். அப்ப தீவினை செஞ்சா பாவம் தானே, அப்ப பாவி, அதை செஞ்சவங்க பாவி. ஆனா என்னுடைய வலிய மனமானது என்ன செய்துனா, நான் அறியாம மெதுவா வந்து நடராஜ பெருமானுடைய திருவடியில, அதாவது அதாவது மெதுவாக போய் குளிர்ந்த பிறையை சடைக்கன் அணிந்த சிவபெருமான்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இப்ப எனக்கு பற்றுக்கோடாக யார் இருக்கின்றார்கள், என்னோட உயிர் படக்கூடிய வருத்தத்தை யார் அறிவார்கள் என்று அந்த தலைவி வினவுவதாக இந்த பாடல் இருக்கு. ஒன்பதாம் திருமுறையில மிகுதியாக அகத்துறை தான் இருக்கு. அப்புறம் மூன்றாவது பாடலை எடுத்துக்கிட்டோம்னா, அம்பலத்து அருநடம். இந்த பாடல்லாம் பிரதோஷத்தன்னைக்கு பாடணும். சுவாமி ஆடிக்கொண்டே இருக்கிறாரு, அதையும் நினைச்சு அவருக்கு எப்படி நோகம் அப்படின்னு நினைச்சு எனக்கு மனசுல எனக்கு நிம்மதி இல்லை. இந்த உம்பர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, முன்னொரு காலத்துல நஞ்சை உனக்கு ஊட்டினார்கள், உனக்கு என்ன தீங்கு நடக்குமோன்னு நினைச்சு நெஞ்சில நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த என்னுடைய வருத்தம் தணிப்பதற்கு நீ வீதி உலா வந்து எனக்கு காட்சி நல்க வேண்டும், அதான் நையாத மனத்தினனை நெய்விப்பான் இத்தெருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை. அதுல கையார தொழுது கண்ணார சொரிந்து வழிபடலாம், இறைவனும் அருள் செய்வான். சரி, இப்படியே சொல்லிட்டு இதுக்கு அதுக்கு அடுத்த பாடல்ல எழுந்தருளாய் எங்கள் வீதியூடு. இப்ப இதுலயும் சொல்லியாச்சு இல்ல, நீ எங்க தெருவுக்கு வரணும்னு சொல்லியாச்சு, அதனால இங்கேயும் சொல்லியாச்சு. சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்லுது, ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்தது வாகிய கூத்தனே நின் குழையணி காதினின் மாத்திரையும் செழுந்தடர் மலர்புரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை வெவ்வ அழுந்தும் என் ஆறுயிர்க்கு என் செய்கேனோ அரும்புணல் அலமலரும் சடையினானேன்னு சொல்றார். குற்றம் இல்லாத பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் இவங்களை மாதிரி முனிவர்களுக்காக ஞான கொழுந்தாக வெளிப்பட்ட கூத்தப்பிரானே. நேத்தும் நம்ம பார்த்தோம், காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலனுக்கு மாத்திரை அப்படிங்கிறது பெயர். அதனால ஒரு காதல குழையும் மற்றொரு காதல மாத்திரைங்கிற அணியும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி, பெருமானே நீ நான் உன்னை காணாம எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்கு, அதனால நான் என்ன செய்யறது, நீ என்ன செய்யணும், கண்டிப்பாக இங்க வந்து எனக்கு காட்சி நல்கணும் அப்படின்னு கேக்குற மாதிரி. அடுத்து அரும்புணல் அலமலரும் சடையினானே அமரர்கள் அடிபணிந்து அறற்ற தேவர்கள்லாம் என்ன செய்தாங்களாம், சிவபெருமானை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அன்னாள் பெரும்புறம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நெய்யும் என் பேதை நெஞ்சும். இவர் என்ன செஞ்சாரு, அந்த காலத்துல அந்த முப்புறத்தையும் எரி செய்தார். அந்த விஷயத்தை கேட்ட உடனே, அவரோட புகழெல்லாம் கேட்ட உடனேயே என்னோட உள்ளம் உருகுது, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இவர் அப்படின்னு நினைச்சு உள்ளம் உருகுது. என் பேதை நெஞ்சம் நெய்யும் அப்படி, இதை பத்தி கேட்டாலே என்னோட நெஞ்சம் நெய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கருந்தட மலர்புரை கண்டவார் கண்ட வண்டார் காரிகையார் முன்பு என் பெண்மை தோற்றேன் திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே அப்படின்னு சொல்றாரு. உன்னோட திருவடிகளை அடைய வேண்டும் என்ற நான் விரும்புகிறேன், ஆனா நான் இன்னை வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நான் இன்னும் உன் திருவடிய அடையவில்லை என்று ஒரு தலைவி தலைவனை பார்த்து கூறுவது போல சொல்றார். தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேடிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கொள் ஜோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய். இந்த உயிரை
பாதுகாத்து கொண்டிருப்பது இறைவன் தாங்கிறத எவ்வளவு தெள்ள தெளிவா நம்ம படிக்கிற ஒரு தோத்திரத்திலேயே அதை நமக்கு உணர்த்தியிருக்காருன்னு பாருங்க. இந்த உயிருக்கு தந்தை வந்து சிவபெருமான் தான். உடல் வந்து ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதிரி இந்த வினைக்கீடா பிறவி எடுக்குது. புல்லாகி பூடாகின்னு ஆரம்பிச்சு ஒரு அறிவில் ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா வருது. அப்படி அது பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே வருது. அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த முட்டை இட்டாலும் அந்த பறவைகள் பாம்பு அது மாதிரி அப்புறம் விலங்கினங்கள் அதனால குட்டி போட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் தாய் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். தாய் விலங்கு தாய் பறவை இந்த மனித வர்க்கத்தை எடுத்துக்கிட்டாலும் தாய் அப்படின்ட்டு. அதனால எல்லா பிறவிக்கும் அந்த வினைக்கீடாக கிடைக்கக்கூடிய உடலுக்கு தாய் இருக்கும். ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளால போன பிறவி தாய்ன்னு யாருன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. அடுத்த பிறவில நம்ம யார் வயிற்றுல பிறப்போம் தெரியாது. ஆனா அழியா இதெல்லாம் அழியக்கூடிய உடம்பு. இதுக்கு அழியக்கூடிய உடம்பை உடையவர்களே நமக்கு தாயாக வருகிறார்கள். ஆனா அழியாத உயிருக்கு அழியாத இறைவனாகிய அவர் தான் எப்போதும் எல்லா உயிருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். அதனால ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி என்னோட உயிரை பாதுகாக்கக்கூடிய எந்தை தந்தை அப்படின்னு அர்த்தம். கால்கள்லாம் இடற நீ நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க கையில பிரம்ம கபாலத்தை வச்சுக்கொண்டு நீ இருள போய் கூத்தாடுற. இப்ப உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா? நாங்க தான் இருக்கோம். எங்களோட உயிர் நீங்காம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அரிய செயல் அப்படின்னு எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதன். நீ இப்படி பாட்டுக்கு ராத்திரி போல இருட்டுக்குள்ள போய் ஆடிட்டு இருந்தேன்னா எங்களை யாரு பாதுகாப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி அதுல கேட்டிருக்க. அவருதான் பாதுகாக்கணும். அவரை தவிர பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆறுயிர் காவல் இங்கு அருமையாலே அந்தனர் மதலை நின் அடி பணிய கூர்நுனை வேற்படை கூற்றம் சாய குறைகளல் பணிகொள மலைந்ததென்றால் ஆறினி அமரர்கள் குறைவிலாதார் அவரவர் படுதுயர் களைய நின்ற சீருயிரே. என்ன அழகா சொல்றாருன்னு பாருங்க. ஒன்னு யாரு? அந்தனர். அந்தனர் மதலை அந்த மார்க்கண்டேய முனிவர் அந்த 16 வயசுலே ஆயுள் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து என்ன செய்யறார்? இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றார். அந்த இவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு சுவாமி வந்து என்ன பண்றாரு? இவர் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே

அந்த திரிசூலத்தை வைத்து அந்த கூற்றுவன் அழியும்படி உன்னோட திருவடி ஒன்றினால் நீ செயல்பட்ட. இத பார்த்ததுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் என்ன செய்வாங்க, தங்களோட துயரங்களை எல்லாம் போக்குறதுக்கு அவங்க உங்ககிட்டதான் வந்து நிக்கிறாங்க. ஆக எல்லா ஏன்னா எல்லாருமே பசுக்கள் தான், அதனால எல்லாரோட உயிரையும் காப்பவன் நீதான், நீ காக்காட்டா நாங்கள்லாம் என்னத்துக்காவோம் அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். இந்த உயிர் வாழ்வதே அரிது, நீ கண்டிப்பாக நீதான் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அமரர்களையும் இவர் தான் காக்கிறார் அப்படிங்கறது அதுல அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரோட துயரையும் களைகின்றவர் இவர் தான். எங்கள் தில்லை வானா செயலையாருக்கு இனி வாழ், செயலையார்னா பெண்கள், ஆன்மாவ சொல்லுது நாங்க எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லு. அடுத்த பாடல், செயலையார்க்கு இனி வாழ்வறிது திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே, நீ தாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தனிமையை நினைகிலை சங்கரா, உன் பாயிரும் புலி அதலின் உடையும் பைய மேலெடுத்த பொற்பாதமும் கண்டே இவள் இழந்தது சங்கம் ஆவா எங்களை ஆளுடைய ஈசனேயோ அப்படின்னு சொல்றான். அதாவது இறைவன் வந்து நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தாயினும் மிக நல்லன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே வருது. அப்பன் நீ அம்மை நீ ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் அப்படின்னு நம்ம பல இடத்துல பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த ஏழாவது பாடல்ல அடியார்களை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது சுவாமியை தவிர வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த ஞானிகளை அதிட்டித்து நின்று செஞ்ச அருள் செயல்களை எல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பாக்குறோம். ஞான சம்பந்த பெருமான் வந்து பூம்பாவைய எழுப்புறது, அவ இப்ப உயிரோட இருந்தா எப்படி வளர்ந்துருப்பாளோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியோட அவ வர்றது, அவளுடைய சாம்பலே பெண்ணாச்சு. அதுக்கு அடுத்தபடியா திருமருகல்ல பாம்பு கடிச்சு இறந்தவனை எழுப்புனது, திங்களூர்ல அப்பர் சுவாமிகள் வந்து அப்பூதியடிகள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாம்பு கடித்து இறந்த மூத்த திருநாவுக்கரச பதிகம்பாடி எழுப்புனது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து முதலையுண்ட பாலனை எழுப்புனது, அப்புறம் ஒன்பதாம் திருமுறையை எடுத்துக்கிட்டோம்னா திருமாளிகை தேவர் என்ன செய்தான்னு பார்த்தோம். அந்த பூஜைக்கு போகும்போது வெளியில வந்த பிணத்தை எழுப்பி நீ போ அப்படின்னு சொன்னார்னு பாக்குறோம் இல்லையா, அது போல அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து திருமூல தேவ நாயனார் வந்து அந்த சுந்தரநாதராக கைலாயத்துல இருந்து வந்த அவர் தன்னுடைய உடம்ப ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தன்னுடைய ஆன்மாவை இந்த மூலன் என்ற இடையனோட உடம்புக்குள்ள செலுத்தி இந்த பசுக்களுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுக்கணும்னு இருக்கிறதும், அப்புறம் மாலையில பசுக்களை கொண்டு அந்த இடம் சேர்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் வந்து மறுநாள் வந்து பார்க்கும்போது அவரோட உடம்பு அங்க இல்லை, அதனால அவர் மூலனோட உடம்புலயே இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறந்த மூலனை எழுப்பி அனுப்பினார் இல்லையா, அதெல்லாமே வந்து இறைவனுடைய அருட்செயல்கள் அருளாளர்களை கொண்டு, அதனால அவரை வழிபட்டால் நிச்சயமாக எல்லோருமே காக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக தாயினும் நல்ல தலைவன் என்று அடியார் போற்றி சேர்ப்பார். நிறைய இடத்துல வருது அவர் தாயை விட நம்ம மேல ரொம்ப கனிவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. அடுத்து அவர் என்ன பண்றார், சங்கரான்னு சொல்லியாச்சு. சங்கரன் அப்படின்னா நன்மையை செய்பவர், எல்லாருக்கும் நன்மை தான் செய்யறார். இப்போ உன்னுடைய புலித்தோல் ஆடை, அதுவும் உன்னோட தூக்கிய திருவடியும் பார்க்காம பெண்ணுக்கு வந்து கை வளையல் எல்லாம் கலண்டு வருதுன்னு தாய் சொல்றாங்க, செவிலித்தாய். அப்படின்னா உயிர் வந்து இறைவனை நினைக்கலைன்னா வாட்டம் உறும் அப்படிங்கிற ஒரு செய்தி அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக அதற்கு எங்களை ஆளுடைய ஈசனேயோ, இளமுலை முகம் நெக முயங்கி நின் பொற் பங்கையும் புறைமுக நோக்கி நோக்கி பனிமதி நிலவதன் மேல் படர செங்கையல் புரை கண்ணிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்குல பணி பல செய்து நாளும் அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாமே அப்படிங்கிறார். எங்களை அடிமையாக கொண்ட ஈசனே, சிற்றம்பலத்துக்கு வந்து உன்னோட புகுந்து உனக்கு குற்றவேலை நாள்தோறும் செய்து உன்னோட அருள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலாம், அது கிட்டலைன்னா அது இயலாது, இருக்க இயலாது என்று மிக அழகாக சொல்லுகிறார்.
அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாம் என்று அமரர்கள்

0: தலைவனும் அயனும் மாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னும் எங்கள் கூத்தை. மருள்படு மழலை மென் மொழி உமையாள் கணவனை வல்வினை ஆட்டியேன் நான் அருள் பெற அமலர் அமலரும் நெஞ்சம் ஆவா ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. சிவபெருமானுடைய அருள் கிட்டியாச்சுன்னா இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலான்ட்டு இந்திரனும் அதான் அமரர்கள் தலைவன் அயன் மால் பிரம்மனும் விஷ்ணுவும் நினைந்து இன்னும் பூத்த பெருமானை துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமானை அடைவதற்கு நானும் எப்படி இருக்கேன், தீவினைய உடையவனா இருக்கிறேன். அப்ப என்னுடைய ஆசை எவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கு. நான் இந்த ஆசையை நினைத்தால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏக்கம் போல அந்த பாடலில் சொல்லி ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. ஆசையை முதல்ல விட்டுறணும், முதல்ல விட வேண்டியதே என்னதுதான், ஆசைதான். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தம் அமைங்கிறது திருமந்திரம். அதனால மிக அழகாக ஆசையை அளவுபடுத்தி யாரால வைக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அழகாக திருக்கூத்தை பொன்னம்பலத்தில் நிகழ்த்தக்கூடிய பெருமான் அவரை வந்து எல்லாருமே வந்து வழிபடுகின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அந்த பெருமானை மாசிலா மறை பல ஓதுநாவன் வன் புருடோத்தமன் கண்டு உரைத்த புருஷோத்தமனாகிய அவர் பாடிய அந்த வாசக மலர்கள் கொண்டு ஏத்த வல்லார் அப்படின்னு அந்த 10 பாடல்களையும் யாரு பாடினார்களோ அவர்கள் மலைமகள் கணவனை அனைவர் தாமே சிவபெருமானை அடைவார்கள் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்த பதிகத்திலையும் வானவர் அதுவும் செவிலி கூற்றத்தான் வந்திருக்கு. சரி, அதுல என்ன சொல்ற, வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சை உண்டார்தான், இதெல்லாம் நம்ம பிரதோஷத்துக்கு படிக்கலாம், நாளைக்கு பிரதோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது தேவர்கள் வேண்டியதுனால என்ன செஞ்சாரு இறைவன் நஞ்சை உண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லாம் சரி, ஆனா என்ன மட்டும் கண்டுக்க மாட்டக்காரு, என் துன்பத்தை போக்காத மாதிரி அவர் நாடகம் நடிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்த பாடல்ல ஆடுற கரிய பாம்பு பெற பசிய கொன்றை பூமாலை எல்லாத்தையும் அணிஞ்சு சூடி கொண்டு வருகின்றார். அவரை பார்த்த உடனே என்னுடைய வலைகள் எல்லாம் நெகிழ்கின்றது. அவரு கூத்தாடிட்டு வரும்போது பக்கத்துல கூட நின்று அவர் கூத்த கூட பார்க்க முடியல, ஆடி வரும் போது அருகே நிற்கவுமே ஒட்டாரே தெல்லை சிற்றம்பலவர் சொல்ற பக்கத்துல நின்று கூத்த பார்க்க கூட விடமாட்டேன். இதெல்லாம் ஏக்கம், தலைவியோட ஏக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒட்டாவகை அவுணர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கலல் விழுங்க எய்துகந்த பண்பினார். பொருந்தாத பகைமை உணர்வுடைய அந்த முப்புறங்களை உடைய அசுரர்கள் ஒரு அம்பு எடுத்தாரு, ஆனாலும் சிரித்துத்தான் எரித்தாரு அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் என்னுடைய கையின் வலைகளை எல்லாம் கொள்ளுகின்றார், அந்த அளவுக்கு அடியேனே ஆட்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றார். அவரை நினைத்து நான் மெலிந்து கொண்டே போகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆனே இவை படுவார் ஐயம் கொல வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார். நற்குணங்கள் உள்ள யாராவது இவருடைய இந்த மாதிரி குணங்கள் தோண்ட யாரால நிக்க முடியும் அப்படின்னு அதுல சொல்லிட்டு அவர் புருவத்தை உயர்த்தி அந்த பிரம்ம கபாலத்துல நம்மளுடைய அறியாமையை புறம் போடுங்கன்னு சொல்றார். ஆக மிக அழகாக அதனை சொல்லி எனக்கு ஒரு நோயை கொடுத்துட்டாரு, ஆனா அந்த நோய் தீரக்கூடிய பரிகாரத்தை செய்யல, அதனால யாராவது என்னை வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பாடல்ல. ஏன்னா தீரா நோய் செய்வாரேன்னு இருக்கான சுவாமி வந்து தீரா நோய் தீர்த்தருள வல்லான், பிறவி நோய் பிறவி பிணி அதையே தீர்ப்பவர் அவர்தான். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அவரை பற்றி சொல்லி அவர் வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அதற்கும் அடுத்த பாடல்ல ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பதால் ஏங்கிறது இகழ்ச்சி குறிப்பாக விட்டுட்டு இவர் தான் யாருக்கு, தேவர்களுக்கும் மேம்பட்டவர், தாய் இவரே எல்லோருக்கும் தந்தையும் என்பதால் இவர் தான் தாயாகவும் தந்தையாகவும் எல்லா உயிருக்கும் இருக்கின்றார். அடுத்து தேய் மதியத்தை சூடிக்கொண்டு இருக்கின்றார். அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அவரை அடைய முடியும் என்று அந்த பாடலின் கருத்து முடிகின்றது. ஆவா இவர்தம் திருவடி கொண்டு அந்தகன் தன் மூவா உடல் அவிய கொன்றுகந்த முக்கண்ணர் அப்படின்னு சொல்றார். தில்லை எப்படி இருக்கான்னா, தேவாம் மறைவையிலும் தில்லை சிற்றம் வல்லவர். அங்க நல்ல வேதங்கள் எப்போது ஒலித்துக் கொண்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரா, முக்கண்களுடைய மூர்த்தியாக அவர் இருக்கின்றார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய திருவடிகளால காலனுடைய மூப்படையாத உடலை அழியுமாறு அவனை கொன்றார் அப்படின்னு சொல்லி, அவர் என்னை துன்புறுத்துவாரா என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி வினவுதல் மாதிரி அந்த பாடல் அமைது. என்னை வழிவார் ஆர் என்று இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் நெறித்த மணவாளன். என்னை விட யாரா வலிமையா இருக்க, என்னை யாரால அடக்க முடியாது, ஆணவத்தோட அடையாளம் ராவணன். அவனை என்ன செஞ்சாரு, அவனுடைய முடிகள் எல்லாம் நெறித்தவர். சரி, இவரை மாதிரி வேற யாராவது இந்த காலத்துல இருக்காங்களான்னு கேட்டா இல்லை. சரி, அடுத்து மிக அழகாக முத்தர், முதுபகலே வந்து எந்தன் இல் புகுந்து பக்தர் பலியிடுக என்று எங்கும் பார்க்கின்றார். முத்தர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர். அவருடைய எண் குணங்கள்ல ஒன்று வந்து இயல்பாகவே பாசங்கள் நமக்கு இருந்து நீங்குது, அவருக்கு இயல்பாகவே இல்லை. அதனால அத அழகா அந்த இடத்துல சொல்லி அவரை வந்து அடையாளம் கண்டு அவர் என்னை நோக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாம் என்று மார்க்காளி ஈந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலிதோறும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே வந்தன் வழிகள் கொள்வாரோ ஒன்னுதலீர் அப்படின்னு கேக்குறார். காலை வாகனத்துல வாராரு. அதற்கு அடுத்தபடியா என்ன செய்யறாரு, திருமாலுக்கு சக்கராயுதத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. நீ மதிக்காதனால உனக்கு அருள் செய்யல அப்படின்னு சொல்லி பிரம்மனை பழித்து அவனுடைய தலையை கிள்ளி எடுத்தார். அவர் என்னை வருத்துவாரா இல்லை என்னை காப்பாராங்கிற மாதிரி அந்த பாடலும் அமைந்து, ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை ருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டாங்கு இனிதாய் இருப்பாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாடலை நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானை பார்த்து தலைவியோட கூற்றாக புருஷோத்தமன் பாடின இந்த பாட்டை யாரு நன்கு உணர்ந்து ஆடி பாடுகின்றார்களோ அவங்கள இந்த உலகத்துல எல்லாரும் மதிப்பார்கள், மறுமையில் அவங்க சிவலோகத்துல மகிழ்வாக இருப்பார்கள் என்று மிக அழகாக அந்த தலைவனும் தலைவியுமாக ஆன்மாவும் சிவமும் எப்படி இந்த ஆன்மா சிவத்துல தான் போய் ஒன்ற போதுங்கிறதுனால அந்த அகத்துறையில பதிகப்பாடி நமக்கு தந்திருக்கிறான்னு பார்த்தோம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
4: திருநறையூர் சித்தீச்சரம் பதிகை 93 பழுக்குறிச்சி. நீரும் மலரும் நிலவும் சடைமே போரும் மரபும் சுடையாரிடமா அருண் அருவி மணி

Hallelujah.

ಕಮಲ ಕೈಯ ಸೇರುಗಳು ಚೆಳು ನೀರ ಗಳು

Thank you.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இளையான் குடிமாறநாயனார் புராணம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மொய்யார் தடம் பொய்கை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, போற்றி ஒளியான திருமேனி குமிழ்தான மிகமேவு, கழியார வருவானி கடலாலும் மறவாமல் அழியாலும் உணர்வும் அடியார்கள் உளமான வெளியாகும் அடிதாய வினை கூட நினையாவே. இருதயனாப்பன் அஞ்செழுத்துருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமை, அருள் பொறி அடக்கம் பொறை தவம் வாய்மை, அன்பு அறிவு எனும் எண்மலர் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திருகவென்று அடியார் கொள்ளியதிக்கு செய்துணர்த்த திருவமதுரசை உரையவர் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி. தின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர்க்கு அருள்கருணை திருமுகமும் பசுங்குழவினடையாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலனாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் சொல்லும் எல்லாம் அல்ல, ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மை சமேத ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை மனமொழிமிகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்துள்ளி வருகின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவருடைய திருவடி கவனங்களை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நாம் மார்கழி திருவாதிரை திருநாளை ஒட்டி தொடங்கிக் கொண்ட திருவம்பாவை சிந்தனையிலே முதல் 10 பாடல்களை சிந்தித்து நிறைவேறியிருக்கின்ற நிலையிலே அடுத்த 10 பாடல்களை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். பெண்ணடியார்கள் தங்களுடைய தோழிகள் வீடுதோறும் சென்று அவர்களுக்கு துயில் உணர்த்தி அவர்களை எழுப்பி பின்னர் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே என்று பெருமானை வாழ்த்திக் கொண்டே திருக்குளத்திற்கு நீராட செல்கின்றார்கள். அப்போது எதிரே வரக்கூடிய திருக்கோயில் திருப்பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பெண்ணடியார்களை நோக்கி எம்பெருமானுடைய பேர் இயல்புகள் குறித்து அவர்கள் வினவுகின்றார்கள். அந்த அளவிலே 10 திருப்பாடல்கள் அமைந்திருந்தன. இப்பொழுது 11வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் தொடங்கி இந்த அடியார்கள் எல்லாம் பொய்கையிலே நீராடுகின்றார்கள். நீராடும் போதும் பெருமானுடைய பரங்கருணையினை போற்றி பரவியே நீராடுகின்றார்கள். ஆகவே விரத காலங்களிலே விழித்து எழுந்தது தொடங்கி ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் சிந்தனையிலும் சரி பேச்சிலும் சரி பெருமானுடைய இயல்புகளை பற்றி சிந்திப்பதிலும் பேசுவதிலும் தவிர வேறு எதிலுமே அவர்கள் கவனம் இருந்ததில்லை என்பதை பார்த்து மிக மிக வியப்படுகின்றோம். இப்படித்தான் அந்த பெண்ணடியார்கள் இருந்தார்களா என்று சொன்னால் இப்படித்தான் இருந்தார்கள் என்று திருவாத ஊரர் குரானம் நமக்கு சொல்கின்றது. திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி மணிவாசக பெருமான் பாடியுள்ளார் என்பதை திருவாத ஊரர் குரானம் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த திருவம்பாவேனை பாடியருடைய பாங்கினை பற்றி சொல்கின்றார். அப்பொழுது திருவாத ஊரர் குரான ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி. அந்த பெண்ணடியாருடைய இயல்பினை நேரில் கண்ட வாதவுரடிகள் அவர்கள் திருவாக்கில் வைத்து இந்த திருவம்பாவையை பாடியருளினார் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர்களுடைய இயல்பை கண்டு அதை உள்ளவாறே தம்முடைய திருப்பாடல்களிலே வைத்துள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே இடையிடையாவது வேற எங்கேயாவது அந்த பேச்சு செல்கின்றதா என்று சொன்னால் செல்லவில்லை. முதலிலே விழித்தெழுந்த தோழிகள் அடுத்தடுத்த தோழிகளை எழுப்பதற்கு செல்கின்றார்கள். அவர்கள் எழுந்து வரவில்லை என்று சொன்னால் ஏதாவது நட்புரிமை பற்றி கடிந்துரைத்து அவர்களை எழுப்பிக் கொண்டு அழைத்துச் செல்லலாம். நட்புரிமை பற்றி கடிந்துரைக்கத்தான் செய்கின்றார்கள். அப்பொழுதும் பெருமானுடைய பேரருளை எடுத்துரைத்து அந்த அருளை மறந்து இவ்வாறு உறங்கலாமா என்ற முறையில் தான் அவர்களுடைய கடிந்துரையும் இருக்கின்றது. இதுபோல எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா எத்தனை விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு இல்லையா? ஒன்று சேர்றதுக்கு முன்பே இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும்னு எல்லாரும் திட்டமிட்டு இருப்பார்கள். இப்போ எவ்வளவோ செய்திகளை பேசலாம், ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானுடைய அளப்பரும் பெருமையினையும் அந்த பேரியல்பையினையும் அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் அந்த புதுமையையும் கடந்த புதுமையுடையவனாகவும் விளங்குகின்ற அந்த பாங்கினைத்தான் அவர்கள்
3: பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். எதிரே வருகின்றார்கள், திருக்கோயில் அடியார்கள் வருகின்றார்கள், அவர்களிடமும் பெருமானுடைய இயல்புகளை பற்றி வினவுகின்றார்கள், அவர்களுடைய சிந்தனையில் தூண்டுகின்றார்கள். தாங்களும் திருவடி சிந்தனையிலே மேலும் மேலும் ஆழ்ந்து வருகின்றார்கள். சரி, திருக்குளத்துக்கு வந்து விட்டார்கள், அங்கு நீராடும் போதாவது வேறு ஏதாவது பேசுகின்றார்களா என்று சொன்னால் அப்பொழுதும் பெருமான் புகழையே பாடுகின்றார்கள். இப்படித்தான் தாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்றே சொல்கின்றார்கள் இந்த 11வது திருப்பாடலில். ஏதோ இந்த விரத காலங்களில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை போக்கே இப்படித்தான் இருக்கின்றது. எது செய்தாலும், எது சொன்னாலும், எது சிந்தித்தாலும் பெருமான் அருளை போற்றியே செய்து வருகின்றோம், பேசி வருகின்றோம், சிந்தித்து வருகின்றோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்கின்றது என்பதை இந்த 11வது திருப்பாடலே குறிப்பிடுகின்றார்கள். நீராட தொடங்குதல் இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது. திருப்பாடலை பார்க்கலாம். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். பொய்கை பொய்கையிலே புகுந்து நீராடுகின்றார்கள். எப்படிப்பட்ட பொய்கை? தடம் பொய்கை, அதாவது பெரிய பொய்கை. தடம் என்பது அந்த குளமானது அகன்று விளங்குவதை குறிக்கிறது. வாழ் தடங்கன் மாதே என்று முதல் திருப்பாடலிலே அந்த கண்ணினுடைய பெருமையை சுட்டி காட்டினார் அல்லவா, அதுபோல இந்த குளம் நல்ல பெரிய குளம், அகலமான குளம், அதனால தடம் பொய்கை என்று சொன்னார். மொய்யாறு தடம் பொய்கை. மொய் என்பது வண்டுகளை குறிக்கும். ஏன்னா வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்கும், கூட்டமா வந்து பூக்கள்ல மொய்க்கும். அந்த மொய்த்தல் என்ற தொழிலை செய்வதனால வண்டுகளுக்கு மொய் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது இல்லையா. ஒரு சும்மா பேசி என்ன போர் அடிச்சுட்டு இருந்தா அவர் என்னையா போட்டு அறுக்கிறாருன்னு சொல்லிட்டு அறுவைன்னு ஒரு பெயரை வச்சிடுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு செயல் செய்வது பற்றி ஒரு பெயர் ஏற்படுகின்றது. அது மாதிரி மொய்த்தல் என்பது செய்வதனால மொய் என்ற பெயர் ஏற்பட்டது. மொய்த்தல் தொழில் பற்றி வண்டு மொய் என்னும் பெயர் உடைத்தாயிற்று என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே மொய்யார் தடம் பொய்கை என்பது வண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய பொய்கை. வண்டுகள் வருகின்றன என்று சொன்னாலே அங்கே மலர்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீரிலே இருக்கக்கூடிய பூக்கள், தாமரை, குவளை போன்ற பூக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. ஆகவே வண்டுகள் வருகின்றன. அப்படிப்பட்ட வண்டுகள் நிறைந்த பெரிய பொய்கையிலே புக்கு புகுந்து முகேரென்ன கையார் குடைந்து, அதாவது கையினாலே ஒளி உண்டாகும்படி அந்த ஒளியை, ஒளி குறிப்பைத்தான் முகேர் என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார்கள். விரைவாக அந்த நீரை தட்டி இறைத்து அந்த நீரிலே மூழ்குவார்கள். கைகளால் விரைவாக நீரை தட்டி இறைத்து நீரிலே மூழ்குவார்கள் அல்லவா, அதைத்தான் முகேரென்ன கையார் உடைந்து குடைந்து திரும்ப திரும்ப அந்த நீரை தட்டி விலக்கி மூழ்குகின்றார்கள். ஆகையினாலே திரும்ப திரும்ப செய்வதனாலே அடுக்க தொடராக குடைந்து குடைந்து என்று குறிப்பிட்டார்கள். முகேர் என்பது அந்த விரைவு பற்றி, விரைவாக மூழ்குவார்கள் புனலாடு மகளிர் கதுமெனக்குடைய என்று பூரணராட்சிப்படையிலே ஒரு அடி வருகின்றது. கதும் என்பது அந்த விரைவு, விரைவு குறிப்பினை குறிக்கின்றது. ஆக விரைவாக நீராட வேண்டும். அந்த மூழ்கும் பொழுது அந்த தொழில் விரைவாக செய்யணும் என்றால் அது நின்று கொண்டே இருக்கும்போது குளிர் ஏற்படும். சீக்கிரமா மூழ்கிவிட்டால் அதற்கப்புறம் குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆகையினாலே கையார் குடைந்து குடைந்து, ஆகா தண்ணீர் தான் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது, இந்த காலை நேரத்துல இந்த சீதோஷ்ணத்துல இப்படி குளிக்கிறது எவ்வளவு ஜிலுஜிலுன்னு இருக்குது இல்லையா, அப்படியெல்லாம் நினைக்காமல், அப்படியெல்லாம் கருத்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளாமல், அதில் பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை, அது சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை கூட செய்யாமல் அப்படி கையார் குடைந்து குடைந்து நீராடும் போது கூட என்ன செய்கின்றார்கள், உன் கடல் பாடி என்று, உன் கடல் பாடி, உன் திருவடி சிறப்பையே பாடி நீராடுகின்றோம். ஏனென்றால் இந்த தண்ணீராகட்டும், இந்த தண்ணீர் விளங்குகின்ற நிலமாகட்டும், இந்த நிலத்திலே நீராடுவதற்கு எங்களுக்கு வாய்த்த இந்த உடலாகட்டும், எல்லாமே பெருமான் கருணையோடு படைத்து கொடுத்தவை. ஆகையினாலே இந்த உலகத்திலே எந்த அனுபவத்துக்குள் புகுந்தாலும் அப்பொழுது பெருமானுடைய திருவடியை மறவாமல் அதை பாடிக்கொண்டே அந்த அனுபவத்தில் புகுகின்றோம். ஆக இது நமக்கு கடைபிடித்தற்கு அரிதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பற்றி நாம் சிந்தித்து கேட்டு வந்து சிந்தித்து வந்தால் அது நமக்கு படிமுறையிலே வளர்ச்சியை தரும். அதற்காகத்தான் பாடி வைத்துள்ளார்கள். ஆகையினாலே அங்கே சொல்கின்றார்கள், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்ந்தோம் என்பதுதான், கான் என்பது அசை சொல், அது முன்னிலைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அசை என்று சொல்வார்கள். வழியடியோ அப்ப நமக்கு வியப்பா இருக்குது இல்லையா? அவர்கள் என்ன துயிலிருந்து வந்ததில இருந்து சிந்தனை சொல் செயல் எல்லாமே சிவமயமாகவே இருக்கின்றதே, இது எப்படி இவர்களுக்கு சாத்தியப்படுகிறது? நமக்கு வியப்பா இருக்கு. அப்போ அவர்களே தங்களை குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இல்லையா. இந்த பிறவியிலே புதிதாக அவர்கள் சிவனடியார்களாக ஆனவர்கள் அல்ல, அவர்கள் வழி வழியாக சிவனடியார்களாக இருப்பவர்கள். வழி வழியாக என்றால் பரம்பரையாக தான் நம்ம நினைப்போம், பரம்பரையாகவும் சிவனடியார்கள் தான். இதற்கு முந்தி பல பிறவிகளிலும் சிவனடியார்களாக இருந்தவர்கள் இல்லையா. முன்னால ஒரு பாடல்ல குத்தடியோம் என்று ஒரு தோழி தன்னை தாழ்த்தி குறிப்பிட்டதை பார்த்தோம். நீங்கெல்லாம் யாரு? பத்துடையீர், ஈசன் பழகடியீர் என்று சொல்லி தன்னை புத்தடியோம் என்று குறிப்பிட்டான். ஆனால் இங்கு எல்லாருமே பழகடியார்கள் தான் என்ற செய்தி இங்கே குறிப்பிடப்படுகின்றது. வழியடியோ, வழி வழியாக உனக்கு அடியாராக இருந்து வருபவர்கள், உன்னை மறந்து எந்த செயலையும் நாங்கள் செய்ததில்லை. ஏன்னா உன்னுடைய உதவியின்றி எந்த செயலும் செய்ய முடியாது. இப்ப ஒவ்வொரு செயலும் அவனுடைய உதவியால் தான் நிகழ்கிறது. கண் எத்தனை பொருள்களை பார்த்தாலும், எத்தனை நூல்களை படித்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாலும், அந்த கண்ணுக்கு எப்போதுமே உதவியாக இருப்பது கதிரவன் ஒளி. அதுபோல ஆன்மா எத்தனை விஷயங்களை அறிந்தாலும் அங்கு சிவஞானமானது அதற்கு உதவி செய்ய போக உதவி செய்ததனாலதான் அறிய முடிகின்றது. ஆகவே அந்த கருணையினை ஆன்மா எப்போதும் நினைத்து கொண்டு வர வேண்டும். அது முதிர்ந்த பக்குவ நிலையில் தான் கைகூடும். இவர்கள் வழிவழி அடியார்கள், ஆகவே இவர்களுக்கு அது சாத்தியமாகின்றது. அவர்களே குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோ வாழ்ந்தோம் கான் என்று சொல்கின்றார். வாழ்ந்தோம் கான்னா அதான், அதனாலதான் முதல்ல குறிப்பிட்ட அவருடைய வாழ்க்கை முறையே சிவ சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. அதாவது வழிபாட்டிற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே சிவ சிந்தனையை கடைபிடிப்பது அதுவே சிறப்பு. அந்த நேரத்திலும் பிற சிந்தனைகள் குறுக்கிடக்கூடும். அந்த நேரத்தில் பிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சிவ சிந்தனையிலே உறுதியாக நிற்பது அதுவே சிறப்பு. அப்படி செய்கின்ற வழிபாட்டினை நாள்தோறும் கொஞ்ச நேரம் ஒதுக்குறோம்னா அந்த கொஞ்ச நேரத்தை நாள்தோறும் ஒதுக்கி அதை நியமமா செய்தால் அதுவே பெருஞ்சிறப்பு தான். அப்படியெல்லாம் இவர்கள் ஏற்கனவே பழைய பிறவிகளில் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிறவியில் அவர்களுக்கு எப்படி செய்ய முடிகின்றது என்றால், எதை செய்தாலும் அதை சிவ வழிபாடாகவே செய்ய முடிகின்றது. ஆகவே அதனாலதான் எந்த செயல் செய்யும் போதும் அந்த சிவத்தையே நினைத்துக் கொண்டிருந்தோம் இங்க. அப்போ நாம வந்து ஒரு அஞ்செழுத்து ஜபம் அஞ்செழுத்து தியானம்னு உட்கார்ந்தோம்னா எந்த சிரமமும் நமக்கு இருக்காது. ஆகவே பல்வேறு சிந்தனைகளிலும் பல்வேறு செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்தும் பொழுது வழிபாட்டிற்கென்று நாம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் பிற சிந்தனைகள் அனைத்தும் வந்து நம்மை ஆதிக்கம் பண்ண வருகின்றன. ஆனால் தவிர்க்க முடியாத பிற சிந்தனைகள் பிற செயல்பாடுகளும் இருக்கலாம். அந்த அளவிற்கு நாம் வைத்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வழிபாடு செய்கின்ற நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பல பிறவிகளில் சிறப்பாக நியமமாக வழிபாடு செய்து வந்தமையால் இப்பொழுது அவருடைய பக்குவ முதிர்ச்சி எப்படி இருக்கின்றது? அவர்கள் வாழ்க்கையே வழிபடுதல் என்று இருக்கின்றது. அதான் உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், அதுதான் வாழ்க்கையே. அதுதான் வாழ்வது என்பது, அதுதான் எம்பெருவான் திருவடியினை எப்போதும் போற்றிக் கொண்டிருப்பதுதான் வாழ்தல். திருவடியை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதுதான் இதே ஆசிரியர் திருவம்பாவை பாடிய ஆசிரியர் மணிவாசக பெருமான் வாழாப்பத்து என்றும் பாடியுள்ளார். அதிலே எவ்வாறு பாடியுள்ளார்? வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டா என்று சொல்கின்றார். அங்கு வாழ்தல் என்பது என்னவென்றால் அது புலன் இன்பங்களிலே மூழ்குதல். அது திருவடி சிந்தனையை மறக்க செய்துவிடும். மிக மேலானவர்களுக்கு இப்ப நாம வந்து இவங்க புலன் இன்பம் வழிபாடு ரெண்டையும் கலந்துதான் நாம கொண்டு போற அளவுக்கு தான் நம்முடைய பக்குவம் இருக்கின்றது. ஆனால் மிக மேலானவர்கள் புகவே வேண்டாம் புலன்களில் என்று சொல்வார்கள். அது மிக மேலான பக்குவ முதிர்ச்சி நிலை. அந்த மாதிரி திருவடி சிந்தனையை மறந்து புலன்களிலே மூழ்கி வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். அதான் வார்கடல் உலகினில் வாழ்கிறேன் கண்டாய், அப்படிப்பட்ட வாழ்க்கை அது கடியப்பட வேண்டியது ஞானசம்பந்த பெருமானு சொல்கின்றான். இதெல்லாம் ஒரு பெரிய இலக்கு, ஒரு இலக்கினை தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். அது இன்றைக்கு நாளைக்கு அடையக்கூடிய இலக்கு அல்ல. ஆனால் இதுதான் கொள்கை என்பதில் நாம முதல்ல ஒரு உடன்பாடு கொண்டோம் என்றால் படிப்படியாக இதனை நோக்கி நாம திருவருளாலும் குருவருளாலும் வழிபாட்டினை செய்ய செய்ய, ஏன்னா இவர்களே சொல்லிவிட்டார்கள், வழியடியார்களாக இருக்க போய் தான் இவ்வளவு

கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து என்று திருநீலகண்ட பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். கருவை கழித்திட்டு என்று சொன்னால் மீண்டும் கருவில் போய் பிறப்பதற்கு ஏதுவாகிய அப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் கழித்திட்டு, அந்த மாதிரி வினைகளை எல்லாம் செய்யாமல் வாழ்க்கை கடிந்து, அதாவது புலன் அனுபவத்திலே திளைக்கக்கூடிய வாழ்க்கையினை கடிந்து என்று அவர் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய்னு சொன்னார் மணிவாசக பெருமான். ஞானசம்பந்த பெருமான் வாழ்க்கை கடிந்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆனா வாழவும் செய்யணும். அப்படி வாழ்க்கை கடிந்து வாழ்கிறேன் கண்டாயினா திருவடியை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கடிந்து, திருவடியை மறந்து நான் வாழ மாட்டேன் என்றுதான் அதுக்கு பொருள். திருவடி சிந்தனையோடு வாழ்ந்தால் அதுதான் நல்ல வண்ணம் வாழ்தல், அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னார்கள். அப்படி நல்ல வண்ணம் இவர்கள் வாழ்கின்றார்கள். எனவே கடல் பாடி வாழ்ந்தோங்கான், வழியடியோம் உன் கடல் பாடி வாழ்ந்தோங்கான். இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நீராடுதல் ஒரு எடுத்துக்காட்டு. நோன்பு காலத்திலே நீராடுகின்றோம். இது போல எப்போ எப்போ என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்து கொண்டே உன் திருவடியை போற்றிக்கொண்டே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் செய்யா என்று அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். பாடல்ல வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் தொடர்ச்சியா வரும். வாழ்ந்தோங்கான் என்பதிலே நிறுத்திக்கொண்டு அப்புறம் ஆரலல் போல் செய்யா ஐயான்னு சொன்னார்களே சுவாமியே, அந்த சுவாமி எப்படிப்பட்டவர்? நிறைந்த நெருப்பு போல சிவந்த நிறமுடையவர். அந்த சிவந்த திருமேனியிலே வெண் திருநீச்சினை அணிந்திருப்பவர். ஆகவே ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று சொல்லியிருக்கின்றார். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானை என்பது திருப்புள்ளிருக்கு வேலூர் திருச்சாண்டகம். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானைன்னு சொன்னார். அது மாதிரி ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று இங்கே குறிப்பிடுகின்றார். செய்யா வெண்ணீராடி செல்வா செல்வமே சிவபெருமானே என்று பிடித்தபத்திலே சொல்வாரில்லையே அம்மையே அப்பா பாடல்ல. ஆகவே பொருட்செல்வமும் சிவபெருமானுக்குரியதுதான். ஏன்னா எல்லாம் முதல் காரண மாயையிலிருந்து தான் தோற்றுவிக்கப்படுது. முதல் காரண மாயையே அவர் வசம் இல்லையா, அவருடைய பரிக்கிரக சக்தி தான் மாயை என்ன. ஆகவே செல்வத்துக்கு அதிபதி குபேரன்னு சொன்னா அது அந்த அத்தகைய புண்ணிய செய்த ஆன்மாவை அந்த அதிபதிங்கிற ஸ்தானத்துல இவர் தான் வைக்கின்றார். சுவாமி எந்த ஆன்மாவை குபேரனா வைக்கிறாரோ அவருக்கு குபேரனா இருக்க முடியும். அவர் வைக்காம ஒரு ஆன்மா போய் குபேரனா இருந்துட முடியுமா? ஒரு ஆன்மா போய் நான்முகனா இருந்துட முடியுமா? அது சுவாமியால் நியமிக்கப்படுபவர்கள் இல்லையா. ஒரு தேர்வு, ஒரு வேலைக்கான ஒரு தேர்வு, வேலை வாய்ப்பு தேர்வு நடத்தி அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன ஆணை வழங்குகின்றார் என்றால் இவர்கள் கொடுக்க போய் அந்த வேலை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அத மாதிரி அவர்கள் அவரவர் செய்த புண்ணியத்தின் அளவை சுவாமி திருவுள்ளத்திலே கொண்டு ஒவ்வொரு ஆன்மாவே ஒவ்வொரு பதவியிலே அமர்த்துகின்றார். அதுக்காக அந்த ஆன்மாதான் அந்த பதவிக்கான தொழிலுக்கு முழுக்க முழுக்க உரியது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ஏன்னா எந்த ஆன்மாவும் சரி தானா ஒரு செயலை செய்ய முடியாது. அப்போ அந்த அதிபதிகளா இருக்கிற ஆன்மா வாயிலாகவும் பெருமான் தான் அந்த செயல்களை செய்கின்றார். அவர்களை கொண்டு செய்விக்கின்றார். பிரம்மாவை கொண்டு படைத்தல் தொழிலையும் திருமாலை கொண்டு காத்தல் தொழிலையும் பெருமான் தான் செய்விக்கின்றார். அதனால எல்லாவற்றுக்கும் முழுமுதலாக எம்பெருமான் தான் இருக்கின்றார். ஆகவே இந்த பொருட்செல்வமும் அவருடையதுதான், அருட்செல்வமும் அது அவர் ஒருவருக்கே உரியது. உயிர்களுடைய உயிர்களை அனாதியே பிணித்திருக்கக்கூடிய பாசத்திலிருந்து அந்த உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கருணையை யாரால செய்ய முடியும் இல்லையா? கஷ்டப்படுறவர்களுக்கு நிறைய வாரி வழங்கணுங்கிற கருணை யாருக்கு வரும்? பொருள் இருப்பவர்களுக்கு தான் அந்த கருணை வரும் இல்லையா. இல்லாதவர்கள் ஆகா நம்மகிட்ட பொருள் செல்வம் நிறைய இருந்ததுன்னா இவர்களுக்கு நல்லா செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் வேணா வரலாம் இல்லையா. கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க முடியுதுன்னா அது இருப்பவர்கள்ட்ட தான் முடியும். அது மாதிரி அனாதியே பாசத்திலிருந்து நீங்கி இருப்பவனும் பிறரை பிணித்திருக்கும் பாசத்தை நீக்கும் வல்லமை உடையவனும் அப்படி இருப்பவன் யாரோ அவனால தான் கருணையை செய்ய முடியும். அது பெருமான் ஒருவன் தான். அந்த அருட்செல்வம் உடையவன் அவன் தான். ஆகையினாலே அவன் பொருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான், அருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான். அருட்செல்வம் தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் அதுதான் மேலானது. ஆகவே செல்வா என்றால் திருவருளாகிய செல்வத்தை உடையவனே. அந்த திருவருள் தான் அம்மையாக திருமேனி கொண்டுள்ளது. ஆகவே அருளாகிய செல்வத்தை குறிப்பிட்ட வாதவுரடிகள் அடுத்து அந்த அருளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அம்மையை குறிப்பிடுகின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. அருட்செல்வம் இருக்கிறதே அது சுவாமிகிட்ட இருக்கிற பாங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவருடைய தேவியாக திருவுருவம் கொண்டு அவருடைய ஒரு பாகத்திலே அந்த அருட்செல்வம் விளங்குகின்றது. அதனால யார வழிபட்டாலும் சிவபெருமான் தான் அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்க சித்தியார்லன்னா, ஏன்னா அந்த அருளாகிய பண்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அருளாகிய பண்பு அவர்கிட்ட இருக்குதுங்கிறதுனாலதான் அங்க என்ன திருநாமத்தை குறிப்பிட்டார், மாதோரு பாகனார் தான் வருவர் என்று குறிப்பிட்டார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதோரு பாகனார் தான் வருவர். ஏன்னா அந்த மாது வந்து அருளின் வடிவம், அந்த மாதாகிய அம்மை அருளின் வடிவம். ஆகவே செல்வமே என்று அருளை குறிப்பிட்டவர். ஏன்னா உலக போகத்தை அனுபவிக்கணும்னா பொருட்செல்வம் வேணும். பொருட்செல்வத்தை செலவழித்துத்தான் உலக போகத்தை அனுபவமாக பெற முடியும்.
இல்லையா? அது மாதிரி அருட்செல்வத்தை பெற்று

0: பெற்றால்தான் சிவபோகம் விளையும். அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். ஆகையினாலே அருளையும் செல்வம் என்று சொல்வது. இந்த பொருட்செல்வம் ஒரு போகத்துக்கு காரணமாகுது இல்லையா, வேற அருட்செல்வமும் சிவபோகத்துக்கு காரணமாகுது. ஆகையினாலே செல்வா என்று அங்கே அருட்செல்வம் உடையவன் என்று குறிப்பிட்ட அடிகள் அந்த அருட்செல்வம் விளங்கக்கூடிய பாங்கினை, அம்மையாக விளங்கக்கூடிய பாங்கினை அருமையாக எடுத்துரைக்கின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. மடந்தை என்றால் பெண். சிறுமருங்குள், மருங்குள் என்பது இடை, சிறுமருங்குள் சிற்றிடை. மையார் தடங்கன் மைதீட்டிய நல்ல விசாலமான கண்கள். மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா ஐயா என்று திரும்பவும் இடம்பெறுகின்ற ஐயா. நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ எங்களை ஆட்கொள்வதற்காக இயற்றக்கூடிய விளையாட்டு இருக்கின்றதே, அந்த விளையாட்டு என்று எதை குறிப்பிடுகின்றார்கள் என்பது சிவஞான சித்தியார் என்ற ஞான சாத்திரத்தை மாதவ சிவஞான சுவாமிகளின் உரையோடு நாம படிக்கும் பொழுது நமக்கு புலனாகின்றது. அந்த உரையிலே இந்த பகுதி, இதற்கு அடுத்த திருப்பாடலிலே வரக்கூடிய பகுதி என அதிலேயும் விளையாட்டுன்னு அங்கு குறிப்பிடப்படுகின்றது. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று அடுத்த திருப்பாடல வருது. அதனால சிவஞான சித்தியார் உரையில சுவாமிகள் குறிப்பிடுகின்றார், முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் என்று சொல்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில்கள், இவை சிவபெருமானுக்கு விளையாட்டு என்று சொல்வார்கள். என்ன திருமுறைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சாத்திரங்களும் விளையாட்டு என்று சொல்கின்றன. விளையாட்டு என்றால் ஏதோ பொழுதுபோக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல் என்பது அர்த்தம் அல்ல. பின்னர் ஏன் விளையாட்டு என்று சொன்னார்கள் சொன்னால், இவை பெருந்தொழில்கள். உலகத்தில சில செயல்களை செய்தாலே அவை சாதனைகளாக போற்றப்படுகின்றன. இந்த என்ன அது மாதிரி அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை, அதனால அந்த செயல் பெரிய சாதனையா சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை எந்த துறையாகவும் இருக்கலாம், ஒரு துறையிலே புகுந்து அதிலே நன்றாக பயிற்சி பெற்று அதற்கு முன்னர் யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை செய்தால் அது சாதனையாக போற்றப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு துறையில தான் அவர் செய்திருப்பார். அப்படி இருக்கும் பொழுது மொத்த உலகத்தையே படைத்தல், படைத்தல் அது ஒன்றே பெரிய சாதனை. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் படைத்த உலகத்தை இயக்குதல், நடத்துதல். ஏன்னா அவன் இயக்காம எந்த உயிரும் இயங்க முடியாது. அப்படிலாம் இருக்கு நிலைமை. படைத்து கொடுத்தனா நீங்க பார்த்து போயிடலாம், உயிர்கள்லாம்னா முடியாது. உயிர்க்குயிரா இருந்து அவற்றை உலகத்துல வாழ வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் உயிர்கள் இழைப்பாறு பொருட்டு ஒடுக்கணும். வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது, அதாவது அந்த உலகத்தை நடத்துதல் தான் வினைப்போகங்களை ஊட்டுதல்னா, உலகத்தை நடத்தும் போது தான் புலப்படாமல் விறகில் தீ போலவும் பாலில் படு நெய் போலவும் மறைந்திருந்து இந்த உயிர்களை செலுத்துகின்றான். அப்ப அது மறைத்தல் தொழிலாகின்றது. அப்புறம் பக்குவம் வந்த பிறகு வினைப்போகங்களை நுகர்ந்து பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு குருவாக எழுந்தொருளி வந்து ஞான தீக்கைகள் புரிந்து அந்த உயிர்களுக்கு வீடு பேர் வழங்குகின்றான், செய்கின்றான். இந்த ஐந்து தொழில்கள், ஒவ்வொரு தொழிலுமே பெருந்தொழில். ஒவ்வொரு தொழிலுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சாதனை. ஒவ்வொரு தொழிலுமே இந்த ஐந்து தொழில்களையும் ஒருவனே செய்கின்றான். எவ்வளவு பெரிய சாதனை இது! அதுல என்னன்னா, இவ்வளவு பெரிய சாதனைய மிக எளிதாக செய்து விடுகின்றான். ஒரு குறிப்பிட்ட துறையில் சாதனை புரிபவர்களே, அவர்கள் எவ்வளவு மிக முயன்று எவ்வளவு பாடுபட்டு அவர்களுக்கு விருப்பமான பல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு மிக முயன்று மிக உழைத்து அந்த சாதனையை செய்கின்றார். ஆனால் பெருமான் இந்த ஐந்து பெருந்தொழில்களையும் தன்னுடைய நினைப்பினாலேயே செய்து விடுகின்றார், சங்கல்பத்தினாலே செய்து விடுகின்றார். கருவிகரணங்களே அவர் துணை கொள்ளவில்லை. இவ்வளவு பெருந்தொழில்களை செய்பவருக்கு எந்த ஒரு இழைப்போ அவருடைய நிலையிலே எந்த ஒரு மாற்றமோ விகாரமோ ஏற்படவில்லை. மிக எளிதாக செய்து விடுகின்றார். எளிதாக செய்தல் பற்றி அதை விளையாட்டு என்றார். நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்ன ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், சிலர் அதை சரியா லட்சியம் பண்ணாம ஒரு மாதிரி ஆச்சரியமா பேசுறாங்கன்னா, விளையாட்டா, விளையாடுறீங்களா நீங்க அப்படின்ட்டுருவோம். என்ன விளையாட்டு விஷயமா, என்ன இந்த செயல் செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகுமா, அல்லது இந்த செயல் செய்யறதுக்கு இத்தனை பேர் வேணுமா அப்படின்னு ஏதாவது கேட்டா, பின்ன என்ன விளையாட்டா இது அப்படிப்போம். ஏன்னா ஏன் விளையாட்டான்னு கேட்கிறோம், அவ்வளவு எளிதாக செய்யக்கூடிய வேலை இல்லாது. ஆகையினாலே அது விளையாட்டு. எளிதாக ஐந்தொழில்களையும் எளிதாக செய்வதனாலே, அதனாலதான் பழைய உரைகள் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்வார், மிகப்பெரிய ஒரு பழுவை ஒருவன் எளிதாக தூக்கிவிட்டான் என்று சொன்னால் அதெல்லாம் தூக்குவது உனக்கு விளையாட்டு, அதை தூக்கி சுமப்பது உனக்கு விளையாட்டுயா, நாம தான் பாடுபட்டு தூக்கணும், அவன் எளிதா தூக்கிடுவான், அவனுக்கு அதெல்லாம் விளையாட்டு. அது மாதிரி மிக எளிதாக செய்கின்றான். அது மாதிரி அடியார்களோடும் அவர் பல விளையாட்டுகளை மேற்கொள்வார். அப்படி பாண்டிய நாட்டிலே மதுரையிலே அவர் 64 திருவிளையாடல்களை மேற்கொண்டதை திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். அந்த தனி வகுப்பாக உங்களுக்கு நடக்க ரொம்ப சிறப்பு. அது மாதிரி பெரிய புராணத்திலேயும் நாயன்மார்களிடத்திலே எத்தனை அருள் விளையாடல்களை மேற்கொள்கின்றார். திருநீலகண்ட நாயனாரிடத்திலே, அமர்நீதி நாயனாரிடத்திலே போன்ற எத்தனையோ நாயன்மார்களிடத்திலே பல விளையாட்டுகளை மேற்கொள்கின்றார். திருவிளையாடலும் ஒரு புறம், இந்த ஐந்து வழிகளையும் அவர் எளிதாக செய்து விடுகின்றார். ஆகவே எளிதாக செய்வது பற்றி விளையாட்டு நாங்க, மற்றபடி அது பயனில்லாத செயல் என்பது அல்ல. என்ன பயன், அப்படி என்ன பெரிய பயன் அதில் விடுகின்றது என்றால், அதையும் இங்க சேர்த்து சொல்றாங்க. அடுத்த பாடல்ல கூட காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று சுருக்கமாக உள்ளது. இந்த முந்தைய பாடலிலே அந்த விளையாட்டின் பயனும் அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க என்னன்னா, ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ, எம்பெருமான் நிகழ்த்துகின்ற அந்த ஐந்தொழில் விளையாட்டினாலே ஆன்மாக்கள் எல்லாம் உய்யக்கூடிய பக்குவத்தை அடைந்து உய்ந்து விடுகின்றார்கள். உய்தல் என்றால் என்ன என்று சொன்னால், பிழைத்தல். பிழைத்தல்னா அப்ப நாம என்ன ஒரு சிக்கல்லையா மாட்டிட்டு இருக்கிறோம், பிழைத்தல் சொல்றீங்களே அப்படின்னா, எனக்கு அந்த என்ன சிக்கல்ல இருக்கிறேங்கிறதே எனக்கு என்ன புரியலன்னு அர்த்தம். அப்படி சொன்னோம்னா இல்லையா, புரியலதான் அந்த பக்குவத்துக்கு என்ன எவ்வளவோ போக வேண்டியது இருக்காதான் உண்மை. பெரியோர்கள் வாக்குகளை எல்லாம் பார்க்கும் போது அது நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த பிறப்பும் இறப்பும் கரை காண முடியாத கடல் கடல் போல, அது பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியே போய் கொண்டிருந்தால் என்ன முடிவு என்று நாம சிந்திக்கின்றோம். இந்த நூல்களை பற்றி அந்த நூல்களை சிந்திக்கும் போதும், அப்படி நூல்களை சிந்திக்கின்ற அடியார்களை சந்திக்கும் போதும், அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் அந்த சிந்தனை ஏற்படுகின்றது. அதாவது மற்ற நேரங்கள்ல வாழ்க்கை ஏதோ ரொம்ப சாஸ்வதமானது போலத்தான் தோன்றுகின்றது இல்லையா. ஆகையினாலே அதனாலதான் அடியார் தொடர்பு எப்போதும் இருக்க வேண்டும், நம்முடைய ஞான நூல்களின் தொடர்பும் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஏன்னா பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு பெரிய சங்கிலி தொடரிலே நாம் மாட்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், உய்ய வேண்டும். அது அவனுடைய திருவடியை வழிபட்டு அந்த வழிபாட்டை செம்மையாக செய்தாலே போதும். பல வழிகள்ல நாம போய் முயல வேண்டாம், ஏதாவது ஒரு வழியில முயன்றாலே போதும், நமக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபடலாம், உய்யலாம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்யும் வகை, ஒவ்வொருவருக்கும் உய்யும் வழி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார். நாயன்மார்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் எப்படி எப்படியெல்லாம் உய்ந்தார்கள்னு பார்க்கின்றோம். அந்த உய்ந்து அவர்கள் உய்கின்ற விதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் பெறுகின்ற பெயர்கள் ஒன்றுதான். சிவப்பேறு என்ற ஒரே பேச்சினையே அவர்கள் பெறுகின்றார்கள். பெறக்கூடிய விதம் வேணா, எந்த மாதிரி வழிபாடு செய்து எந்த மாதிரி அவர்கள் ஒரு முடிவை சந்தித்து உய்ந்தார்கள் என்பது வேணா நாயன்மார்க்கு நாயன்மார் வித்தியாசமா இருக்கலாம். அதான் உய்யும் வகை என்றார்கள். அதைத்தான் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா என்று திருப்பாசனத்திலே அருள் செய்தார். ஆட்கொள்ளும் விதம் வேறு வேறாக இருப்பதனாலே, ஏன்னா ஆன்மாக்களின் பக்குவம் வேறு வேறாக இருப்பதனாலே, அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த ஆன்மாக்களை சிவநெறியிலே வளர்த்து அவ்வளவு பல வகையான வழிபாடுகளுக்கும் சிவநெறி இடம் தந்திருக்கின்றது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று வாழ்ந்தார்கள். மாகேஸ்வர பூசையே அதுவே லட்சியம்னு வாழ்ந்தார்கள். சிலர் திருக்கோயில் திருத்தொண்டே லட்சியமாக வாழ்ந்தார்கள். அடியார்களுக்கென்று ஒரு பணி, ஓடு செய்து கொடுத்தல், துணி நெய்து கொடுத்தல் என்று இப்படி அடியார்களுக்குன்னு ஒரு பணியின் வச்சே வாழ்ந்து வந்தார்கள். இப்படி பாருங்க, வழிபாட்டு நெறியில இத்தனை வகை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நெறி வந்து மிக நன்றாக அந்த நெறி அந்த ஆன்மாக்களை கவர்ந்து விடுகின்றது. ஒவ்வொருத்தரையும் அந்த ஒவ்வொரு வகையில கவர்றார் பெருமாள். அப்படி பிறவியை கடக்க செய்து இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து காப்பாற்றுகின்றார். அதான் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒளிந்தோம். உய்யும் வகையெல்லாம் உய்ந்தோம் என்று சொன்னாலே போதுமல்லவா, உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒளிந்தோம். உய்ந்து ஒளிந்தோம் என்று சொன்னதற்கு என்ன பொருள் என்று நாம பார்க்கணும். ஏன்னா சில சொல்லாட்சிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த காலத்துல ஒளிந்தோம் என்று பேசுகின்ற இந்த பொருள் வேறு. இலக்கிய வழக்கிலே உய்ந்தொழிந்தோம் என்று சொன்னால் இலக்கிய வழக்கிலே என்ன பொருள், அதாவது உய்ந்து விட்டோம் என்பதை உறுதிபட கூறுதல், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் உய்யும் வகைகளிலெல்லாம் உய்ந்து விட்டோம் என்று ஐயம் திரிவின்றி உறுதிபட உரைத்தல், அதுதான் அங்கு ஒளிந்தோம் என்று ஒரு சொல்ல சேர்த்திருப்பதனுடைய ஒரு கருத்து அதுதான். ஆகவே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அந்த விளையாட்டு என்பது ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஆள்னாலே என்னன்னா, ஆள்னாலே அடிமைன் என்று பொருள். ஆளாதல் என்றால் பெருமானுக்கு அடியாராதல் என்றுதான் பொருள். ஆழ்தானாம் ஓது அஞ்சு எழுத்து என்பார் மெய்கண்டார். அஞ்செழுத்தை ஓத ஓத பெருமானுக்கு அடியாராகலாம். ஆகையினாலே ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஐந்தொழில்களை செய்வது எதற்காக, நம்மளை படிப்படியாக பக்குவப்படுத்தி நான் மெய் அடியார்களாக அவன் ஆக்கி வருகின்றான். அதுக்காகத்தான் ஐந்தொழிலே ஏற்றுகின்றான். ஆகவே நம்மை ஆளாக கொண்டு அருள்வதற்காக செய்யப்படுகின்றது அந்த ஐந்தொழில்கள். அதனாலதான் ஆட்கொண்டருளும் விளையாட்டு என்று அந்த ஐந்தொழில்களை குறிப்பிட்டார். ஆட்கொண்டருளும் இந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்ய வேண்டியவர்களாகி நாங்கள் எல்லாம் உய்யும் வகையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே சென்று உயிந்து ஒளிந்தோம், உயிந்து விட்டோம். எய்யாமல் காப்பாய், எய்யாமல் காப்பாய், நாங்கள் இழைப்படைந்து விடாமல் எங்களை காத்தருள வேண்டும். என்ன அப்படின்னா, உயிந்து ஒளிந்தோம் சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் இழைக்கணும் என்று சொன்னால், அந்த மலச்சார்பிலிருந்து விடுபட்டாலும் உடல் இன்னும் இருப்பதனாலே மலவாதனை அவ்வப்போது சிறிது ஏற்படக்கூடும். அது அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். மெய்யடியார்களுக்கு அந்த மலவாதனை ஒரு வருத்தத்தை தரும். அந்த மலவாதனையினால நாங்கள் வருந்தாமல் எங்களை காத்துருட வேண்டும். எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் என்பாவா, எமை எய்யாமல் காப்பாய் ஏல்வோர் என்பவை அசை. ஆகையினாலே இந்த அருமையான திருப்பாடலே இப்படி பல அற்புதமான செய்திகளை வைத்துள்ளார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நமச்சிவாய. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

சிவா எனும் சைவம் பாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: மாதர் மடப்பிடியும். பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கராக பண்ணிலே அமைந்த 4வது திருப்பதிகம் திருக்கலையநல்லூர் பண்வரிசையிலே 16வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: சிக்கம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தின் 7வது திருப்பதிகம் திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளிய இப்பதிகம் சக்தியை வியந்து பாடிய சிறப்பு வாய்ந்த பதிகம். இப்பதிகத்தை அன்பர்கள் நாள்தோறும் ஓதினால் நினைத்த காரியம் கைகூடும் என்று பல மெய்யன்பர்கள் கண்ட உண்மை. இப்பதிகம் 3 விதமான ராகங்களில் பாடப்படுகிறது. 1, இத்திருவம்பாவைக்கு உரிய புறநேர்மைப்பண் என்கிற பூபால ராகத்திலும், திருவாசகத்திற்குரிய மோகனமாகிய ராகத்திலும், பிறகு ஆனந்த களிப்புக்குரிய ஆனந்த பைரவி ராகத்திலும் இப்பதிகமானது பாடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு இன்புற்று இறைவனுடைய பெரும் கருணையை பெறுவார்களாகுக. திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஒவ்வொருத்தரும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிறாங்களே. சமயவாதிகள் தத்த மதங்களே அமிர்தாக அரத்தி மலைந்தனர். இப்படி எல்லாம் இருந்த என்னை உன்னுடைய நெறி காட்சி, உன்னுடைய அருள் காட்சி இப்படி எல்லாம் செய்வான் என்றெல்லாம் இப்ப சொல்ற. அதனால இப்படி அந்த அமைப்புல குற்றாலத்து குறிந்தங்க சிவலிங்க திருமேனியா இருந்துன்னு சொல்றோம். அந்தமில் பெருமையாடல் ஒரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து. பெருமான் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பெருமான் இந்த ஆன்மாக்கள் உண்வதற்காக அவ்வப்பொழுது ஒவ்வொரு திருமேனி கொண்டு வந்து அந்தந்த ஆன்மாக்களுக்கு அருளுகிறான் அல்லவா. அப்படி அருளுகின்ற பொழுது எவ்வவர் தன்மையும் தன்மைப்படுத்தி, எவ்வவர் தன்மையும் தன்மைப்படுத்தினர். அப்ப எந்த ஆன்மாக்களிடத்துல அருள் செய்ய வருகிறாரோ அந்த ஆன்மாக்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொள்வான். இப்ப ஒரு அம்மா செத்துச்சுடா பள்ளிக்கலாம், அந்த அம்மா என் மக 10வது மாசம் பிரசவ நேரம் நான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. வரும்போது காவேரி பெருக்கெடுத்துச்சு. காவேரி பெருக்கெடுத்துச்ச உடனே அப்ப அந்த தாய்க்கு என்ன நோக்கம்? என் பொண்ணு கஷ்டமா இருக்கே, 10வது மாசமாச்சு, பிரசவம் ஆயிடுமே, நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றேன். இங்கே இந்த பொண்ணுக்கு எல்லாம் வந்து எடுத்துருந்துச்சு. அடுத்த பாப்பா அடுத்த வீட்டுல வந்துட்டா, அடுத்த வீட்டுல வந்துட்டாங்க. எங்க அம்மா வல்லியே, எங்க அம்மா வல்லி என்னாச்சோ தெரியவே சொல்லும் போது பெருமானி தாயும் ஆனவனாக. ஏன்னா இந்த நேரத்துல எப்படி வரணும் அந்த பெண் மனைவினா, பெத்த தாயா வந்து அம்மா நானும் முன்னே பொட்டு வந்த தட்டு தண்ணி வந்துட்டுமா, அது கிடைக்குது போன்னு வந்துட்டு ஏற்றி வந்து இப்போ வந்துட்டேன், ரொம்ப பிரசவம் ஆச்சாமா, எங்கடா எங்கம்மா ராஜா எங்க படுத்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கு. எவ்வளவர் தன்மையும் தன்மைப்படுத்தி, இந்த அகில உலகத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விதமான வேட்கை, ஒவ்வொரு விதமான நன்மை இருக்கு. அத்தனைக்கு இவன் தான் தான் போயிருந்து இது தாயாயிருந்து அழுகிறான். இப்படிலாம் திங்கியப்பா இப்படி தன் வயிற்படுத்து தானியே ஆகிய தயாபரம் எம்மிரை. இப்படியாக இருக்கிற தயாபரம் தயக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் இவருடைய தலைவன். தந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத் தெரிந்து வந்து அழகமறு பாலையுள் சுந்தரத் தன்மையோடு துளைந்திருந்தருளியும். தந்திர தீபத்து சாத்திரனாகி இந்த உலகத்துல வந்து சாத்திரனாகி நல்ல ஞானங்களை வழங்குகின்ற குருவாக வந்திருந்து அந்தரத் தெரிந்து வந்து அழகமறு பாலையுள் இந்த இடத்துல பெற்ற வெளியில சுந்தரத் தன்மையோடு துளைந்திருந்தருளியும் மனமகிழ்ச்சியோடு கூட வந்து பொருந்திருந்தான். அப்படிப்பட்ட பெருமான் இதுதான் மற்றவங்களுக்கு செய்யது. இது மூன்றாவது செய்தி என்னன்னு கேட்டா, ஐயா சாமி நீங்க குதிரை வாங்குவதற்காக வந்த நீங்கள் இந்த திருப்பெருந்துரை வந்தீர்கள். ஆமா, வந்த நீங்கள் ஏன் இப்படி வந்து ஒன்னே மாதிரி ஆணி ஆணியே? அது எனக்கே தெரியும். வந்தேன், கையில பணம் எடுத்துட்டு வந்தேன். அது வரும்போது அப்படி இந்த திருப்பெருந்துரை வந்தேன் அப்படி ஏதோ பார்த்தேன். பார்த்தவொன்னே என் அறியாம ஈர்த்தன்மை ஆட்கொண்ட எந்தை பெருமான் எனக்கு காலை மேல பாகம் இங்கதான் என்னை ஈர்த்துது. போனா அங்க போய் உட்காந்தோம்னா அடாராடா குருந்தம் வரும் கீழே. அப்படி நீங்க மாறி மாசம் ஆச்சு உங்களுக்கு தெரியும். செந்தரல் பூரை திரு சுத்தச்சுவேன்னு படுத்த பலமா யாரோ ஒரு ஞான படம் இருக்கு. அது பக்கத்துல என்ன ஒரு பெருந்தூரை தோன்றிலும் காட்டி. ஆமா, இந்த அது எதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்?

0: அப்படி வந்து எங்களுடைய பெருமான் ஆட்கொண்டானே. அப்படி ஆட்கொண்ட போது அந்த பெருமான் எப்படி இருந்தாருங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னா, அதுவா அது சொல்லுங்க, இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும். இல்லை அது அடுத்த பாக்க வச்சுக்கலாம்னா இப்ப வைக்கணும், இல்லை போன முடிக்கணும். இப்ப இதை விட்டு தாண்டணும்னா எப்படி முடிக்கணும், கடைசி வரை முடிக்கணும். இல்லப்பா 11:05, 11:35 இடத்துல 12 மணி தான் இருக்காங்கிறாங்க, என்ன பண்றது? 12 மணிக்கு பார்த்துடுவோமா? அம்மா பாக்குற விட வேற யார பார்ப்போம் பாப்போம். ஆற்றல் அது கூட அழக மறு திருவுரு நீற்று கோடி நெருந்து காட்டினும். அப்படியே அந்த குருநாதன் அமர்ந்திருந்தான். ஆற்றல் அது உடை, ஒரு பக்கம் அவனுடைய ஆற்றல் விளங்குகிறது, இன்னொரு பக்கம் அவனுடைய அழகு விளங்குது. ஒரு பக்கம் பார்த்தா அழகு பார்த்துட்டே இருக்கலாம் தோணுது, என்னை ஈர்த்து ஆட்கொண்டதை பார்த்தோம்னா அந்த ஆற்றல் தெரியுது இல்ல. ஒரு பக்கம் ஆற்றலும் இன்னொரு பக்கம் அழகும் ரெண்டு சேர்ந்து இருந்தது என்னுடைய தெரியும். ஆற்றல் அழகமர் அது அழகமர் திருமுரு நூற்று கோடி இருந்து காட்டியும், நூற்று கோடி குருநாதனா இருந்தாரா, அதனால என்ன பண்ணியிருந்தார்னா பெருமான் ரொம்ப அருமையா பெருமையை குறைத்து அணிந்திருந்த. நூற்று கோடி இருந்து காட்டியும் அது எப்படி கேட்டா அழகான திருநீர், அதுல அந்த மூன்று அமைப்புல அந்த அந்த திருநீர் அணிந்திருந்தார். ஒன்றுக்கு ஒன்று நல்ல இடைவெளி, நல்ல இந்த அழகான அந்த கைவிரல் அப்படியே எடுத்து அப்படியே அந்த கடைசி வரை போயிருந்தது. பார்த்தா அந்த நீட்டு காட்சியை இன்னும் பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம். நீட்டு கோடி நீர்ந்து காட்சியும், இந்த பெருமானி வந்து இந்த மாதிரி குடைத்து திருநீர் அணிந்த கோலத்துல கண்டது இந்த வருடம் தான். அநேகமா 12 திருமுறையிலேயே கூட இந்த வருடம் தான், 12 திருமுறையில கூட. நூற்று கோடி நீர்ந்து காட்சியும், சில பேர் திருநீர் இருந்த பொழுது இடைவெளியில் இருந்து நல்ல அந்த மூன்று தீர்த்து வடிவமாக அப்படி கருத்து நீற்று கோடி நிமிர்ந்து ஒன்று. இப்ப நீங்க எதை வழிபாடு பண்ணிட்டீங்க? காப்பி அல்ல, இப்ப வழிபாடு செய்தது கேட்ட பெருமானுடைய திருநெத்தி, திருநெத்தி அப்படியே நம்ம வழிபாடு செய்யறோம். ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும், ஆனந்தம் நீ ஆறா அருளியும். இங்க இன்னொரு அதிசயம், ஒரு தன்னுடைய குருநாதனுடைய வடிவை நமக்கு காட்டுவது போன்று காட்டிய என்னுடைய மணிவாசகர், இந்த அரசர்களுக்கெல்லாம் 10 விதமான அங்கம் தான், தசாங்கம்னு பேர். தசாங்கம், தசம்னா 10, அங்கம்னா உறுப்பு. என்னென்ன ஒரு அந்த காலத்தில் அரசுக்கு என்ன, அவனுக்கென்ற ஒரு மலை, அவனுக்கென்ற ஒரு ஆறு, அவனுக்கென்ற ஒரு நாடு, அவனுக்கென்ற ஒரு முரசு, அவனுக்கென்ற ஒரு ஆணை, அவனுக்கென்ற ஒரு யானை, அவனுக்கென்ற ஒரு குதிரை, அவனுக்கென்ற ஒரு கொடி. இப்போ நீங்க வசனமா சொன்னா கேட்கறது கஷ்டமா இருக்கும். ஒரு சூத்திரத்துல இருக்குது தசாங்கம்னா என்னன்னா, மலை, நதி, நாடு, ஊர், வனை, தார், தாரணமாலை, இவுளி, குதிரை, கொலைமத கழிவு, கொடி, முரசு, ஆணை, இவையே தசாங்கம் எம்மனார் புலவர் சூத்திரம். இந்த 10 உறுப்பு தசாங்கம். நீங்க திருவாசகத்திலேயே பின்னால ஒரு தலைப்பு தசாங்கம்னு வேற படிக்க போறீங்க, அங்க இந்த 10 உறுப்பு சொல்லப்படுது. ஆனால் அங்க படிக்கும்போது இந்த 10 வித உறுப்புக்கு அங்கே என்ன வேற்றுமைங்கிறது அங்க பாத்துக்குவோம், இப்ப சொல்ல வேணாம். ஆனா இந்த 10 உறுப்பு நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்ப எங்க பெருமானுடைய கொடி கட்டி பறக்குது என்ன பறக்குதுன்னு கேட்டா, நீங்க எல்லாம் வந்து காயத்திலேயோ மற்றதுலயோ கொடி கட்டி துணியில கொடி கட்டி பறப்பீங்க, எங்க பெருமானுடைய நெற்றியும் கொடி கட்டி பறக்குறியா? நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், இந்த திருநீற்று கொடி இருக்கு, இதுவே பெருமையா விளங்குது உங்க பெருமானுக்கு குருநாதனுக்கு. அதே அப்புறம் உங்க பெருமானுக்குன்னு ஒரு ஆறு உண்டாயா? உண்டுங்க. இது என்ன தெரியுமா? ஆனந்தம் நீ ஆறா அருளியும், தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் நீ ஆரா அருளியும். இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற குறைபாடுங்கிறதையே முழுமையா நீக்குகிற ஆனந்தம்னு ஒண்ணு இருக்குப்பாரு, அதுதான் எங்க பெருமானுக்குரிய ஆறு. நீங்க இப்ப மற்ற ஆறுகள்லயோ குளத்திலேயோ பைப்பிலேயோ குளிக்கும் போது, என்ன கிணத்துலயே குளிக்கும் போது, இந்த உடம்புல இருக்கிற அழுக்க போக்குது, இது உயிரில் இருக்கிற ஊனத்தை போக்குது. அந்த ஊனத்தை போக்குது இந்த ஆனந்தம் தான் எங்க பெருமானுடைய ஆறு, குருநாதனுடைய ஆறு. ஆனந்தம் நீ ஆறா அருளியும், மாதில் கூறுடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். சரி, இந்த முரசு முரசு என்னன்னு கேட்டாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் நினைச்சா தோல்ல ஆகப்பட்ட முரசுல வந்து அடிச்சு தட்டி வந்து முரசு தட்டுவாங்க. இந்த பெருமானுக்கு எல்லா ஒலிகளையும் கடந்த நாதம்னு இருக்கு பாருங்க. நாதவின்று கலாதீனமோனம என்று சொல்றமே, எல்லா ஒலிகளையும் கடந்த ஓசை ஒலியெல்லாம் கடந்திருக்கிற ஒரு பெரும் நாதம், அந்த நாதம் தான் எங்க குருநாதனுடைய முரசு. அப்போ அந்த முரசுல என்ன கேட்கும், ஓ என்று சொல்லுகின்ற அந்த ஒலிகள் இருக்கும். அப்போ அந்த நாத ஒலி தான் எங்களுடைய குருநாதனுடைய நாத ஒலி. என்று மூன்றாவது பாருங்க, அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் அழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். என்னது, எங்க பெருமானுக்குன்னு ஒரு படை உண்டு, அது என்ன தெரியுமா, கழுக்கடை. கழுக்கடை கழுக்கடை என்னன்னு கேட்டா முத்தலை சூளம், அடியில ஒரே ஒரு கோல் அப்படியே மூன்று நடுப்புற ஒரு இதா இருக்கும், அதுதான் முத்தலை சூளம் தான். அதுதான் எங்க பெருமானுடைய கோலம், கையில இருக்கிற சூளம், வேற எதுவும் இல்லைன்னு. அந்த முத்தலை சூளம் தான் என் குருநாதனுடைய அமைப்பு. மூலமாகிய மும்மரமறுக்கும் தூயமேனி துழவிரு சோதி காதலனாயி கடு நீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும். அருமை, எங்க குருநாதனுக்குன்னு ஒரு மாலை உண்டு. என்ன மாலையினர், நீங்க வேற எங்கேயுமே பெருமானுக்கு மாலைன்னா கொன்றை மாலை தான் சொல்லுவாங்க, இங்கேயுமே கொண்டை மாலை தான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துலதான் குவளை மாலை சொல்றேன், குவளை மாலை. குவளை கண்ணி கூறன் காண்க அது தெரியும், குவளை பூ போல கண்ணினை உடைய உமையம்மை கண்ணு. ஆனா குவளை மாலையே பெருமான நின்றிருப்பான்ங்கிறது இங்க நினைங்க. அது எப்படி இருக்குமா, அது ரொம்ப அருமையா ஒரு நான்கு வழியில சொல்லுகிறது. எப்படி பாருங்க, காதலன் ஆகி, காதலன்னா என் மீது மிகுந்த அன்புடையவனாக தோன்றுகிறான். பார்க்கும்போது குருநாதன் முகத்தை பார்த்தாலே, அப்பா இது வரைக்கும் வராம இவ்வளவு நாள் தள்ளு, உனக்காக இல்லப்பா நீ வந்திருக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப அன்பு ததும்பு இந்த முகமா இருக்குதான். காதலன் ஆகி கழுநீர் மாலை, செங்கழு நீர் மாலை, ஏழுடைத்தாக தூயமேனி துடர்விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அன்பும். ரொம்ப அருமையான நீண்ட மாலை, சிவப்பான திருமேனி, நல்ல ஆள் உயர்ந்த நல்ல ஆறடி ஆறரை அடி இருக்கிற உயரமாக இருக்கிற திருமேனி. அந்த மெனியில இப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த மாலை போட்ட அப்படின்னு கேட்டா, அடாடாடா இந்த மார்பில இந்த மாலை தான்டா பொருத்தம் என்று சொல்ற மாதிரி, இந்த மாலைக்கு இந்த ஆள் தான் பொருத்தம். இப்ப சில சட்டை போட்டு போறமே, தீபாவளிக்கெல்லாம் சட்டை போட்டு போனா எல்லாருமே நம்ம வந்து மகிழ்ச்சி படுத்துறாங்க, ஏயா போய் அரகை சட்டை தச்ச, உனக்கு அரகைக்கும் தகுதி இல்லையே. சிலது அரக்கை தான் பொருந்தும், புள்ள ஹேண்ட போட்டு வச்சுங்க, நீ என்னப்பா கத்திரிக்காய் கால் கை மாற்றி மாதிரி இருக்கிற உடனே புள்ள ஹேண்ட போட்டுட்டு இருக்க நீ ஒண்ணு அப்படின்றாங்க. சில பேருக்கு தான் புள்ள ஹேண்டும் நல்லா இருக்கும், ஆதண்டும் நல்லா இருக்கும், வெறும் பண்ணியும் போட்டாலும் நல்லா இருக்கும், அதுவும் இல்லாம ஒரு துண்டை போட்டாலும் எந்த திரும்பியும் நல்லா இருக்கும். கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம், எது போட்டாலும் சைக்கிளே நிறுத்தி வச்சுங்க, அவ்வளவுதான். அது போல இந்த குருநாதனுடைய திருவி அந்த கழுத்துல அந்த கழுநீர் மாலை போட்டதை பார்த்தா, அதாவது குருநாதனுடைய அந்த மார்பை பாக்குறதா அல்லது மாலையை பாக்குறதா, அவ்வளவு அழகா இருக்கு. என்ன ஒரு காலத்துல கழுத்துல மாலை முழுதும் போட்டு பேசினது பாரியாரு தான், மற்றவங்க எல்லாம் கழுத்துக்குறாங்க அல்லது போடும் போதே அப்படியே, ஏன்னா கட்டையில பட்டா சாயம் ஒட்டிக்கணும்னு. அஜினிமே சில மாலை போட்டீங்கன்னா, நீங்க அவங்க விட்டுட்டீங்கன்னா போட்டீங்கன்னா அப்புறம் இங்க மாலையாவே இருக்கும் கட்டையில, அதனால ரொம்ப எதிரதாக்கா அறிவினா இருக்குல்ல, அதிர்வர்வதற்கு திருக்குறள் படிச்சவன், அதனால அப்படி போடும்போதே அப்படி இருந்தது.
1: அவர் தான் அருமையா போட்டுட்டு கைத்தாளம் நீரைகணி குடிச்சா 4 மணி நேரம்
0: பேசி. ஞானியார் சுவாமிகள் அதுக்கப்புறம் வாரியார் சுவாமிகள் 2 பேர் தான் 4 மணி நேரம் பேசணுங்க. ஆமாம், ஞானியார் சுவாமிகள் இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்சி செய்வார். இவர் எழுந்து எல்லாம் எல்லாம் அடைய கடற்கஜானா கடற்கஜனே வரணுங்க. 2 பேரும் இப்ப மாலை போட்டுக்கொண்டே பேசுறவர்கள் யாரும் இல்லை. 4 மணி திருவாணிக்காவல்ல பஞ்சபிரகாரத்துல நடந்து கூட பேசியிருக்கேன். பெருமான் திருமணி போயிட்டே இருக்கும், பின்னால பேசிட்டு அப்படி ஒரு காலமெல்லாம் உண்டது திருவாணிக்காவல் பஞ்சபிரகாரத்துல. இருந்ததுல 4 மணி நேரங்கள் ரொம்ப சகஜமா போச்சு. 4 மணி நேரங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தது. அப்படி வேற அது மாதிரி யாரும் முருகா. ஆனா என்னுடைய குருநாதனுடைய கழுத்துல ரொம்ப அருமையாக அந்த ஏருடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிறமற்கு அளவறியாதவன் பரிமாவின் விதை பயின்ற வண்ணமும். எல்லாருக்கும் குதிரை ஒண்ணுதான். எங்க குருநாதனுக்கு அந்த நரிகள் எல்லாம் குதிரையாக்கினார் பாருங்க, அத்தனை குதிரையும் எங்க குருநாதன் குதிரை தாங்க. அதுல ஏறி உட்கார்ந்தார்னா வேற எவனும் ஏறி உட்கார்ந்து தெரியாது. சில கோயில பாருங்க, மதுரை வீர சாமின்னு போட்டு அப்படி போட்டு வச்சுன்னு சொன்னா அப்படி இருக்கும் பார்த்தா தெரிஞ்சுவாங்க. உண்மையிலேயே ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்தா நமக்கு அந்த மாதிரி ஆள் இருப்பாங்களாம் கூட சந்தேகமா இருக்கும். அந்த குதிரையும் அந்த தோட்டமும் அந்த உடம்பினுடைய மீனியும் அந்த அந்த நீசாப்பு எப்படி எப்படி வச்சிருக்கிறது பார்த்தா இருக்கும். அது மாதிரி இங்க பெருமான் ரொம்ப அருமையான அந்த குதிரை மீது இருந்த தோட்டம் இருக்கே அது இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த குதிரை தான் எங்களுடைய பெருமானுடைய குதிரை. நீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டினாலே பழம்பதியாகவும். எங்க பெருமானுக்கு ஒரு நாடு இருக்குமான, அது எது நாடு? பாண்டி நாடு தான். அவர் தோன்றியது பாண்டி நாடு, அவரை ஆட்கொண்ட இந்த திருப்பெருந்துறை பாண்டி நாடு, உத்தரகோசமங்கை பாண்டி நாடு, குதிரையெல்லாம் கொண்டு வந்து செலுத்தி மோட்டம் பயணி எல்லாம் செய்ததெல்லாம் பாண்டி நாடு. அதனால எங்க பெருமான் இருக்கிறது என்னன்னு கேட்டா பாண்டினாலே பழம்பதியாகவும். அதனால இன்னைக்கு தென்னாருடைய சிவனியை போற்றி, என்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாருடைய சிவன் என்று திருவாசக வாக்குதான் அது. சரிங்களா? அதனால ரொம்ப அருமையாக இதெல்லாம் நம்ம திருநெல்வேலியில நம்ம தந்து கூட சொன்னாங்க. எல்லாம் போன இந்த மாநாடு நடந்த போகுது, ஒரு 10 நாட்கள் ரெவண்டு திருவம்பாவை. சரிங்களா? மாலையில காலையில கந்தர்கள் இருந்தோம், அப்படியாக 10 நாள் போய் தங்கியிருந்தோம். அந்த நடராஜாவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு நல்ல நடராஜா முன்னாலதான் வைப்பாங்க. இன்னும் கூட்டம் கோவில்ல நடராஜாவுக்கு முன்னாலதான் கூட்டமே வைப்பாங்க எப்பவுமே படகாது. நடராஜா முன்னால அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப அந்த சில அந்த இந்த சிவ ஒளிகள் ரொம்ப அருமையா இருப்பாங்க. அது சின்ன வெளிக்கே உரிய சில சிவ ஒளிகள் அதெல்லாம் செஞ்சுட்டு கரை நிறைவாக அந்த இவர் சிவாச்சாரியார் அந்த தீபம் எடுப்பார். எடுத்து நடராஜா ஒரு காட்டு நின்ற பொழுது இப்ப எல்லாருமே கேட்டுட்டீங்க, தில்லையம்பலம் திருச்சி தம்பலம், தில்லையம்பலம் திருச்சி தம்பலம், தில்லையம்பலம் திருச்சி தம்பலம். அதுல ரொம்ப அருமை சொல்லும் நல்ல அந்த சிவாச்சாரியாரும் நடராஜாவுக்கு அந்த தீபாரதனையே இவங்க சொல்ல சொல்ல தில்லையம்பலம் திருச்சி தம்பலம், தில்லையம்பலம் திருச்சி தம்பலம், தில்லையம்பலம் திருச்சி தம்பலம் என்று திருவடி வரைக்கும் வந்துட்டு இவங்க சத்தமா தில்லையம்பலம் திருச்சி தம்பலம், தில்லையம்பலம் திருச்சி தம்பலம். அது வந்து அருமையா அந்த ஒளி வேற இனிமேடு இந்த ரெண்டு சொல்லையும் விடாமல் மந்திரம் போல உச்சரித்து அதற்கு ஏற்ப சிவாச்சாரியாரும் உடனிருந்து அந்த தீபத்தை காட்டி வருகிறதே யாண்டும் இல்லை. அது அந்த திருநெல்வேலிக்கே உரிய அமைப்பு. பாண்டினாரே பழம்பதியாகவும். அதனால பெருமானுக்குரிய நாடு எதுனாரு? பாண்டினாரே பழம்பதியாகவும். திருப்பாண்டி நாடு பழம்பதியாக இருக்கிறது. பத்திசை அடியறை பரம்பரத்து உப்பவன். யாரெல்லாம் வந்து செய்வார்கள்? பரம்பரம், பரம்பரம்னா மேலான இடம், வீடு பேரு. அந்த வீடு பேர் அருள்கின்ற எங்களுடைய பெருமான் உத்தர கோச மங்கையூராகவும். எங்களுக்கு பெருமானுக்குரிய நாடுன்னு சொன்னா ஒரு நாடு பாண்டி நாடு. அவர் இருந்திருக்கிற ஊர்னு ஒன்று சொன்னோம்னா எங்களுக்கு உத்தர கோஷம் மங்கையினர். உத்தர கோஷ மங்கையுள்ளாய் என்று சொல்றாரு. உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திரும்ப வகையில் இருக்க போட்டில் இருக்கு. திருவம்பாவில் இருக்க உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா திரு எதிய மைப்பணி கோளும் ஆரது கேட்போம். பெருமானி எது எமை பணி கொள்ளுமாறு, நீ என்ன பணி சொல்றியோ அதுதான் நான் கேட்டேன். காலாளித்த பணியை தலையாசி எது எமை பணி கொடும் ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. ஆண்டவன் தான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டீங்கிறோம்ல, அவன் தான் உறங்க மாட்டான்ல, அவரை பள்ளி அடிச்சு பாருங்களே, அவன் உறங்க மாட்டான்னு சொல்லிவிட்டீங்க. இது சரிங்களா, உறங்க மாட்டான்னு சொன்னது காலையில போய் திருப்பி அடிச்சு பாருங்களே, தூங்கினாதான் சாமி எழுப்பணும். சந்தேகம் சாமி நம்முடைய திருவாரூர்த்தியே நாமே எழுப்புறதுக்காக பார்ப்போம். அதெல்லாம் அப்புறம் எம்பெருமான் பள்ளி எழுந்திரலாயின்னு சொல்றது அப்புறம் உபசாரம் தான் இல்லைங்களா, அது உண்மையல்ல. அப்படிதான் ஆமா, நமக்குள்ள இருக்க நம்ம எழுப்புறது சொன்னா நீ எழுந்தருளாயின்னு சொல்லும் போது அது ஒரு உபசாரம் தான், அப்படி ஆகணும் இல்லைவா. திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு படிக்கிறோம், 10 பாட்டு படிக்கிறோம், அவன் தான் அவங்க சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான்னு சொல்றோம், ஆனா எழுந்திருக்கிறான். அதுக்கு கருத்தர் எழுதினாங்க, எல்லாம் பெரியவங்க பெரியவங்க அவனை எழுப்புவது நோக்கம் என்று அவன் தூங்கினால் அல்லவா எழுப்ப, தூங்க மாட்டான். பெருமானி இன்று காலை பொழுதுல நான் வந்துட்டேன், உன்னிடத்துல வந்துட்டேன். அருணன் இங்கிருந்ததே அகந்தன் இருந்து போய் அகந்தது, உதயன் மலத்திரு முகத்தில் கருணையின் சூரியன் இளையலனையன கரிமலர் மலரமற்று எல்லாம் இருந்தது, விடிய காலம் ஆயிட்டது. அதனால ஒவ்வொரு நாளும் பெருமானி உன்னிடத்துல வந்து ஏதியமை பணி கொடும் ஆரது கேட்போம். நின்பால் வந்து நீ சொல்லுகிற பணியை கேட்பதற்காக வந்து நான் கேட்கிறோம். ஆகவே உன்னிடம் பணி கேட்டு நாங்கள் செய்ய வந்ததை தவிர உயிரிழப்பேன்.

0: என்று கேட்பதாக கருத்துகிறேன். ஏன்னா அவன் தூங்காதவன், தூங்கும் இப்படியெல்லாம் ரொம்ப அருமையாக. அதே போல திருவம்பாவிக்கு கருத்து கூட என்னது, சரிப்பா எந்தோ பெண்கள் போய் குளிக்கிறாங்க போறாங்க வராங்க அவங்க பாடுறாங்க, நீங்க ஏன் பாடுறீங்க? அவங்க குளிக்கிறாங்க ஒன்று தூங்குறாங்க, ஏண்டி என் துணியே மானே மேலே நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானே திரிபகரை நேற்று எந்த திரியிட்ட போச்சுடி ஆடி காத்துல பறந்துட்டுதா என்று கேட்கிறாங்க. அது என்னமோ ஒண்ணுக்கு ஒண்ணு எழுப்புறது குளிச்சுட்டு வருது நமக்கு என்ன சாமி, அது எழுப்புறது எங்க என்ன படுக்கையில இருந்து எழுப்புறதுல ஒண்ணு அதன் வாயிலாக ஒண்ணு எங்க இருந்து எழுந்துட்டானு ஆணவ மலத்துல கிடந்து அது தூங்கிட்டு வருகிற மலை இருளுக்கு உறங்காமல் இந்த ஆணவமாய மலத்தீருள்ள இருந்துச்சு தூங்கிட்டு சாமி. மண்ணு பரிபாகர் அருள் செல முழுக வருக என செப்பல் திருவம்பாவை ஆண்டனுடைய அருள்ல முழுகணும்டா, தூக்கத்துல முழுகிறது என்னதா பிரயோஜனம்? தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு ஆண்டவனுடைய அருள்ல முழுகணுங்கிறத நமக்கெல்லாம் பாடம். ஆனா அதுகளை அது என்ன சொல்லுது, அதுக தான் தான் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சு பாடி போக குளிக்கிறதுக்கு போறான்னு சொல்றது அது பாடம். அந்த பாடத்தால் நாம எங்க குளிக்கணும், பெருமானுடைய திருவருளை குளிக்கணும் என்றெல்லாம் கருத்து சொன்னாங்க. இப்படி எல்லாம் பெரிய திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் பார்க்கணும். ஆனா திருப்பாவுடைய நிலை வேறு நம்முடைய நிலைமை வேறு, போட்டிருந்தேன் புறப்படாமல் முன்னே சொல்லியிருக்கிறேன் அல்லவா. அதனால வந்து ஏதோ திக்கிட்டு போறாங்க கூடாது, வேற வழி இல்லை அவ்வளவுதான். அவருடைய அந்த அவர் பெரியவர் அந்த அம்மா பெரியவங்க அவ்வளவுதான் அல்லவா. ஆனா அது இது ஒண்ணு அது இது ஒண்ணு அது காரணம் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா மாறி மாதிரி சொல்றேன் காரணம் சொல்லியிருக்கிறேன். திருப்பாவையில முழுமையிலேயே துயிலெழுப்புதல் தான் குளத்துக்கு போகல. தொடக்கத்துல தாம் ஒத்த கொடுத்த எழுப்பிக்கிறாங்க, குளிப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து துவாரக போறாங்க. ஏ வாயில் காப்பாளனை எழுந்திராய் என்னடா தூங்குறேன்னு அப்புறம் பார்த்தாங்க, யசோதா எழுந்திராய் உன் பையனை எழுத்தணுமா தூங்குறானேம்மா அப்படின்னு. அப்புறம் நத்தின்மை கண்ணபிராமனு தூங்குற நத்தின் நத்தின்மையே எழுந்திராய். அப்புறம் கண்ணபிராணி எழுந்திராய் யாம் வரும் காரியம் கேட்டு ஆராயின்றேனோர் என்பாவாய். எனவே 1 முதல் 30 வரைக்கும் எழுப்புதலே பொருளாக படிப்படியா தங்களுக்குள்ள எழுப்புதல், வாயில் காப்பால் எழுப்புதல், அடுத்தாற்போல யசோதை எழுப்புதல், நத்தினியை எழுப்புதல், கண்ணபிரானை எழுப்புதல், தன்னுடைய காரியத்தை சொல்லிக் கொள்ளுதல், அவ்வளவுதான். குளத்தங்கரைக்கே போகல குளிக்க போ, இந்த புயல்ல குளிக்க அங்க புயல்ல குளிக்க இல்லை. இங்கு அப்படி இல்லை, 1 முதல் 8 வரை உயிரிழப்புதல். 9வது பாட்டில் நமக்கு எதிர்கிட்ட எழுந்திருக்கிற நேரத்தில் குறிக்கோள் சொல்லல். 10வது பாட்டில் ஆண்டவனை பார்க்கணும்னா உனக்கு தெரிய மாதிரி தெரியாது, உனக்கு தெரிய மாதிரி ஒன்றும் தெரியாதாரு, இன்னும் எப்படி போய் அவன் பாடுறது? ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனி பாடும் பரிசு இன்னைக்கு பாடுறது ஊரும் தெரியாது பேரும் தெரியாது எப்படி பாடுறது? நடிக்கலாம் சார், எங்க நடிக்கிறான் எங்கே நடிக்கிறாங்க நடிக்க மாட்டேங்கிறான். இந்த கோயில்ல ஒரு பாட்டி இருக்கா அவ வெட்ட போட்டா தெரியும், ஏன் அவ ரொம்ப நாளா பணி செய்கிறா தாங்கடி போவோம். 10வது பாட்டு கோயில் இருக்க கோயில் சீனா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசு இதெல்லாம் ஆண்டில்லை. இங்கதான் அங்க போய் கேட்டா அந்தம்மா என்ன பதில் சொன்னான், ஏது அவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசு கேள்வி சும்மா அடுக்கு இருந்த பிள்ளைங்க அது அப்படியே வெத்தலை பாக்கு போட்டு அடைக்கிட்டு அம்மா கோயில்ல பணி செய்த எங்களுக்கு அந்தவனுக்கு தெரியுமா? தெரியாதுடி, அந்த பாட்டிலேயே விளையாடு இதெல்லாம் லட்சம் இல்ல கோடி இல்ல கோடான கோடி போட்ட விட போடும் என்ன விட இந்த கேள்வி கேட்டு இந்த பொண்ணு என்ன பதில் சொன்னாங்கம்மா? சொன்னா பதில் என்ன பதில் சொன்ன, இது இப்படி கேட்டது, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை 5 கேள்வி கோயில்ல பணி செய்யறேன் பாதாளம் ஏறினும் ஏழு சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க ஏதவன் அவன் ஏதவன். இப்படி ஒரு பாட்டு இருக்கா எங்கேயாவது இருக்கான்னு இருக்கான்னு ஒரே வினாவே விளையாது. கேட்கிற கேள்வி சொல்லு இது போய் கேட்கும் போது ஏ பாட்டி ஏதவனு யாரு சார் யார் அயலார் அப்படி படிக்கணும். இது பொண்ணு கேட்கும்போது ஏண்டி அவன் பாதாள ஏழுலையும் போனாலும் கூட அவன் பாதம் எங்கடா இருக்குன்னு சொல்ல முடியலேங்கிறமே. அவன் முடிய கேட்டா எங்கெங்கோ தாண்டி போனாலும் எல்லா பொருளும் முடிவுங்கிறமே. அப்படி இருக்கவனுக்கு ஏது அவன் எந்த ஊர்ல அவனுக்கு ஒரு திருவண்ணாமலைங்கிறதாடி மெட்ராஸுங்கிறதாடி மயிலாடுதுறைங்கிறதாடி இல்லை ஏது அவன் பேர் சிவகாமி திலகவதி ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் ஆனா இருக்கிறான் ஏது அவன் பேரை ஒருபால் திருமேனி ஒண்டல்லன். உன் ஆணா இருந்தா ஆண் பேர் சொல்லலாம் பெண்ணா இருந்தா பெண் பேர் சொல்லலாம் ரெண்டு சேர்ந்து இருக்கானே. இந்த பாட்டு லட்சம் அல்ல கோடியில் யார் உற்றார் யார் அயலார் நீ ஒண்ணு
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயா.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6வது திருமுறை 94வது பதிகம் முதல் பாடல். இருநிலனாய் வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பொய்கை சூழ் பூம்பகலூர் எழுந்தருளிய நாவரசர் புனிதர் மலத்தால் வணங்கி நின்ற திருத்தாண்டகம், நீடு தனித்தாண்டகமும், வழுத்து திருத்தாண்டகம், குறைந்த திருநேரிசையும், தனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். ஆறுயிரின் திருவிருத்தம், தசபுராணம், பாவநாசத் திருப்பதிகம் முதற்பிறவும் பாடினார் அப்பதிகங்கள்.
3: தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6வது திருமுறை நின்ற திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம்.

0: பிள்ளை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருவையாறு. காவிரி தென்கரை திருத்தலங்களில் ஒன்று திருவையாறு. காவிரி கோட்டம் என்று கயிலையாளியாம் ஐயாரப்பர் உரைகோயில் போற்றப்பெறுகிறது. பூலோக கயிலாயம், காசிக்கு நிகரான தலம் என்ற சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தில் ஐயாரப்பர் காண்டற்கரிய கடவுளாக தீண்டா திருமேனி கொண்டு விளங்குகின்றார். ஐயாரப்பா என்று ஒருமுறை ஒலித்தால் 7 அவ்வொளி அடுக்கி வரும் அற்புதமான பிரகாரமுடையபதி. 7 திருவூர்களில் முதலாவதாக உள்ளது. அதிகார நந்திக்கு அருளிய வரலாறு அற்புதமானது. அப்பர் சுவாமிகளுக்கு கைலை காட்சி நல்கிய தலம். சுந்தரர் பெருமானுக்கு காவிரி விலகி அருள்பாலித்த வரலாறு மெய்சிலிர்க்கச் செய்வதாம். ஆட்கொண்டார் சன்னதி, அறுமுகப் பண்ணவன் வில்லேந்திய வேலவனாக அருள்பாலிக்கும் சன்னதி, அறம்வளர்த்த நாயகி சன்னதி ஒவ்வொன்றும் அளப்பரும் சிறப்பினதாம். ஐயடிகள் காடவர்கோன், பட்டினத்தடிகள், அருணகிரியார் போன்ற அருளாளர்கள் பாடிப்பரவிய தலம். திருவருட்பிரகாச வள்ளலார் இத்திருத்தல மேகராக குறிஞ்சிப்பண்ணில் அமைந்த புலனைந்தும் என்ற பாடலை தனியே எடுத்துப் போற்றும் வரலாறு மிக்க மேன்மையுடையதாம். ஆதிசிவப்பிரகாசர் மழையின்றி வான் பொய்த்த காலத்தில் இத்திருத்தல பதிகமாம் புலனைந்தும் எனத் தொடங்கும் பணுவல் மழை பொழியச் செய்து அற்புதம் நிகழ்த்தி அம்பலவாணர் பூசை முட்டின்றி நடக்க தொண்டு செய்தார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்த பெருமான் பாடியருளியுள்ள மேகராக குறிஞ்சி பண்கள் 7. அவற்றில் ஒன்று திருவையாற்று பதிகம். இயற்கை எழில் நலம் செறிந்த இத்திருப்பதிகத்தை புந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை திருப்பதிகம் என்பார் சேக்கிழார் பெருமான். புலனைந்தும் எனத் தொடங்கும் பாடல் பண் மேகராக குறிஞ்சி.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புள்ளவங்கை, பண் நட்டபாடை. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருமணஞ்சேரி பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு கழிப்பாலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்தது. நான்காம் திருமுறை பண் காந்தாரம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பேரையில்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருவாஞ்சியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் பியந்தை காந்தாரம். இராகம் நவரோஸ். திருச்சிற்றம்பலம்.

ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: கருவூர்தேவர் திருப்பூவனம் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு அந்தனர் ஒழுக்கம்.
0: பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அந்தனர் ஒழுக்கம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருஎழுக்கூற்றிருக்கை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருஎழுக்கூற்றிருக்கை

ஒரு கணையீரே தோள் செடியுறவாயி மூரையில் நாற்றிசை முரண் அரசு கொத்தனே ஆத்தமுள்ளேரே

வகை உலகம் உணர கோருவை நாள் வகை இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை ஐங்கணி அவனுடைய காலனை அடத்தனை அறுவகை சமை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இனி ஞானசம்பந்தர் எழுதிய திருப்பாடலே சிறப்புடைய பாடல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்
4: பண் பழந்தக்கராகம் 3வது கட்டளை ஒடுங்கும் பிணி எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை கண்ட புராணம். வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தருமபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நாவுக்கரசருடைய திருப்பதிகம் 312. அவர் 49,000 பதிகம் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தர் 16,000 பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். சுந்தரர் 38,000 பதிகம் பாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்று நமக்கு கிடைத்தது 100 பதிகம். ஆக மொத்தம் 8,239 திருப்பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எல்லாம் பாடப்படுகிறதா? இதை யாராவது வாங்கி வைக்கிறாங்களா, படிக்கிறாங்களா, கேட்கிறாங்களான்னு பார்த்தா, என்ன பொறுத்த அளவுல, இன்னும் நான் 1951 நான் என்னுடைய படிப்பெல்லாம் முடிந்தது 51 இந்த 99 வரை நான் எண்ணி பார்க்கும்போது, சைவர்கள்ல ஒரு 1,010 தான் அதனை பார்த்திருப்பார்கள் என்று நான் கணித்திருக்கிறேன். ஒரு 1,010 தான், அதுக்கு மேல இருக்க மாட்டார்கள் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய கணிப்பை சொல்றேன், உங்களுடைய கணிப்பு வேற இருக்கலாம். இதனை அதிலே இந்த தேவாரத்தை ஐங்கரன் காட்ட நம்பியாண்டார் நம்பியினுடைய உதவினாலே இதை எடுத்தான் என்று திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது. கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த 100 பாடலையும் பார்த்தீங்கன்னா, பிள்ளைத்தமிழ்னா 100 பாடல், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஊருக்கு இருக்கும். அப்படி பாடியிருக்காரு ஒருத்தர், கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ், ரொம்ப அருமையான. அந்த மயிலாப்பூருக்கு அதை பாடியிருந்தார்னா, அந்த மயிலாப்பூர்ல அந்த பூம்பாவை அழைத்த வரலாறை சொல்லி அந்த சிவனுடைய திருமகனே நீ என்று முடித்து விடுவார். அந்த பிள்ளைத்தமிழ் நல்லா இருக்கும். அதே மாதிரி திருநாரையூர்ல இருக்கிற முருகனை பாட வந்த அந்த கேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழ்ல அந்த ஆசிரியர் சொல்லுவதை நாம் இப்பொழுது கவனிப்போம்.

0: தேவையான ஆள் பார்த்தான். இந்த தேவாரம் எப்படிடா கிடைக்கும்னு போகும்போது இந்த பிள்ளையார் இந்த நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட பேசுறார், அவர் கொடுக்கிற உணவெல்லாம் உண்கிறார் என்று சொன்ன போது அவரை பிடிச்சாதான் சரிப்படும் நினைச்சான் இந்த சோழன். போய் கேட்டான். அந்த வரலாறத்தான் சுவாமி சொல்ற அப்படியே. மகிழ் ஐங்கரத்தோல் கரக தபை வாயு சிக்கில இருக்குது என்றேயே. இந்த சிக்கில பிள்ளையார் சொல்லிவிட்டார், சிதம்பரத்துல வாயு சிக்கில இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. எங்க இருக்குன்னு இவங்க போய் அப்படி திகச்சு நிக்கிற வேலையில அந்த மேல கோவூராசு பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கும், அதுக்கு திருமுறை காட்டிய விநாயகர் என்று பேர். அந்த விநாயகர் சொல்லி திருநாரையூர் விநாயகர் சொல்லி இங்கே வந்து விட்டார்கள். இங்கே ஒரு விநாயகர் உட்கார்ந்து இருந்தார். இவர்கள் எங்க இருக்குன்னு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த விநாயகர் அதோ இருக்கு பாருன்னு காட்டினாராம். இப்போ அந்த பிள்ளையார் இருக்கிறது. திருமுறை காட்டிய விநாயகர் என்று அதற்கு பேர். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே கனகசபைக்கு போகும்போது மேற்கு கோபுரவாசல் வழியா உள்ளே வந்தால் மேலே பார்த்தால் அந்த பிள்ளையார் இருக்கும். இப்போ அந்த பிள்ளையாரை மறைத்து வைத்து இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவர்கள். நான் ஒரு 5 மாசத்துக்கு முந்தைய சேம்பரத்துக்கு போயிட்டு போய் பார்த்தா அந்த பிள்ளையாரை காணும். அது என்னமோ டெக்கரேட் பண்றேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையாரை மறைச்சுட்டான். அது ஏன் மறைச்சாங்களோ, அது யார் கேட்கறது இல்லையா? அங்க இருக்கிறவங்க கேட்கணும், நாம கேட்டாக்கா நீ யாரா கேட்டு இல்லையா? அந்த பிள்ளையார மறைச்சு விட்டு வேற என்னத்தையும் வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளையார தான் அங்க கேட்டு. அப்போ நமக்கு பிள்ளையாருக்கும் நமக்கு இந்த தேவாருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும் போறது.
1: திருமுறையால் வையமெல்லாம் வாழ வைக்கும் சிகடும் நாரையூர் குமார. திருமுறையால் வையமெல்லாம் வாழ வைக்கும்
0: நல்ல சொல். திருமுறை என்ன பாடினா இந்த வையம் எல்லாம் வாழ்ந்து விடும் என்ற கருத்து இதுல வருகிறது, நாம கவனிக்கணும் இல்லையா? ஆமா, சைவர்கள் கூட நீங்க தேவாரத்தை விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். இங்க என் மேல வருத்தப்படக்கூடாது. இல்லையா, நாங்க பிரியமா இருக்கிறோங்கிறதுக்காக நீங்க செயல் செய்தா தருதான், செயல் அது வந்து விட்டால் தருதான் இல்லையா? வரவில்லை என்பதுதான் என்னுடைய நோக்கம், வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். குறை சொல்லுவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்களும் திருமுறையிலே அன்பு செலுத்துங்கள், அது உங்க நூல் இல்லையா? நமக்கு வடமொழியில வேதம் தான் நமக்கு நூல், தமிழ் மொழியில எடுத்துக்கிட்ட போது தேவார திருவாசகம் தான் நமக்கு இல்லையா? ஆமா, இதை வேணா இதை வச்சுக்கோ, அதை வேணா அதை இல்லையா? ஆமா, திருமுறையால் வையமெல்லாம்

சோழன் ராஜராஜ சோழன் கையிலே 8239 பாடல்கள் கிடைத்து விட்டது. நான் ஒரு நாள் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். தேவாரம் ஒரு கேசட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அங்க போய் ஒரு தேதியை சொல்லி இந்த தேதி எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு நேரம் கொடுப்பீங்களான்னு கேட்டபோது, ஒரு மாசத்துக்கு என்ன கேட்காதீங்க, போயிட்டு வாங்க, ஒரு மாசம் கழிச்சு வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கி வரும், ஒரு மாசம் வரைக்கும் ஒரு தியேட்டர்ல இடம் கிடைக்குதுன்னு சொல்றாங்களே, ஒரு மாசமா என்ன பண்ண போறீங்க, ஏதாவது சினிமா பாட்டு எடுக்கிறீங்களா ஒரு மாசமா? கிடையாது. ஏதோ ஒரு மதம், மதத்தை அவர் சொல்லி அந்த மதத்தின் பெயரை கூட நான் சொல்ல நான் இங்க விரும்பல. ஒரு மதத்தை சொல்லி அந்த மத நூல் பூரா எடுக்கிறார்கள், ரெக்கார்டு எடுக்கிறார்கள், அதனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு இடம் கிடையாது, அது ஒரு மாசம் ஆகும், போயிட்டு அடுத்த மாசம். அப்ப நான் நினைச்சேன், நம்ம மத நூலை இப்படி எடுக்க எவனாவது வருவானாடா, எவனாவது எடுப்பானா, தேவாரம் பூரா எடுப்பானா, யாராவது பொதுவார வச்சு பாட சொல்லுவாங்களா, இந்த தமிழ் மக்கள் காதல இந்த சைவ மக்கள் காதல இந்த தேவாரம் கேட்குமா அப்படின்ட்டு எண்ணிட்டு வந்தேன். நான் எண்ணினது கிட்டத்தட்ட 70% பலித்திருக்கிறது. மாணிக்கவாசகர் திருவாசகம் முழுதும் பாடிவிட்டேன், ரெக்கார்ட் இருக்கு. சுந்தர தேவாரம் முழுதும் வந்து விட்டது. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் 320 பதிகம் பாடியிருக்கிறேன். பதிகம் பதிகமா, ஒரு எழுத்து கூட விடாமல் பதிகம் பதிகமா 320 பதிகம். எனக்கு நான் புத்தகத்தில் 396 பதிகம் என்று பார்த்ததாக எனக்கு நினைவு, ஆனா இந்த குறிப்பில் 326 என்னமோ தான் எழுதி இருக்கிறேன். நான் எழுதுனதையும் தப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையா. எழுதுனவன் கேட்ட கேட்டான் கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், அப்படி எழுதினாலும் எழுதியிருப்பதுனால இருக்கலாம். நான் புத்தகத்தில் 396 பார்த்ததாக நினைவு. அதுல நான் இன்னும் ஒரு 16 ரெக்கார்ட் பாடணும். பாட்டுன்னா தனியார் சம்பந்த தேவாரம் முழுதும் கேசட்ல வந்துவிடும். இந்த புண்ணியத்தை செய்தவர்கள் பெரிய பணக்கார செய்திருக்காங்க, எத்தனையோ சைவத்தை நிறைய பணம் இருக்கிறது இல்லையா, சைவத்துக்காக இருக்க நிலைக்கணங்கள் எத்தனையோ இருக்கிறது. அவர்கள்லாம் செய்யல, ஒரு ஒரு ஒலிப்பதிவு கம்பெனிக்காரனே செய்யறான் இத, அதான் ஆச்சரியம். ஆமா சாமி, எப்படியாவது இந்த மூவர் தேவாரத்தையும் பாடி கொடுத்துருங்க சாமி அப்படிங்கிறான் அந்த ரெக்கார்டு. அவருக்கு என்ன வயசு, ஒரு 76 இருக்கலாமா அந்த ரெக்கார்ட் கம்பெனிக்காருக்கு? இல்ல, 40 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ருத்ராட்சம் போடுறதில்ல, விபூதி பூசுறதில்ல, அவரு போடக்கூடாது இல்ல, இதுதான் என்ன எண்ணம் பாத்தீங்களா, அதைத்தான் நாம பாராட்டும் நிச்சயமாக. அது அவ்வளவும் இந்த டிஸ்க்னு சொல்றாங்க பாருங்க, ஒண்ணு அத வந்து விட்டால் அழியாத சொத்து. நான் அவற்ற சொல்லியிருக்கிறேன், என்னையா ஒன்னு ரெண்டாவது டிஸ்க்ல வருமானு பூரா வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். நான் கிட்டத்தட்ட தேவாரம் இதெல்லாம் சேர்த்து 350 கேசட்டுக்கு மேல பாடியிருக்கேன், அருப்பா அருப்பா எல்லாம் சேர்த்தா இல்லையா, அவ்வளவு கேசட்ல வந்துருச்சுன்னு சொன்ன டிஸ்க்ல வந்துருச்சுன்னா சைவ மக்களுக்கு பெரிய சொத்து. ஆனால் இத ராஜராஜ சோழன் என்ன பண்ணுகிறான், இவ்வளவு பதிகம் அவன் கையில கிடைச்ச உடனே அதுல பார்த்தான் பண்ணட்ட பாடை என்று எழுதியிருந்த, பண் புறநீர் மை என்று எழுதியிருந்தது. பக்கத்தில் எல்லாம் கேட்டான், இது என்ன புறநீர்மை சட்டபாடை எழுதியிருக்க அப்படின்னு கேட்ட போது, எங்களுக்கெல்லாம் ராகம் என்று சொன்னால்தான் தெரியும், இதெல்லாம் என்னமோ இருக்கே, அதை என்ன பண்றது, அழிச்சு விடலாமா, எப்படி அழிக்க முடியும், அவர் என்ன செய்யறது, யார கேட்கலாம், யார்கிட்ட கேட்டா பதில் வரும் என்று எண்ணினான் தெய்வ மனிதன் ராஜராஜ சோழன். இந்த பதிகங்கள்ல பாக்கிய காணவனிலேன்னு கேட்ட போது நடராஜ பெருமான தானே கேட்டான், அவனைத்தானே கேட்க முடியும்,
அவர்கிட்ட கேட்டாதான் ஒழுங்கான பதில் வரும். மனிதன்கிட்ட கேட்டா மாறுவாக மாறாக பதில் தான் வரும். நிச்சயமாக நான் கூட சில விஷயங்களை மனிதன்கிட்ட கேட்க விரும்புறதில்லை. தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். நம்ப தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டி போனாலும் சரி கவலைப்படுறதில்லை. ஆனா இந்த நம்பிக்கை அவங்க வந்தது என்ன பரவாயில்ல. அந்த மாதிரி கேட்டா நடராஜ பெருமானே உனக்கு இவ்வளவுதான் பதிகம் கிடைச்சது, உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா, அதிலே வந்து பண் பண்ணென்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது. இதனை எப்படி பாடுவது, யார நான் கேட்பேன் ஒழுங்கா கேட்டான். ஒழுங்கா பதில் வந்தது. நாமளும் ஒழுங்கா கேட்டா பதில் சொல்லுவான் போல. அதத்தான் குண்டக்குடி அடிகளார் சொல்லுவார். கோயிலுக்கு போனா தேவாரம் பாடு, திருப்புகள் பாடு இல்லையா? ஆமா, அத சொல்லுவார் இவர் திருமூல தேவர். பாட்டவி காட்டுதுமே என்று தேவாரத்துல கூட பாட்டவி என்று ஒரு இடத்துல வருகிறது. நான் அதை குறிப்பு எடுத்து வைக்காம போய்விட்டேன்.

அதத்தான் ஒரு பெரியவர் சொன்னார், நீ 12 செவியையும் ஆருக்கோ கொடுத்து விட்டாயே, நான் சொல்லுகிற குறையை நீ எப்படி கேட்பாய் என்று கேட்கிறார். அப்ப குறையை சொல்லுகிறது என்பது ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறது. இப்பதான் வாயை மூடிட்டு போறான் எல்லாரும் என்று நான் நாம என்ன வேண்டும். ராஜராஜ சோழன் வாய திறந்து கேட்டான். நடராஜ பெருமான் சொன்னானா, எருக்கத்தம்புலியூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அதுக்கு இப்ப ராஜேந்திரன் பட்டினம் என்று பேர். அந்த ஊர், அந்த ஊர் திருஞான சம்பந்தர் கூடவே யாழ் வாய்ச்சி கொண்டிருந்தார். ஒரு யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தர் பாடும்போது கூடவே யாழ் வாய்ச்சி கொண்டிருந்தார். அவர் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியம். அவர் பிறந்த ஊர் எருக்கத்தம்புலியூர். நான் அந்த ஊருக்கு போயிருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஒரு காலத்துல பாடல் பெற்ற கேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்றதுன்னு போனோம். ஒரே நாள்ல 10 கோயில் பார்த்தா எல்லா கோயிலும் ஒரே மாதிரி. எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைப்பு இருக்குமா? நினைப்பு இல்லை இல்லையா? ஏதோ ஒரு ஊருக்கு போய் 2 நாளாவது அந்த ஊர்ல தங்கி இருந்து, அந்த கேத்திரத்துல தங்கி இருந்து, தீர்த்தத்துல மூழ்கி அப்படிலாம் இருந்து வந்தோம்னா அந்த ஊர் நினைப்பு இருக்கும். ஒரே நாள்ல கார்ல ஏறி இந்த ஊர்ல பார்த்து அடுத்த ஊர்ல அடுத்த ஊர் அடுத்த ஊர்னு போயிட்டே இருந்தா எல்லா ஊரும் கும்பிட்ட புண்ணியம் ஒண்ண தவிர எப்படி அந்த ஊர் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. நேற்று ஒருத்தர் கேட்டாரு, ஆவுடையார் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு. ஆவுடையார் கோயிலுக்கு எத்தனையோ தூரம் நான் போயிருக்கிறேன், கார்ல போயிருக்கிறேன், பஸ்ல போயிருக்கிறேன், போற வழி சொல்ல தெரியல எனக்கு. காரணம் என்ன, நான் ஒழுங்கா அந்த பஸ் பிடிச்சி அங்க திண்டாடி தெருவில் நின்று ஏறி போயிருந்தேன்னா எனக்கு அது ஞாபகத்துல இருக்கும். நான் தலைவரா உட்கார்ந்துடுறேன்னா காரை ஓடிட்டு போறேன், அவங்க கொண்டு எங்க நிறுத்தினா சரி ஆவிட பெருமாள் அங்க போய் திருவாரூர் பாட்டு பார்த்து வந்தேன். போற வழி எனக்கு தெரியும் இல்லையா? நான் சொன்ன அறந்த வாங்கி போய் போகணும் போலிருக்கப்பா கேட்டுட்டு போயிட்டு வந்து. அதே மாதிரி இங்க திரு எருக்கத்தம்புலியூர் என்பதுதான் அந்த யாழ்ப்பாணர் பிறந்த ஊர். அந்த பரம்பரையில வந்த பெண்ணுக்கு ஒருத்திக்கு இதை எப்படி பாட வேண்டும் என்பதை தகுதியை நான் கொடுத்திருக்கிறேன் அவளுக்கு. அவளிடம் சென்று இதனை கேட்டு தெரிந்துகொள் என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான். அந்த அற்புதமான ஊர் திரு எருக்கத்தம்புலியூர் பாடல் பெற்ற கேத்திரம். திருஞான சம்பந்தருடைய ஆள் வாய்ச்சிருந்தவருங்கிறதுனாலயே சாமி அப்படி போயிட்டு வரும்போது அந்த ஊருக்கும் போய் பதியம் பாடியிருக்கிறார். இதில் அற்புதமான சொல்லு ஒன்று வருகிறது, பித்தா பிறைசூடி என்ற சொல் அதுல வருகிறது. இந்த தேவார திருஞான சம்பந்த தேவாரத்தை பித்தா பிறைசூடி என்ற சொல் வருகிறது. நாமெல்லாம் என்ன பித்தா பிறைசூடிங்கிறத சுந்தரர் தான் பாடியிருக்கிறார் இல்லையா? இந்த சொல் முன்னையே அவர் திருஞான 7 நூற்றாண்டில் இருந்தவர் திருஞான சம்பந்தர், 9 நூற்றாண்டில் இருந்தவர் சுந்தரர் இல்லையா? நீ பித்தா என்று பாடு என்று சொல்லிவிட்டான் அவன், பித்தா பிறைசூடி என்று பாடிவிட்டார். இந்த சொல் ஆட்சி இங்கு இதுல வருகிறது. அந்த ஊர் தேவாரம்

என வல்லார்க்கு அடையாவினை தானே. விண்ணோர் பெருமானே விகித விடையூர்தி.

0: உடனே அந்த எருக்கத்தம்புலியூருக்கு போய் அந்த பெண்ணின் நல்லாளை அழைத்து கொண்டு வந்து சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் சந்நிதியிலே அந்த அம்மாவை ஒரு ஆசனத்து மீது அமர்த்தி எல்லோரும் வணங்கி, அம்மா தேவாரத்தை எப்படி பாட வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டபொழுது ஆண்டவன் உன்னைத்தான் சொன்னார்கள், எங்களுக்கு பாடிக்காட்டு என்று வேண்டினார்கள். அந்த அம்மா பாடிக்காட்டிய முறைதான் இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? உண்டு என்பது நான் சொல்லிவிட்டேன், இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லித்தான் இல்லையா? நிச்சயமா அப்படித்தான் அந்த முறை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஓதுவா மூர்த்திகள். மங்கையர்க்கரசி ஒரு நாள் நான் இங்கே பாடி காட்டிவிட்டேன். அதனால இன்னைக்கு இந்த மங்கையர்க்கரசி வேண்டாம். நான் முன்னே ஒரு தடவை அந்த மங்கையர்க்கரசியை அங்கே பாடி காட்டினதால மீண்டும் அதனை நான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி, புறநேர்மையில சுந்தரர் பாடிய புறநேர்மை ஒன்று நான் நினைவுக்கு சொல்ல கடப்பேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அது இந்த பௌளி அப்படின்னு ஒரு ராகம். ஆனால் புறநீர்மை என்ற பண்ணுக்கு என்ன ராகம்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் கேட்டா பூபாலம் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாடுகிறது என்னமோ பூபாலத்தை பாடல, பௌளிங்கிற ராகத்தை தான் பாடுறாங்க. இந்த ராக சக்தியை நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் எண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்ல கடமை. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கேயாவது இருந்தாங்கன்னா ஓஹோ இப்படி சொல்றாரு அவரு என்று எண்ணக்கூடும். அதனால் சொல்ல வேண்டிய கடப்பாடு. இந்த பூபாலம் என்கிற ராகம் இப்ப பெரும்பகுதி யாரும் பாடுவதில்லை. பௌளி ராகத்தை தான் பாடிவிட்டு இத பூபாலம் சொல்லிவிடுறாங்க. பூபாலமும் இதான் பௌளியும் தான் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. ஒரு நாள் இந்த கைலக்குருமணின்னு ஒரு சன்னிதானம் இருந்தார் இல்லையா தருமபுரத்துல, இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர், அவர் தேவாரம் படித்தவர், தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், தண்டமான தேசியர் வச்சு தேவார ரெக்கார்ட் எல்லாம் எடுத்தார். அவர் காலத்துல தேவாரம் எல்லாம் பதவுரை பொழிப்புறையோட வெளிவந்தது, 12 திருமுறையும் வந்ததுன்னு நினைக்கிறேன். சில காப்பிகள் என்னிடம் இருக்கிறது. தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். சுருங்க சொல்ல போனா நான் பாடுகிற முறையெல்லாம் அவர்களுடைய போதனை தான். எங்க வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம், இப்படி பாடு அப்படி பாடு என்று அடிக்கடி என்னை அவர்கள் அறிவுறுத்தி சொல்லுவார்கள். நாற்காலியில உட்கார்ந்து இருந்தா தேவாரம் பாட ஆரம்பிச்சோம்னா காலை தூக்கி மேல வச்சிருவார், கீழே காலை தொங்க போட்டு கேட்க மாட்டார். அப்படி தேவாரத்தை பாடி கேட்டுவிட்டது சும்மாவே அனுப்ப மாட்டார். என்ன சும்மா அனுப்புன நாளே கிடையாது. ஒரு நாள் பட்டுடுத்து தோல் போர்த்து என்று ஒரு தேவாரம் இருக்கு, இத பாடினே இருடா நீ இடுப்புல கட்டிக்கிறது பட்டு வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டார். பட்டுடுத்து தோல் போர்த்து அப்படின்னு பாடியிருந்தேன், இடுப்புல கட்டிக்கிறது பட்டு வச்சிருக்கியாடான்னு கேட்டார். இல்லன்ட்டான். அப்ப இல்லன்னுட்டான். ஏ நடராஜா ஒரு பட்டு வேட்டி படுத்துட்டு கூடா அப்படின்ட்டார். கொடுத்து கட்டிட்டு பாடுற அப்படின்ட்டார். என்னுடைய ஆய்வுல வேற ஒருத்தர் அப்படி சொல்லவே இல்லை. 1951 இருந்து நான் படிப்பு முடிஞ்சது 51 வரைக்கும் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பாடிட்டு இருந்தேன், என்ன நன்மையை சொல்லணும் இல்லையா. பாடி முடிஞ்ச ஒரு எண்ணத்தையே அப்படி எடுத்து மடிச்சுக்கிட்டே இருந்தார். பணங்கணம் வச்சு மடிப்பாரு அப்படி எதுக்கு உட்காந்தனா அப்படி தூக்கி போட்டார். அது மடியில வந்து விழுந்தது, அது எடுத்தல்ல ஏய் பிரிக்காது அப்படியே வச்சு மடியில வச்சு ரூம்ல போய் பாரு அப்படின்ட்டார். சரி இங்க பார்த்தா வேற ஏதாவது கேட்க போறாங்கன்னு சொன்னார். ஆக்கம் சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வீட்டுல போய் பார்த்தாக்கா ஒரு பச்சைக்கல் மோதிரம். அப்படி எல்லாம் தேவாரத்துல மிகுந்த போயிடுவது. ஒரு நாள் காசிக்கு அவர் போயிட்டு வரும்போது பட்லாத்துல அவர் போயிட்டு இருந்தார். நான் மந்திரமாவது பாடிட்டு இருந்தேன். அவருடைய எண்ணத்துக்கு சொல்லுடா. கோபால, எனக்கு கோபாலன்னு ஒரு செல்ல பேரு. என்ன கோபால? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த சீட்டின் கீழே ஒரு பெரிய பொட்டி வளர்க்குறது, நாகப்பட்டினம் ட்ரங்க்னு பேரு. அதை எடு அப்படின்னாரு. எடுத்த அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டார். என்ன இருக்குன்னு கேட்டவுடனே, ஏன் பைத்தியக்காரத்தன என்ன விட்டு போகுமா, நிறைய துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்ன. துட்டு இருக்குமா? சாவி கொடுத்த துறன்னு சாவியை கொடுத்து திறந்து பார்த்தா அந்த அது பூரா சாமிக்கு சாத்தின விபூதி இருக்கு. காசியில சுவாமிக்கு சாத்தின விபூதியை பூரா அப்படியே வாடி அதுக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போனா விபூதி பைய வெளியில வச்சுட்டு சுட்டு பைய அலமாரியில வச்சு போட்டுவோம். நானும் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் நிச்சயமா செய்வீங்க இல்லையா? ஆமா. அவர் இந்த பொட்டி நிறைய விபூதி வச்சு பூட்டி வச்சிருக்கிறார், சாவியை தான் வச்சிருக்கிறார். சரி. அப்புறம் அந்த பட்டா சீட்லயே ஒரு பக்கமா ஒரு துண்டு போட்டு மூடி இருந்து, இந்த துண்டு போட்டு மூடி இருக்கா அதுல என்ன இருக்குன்னு கேட்டார். நான் ஒண்ணுல தோத்து போயிட்டேனா அதுல என்ன இருக்கு தெரியாதுன்னு. இந்த துண்டை எடுத்து எடுறான்னு சொன்ன எடுத்து பார்த்தா 100 ரூபாய் கட்டுல 2, 500 ரூபாய் கட்டுல 2, 10 ரூபாய் 20 ரூபாய் கட்டு கட்டா போட்டு வச்சு துண்டை போட்டு மூடி வச்சிருக்கிறார். வெளியில இருக்குது பணம், வெளியில கிடக்கு விபூதி உள்ள இருக்கு. அப்படி ஒரு பெரிய புண்ணியவான் காசிக்கு போன உடனே இறந்தார். அவர் காசியில இறக்க முக்கியன்னு சொன்னாங்கல்ல, காசியில போனே இறந்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கௌளை திருச்சி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஒன்றொன்றொடொன்றும் ஒன்று ஒன்று ரெண்டு ஒரு நான்கோடு ரெண்டு நாலா ஆறு ஐந்தும் ஆரஞ்சா பதினொன்னு இரு மூன்று இரு ஆறு
2: பதினேழு
1: பதினேழு ஏழும்
2: இருபத்தி நாலு
1: இருபத்தி நாலு ஆன்மதத்துவம் எத்தனை இருபத்தி நாலு ஆன்மதத்துவம் இருபத்தி நாலு பாத்தீங்களா விளையாடுறார் சித்தாந்தம் எல்லாம் ஒன்றொன்றோடொன்றும் ஒரு நான்கோடைந்தும் இரு மூன்றோடு ஏழும் உடனாய் அன்றின்றோடென்றும் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அறனூ. இப்படியெல்லாம் இந்த தத்துவங்களோடு தத்துவம்னா அந்த ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு சொன்னோம் பெரிய கண்ணை கட்டி காட்டு விட்டு வேண்டாம், எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது தான். மெய்வாய் கண்மூக்கு செவி நம்ம கிட்டே இருக்கு, மனம் புத்தி சித்த அகங்காரம் ஆனா நம்ம கிட்டே இருக்குது, சரிங்களா. சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் நம்ம கிட்டே இருக்குது. தொழிற்கருவி கை கால் வாய் எருவாய் கருவாய் தொழிற்கருவி எல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு கூடு, அந்த கூட்டை பிரிச்சு போது இங்க பத்தியாடா இது வந்து அறிகின்ற பொறிகள், இது வந்து செயல்படுகின்ற பொறிகள், இது வந்து சுய ஒளி ஊர் ஓசை அந்த பொறிகளால் உணரப்பட புலன்கள். அப்புறம் மனம் புத்தி சித்த அகங்காரம் அது உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க பிரிச்சு பாகுபாடு படுத்துறாங்க, அவ்வளவுதான். இந்த ஆன்மதத்துவம்னு விளங்க மாட்டேங்குது. அந்த ஆன்மதத்தோட கட்டிட்டு மாறடிச்சு உட்காந்துருமே நம்ம. அவங்க பெயர் சொன்னாங்களே தவிர வேற ஒண்ணும் புதுசா அவங்க சொன்ன சொல்லல, அது என்ன விளங்கல விளங்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். விளங்காமலும் இல்ல ஒண்ணுமில்ல. இப்படி எல்லாம் இருக்கின்ற நாம் அறிவானவர்க்கும் அறியாமை நின்ற அறநூர், இப்படி எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஆனா உண்மையில் அவனுடைய உண்மையை அறிய முடியாத பெருமான் இருக்கிற ஊர் எதுன்னு கேட்டா, குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று குழுவி அடாரா. அந்த ஊர்ல கொலை போடும் பாருங்க, அதாவது வாழையோ மற்றதோ போட்டதுன்னு சொன்னா, அல்லது பணம் பனையோ நுங்க அப்படி கொலை தள்ளிச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு மலை மாதிரி இருக்குமா. ஏ அப்பா அவ்வளவு சாரம் சத்தான இடம் இல்ல. அதுல அது போல தென்னங்கொலையா இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு கொலையில ஏறத்தால ஒரு மூவாயிரம் நாலாயிரம் காய் சிவ சிவ. அது போல வாழையில வந்து ஒரு கொலையிலன்னு சொன்னா ஒரு எழுநூறு எழுநூத்தி ஐம்பது காய். ஒரு குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று குழுவி. இன்னொன்னு என்னன்னா, இந்த காலத்துல கொடி கட்டுறதுன்னு சொன்னா வந்து அரசியல் கொடி தான் இருக்கு, அல்லது கட்சி கொடி இருக்கு. அந்த காலத்துல தமிழனுக்கு தான் தான் வீட்டுக்கும் தனக்கு ஒரு கொடி உண்டு. என்னடா கொடி கட்டி பறக்கிறிய அப்படிங்கிறமல, கொடி கட்டி பறந்தோம் நாம பறந்தோம் இருக்கிறமே. இந்த அயலாருடைய ஆட்சின்னு ஒண்ணு வந்தது கிபி இரண்டாம் நூற்றாண்டு, அன்னைக்கே சாவுமணி அடிச்சது அடிச்சது தமிழன் தொலைஞ்சது. அயல் மொழி அயல் பண்பாடு அயலுடைய அந்த அதனுடைய சட்டம் இது வந்தது, அதனால போச்சு. இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி, வாணிகர்னா அவங்களுக்குன்னு ஒரு கொடி உண்டாம், பார்ப்பனர்னா அவருக்கு ஒரு கொடி உண்டாம், நல்லவா நல்ல வேளாறுனா அவருக்கு ஒரு கொடி உண்டாம். எனவே ஒவ்வொரு வீடும் கொடி கட்டி பறந்து பத்து பாட்டுல ரொம்ப அருமையாக எப்படி இருந்தது நம்முடைய பூம்புகார்ங்கிறத அருமையா வர்ணிச்சிருக்கிறது. கொடி கட்டி பறந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு வீணா உட்கார்ந்துருக்கலாம். உருப்படா சில சட்டங்களை வைத்து கொண்டு உருப்படாத ஆட்சியை நடத்திட்டு உருப்படாம போயிட்டு இருக்கிறான் அல்லவா. என்ன பண்றது, ஆண்டவன் தான் காக்கணும். குறிக்கோள் அதானே உருப்படாம போகணுங்கிறதானே குறிக்கோளே. இப்போ முருகா முருகா ஆமா ஆமா, கல்வியில அப்படி மன அந்த வளர்ச்சியில எப்படி ஆன்மீகத்துல எப்படி எல்லாத்திலையும் உருப்படாம போன என்ன பண்றது, நெறிப்படுத்துவாரே யாரும் இல்லை. என்னமோ இப்படி எல்லாம் சிவகாசி கடங்கள் இந்த மாதிரி இரண்டு கடங்கள் கொஞ்சம் ஆன்மீக தொடர்புடையவங்க பெருமானுடைய திருவருளால் இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், வளர்ச்சி அவ்வளவுதான். எனவே குன்றொன்றோடொன்று குலையொன்றோடொன்று கொடியொன்றோடொன்று கொடுமி என்ன அருமையா சொல்ற பாத்தீங்களா. நீங்க அந்த போயிங்கன்னா அந்த திருமலை வாயிலுக்கு போனீங்கன்னா அங்க ஒவ்வொரு கொலையும் அந்த மாதிரி தென்னங்கொலையோ அல்லது மாங்கொலையோ அப்படி தள்ளி இருந்தா பட்டு தள்ளி மலை மாதிரி இருக்குமா, அதோடு கூட அருமையா அவங்க வீட்லயும் கொடி இருக்குமா. பாத்தீங்கன்னா அந்த ஊரை பார்க்கலாம், இன்னைக்கும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம் சார். திருமுல்லை வாயில் ஒரு தரம் போய் வாருங்களேன் என்று சொல்ற மாதிரி அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் இல்ல ஏன் சார் இந்த ஊருக்கா போக சொன்னீங்க? கோயிலுக்கு போட்டு வந்தீங்க இல்லையா, அது புண்ணியம் போங்கன்ற வேண்டியதான். இதெல்லாம் குன்றோடொன்றோண்டு கொடியொன்றதெல்லாம் போச்சு, போயே போட்டு. சென்றொன்றோடொன்று செறிவால் நிறைந்த திருமல்லை வாயில் இதுவே. அந்த குழந்தை ரொம்ப அருமையா, சின்ன குழந்தை ஆனதுனால அதை பார்த்தவனே தனக்கு வாயில் அருமையான தமிழும் வருகிறது, நல்ல ஞானம் இருக்குது, கண்ணு ரொம்ப தீர்க்கமா இருக்கு சின்ன பிள்ளை. அப்படி பார்த்து பார்க்க பார்க்க பார்க்க அப்படி அடாராடா, திருமுல்லை வாயில் இதுவே, திருமுல்லை வாயில் இதுவே, திருமுல்லை வாயில் இதுவே அப்படின்னு கேட்டுக்கிட்டே போகும். சிவ சிவ, இப்படியெல்லாம் ஒரு காலம் ஏழாம் நூற்றாண்டாக அமைந்திருந்தது. இனி நாம் கடைசியா போயிடுவோம். அணி கொண்ட கோதை அவள் நன்றும் ஏத்த அருள் செய்த எந்தை மறுவார், திணி கொண்ட மூன்று புறமெய்த வில்லி திருமுல்லை வாயில் இதன் மேல். எங்க திரிபுரமெரித்த பெருமான் இருக்கிற திருமுல்லை வாயில்ல, தனி கொண்ட சிந்தை அவர் காழி ஞான மிகு பந்தன் ஒன்றமிழ்களின். ரொம்ப அருமை. சீர்காழியில எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாம் தனி கொண்ட சிந்தையான். தனி கொண்ட சிந்தைன்னா அமைதியான தோற்றம், அமைதியான பேச்சு, பதற்றமே இருக்க அப்படி இருப்பாங்களாம் சீர்காழியில. ஐயா கோவில் எங்க எங்க இருக்குன்னா, இங்கதான் ஐயா இருக்கு, நான் வர்ற வாங்க உங்களை அழைச்சிட்டு போறேன். ரொம்ப அருமையா, எந்த ஊர் ஐயாவுக்கு? சிவகாசியா? அப்படி அழைச்சிட்டு போவோம். அப்படியெல்லாம் இருந்த சீர்காழின்னு சொல்றாங்க. தனி கொண்ட சிந்தை அவர் காழி ஞான மிகு பந்தன் ஒன்றமிழ்களின், அணி கொண்ட பத்தும் இசைபாடு பத்தர் அகல்வானம் ஆழ்வர் மிகவே. ஆனா எல்லா பதியங்களும் ஒரு என்ன குறிப்பு சொல்றாருன்னா, அந்த பதிய முழுதும் படிக்கணும், பதிய முழுதும் படிக்கணும்னு சொல்ற. எப்படியோ நம்முடைய பரபரப்புனால அந்த முதல் பாட்டும் கடைசி பாட்டும் தான் படிக்கிறது பழகமா. இப்ப எங்களுக்கு கூட இளமையில அப்பா எல்லாம் சொன்னது, தோருடைய செவியன் அருணறிய மறை வல்ல முனியன், கூற்றாயினவாறு போர்த்தாயங்குற ஆணை, பித்தா பிரிசோடி காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரைக்கையர், வேயுறு தோழிபங்கன் தேனமர் பொழிவுகள் ஆலை, மந்திரமாவது நீர், ஆற்றலடைவு நீர், இந்த முதலும் கடைசியுமே தான் அப்ப முடிஞ்சுதான் இருக்கு. அப்போ அவ்வளவுதான் படிச்சோம், அவ்வளவுதான் படிச்சோம். ஆனா இளமையில ஏத்தி விட்டாங்க. ஒரு 7 வயசுல எல்லாத்தையும் ஒண்ணு தெரியாது. எங்கடா சிவபிரானன் சொல்ற, ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே, நீராய் ஒரிக்கு என்னாய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு. அதான் தெரியும். அது என்ன இப்ப என்ன, இன்பமும் துன்பமும் இல்லாதவன் சரி உள்ளானேங்கிற விளங்கலையே. இன்ப துன்பம் அவனுக்கு இல்லாதவன் சொல்றது சரி, உள்ளானே உடையவனேங்கிறாரு விளங்கல. எல்லாமே அடுத்த மாசம் சொல்லுங்களேன். நீங்க தான் விளங்காதெல்லாம் உங்ககிட்ட வச்சுடுறேன், நீங்க அதெல்லாம் போற அடுத்த மாதம் ஒவ்வொரு தான் சொல்லிவிடு. இன்பமும் துன்பமும் இல்லானேங்கிறார். ஆமா ஆண்டவனுக்கு இல்லாதவன் தான் உள்ளானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே. சோதியனேன்னு விளங்குது, துன்னிருளே இருள்ங்கிறார விளங்க மாட்டேங்க சாமி. ஜோதி என்ன விளங்குது, உடனே இருளேங்கிறாரு. இல்லை எனக்கு அடுத்த மாசம் வந்தவொடனே ஐயா அப்படிதான் கேட்டீங்களே, என் கேள்விக்கு என்ன பதில், அதெல்லாம் தூக்கி எழுவீங்க அடுத்தரம் சரிங்களா. அருமையாக சொல்லப்படும். நான் எங்கேயும் சொல்லுவேன், இப்படி சொல்லிட்டு வச்சுங்க, நான் எங்கேயும் போய் தமிழ்நாடு மட்டும் எல்லாம் மெட்ராஸில் போகும்போது, சார் ஏதேனும் திருமுறையில் சந்தேகம்னு எங்கள் சிவகாசியில் போய் கேட்டுங்க, அட்ரஸ் கொடுத்துட்றேன், வந்துடுவாங்க, அருமையாக சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா. முதல் மாணவனா என்ன வச்சுங்க, ஏன்னா இதான நான் முதல்ல கேட்டேன்ல, என்ன வச்சுங்க, முதல் மாணவனா என்ன வச்சுங்க, வர வர மாணவனெல்லாம் சேர்த்துங்க, எல்லாம் விளக்கம் சொல்லு. முருகா முருகா. எனவே தனி கொண்ட சிந்தை அவர் காடி ஞான மிகு பந்தன் உன் தமிழ்களின், அணி கொண்ட பத்தும் இசைபாடு பத்தர் அகல்வானம் ஆழ்வர் மிகவே. ரொம்ப அருமையாக சொன்னார். நம்ம டாக்டருடைய அன்னையார் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் பாடணும்னு நினைப்பு. அதுதான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஒரு 2-3 முற்றோதல் போட்டும் பாருங்க, நம்ம உங்களுக்கே எப்படி திருமுறையில் அறிவு இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த பாட்டுனா இப்படிதான் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்ரைட், ஒரு பதியம் இப்ப பண்ணோட படிக்க தெரிஞ்சது அப்படி வந்துட்டு சரிங்களா. அது போல ஒரு தடவை பாடும்போது, மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் வைகளும் அப்படிதான் படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே இசையும் தெரியும், பொருளும் தெரியும், அதுபோட உணர்வும் தெரியும். அப்ப அதான் சொல்றேன், நிச்சயம் ஒரு தரம் இந்த முற்றோதல் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய அறிவு பெருமானுடைய திருவருளினால சத்தியமா விரிவான அறிவா இருக்கும். சந்தேகம் சந்தேகமே. அதனால இப்படி அகழ்வானம் ஆழ்வர் மிகவி என்று சொல்லி திருமுல்லை வாயிலை வணங்கினார். இனி அடுத்தாற் போல் கழிக்காம
2: மடல்வரையின் மது பக்கம் 17.

மைவரை போல் திரையோடு கூடி உடையே மலிந்தோதம் கைவரையால் வளரே சங்கம் எங்கும் மிகுக்கும் கலிக்கமோர் மெய்வரையான் மகள் பாகன் தன்னை விரும்ப உடல் வாழும் ஐவரை ஆசரித்து ஆளும் என்பது அதுவும் சரதமே தூவிய நீர் மலரை ஏந்தி வையத்தவர்கள் தொழுதேத்த காவியின் நேர்விழி மாதர் என்றும் கவினார் கலிக்க மேவிய ஈசனை எம்பிரானை விரும்பி வழிபட்டால் ஆவியுள்ளிங்கர ஆதிமூர்த்தி அமரர் பெருமானே குன்றுகள் போல் திரை உந்தி அந்தன் மணியார் தரம் மேதி கன்றுடன் புல்கி அம்மனை சூழ் கவினார் கலிக்காமோ என்று உணர்வாழியும் வாழும் எந்த பெருமான் அடியேத்தி நின்று உணர்வாரை நினையகில்லார் நீசரு நமன் தமரே வானிடை வான்மதி மாடம் தீண்ட மருங்கே கடல் போதம் கானிடை நீழலில் கண்டல் வாழும் கழி சூழ்கலிக்கமோர் ஆனிடை ஐந்துகந்தாடினானே அமரை தொழுதேத்தே நானடைவாம் வனம் அன்பு தந்த நலமே நினைவோமே துறை வளர் கேதகை மீது வாசம் சூழ்வான் வலி சென்றல் கரை வளரும் கடல் ஓதமென்றும் கலிக்கும் கலிக்காமூர் மறை வளரும் பொருளாயினானை மனத்தால் நினைந்தேத்த நிறைவளரும் புகழ் எய்துதும் பாதை நினையாவினை போமே போல நன்மேனியில் மாதர் மைந்தர் கோளர் மங்கலியத்தின் காலமும் பொய்க்கினும் தாம் வழுவாதியற்றும் கலிக்காமோர் ஞாலமும் தீவழி ஞாயிறாய நம்பல் கடல் ஏத்தி ஓலமிடாதவர் ஊழியன்றும் உணர்வை துறந்தாரே ஊரற வந்தலை நீழ்முடியான் ஒலி நீர் உலகாண்டு காரரவக்கடல் சூழ வாழும் பதியாங்கலிக்காமூர் தேரரவல் குல்கம் பேதை அஞ்சத்திருந்து வரை வேத்தார் ஆரரவம் பட வைத்த பாதம் உடையானிடமாவே அறுவரை ஏந்திய மாலும் மற்றை கலர் மேலுரைவானும் இருவரும் அஞ்ச எரு உருவாயெழுந்தான் கலிக்காமூர் ஒருவரை யான் மகள் பாகன் தன்னை உணர்வால் தொழுதேத்த திருமருவும் சிதைவில்லை செம்மை தேசுண்டவர் பாலே மாசு பிறக்கிய மேனியாரும் மறுவும் துவராடே மீச

இந்த அரிய பதியத்துல அது இந்த பயன் கூறுவதையே கூட பல்வேறு பிரிவா பிரிச்சு பார்க்கலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி எல்லா பாடல்களும் சொல்லி நிறைவாக இருக்கிற திருக்கடை காப்பில் மட்டுமே பயன் கூறுகின்ற பதியங்களும் இருக்கு. ஒவ்வொரு பாடலிலுமே நிறைவில் சொல்லுகின்ற அந்த பயன் சொல்வதும் உண்டு. அந்த பயன் கூட ஒரே விதமான பயனை சொல்லுகின்ற பதிவு உண்டு. வினை போகும், வினை போகும், வினை போகும் சொல்றது உண்டு. அப்படி ஒரு பல பயன் சொல்றதும் உண்டு. இப்படி பயன் தரும் அந்த பதியங்கள்னு சொல்லும்போது அந்த பதிய பயன் கூறுவதுன்னு சொல்லும்போது ஒரு தனி ஆராய்ச்சி பண்ணலாம். அதனால இறுதியில் மட்டுமே கூறுவன, பாடல் தோறும் கூறுவன, பாடல் தோறும் கூறுவனத்தில் ஒன்றையே கூறுவன, பலபட கூறுவன, பிரிக்கணும் பிரிக்கணும் அப்படின்னு பல ஏறத்தால ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு எம்பிஎல் பிஹெச்டின்னு சொன்னா அத்தனை பேருக்கு நம்ம திருமணில தலைப்பு கொடுக்கலாம். அவ்வளவு எழுதலாம். ஏதேனும் ஒரு யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டியோ அல்லது இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோ அல்லது அழகப்பா ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அல்லது இந்த மனோன்மணி திருநெல்வேலி இருப்பது அண்மையில வந்தது சரிங்களா. ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டு ஐயா எங்க பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில திருமுறை தான் கொடுக்க போறோம்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருக்கலாம். எந்த யூனிவர்சிட்டி வேற போகுது, முருகா முருகா நாம நினைச்சுக்கிட்டே சொல்லுவோம் ஆண்டவன் பார்ப்போம். எனவே இங்க பாருங்க, இந்த இதுல முதல் பாட்டு மடல் வரையின் மது விம்மு சோலை வயல் சூழ்ந்து அழகாரம் கடல் வரை ஓதம் கலந்து முத்தம் சொரியும் கலிக்காமூர். அந்த முதல் ரெண்டு வரையும் திருக்கலிக்காமூர் கடல் வளம் நிறைந்தது வயல் வளம் நிறைந்ததுன்னு சொன்னார். சரி, அங்கே இனி பின்னிரண்டடி பெருமானுடைய திருவுருளை பற்றி சொல்லுது. உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன், உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன். பெருமான் யாருன்னு கேட்டா இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு துணைவனாகவே இருப்பான், எந்த உயிர் துணைவனாக இருப்பான். இந்த உடல் சீக்கிரம் போடுவோம் அல்லது முன்ன பின்ன இருந்து போவோம் அதை பத்தி பேச்சு இல்லை, இது அழிவுடையது. ஆனா அந்த உயிர் என்று அழியாதது, அதுக்கு துணையாகவே இருப்பான், உயிர் துணைவனாக இருப்பான். சரி, ஒருவன் அப்படிப்பட்ட கடல் ஏத்த திருவடியை வணங்க இடர் தொடரா. பாருங்க, 4வது வரியில தான் பயன் சொல்றாரு, அதுலயே 2-3 பயன். இடர் தொடரா, துன்பங்கிறது மூச்சே பெரியாது அப்படின்னா இடர் தொடரா. சரி சார், பழையவேன டன் டன்னா இருக்கு என்னாரு, அடாடா வினை வினையான சிந்தும் அதுவும் போயிடும்டா அப்படின்னா. சரி, என்னமோ என்னைக்கு ஆண்டவன் அருள் கிடைக்க போகுதோ, இல்லப்பா இறைவன் அருளாமே கிடைக்கணும். ஒரே பாட்டுல கடைசி ஒரே வரியில 3 பயன். என்னன்னா இடரான இடர் இடர் தொடரா, ஏற்கனவே இருக்கிற வினை சிந்தும், இறைவன் அருள் என்னை கிடைக்குதோ இன்னைக்கே கிடைக்கும், இறைவன் அருளாமே இப்படி எல்லாம் சொல்லப்படுவா. அதனாலதான் நம்ம என்ன படிச்சுட்டோம், ரொம்ப அருமையா சித்தாந்தத்துல படிச்சிருக்கோம். ஆண்டவனை வணங்கினா எந்தவித பயன் கிடைக்கும், இம்மை பயன், மறுமை பயன், அப்புறம் அம்மை பயன். அம்மைங்கிறது வீடு பேர். 3 விதமான பயன் உனக்கு இப்பொழுது கிடைக்கிற, இந்த உலகத்திலேயே கிடைக்கிற பயன்லாம் இம்மை. இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம். சரி சாமி, இந்த பிறவி உடம்பு இருக்கிற வரைக்கும் சோத்துக்கு நீங்க குறைச்சல் இல்லைங்கிறீங்கிறீங்களா, அங்க போனதுல அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறை இல்லையே அப்படி சொல்லுங்க சாமி. அப்ப இம்மையிலையும் நல்லா சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம், ஓ அங்கேயும் ஆண்டவன் அடையலாம், ஆண்டவன் அடையலாம், அப்படித்தானுங்க வேணும். இவங்க என்னன்னா எல்லாம் அங்க அங்க இருக்குங்கிறாங்க, இங்க இருந்தது என்ன இம்மையா நல்லா சாப்பிடலாமே, ஆடாடா நல்ல ஆடை கொடுத்துலாண்டா நல்லா சாப்பிடலாம், சோத்துக்கும் துணிக்கும் குறைவில்லை. அந்த துணி கூட சாதாரண துணி அல்ல, பெரிய வெண்பெட்டு போக்குவரத்து எல்லாம் கூட தரலாம். சுந்தரமூர் சாமி எழுந்து சோறுனா வெறிஞ்சோறு எல்லாம் போடாதயா என்ன பண்ண, கறி நெய்விரவு கரிசோறு 30 வேண்டும், எல்லாம் நெய்யிலேயே இருக்கணும். பொரியலா நெய், கூட்டா நெய், வறுவல் பண்ணால நெய், அப்படி அப்படி சொட்டணும், இப்படி இருக்கணும். அதே போல ஆடைன்னா அப்படி இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் சிவகாசியிலிருந்து மயிலாடுதுறை போகணும்னு சொன்னா, சரி 2 குதிரை ரெடியா இருக்கு சார், நீங்க எப்ப போகணும் அண்ணாரு. எனக்கு குதிரை ஏற தெரியாது. நீங்க உட்கார்ந்தா போதும் மயிலாடுதுறை விட்டோம்னா, அது எப்படி போகணும்னாரு, காற்றனைய கடும் பரிமா எரியிட வேண்டும், பஞ்சா பறக்கணும்னா எல்லாம் கிடைக்கும், இப்படி எல்லாம். எனவே இடரா நீங்க இடர் நீங்கும் வினை சிந்தும் இறைவன் அருளாமி, ஒரே பாட்டுல முதல் பாட்டிலே அல்லவா. அடுத்த பாட்டுல பாருங்க, உடல் வாடும் ஐவரை ஆசரித்து ஆளும் அதுவும் சரதவி.
சரி சார், எனக்கு ஒரு பெரிய தொல்லை இருக்கு போங்கன்னு. அடியாள் ஒரு அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு பிராணம் எடுத்துட்டு இருக்கேன். அடியாள் அஞ்சு வேணா ஊர்ல இருக்கவனா அல்லது நீ ஊர்ல இருக்கவன இல்லைங்க, எனக்கு நானே அஞ்சாள் எப்பவும் எப்படியோ வந்துட்டான் அப்படின்னாரு. யாரு? இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி செஞ்சார். அவன் விடாம பிராணம் எடுத்துக்கிறாரு. இந்த பதியம் படி அந்த அஞ்சு பேரும் உனக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணி, ஐயா எதியமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய், திருப்பள்ளி எழுச்சிட்டு வரும் அப்படிங்களா என்ன படிட. இப்படியான ஒரு பதியம். அடுத்ததுல, ஆவியுள் நீங்களன் ஆதிமூர்த்தி அமரர் பெருமானி, எம்பிரானி விரும்பி வழிபட்டால் ஆவியுள் நீங்களன். அடியப்பா, இவன் உயிரை விட்டு நீங்கவே மாட்டான், உயிருக்கு உயிராவே இருப்பான். இப்படி எல்லாம் இருக்கிறான். அடுத்த பாட்டுல, என்று உணர் ஊழியும் வாழும் எந்தை பெருமான் அடியேற்றி நின்று உணர்வாரை, பெருமானை நினைந்து திருவடியை நினைந்து கொண்டே இருப்பவரை, நினையகெல்லார் நீசர் நமன் தமரே. நீ நினைஞ்சிட்டே இரு, ஒரு குழு உன்னை பத்தியே கவலைப்படாதுனர். யாருன்னர்? யமனுக்கு, யமன் தூதுவருக்கும் ஒரு அலர்ஜி, அதுக்கு யாரும் மருத்துவம் மருந்து வேலை செய்ய முடியாது. என்னன்னர்? நீங்க யமனோ யமன் தூதுவரோ இருக்கான்னு வச்சுங்க, அவன் காதல திருக்கடை ஊர்னுங்க ஓட்டம் இருக்கணும். திருக்கடை ஊர் அப்படின்னு சொன்ன சரி பெரிய அலர்ஜி, அந்த பக்கமே திரும்ப. என்ன முன்ன பட்ட பாடு, திருக்கடவுர்ல ஒரு அன்பரை போய் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. அப்படியே நேர சூழத்தை எடுத்து பெருமானே தூக்கி கிட்டாரு. அதனால அதனால திருக்கடவுர் திருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பயம் வரமாட்டான். திருக்கடவுர் அப்படின்னு சரி ஆண்டு போடுவான். கடையூருங்கிறான், என்ன பண்றது, அந்த ஊர்லாம் திருத்தணும். அது போல திரு நின்றியூர், திரு நன்றியூர்னு போட்டிருக்கேன், திரு செய்யங்கலூர், சேங்கனூர். திருப்பனந்தாலே அந்த காலத்துல என்ன பண்ணுச்சுன்னா, கல்லூரி வர்றதுக்கு முன்னே 55 முன்னால 45 எல்லாம் திரு பனைந்தாள்னு போட்டுருவாங்க. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னு கேட்டா, பனமரம் அதிகமா இருக்குது, பனைய பனைந்தானே சொல்றோம், பனைந்தாள், திரு பனைந்தாள் என்று. இலக்கணம் படிச்சு தொலைக்கணும்டா. பனைங்கிற சொல்லோடு தாள்னு சொல்லு சேர்ந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு சூத்திரமே இருக்கு, தொல்காப்பியத்திலே இருக்கு. என்ன பண்றது, தமிழ படிச்சாதானே. பனைங்கிற சொல்லு தாள் என்பதோடு சேர்ந்ததுன்னா இந்த பனைங்கிறதுல இருக்கிற ஐயன்னா போயிடும், ஐயன்னா போயிடும், போயிட்டா பண்ணுன்னு நிற்கும். இந்த பண்ணுங்கிறதோட ஒரு அம்ங்கிறது வந்து சேரும், பண் அம் பணம், தாள் பணந்தாள். இதுக்கு ஒரு சூத்திரமே இருக்கு தொல்காப்பியத்தில். இதை சொன்ன பிறகுதான் திருப்பனந்தாள் எல்லாரும் திருப்பனந்தாள் திருப்பனைந்தாள். அதெல்லாம் இப்ப நல்ல வேலை போசாவிஸ் வரைக்கும் திருப்பனைந்தாள், திருப்பனந்தாள். அப்ப இன்னொன்னு, திருவையார் இந்த இரண்டா போடக்கூடாது, திருவையார், திருநள்ளார், திருநள்ளாறு, திருவையாறு, அந்த ரூணா போடணும். நான் அதான் சொல்றேன், அரசு தமிழை கொண்டாடுறேங்கிறது முதல்ல இவங்க திருத்திக்கணும். கிடுகிடுன்னு மற்ற கடையை திருத்தா அவன் மேசறவன் பார்க்கலாம். உங்க பேருந்துல எல்லாம் தூக்கிடு ஒரு புலவரவை, எப்பா என்னென்ன பேர் எங்க, திருக்கடையூர் நாலு இருந்து வையாதரா, திரு திருக்கடையூர், திருநள்ளார், திருநள்ளாறு, திருவையாறு, இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த ராணாவை ரூணாவை தாக்குறதுல பெருமாள் ஒரு காலத்துல வந்து ஆங்கிலம் வந்து ட்ரிச்சினா போலி, ட்ரிச்சினா போலி, அப்புறம் ட்ரிச்சினா பள்ளினாச்சு, இப்ப திருச்சிராப்பள்ளி. அப்பா உரிய இடத்துக்கு வந்துருக்குறோம். நம்ம மெட்ராஸ், சென்னை வந்திருக்கு. நல்ல வேலை இந்த பறக்கும் ரயில் ஒன்று இருக்குது, இப்போ பறக்குதே. நீங்கள் கடற்கரையிலிருந்து மயிலாப்பூருக்கு வந்து 10-15 நிமிஷத்தில் போயிடலாம், 2.5 ரூபா தான் சார்ஜ். அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப அருமையாக எல்லா அந்த ரயில்வே நிலையங்களும் மயிலாப்பூரில் திருமயிலை என்று இருக்குது, ரொம்ப அருமை எனக்கு. திருமயிலை தேவாரத்தில் இருக்கு. அதுபோல் ட்ரிப்பிளி கேன் அல்ல, திருவல்லிக்கேணி, விஏஎல்எல், அதெல்லாம் அருமையாக போட்டு திருவல்லிக்கேணி. சிந்தாதிரிப்பேட்டை ரொம்ப அருமையா, கலங்கரை விளக்கம் பரவாயில்ல. இப்படி எல்லாம் இருக்கிறத காணும் போது, செந்தமிழ் நாடனும் போதிலினர், செந்தமிழ் சொல்லனும் போதினிலே, இன்பத்தேன் வந்து பாயுது காதிலே என்று. எனவே இப்படி அந்த ஐவரை ஆசரித்தார். அந்த அஞ்சு பேர் யாருன்னா, மெய்வாய், கண், மூக்கு, செவி. அதை முழுதும் உனது அந்த குற்றம் நீங்கணும்னா நல்ல இதே பெருமானை வழிபாடு செய் என்று சொன்னார். அது போல நினைவுகள்லா நீசன் தம நமன் தவரே, யமன் வரமாட்டான். அப்பர் சாமியில் ஒரு பாசரமே பாடியிருக்கார், எது, காலபாச குறுந்தொகை அப்படின்னு. காலபாச குறுந்தொகை ஒரு 15 பாட்டுக்கு மேல இருக்குது. நான் அடிக்கடி சொல்றது, அது எங்க எப்ப பாடினது காலபாச குறுந்தொகை? எப்ப பண்ணது? இந்த யம தர்மராஜா என்ன பண்ணா, ஒரு மாநாடு போட்டான்,
அதுக்கு ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க பார்த்தான். அப்பர் சுவாமியில தலை தேர்வடா போட்டான். ஐயா, எங்க உலகத்துல தாங்கள் இருந்து இந்த கருத்தரங்கி நடத்தி தரணும்னார். சரி அப்படின்ட்டு நேரா போச்சு. போன உடனே தலைமை உரை, காலபாச குறுந்தொகை சீக்கொல் டு அப்பரடிகளின் தலைமை உரை, இப்படிலாம் சொன்னாதான் எப்படியாவது படிச்சா சேர்தாங்க இருந்தது. பையன்களுக்கு சொல்லும்போது ஆகாங்க.

0: காலபாச குறுந்தொகை. பையங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா சரி தெரியுமா?
1: நிறைய நீரணிவார் எதிர் எதுக்க கூட போவாதீங்க.
0: ஆமா, நிறைய நீரணிவார் எதிர் செல்லலே. சாமி, ஒரு சந்தில வந்து அவங்க வர்றாங்க, நான் என்ன பண்றதுனாரு பாரு. அவங்க வந்த பக்குன்னு அப்படியே கொடுக்குனால எதிரில் போகப்படாதுரா. சரி சாமி, குறிச்சுக்கிறேன். எல்லாம் தலைமை அப்பர் அடிகளின் தலைமை உரை. யாருக்கு? நமனுக்கும் நமனுடைய தூதுவருக்கும். எல்லாம் திருமுறையில் தான் அது. எல்லாம் வேடிக்கையா பையங்களுக்கு சொல்றதுனா சொன்னோம், நீங்க படிச்சீங்க. ஆவே இப்படி எல்லாம் ரொம்ப அருமை. நாள் ஆணிடை ஐந்துகந்து ஆடினான் அமர தொடுதேத்த நான் அடைவாம் வனம் அன்பு தந்த நலமே நிவோமி. பத்தியா ரொம்ப அருமை. இப்ப ஆண்டவன் மீது அன்பு வைக்கிறது கூட அவன் அருள் வேண்டி இருக்கு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும். அதனால அப்ப நாம அன்பு வைக்க கூட அவனுடைய திருவருள் வேண்டி இருக்கு. அதனால நீங்க பெருமா நினைய நினைய நினைய அவனுடைய அன்பு செலுத்துவான். அதான் நம்ம அம்மையார் என்ன கேட்டாங்க, ஏமா உனக்கு என்ன ராஜா வேணும், கையிலைக்கு இப்படி வந்தியே அப்படின்னு கேட்டது. இரவாத இன்ப அன்பு வேண்டி சின்ன பிள்ளைங்கள. ஏன்னா நம்ம நம்ம ஊருக்குள்ள எல்லாம் பெரியவங்களா இருக்கலாம், ஆண்டவன் முன்னால் நம்மள சின்ன பையன் தானே, சின்ன பிள்ளை தானே. வேற யார்கிட்ட கேட்கறது? வேற ஊர்ல கேட்டேன்னா யார மக்கும்மா நம்ம அப்பா. ஆனா உனக்கு என்னடா ராஜா வேணும், இரவாத இன்ப அன்பு வேண்டி அப்படிதான் படிக்கணும் அதை. ஏன்னா சின்ன பிள்ளை கேட்டதுன்னு அப்படின்னு இரவாத இன்பன்னு சொல்லாதீங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி அவரும் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அன்பு வேணும் பிறவாமை வேண்டும். அப்புறம் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அடுத்த பிரிவு வந்தா என்ன மறக்காம இருக்கணும். போதுமா ராஜா இன்னும் வேண்டும். இது அப்படித்தான் படிக்கணும்னு என் மனசுல படுது சாமி. இன்னும் வேண்டும் கூட பட்டிமன்ற மாதிரி. அவன் எதுக்கு இருந்தாலும் சத்தம் தான், எதுக்கு இருந்தாலும் சத்தமா. மொழியே ஒடிச்சிட்டீங்களே, பாட்டை கெடுத்துட்டீங்களே. இந்த இடத்த அப்படியா படிக்கிறது? இரவாத இன்பு வேண்டி பின்னா பிரவாமி வேண்டும் வேண்டும் பிறப்புண்டியல். எதுக்கு ஒரு சத்தம் அளவு? ஏன் இப்ப என்ன இப்ப எங்க கொள்ள போட்டுதுப்பா? ஒழிச்சு விட்டீங்களாப்பா இலக்கியத்தைய.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: தலம் திருவெண்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருநறையூர் சித்தீச்சரம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறு. வழங்குபவர் சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சரி, தலைப்புக்கு வருவோம். ஒரு சொற்பொழிவாளர் இப்படிதான் மேடையில் ஏறினார், பேசினார் பேசிக்கிட்டே இருந்தார். கீழே இருக்கவங்களுக்கும் புரியல, என்ன பேசுகிறாருன்னு தெரியல. சரி, எப்பயாவது பேசி முடிக்கட்டும் அப்படின்னு பார்த்துருந்தாங்க. அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சொன்னார், இப்பொழுது நான் தலைப்பிற்கு வருகிறேன் அப்படின்னார். அதில் ரொம்ப ஒருத்தன் நொந்து போயிட்டான், ரைஃபிளோட மேலே ஏறிட்டான். உன்னை சொன்னால் என்னை சுற்றாதீங்க அப்படின்னா, நான் ஒன்றை சொல்கிறதுக்காக வரல, ஏன்னா உனக்கு ஏற்பாடு பண்ணாம பாரு மேடையில் ஒன்று பேசுறது. அவனை தான் தேடுறேன், ஏன்னா உன்னை சுட்டா இன்ன மாதிரி இன்னொரு ஆள் அவன் கூட்டு வந்துடுவான். அவனை சுட்டாத்தான் இந்த மாதிரி ஆள் அவனைத்தான் தேடுறேன்னா. அது மாதிரி இல்லாமல் இந்த தலைப்பு மூணு பகுதிகளை கொண்டதாக இருக்குது. முதல் பகுதி நேர்பாடல் பாடி அப்படின்னு, அது திருத்தெள்ளேனத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. திருத்தெள்ளேனத்தில் பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணவர்தம் பாடும் ஆர்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட, இல்லையா? அதான் நம்ம அந்த ஆண்டு கொண்ட சீர்பாடி, அது என்னது? நேர்பாடி. நேர்பாடி, அந்த நேர்பாடல் எப்படி? நேர்பாடல் பாடி. அவன் எப்படிப்பட்ட பெரியோன்? யாராலும் நினைப்பதற்கரிய பெரியோன் தன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ. இப்போ நேர்பாடல் பாடி என்பது ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி. எப்படி ஆண்டு கொண்டார் அப்படின்னு கேட்டால், பார்பாடும் அப்புறம் பாதாளர் பாடும் விண்ணவர்தம் பாடும், அதாவது இந்த உடம்பை இந்த உயிரானது விடுமானால் இது என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி. உடம்பிலிருந்து உயிர் பிரியுமானால் உயிர் நேசண்டாக இருக்காது, அப்படியே தனியாக இருக்காது. இந்த உடம்பை விடுவது என்பது சட்டையை கழட்டி போடுவது போலத்தானே, அது உடம்பை விடுவதில்லை. நாம் நினைக்கிறோம் உடம்பை விடுது உடம்பை விடுதுன்னு, அது எங்கே உடம்பை விட்டுச்சு? அது உடம்போட தான் இருக்குது. என்ன, இந்த உடம்பை விட்டுட்டு அது இன்னொரு உடம்போடு இருக்கும், அந்த உடம்புக்கு பெயர் தான் சூக்கம உடம்பு. இன்னும் சொல்லப்போனால் அதுதான் உடம்பு, இது சட்டை. அதனால தான் எல்லோரும் சட்டை போட்டிருக்கோம், சட்டை இந்த உடம்பை சட்டை சட்டைன்னு சொல்கிறது காரணம், பல பேரும் ஞானிகள் சொல்கிறது காரணம் இதுதான். நாம் தான் அதை சட்டை பண்ணுறதே இல்லை, உண்மையிலேயே இதுதான் சட்டை. இதுக்கு உள்ள உடம்பு இருக்குது, அந்த நுண்ணுடம்புன்னு அதுக்கு பேர். அந்த நுண்ணுடம்பு என்பதற்குத்தான் எட்டு தத்துவங்கள் இருக்குது: மனம், புத்தி, அகங்காரம், அஞ்சு புலன்கள், அதாவது சுவை ஒளி உரு ஓசை நாற்றம்னு அஞ்சு. ஸோ அஞ்சு மூணு எட்டு, இந்த எட்டையும் வைத்து உள்ள ஒரு நுண்ணுடம்பை இந்த உயிருக்கு இறைவன் எப்பயோ கொடுத்துட்டார். எப்பயோ கொடுத்த அந்த நுண்ணுடம்பினாலே வருவது தான் இந்த புற உடம்பு. இந்த புற உடம்பை நீக்கினாலும் கூட திரும்பவும் இந்த நுண்ணுடம்பு இருக்கிற வரைக்கும் புற உடம்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கிளையை வெட்டினால் மரம் விழுந்துருமா? கிளைகளை வெட்டுனா திரும்ப துளிர்க்கும். அதுபோல இந்த உடம்பு விழுந்தாலும் இன்னொரு உடம்பு வரும். எது வரைக்கும்னு கேட்டால், கீழே வேர்கள் இருக்கிற வரைக்கும் வரும். எனவே வேர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகள் இருக்கிற வரை சூக்கும உடம்பாகிய மரம் துளிர்த்து கொண்டே இருக்கும். இந்த சூக்கும உடம்பு தான் மரம், இதிலிருந்து துளிர்த்து வருகின்ற கிளைகள் தான் தூள உடம்பு. இதற்கு அடிப்படையாக இருப்பது வினைகள் என்கிற வேர்கள். வினைகள் அற்றுப்போனால் மரம் என்கிற சூக்கும உடம்பு விழும், அப்போ தான் தூள உடம்பு வராது. இதுதாங்க கணக்கு, இதுதான். ஆக இந்த சூக்கும உடம்பு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால், இதுதான் இறைவன் தந்தது. எல்லா உயிர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் சூக்கும உடம்பை இறைவன் தந்திருக்கிறான். அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த புற உடம்பு வந்துக்கிட்டே இருக்கும், நாம் தப்பிக்கவே முடியாது. அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் இதை வெட்டினாலும், தானாக விழுந்தாலும் சரி, நீங்களாக டெலிபரேட்டாக இந்த உடம்பை நீக்கிக்கிறேன்னு விட்டத்தில் கைத்த போட்டு தொங்கினாலும் சரி, அல்லது நெருப்பில் குதிச்சாலும் சரி, ட்ரெயின் மேலில் குதிச்சாலும் சரி, எப்படி குதிச்சாலும் போகாது. உள்ளே இருக்கிற சூக்கும் உடம்பு வேர் இருக்கிற வரைக்கும் எப்படி மரம் துளிர்த்து கொண்டே இருக்குமோ அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உயிரானது சூக்கும் உடம்பானது இந்த தூளம் உடம்பை விட்டு நீங்குமானால் என்ன வருகிறது? பார்பாடும். பார்பாடும் என்று சொன்னால் மீண்டும் பூமியிலே வந்து பிறப்பது. இந்த சூக்கும் உடம்பை கொடுத்தவன் யாரு? யார் சொன்ன? சிவபெருமான் தான் கொடுத்தான் அந்த சூக்கும். அதனால தான் இந்த உடம்பை கொடுத்ததுனால ஞானிகள் அதை உணர்ந்து அவனைத்தான் அம்மையே அப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பை கொடுத்தவன் தானே அம்மா அப்பா, அதனால அவனை அம்மையே அப்பா. அது உபச்சாரமா சொல்றது இல்ல, அவர்கள் உணர்ந்து சொல்லுகிறார்கள். சூக்கும் உடம்பை தந்தவன் அவன் தான், அதனால அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்னெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் சூக்கும் உடம்பிற்கு பெற்றோராக அவன் தான் இருக்கிறான். புரியுதுங்களா? ஆக இப்ப இந்த சூக்கும உடம்பு திரும்பவும் உடம்பு பெறுகிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்றார். பார்பாடும். பார்னா இந்த உலகம், பாடுன்னா உங்க பாடு எங்க பாடு இல்லை. பெரும்பாடு நான் படும் பாடு நபலத்தான் படுமோ சொல்லத்தான் படுமோ எண்ணத்தான் படுமோ கால்படு காண்படு கண்ணியில் மான்படுமாறு கலங்கி நிற்கின்றேன் ஏன் படுகின்றாய் எண்ணில் என் செய்கிறார் வள்ளலார். வள்ளலார் சொல்லும்போது சொன்னார், நான் படும் பாடு இந்த உலகத்தார் நவிலத்தான் படுமோ சொல்லத்தான் படுமோ. அப்படி அப்ப பாடுன்னா புரியுது உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு? பெரும்பாடு. அப்ப பார்ப்பாடும் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்திலே படுகின்ற பாடு, மனுஷனாவோ மனுஷனா மட்டும் இல்ல, நாயா கூட பிறக்கலாம், விலங்கா பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம், இந்த உலகத்திலே வந்து பிறக்கின்ற பிறப்போ பார்ப்பாடும். பாதாளர்ப்பாடும், அது பூத யாதனா சரீரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. யாதனா சரீரம் வந்ததுன்னா துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கிறதுக்கான உடம்பை கொடுப்பார். அப்போ ஒருவேளை நரகத்து வாழ்வோ. ரெண்டு. மூணாவது விண்ணவர்தம் பாடும், அப்ப மேல் உலகத்துல புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கான மேல் பிறப்போ. ஆர்பாடும், வேறு எந்த விதமான பாடும் சாரா வகையருளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த பிறப்பும் இல்லாமல் செய்து. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உடம்பை விட்டு உயிர் நீங்குமானால் துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கின்ற நரகத்திற்கு போகும், இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கின்ற சொர்க்கத்திற்கும் போகும். அது முடிந்த பிறகு மீண்டும் இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வரும். இந்த மூணுமே இல்லாத நிலைக்கு எனக்கு பிறப்பு இல்லாமல் நீ செய்தாய், ஏனென்று சொன்னால் உன்னை தஞ்சம் என்று வந்து அடைந்தேன், அதனால் இந்த பிறப்பு இல்லாமல் செய்தாய், அந்த நேர்மையை நான் பாடல் பாடுகிறேன். நேர்பாடல் பாடி. இது முதல் பகுதி. ரெண்டாவது என்ன பாட்டு? ரெண்டாவது நேர்பட வந்தவாறு. இது என்ன சொன்னார்னா அப்பர் சுவாமி தில்லைக்கு போகும்போது பாடினது. கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா, ஒருத்தரும் அறிய ஒன்னாக உரு உடைய சோதி, திருத்தமாய் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்துள் நிறுத்த நிறுத்த. என்ன அந்த நிறுத்தம் புரிகின்றான்? அதை பார்ப்பதற்காக நேர்பட வந்தவார். நிறுத்தனான் காண்பதற்கே நேர்பட வந்தவாறே. இதாங்க நேர்பட வந்தவாறு. அடுத்தது இந்த நேர்னு வர இடத்துல எல்லாம் என்ன வருதோ அதை மூணையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு தலைப்பு? நேர்பாடல் பாடி நேர்பட வந்தவாறே அப்படின்னு அந்த நேர். இதில் இன்னொரு சிறப்பு நேர் சொல்கிறேன். இந்த பாட்டு நேரிசை பாட்டு, அப்பர் சுவாமியுடைய பாட்டு. இது ஒரு நேரிசை. சரி, இப்ப என்ன சொல்றாரு? கருத்தனாய் பாடமாட்டேன். அவர் தில்லைக்கு போகிறார், அந்த திருக்கூத்தை காணுகிறார். அவர் யாரு? ரொம்ப அற்புதமா சொன்னார், பதிகம் ஓர் ஏழேழு நூறு பகருமா கவியோகி பரசு நாவரசான பரமகாரண ஈசன் அதிகமா நகர் மேவி அருளினால் அமன் முகர் அவர் செய் வாதை தீரும் அனகன் வார்கடல் சூடின் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாப வெறியராகுவர் சால மதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானமுடையராகுவர். யாரு? பாரில் மனிதரானவர் தாமேனர். இந்த பாடுற வெறும் மனுஷனா இருக்கிறவன் திருநாவுக்கரசருடைய திருவடிகளை மட்டும் எடுத்து தன்னுடைய சிரசிலே சூடிக்கொள்வானே ஆனால் அவன் என்ன ஆவான்? நிதியராகுவர். முதல்ல அதை சொல்லுங்க சார், துட்டு வருதா பாருங்க, அதை சொல்லுங்க. நிதியராகுவர், சீர்மை உடையராகுவர், வாய்மை உடையராகுவர். இத்தனை சிறப்புகளையும் அடுக்கி சொல்லுகிற நாவுக்கரசருடைய திருவடியை எடுத்து சிரசிலே சூடி கொண்டால் இத்தனையும் நிகழும். அவர் யாருன்னு சொன்னார்? அவர் சொன்னதெல்லாம் மித்ததெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி, பரம காரண ஈசன். அது ரொம்ப உரையாசிரியர்கள் கொண்டு போய் பரம காரண ஈசனை கொண்டு போய் அதிகை மாநகர் மேவி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கொண்டு போய் போட்டாங்க தப்பு. அது நம்ம நாவுக்கரசருக்கு சொன்ன வார்த்தை பரம காரண ஈசன், காரண ஈசன், பரம காரண ஈசன். காரண ஈசன் கண்ணிலேயே பட மாட்டான், காரியம்தான் நமக்கு தெரியுமே தவிர காரணம் தெரியாது. அதனால் சிவபெருமானுக்கு காரணிச்சரன்னு பேர். சிவபெருமானுக்கு ஒரு பேர் என்னென்னா காரணிச்சரன். நமக்கு காரியம்தான் தெரியுமே தவிர காரணம் சில சமயம் தெரியாது. ராத்திரி என்னவோ நல்லா தான் பேசிட்டு போயிருப்பான் அம்மா கிட்ட அந்த புள்ள, ஆனால் காலையில் என்னவோ தெரில ஏந்திச்சு வந்தோடனே வள்ளு வள்ளுன்னு விழுவான். என்ன காரணமோ எல்லாம் யோசிக்கிறாங்க. புச்சாலத்தனமே யோசிக்கணும் இல்லை. நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்தியன்ஸை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. நான் கேள்விப்பட்டேன், ஸ்காட்லாண்ட்லேயோ இங்கேயோ ராத்திரி ரொம்ப நாளி இந்த ட்ரிங்க்ஸு குடிச்சிட்டு மூணு பேர் மாட்டிக்கிட்டானுங்க, அவங்க கொண்டு போய் கோர்ட்டில் அடுத்த நாள் ஒப்படைத்தான். அதில் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் இருந்தாலும் அப்புறம் ஒரு பாகிஸ்தான்காரன் நம்மால் ஒருத்தர் இந்தியன் மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க. மூணு பேரும் மாட்டினாலும் அந்த கோர்ட்டில் மூணு பேரும் வேறு வேறு இடங்கள்லாம் மாட்டியிருக்கிறாங்க. ஒன்றா கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தி வச்சுட்டான். அவன் கோர்ட்டுக்கு கேட்டானோடனா ராத்திரி 10:30 மேலே இங்கே ட்ரிங்க்ஸ் போட்டுக்கிட்டு வெளி இடங்களில் சுற்றக்கூடாது, பப்ளிக் இடத்துல நீங்கள் சுற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு தண்டனை என்னன்னு கேட்டால் 20 கசையடி அப்படின்ட்டான். ஆளுக்கு சொல்லிட்டு சொன்னால் 20 கசையடி கொடுப்போம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விருப்பம் இருந்தால் அதை நிறைவேற்றுவோம். 20 கசையடி கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கா எதாக இருந்தால் சொல்லலாம். அவன் அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் சொன்னான், கசையடி கொடுக்கறது கொடுங்க, என் முதுவில் நல்லா ஒரு மொத்தமாக ஒரு தலைவாணி வச்சு கட்டுங்க, அது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு. சரிட்டு அவன் முதல் ஒரு தலைவாணி வச்சு கட்டுனான், முதல் ஒரு தலைவாணி வச்சு கட்டி அடின்னா அவன் 20 கசையடியை கொடுக்க ஆரம்பிச்சு, 5வது கசையடியிலே தலைவாணி பஞ்சு பஞ்சாக பிஞ்சு போச்சு, மீதி 15 முதுகில் செமத்தையாக விழுந்தது. அம்மா ஐயோ அது குதிக்கிறான். அடுத்தது பிடிச்சான் யார், பாகிஸ்தான்காரன். உனக்கு என்ன விஷயம்னு கேட்டான். அவன் சொன்னான், ஒரு தலைவாணி இப்படி சீக்கிரம் பிஞ்சிருச்சு, நம்ம ரெண்டு தலைவாணி கேட்போம் அப்படின்ட்டு. நீங்கள் ரெண்டு தலைவாணியை முதல் வச்சு கட்டணுன்னா சரி கட்டுறான்னா, இவன் ரெண்டு தலைவாணி வச்சு கட்டணுன்னா அவன் சவுக்கால் அடித்தான், 8 சவுக்கிலே அது பிஞ்சிருச்சு ரெண்டு தலைவாணியும், மீதி 12 செமத்தையாக வாங்கினான். நம்ம இந்தியாக்காரன் வந்தான், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டான். யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ இவன் சொன்னால், இந்தியாக்காரவங்க எப்போவுமே ஆன்மீகத்தில் சிறந்தவங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் உங்கள் மக்களுக்காக விட நான் ஒன்று செய்கிறேன், என்ன உனக்கு ரெண்டு விஷயம் தரேன், நீ ரெண்டு கேட்கலாம் அப்படின்னா. சரிங்க என்ன கேளு என்ன வேணுன்னா. அவன் சொன்னால், எனக்கு 20 கொடுக்குறேன் நீங்களே அது 10, 40 கொடுங்கன்னா. இல்லைண்ணா பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்குது, அவன் 20 தாங்க முடியாதுன்னு அவன் 40 கேட்குறானே அப்படின்ட்டு யோசிச்சான். சரியாக தான் சொல்கிறியான்னு. ஆமாங்க எனக்கு 40 கசையடி கொடுங்கண்ணா. சரி கிராண்டட், அடுத்தது என்னன்னு கேட்டான். வேற ஒன்றும் இல்லைங்க, என் முதுகில் அந்த பாகிஸ்தானக்காரனை வச்சு கட்டி விட்டுருங்க அப்படின்னா. நம்மளை மாதிரி யோசிக்கிறதுக்கு உலகத்தில் யாராலையுமே முடியாது. அப்படி அப்படி யோசிப்போம். பரம காரண ஈசன்னாரு, பரம காரண ஈசன். திருநாவுக்கரசர் இந்த தலைப்பிலேயே பேசலாம் அவரை பற்றி. அவர் சொன்னார் ரொம்ப அற்புதமாக, அவர் 49,000 பாட்டு 7,49,100 எவ்வளோ ஆச்சு, 49,000 வருது கிட்டத்தட்ட, 49,000 வருதுன்னா எத்தனை பாடு பாடியிருப்பார் தெரியல. சரி, ஆனால் இப்போ என்ன சொல்லுகிறார்கள், அது 4,900 இருக்கணும், கிடைச்சது ஒரு 3,800 கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு வரம் இருக்க சாமியை சொல்கிறாரு, பரம காரண ஈசனுங்கிற கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பன தோழி பங்கா ஒருத்தரும் அறிய ஒன்னா. சரி அதை விட்டுருங்க, இப்போ நம்ம நேர்பட வந்தது அது சொல்லுவோம். நேர்பட நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே அப்படின்னு, இந்த திருக்கூத்தை காண்பதற்காக நான் நேர்பட வந்தவாறே. இப்போ என்ன அர்த்தம் அந்த நேர்பட வந்தவாறுன்னா, நேர்படுதல் என்று சொன்னால் நிகழுதல், அந்த சந்தர்ப்பம் வாய்த்தல். நேர்பட்டதுனால அப்படி ஒரு சம்பவம் நேர்பட்டதுனால, அந்த ஒரு வாய்ப்பு நேர்பட்டதுனால, உண்மை காண வேண்டி நேர்பட்டதினாலே அடியேன் வந்தேன். உண்மை காண வேண்டும் என்கிற அந்த நேர்படுதல் இல்லை என்று சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேன். அந்த வாய்ப்பை நீ தந்தீரே என்று நேர்பட வந்தவாறே என்று ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்லுகிறார். இனி மூணாவதாக ஒரு இதை சேர்த்துருக்கிறாங்க, அது என்னது, அது நேராக வாழ்வதற்கு. நேராக அது திருப்புகள்லேருந்து எடுத்துட்டாங்க. நான் வேறு பாமணத்த பாதாரமே இணைத்து நாலாறு நாலுவற்று வகையான நாலாறுமாக மத்தின் நூலாய ஞானமுத்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்கனா அணி சொல் அருள்வாயே. சேவேரும் ஈசர் சுற்றமாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாளவிட்டு தீரா குகா குரத்தி மணவாளா காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலுமேனி பெற்ற மகாளி வாலை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே. சுவாமி மலை திருப்புகழ்ங்கிறது
3: சேவேரும் கீசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீரா குகா குரத்தி மணவாழா. காவேரி நேர்வடக்கீழே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே. கார்போலுமேனி பெற்ற மாகாளி வாலை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே.
2: என்னவான் சொல்றாரு,
3: நாவேறு பாமணத்த பாதாரமே நினைத்து நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக.
2: அந்த நாள்தோறும் நான் உரைத்த நெறி என்னன்னா, நாலாறும் ஆகமத்தி நூலாய ஞானமுத்தி. நாலாறு 24, ஆகமங்கள் எத்தனை? 28 இல்லையா? 28 ஆகமங்கள் தானே. 4, 24 நாலு ஒண்ணு முன்னாடி சேர்த்துக்கணும், ஆகமங்கள் 28. அதுல 4 பாதம் இருக்கு. 4 பாதம் என்ன? சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த 4 இருக்கக்கூடிய 4, 6னா 4 வழிகள். 4 வழி என்பது சரியை கிரியை யோகம் ஞானம். ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய வழிகளில் எல்லாம் நான் செல்லுகின்ற நெறியாக எடுத்தாலும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப இந்த உடம்பு இப்போ புறத்தே இருக்கு. இந்த உடம்புல உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குன்னு சொன்ன, அதுதான் உண்மையான உடம்புன்னு. இது புறத்தே இருக்கிற உடம்பு. இன்னொரு 15 மினிட்ஸில் நான் அதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆனால் இந்த 15 மினிட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த உடம்பு என்ன உடம்பு? இதுக்கு தூள உடம்பு. இது உள்ளே இருக்கிறது சூக்கம் உடம்பு. இப்போ ரெண்டுக்கும் எப்படி லிங்க் போட்டிருக்கார், இதையும் அதையும் எப்படி கம்பைன் பண்ணியிருக்கார், எப்படி ஒட்டு போட்டிருக்கார், ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்காரா எப்படி அப்படின்னு பார்த்தா, 6 பாயிண்ட் இருக்கு. 6 ரிவட்டு மாதிரி இருக்கு. இந்த 6 பாயிண்ட்டை தான் 6 சக்கரம்னு சொல்லுகிறோம். இப்போ ஞானிகள்லாம் புறத்தே இந்த உடம்புக்கு ஒரு வியாதி வந்தால் இதை சரி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சூட்சம உடம்பை தான் சரி பண்ணிக்குவாங்க. இந்த சூக்கும உடம்பை க்யூர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது க்யூர் ஆகிடும். புறத்தே அவர்கள் அதைத்தான் சரி பண்ணுவாங்க. இந்த 6 சக்கரம் என்பது தூல உடம்பும் சூக்கும உடம்பும் சந்திக்கின்ற புள்ளிகள். 6 இன்னொரு சொல்கிறேன், இப்போ நீங்கள் அடிப்படையாக பாருங்கள். இப்போ இந்த உடம்புக்குள்ள 2 இயக்கம் இருக்குது. 2 இயக்கம் எப்போவுமே ரொம்ப முக்கியம். ஒரு இயக்கம் என்பது எப்படி நிகழ்கிறது? இயங்குகிறவர் இயக்கப்படுகிறவர். புரியுதுங்களா? ஒன்று இயங்குகிறவர், இன்னொன்று இயக்கப்படுது. இயங்குகிறவரும் இயக்கப்படுகிறவரும் இரண்டும் இணைகிற பொழுது இயக்கம். அக்ரீடா? சரி. இயங்குகிறவர் இயக்கப்படுகிறவர். இப்போ இயங்குகிறவரும் இயக்கப்படுகிறவரும் ரெண்டும் இணைகிற பொழுது இயக்கம் நிகழ்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த இயக்கத்தை இயக்குகிற பொழுது இயங்குகிறவர் இயங்குவார் தெரியும், ஆனால் இயக்குகிறவர் இருக்கிறாரே அவரும் சேர்ந்து இயங்கினாலும் உண்டு, அவர் இயங்காமலேயே இயக்கிறது உண்டு. புரியுதா உங்களுக்கு? இப்போ சொன்னால் புரியும் பாருங்க. இப்போ காரை ஒருத்தர் ஓட்டுறார், ஓட்டுகிறவர் ஒருவர், அவர் தான் இயக்குகிறார். ஓடுறது எது? கார். கார் ஓடுது, ஓட்டுகிறவரும் கூட போகிறார். கார் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இவரும் கூட போவார். அப்போ இயக்கம் நிகழ்கிறது, ஆனால் இயக்குகிறவரும் கூட இயங்குகிறார். இயக்குகிறவரும் கூட இயங்குகிறார். இது ஒரு வகை இயக்கம். இன்னொரு வகை இயக்கம்னா, இயக்குகிறவர் இயங்க மாட்டார், இயங்குகிறவர் மட்டும்தான் ஆடுவார். அங்கே உட்காந்து ஜதி மட்டும்தான் போடுவார் நட்டுவனார். ஆனால் அத்தனை ஆட்டமும் போடும் இந்த டான்ஸ் பொண்ணு. அவர் ஏதாவது ஆடுவாரா? உட்கார்ந்த இடத்த விட்டு நகர மாட்டார். ஆனால் இது எல்லா ஆட்டமும் ஆடும் இல்லைங்களா? அந்த வீட்டில் அந்த பொண்ணு ஒரு ஆட்டமும் ஆடாது, ஆனால் ஜதி மட்டும் போடும். இவன் எல்லா ஆட்டமும் ஆடுவான். இப்போ தான் சார் புரியுது. நீங்கள் முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாமே, என்னம்மா ஆடுறான் பாருங்க அவள் பேச்சுக்கு இவன் அப்படிம்பாங்க அந்த அம்மா, கழிவு அம்மா கேட்டா இல்லையா? அப்போ இயங்குகிற, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இயக்குகிறவர் இயங்காமலேயே இயக்கம் நிகழும், அவங்க இயக்குவார். இப்போ இந்த இந்த இரண்டு விதமான இயக்கங்கள் நமக்கு நிகழ்கிறது. ஒன்று இயங்கி இயக்குவது, இன்னொன்று இயங்காமல் இயக்குவது. ரெண்டு இயக்கம் இருந்தால்தான் இந்த உடம்பு இயக்கமே நிகழ்கிறது. இயங்கி இயக்குவது எதுன்னு கேட்டார், அதுதான் ரத்த ஓட்டம். இந்த இதயம் அப்படி துடிச்சி துடிச்சி துடிச்சி துடிச்சி துடிச்சி துடிச்சி அப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும், ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். முழுக்க உடம்பு முழுக்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இயங்கி இது இயக்குது. ரெண்டாவது இயக்கம் ரொம்ப முக்கியம், மூச்சு காத்து. அப்படியே வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வருது. எப்படி போகுது? யார் உள்ளே இழுக்கிறா தெரியல. நல்லா கவனமாக கேட்கணும். மூச்சு காத்திருக்கே அது அப்படி உள்ளே போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் போகுது. வெளியில் போன காற்று எதுக்கு உள்ளே போகணும்? நின்றுடுச்சின்னு வச்சுக்குவோம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ராத்திரி நீங்கள் தூங்குறீங்க இல்லையா, நம்ம தூங்க போகும்போது என்னைக்காவது இந்த மூச்சு காத்த பார்த்து, மூச்சு காத்த நான் தூங்க போகிறேன், நீ பாட்டுக்கு நின்றுடாத, நீ ஒழுங்காக போயிட்டு வரணும் தெரியுதா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தூங்குறீங்க? நீங்கள் நல்லா தூங்குறீங்கம்மா, நல்லா தூங்கும்போது பக்கத்தில் ஒரு தேள் போகுது, உங்களை காப்பாற்றிக்க முடியுமா? காப்பாற்றிக்க முடியுமா? அப்போ காப்பாற்றிக்க முடியலன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாதுன்னு அர்த்தம். பாடி மேலே, பாடி மேலே கண்ட்ரோலே இல்லாத பொழுது எப்படி மூச்சு காத்த மட்டும் உள்ளே போயிட்டு வருது? அப்போ இதயம் மட்டும் எப்படி துடிக்குது? கரெக்டாக துடிச்சிட்ருக்க, அது நீங்கள் இதயத்திட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா இதயமே துடின்னு? இல்லை, நீங்கள் சொல்கிறது இல்லை, தானாக இதயமும் துடிக்குது மூச்சு காத்தும் போயிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ரெண்டும் நிகழ்கிறதுனால நாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலும் கூட நம்ம உடம்பு நமக்கு மீண்டும் கிடைக்குது இல்லைங்களா. நல்லா கவனமாக கேட்கணும், இப்படி இயங்கி இயக்குகிற இயக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சைவர்கள் என்ன செய்தார்கள், இதை ஒரு திருக்கோயிலாக சமைத்தார்கள். அதுதான் தில்லை சிற்றம்பலம். அங்கே ஆடிக்கொண்டு இருக்கிறவர் தான் இந்த இதயத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறவர், அதுதான் தில்லை சிற்றம்பலம் நடராஜா. இங்கே இயங்காமல் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கோயிலாக வெளியில் வைத்தார்கள், அதுதான் திருவாரூர். அது அசபா நடனம், இது சபா நடனம். அசபா நடனமும் சபா நடனமும் திருவாரூரும் சிதம்பரமும் சேர்ந்ததுதான் நம்முடைய இந்த உடம்பு என்று சைவர்கள் நிலைநிறுத்தினார்கள். இதை விட சயின்டிபிக்கா வேற எந்த மதமும் நிரூபிச்சதா தெரியல. பாருங்களேன் ரெண்டு, அது நடனமே எப்படின்னு கேட்டீங்கன்னா அசபா நடனம்னு பேரு. இந்த மூச்சு காத்து உள்ள போயிட்டு வர மந்திரம் தான் அசபா மந்திரம். நீங்க ஒவ்வொருத்தரையும் மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க, அம்ச மந்திரம் சொல்றீங்க, அப்படி உள்ள போய் அப்படி நின்று திரும்ப வெளியில வருது, இதுக்கு பேர் சோகம்னு பேரு. அப்ப இந்த மந்திரம் உள்ளுக்குள்ள இதுக்கு, இங்க பாருங்க, அவர் நடராஜர், இவர் தியாகராஜர், இவர் சபா நடனம், இவர் அசபா நடனம். இவருக்கு யாரு சண்டிகேஸ்வரர் அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தில்லைக்கு யாரு தண்ணி சண்டிகேஸ்வரர், பிரம்மா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே திருவாரூர், இவருக்கு யாரு சண்டிகேஸ்வரர் கேட்டா யமன், ஃபினிஷிங் பாயிண்ட்டு. தில்லைக்கு சண்டிகேஸ்வரர் பிரம்மா, திருவாரூருக்கு யமன் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபினிஷிங் பாயிண்ட். தில்லை ஆகாச தலம், ஃபினிஷிங் பாயிண்ட்டு. திருவாரூர் மண் தலம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த திருவாரூரும் தில்லையும் ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணால் வர ரகசியம் இருக்குது பாருங்கள், அந்த ரகசியம்தான் இந்த பாடிக்குள்ளே இருக்கிறது. அதை சொல்லுகிறார், ஆறு ஆதாரங்களோடு இயங்குகிற இந்த உடம்பானது, இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், அது ஆதார நிலைகளை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறார்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 21 முதல் 35 வரை.
5: திருச்சிற்றம்பலம் நீத்தல் விண்ணப்பம். ஆனை வெம்போரிற்கு

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: பாண்டவர்கள் துரியோதனாதிகள் இருவரும் அண்ணன் தம்பிகள், அண்ணன் புள்ள தம்பி உள்ள பாண்டவர்கள் தம்பியினுடைய புள்ளக, துரியோதனன் அண்ணன் புள்ள திருதராஷ்டிரனுடைய புள்ளகள். அவர்களிலே பாண்டவர்கள் மிகவும் சிவபக்தர்கள், சிவபக்தர்கள். துரியோதனனுக்கு அப்படி பக்தி இருந்ததாக தெரியல. அப்படிப்பட்ட பாண்டவர்களே ஒருவனுக்கு அருள் செய்த இந்த வரலாற்றை சொல்லுகிறாரு. அருள் என்பது அந்தந்த ஆன்மாக்களுக்கு தகுந்தவாறு செய்யறது. இப்ப நமக்கு அருள் பண்ணிருக்கிறாரா இல்லையா? பண்ணிருக்கிறார். இந்த சரீரம் கிடைத்தது அருள், சரீரம் கிடைத்தது அருள். அதற்கு மேல மற்றவர்களோட ஓரளவு அறிவு இருக்குது, அது அருள். தப்பு தவறு செய்யாம இருக்கிறோம், தப்பு தவறு செய்யாம கெட்ட வழியில போகாம இருக்கிறோம் அல்லவா, அது அருள். அதற்கு மேல மனைவி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காரு, அதுவும் அருள். அவன் அன்னவசரம் தருகிறார், அதுவும் அருள். இதெல்லாம் நம் சாமார்த்தியத்தில் இல்லை, ஆயுளை தந்திருக்கிறார். இப்ப 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறோமா, அதுவும் அருள். இப்படி எல்லாமே அவனுடைய அருள் தான். அது அருள் வாக்கியங்கள் அருளாளர் மூலமாக கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தான் தெரியும், நம் சாமார்த்தியத்திலே இல்லை, எல்லாம் அவன் அருளாலே இது வந்தது. அதனாலே அந்த அருளை உயிர்கள் உணர முடியாது. உயிர்கள் இது அருளாலே வந்தது என்று உணர முடியாது. அதுக்கு மேல இப்ப திருவாசகம் கேட்கிறோம் பாருங்க, அது பெரிய இந்த செய்தி ஞாபகம் வச்சு. இப்ப நான் முன்ன சொன்னது பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்து? மனைவி உள்ளவர்கள் பணங்காது பட்டம் பதவியோட பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவன் அருளாலதான் மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே என்பது திருவாசகம். ஆனால் அதற்கு மேல அவனிடத்துல பக்தி வந்தது பாருங்கோ, அது யாருடைய அருள்? திருநீர் பூசுறோம், சிவான்னு சொல்றோம், திருவாசகம் கேட்கிறோம்னா அது யாருடைய அருள்? அவன் அருளாலே அவன் அருள், அது அவனுடைய அருள், அவனுடைய அருள். இது அருள் இல்லாம இதெல்லாம் வராது, அருள் இல்லாம இது வராது. ஒருவனுக்கு நன்றாக சூதாட தெரிஞ்சாதான் நான் சூதாடத்துக்கு போவான். தெரியாதவன் போக முடியுமா? இப்ப நான் போனேன்னா ஜெயிச்சுட்டு வருவன, தோத்துட்டு வருவன, கட்டாயம் தோத்துட்டு வரும். இப்ப எல்லாம் சொல்லிவிட்டாங்க, கட்டாயம் தோத்துட்டு தான் வருவாங்க. என்ன காரணம்? அதுல பயிற்சி இல்லாமையினாலே, அதுல பயிற்சி பழக்கம் இல்லாம. அது போல இப்பொழுது இந்த அருள்நறியில சேர்ந்து இருக்கிறோம் என்றால் முன்னப்பிறவியில இதுல கொஞ்சம் பழகி இருக்கிறோம், முன்னப்பிறவியிலே பழகி இருக்கிறோம். அந்த பயிற்சி வயத்தாலே தான் இப்பொழுது இந்த அருள்நறியிலே சேர்ந்து இருக்கிறோம். இது இன்னும் பழக பழக பழக என்ன ஆகும்? பெரிய அளவு இல்லையா? ஒரு தொழில ஈடுபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதனுடைய ஒரு ருசி தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுல வேலை போயிட்டே இருக்கும், அதுல மேல போயிட்டார், அது சந்தேகமே கிடையாது. அது போல இப்ப அருளிலே நம்மை வந்து ஆண்டவன் ஈடுபடுத்தி இருக்கிறார் என்றால் அது அவருடைய. அதனாலே சிவன் அருள் இல்லாம எந்த செயலும் நடக்காது, எந்த செயலும் நம்மால செய்யலாம். இப்ப மேல என்ன அதிகமா சம்பாதிக்கணும் நினைக்கிறமே முடியுதா? லாபம் வரும்னு நினைக்கிறமே முடியுதா? இப்படி எல்லாமே வந்து அவனுடைய அருள் தான், அருள் தான் காரணமே. அதத்தான் எஞ்சாது ஈண்டு இன்னொருள் உழைத்துன்னு அந்த 14வது வரியில சொன்னார். பஞ்சப்புள்ளியில் பான்மொழி தன்னோடு எஞ்சாது ஈண்டும் இன்னொருள் உழைத்து. ஐயாது எஞ்சாது என்று சொன்னால் ஐயால வந்து அந்த உயிர்களுக்கு செய்த அருள் கூடுதல் குறைச்சல் இல்லாமல் எஞ்சாது, எஞ்சி இருக்குது, மிஞ்சி போச்சுன்னு சொல்லவா, எஞ்சி இருத்தல் கூடுதலாக எஞ்சாது ஈண்டு இன்னொருள் உழைத்து. ஐயால அந்த அருள் வந்து குறைபாடு இல்லாமல் கூடுதல் இல்லாமல் அந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தார் போல செய்யணும். அது எப்படின்னு கேட்டா, 10வது படித்தவனுக்கு ஒரு தாசில்தார் வேலை கொடுப்பானு, அதுக்கு எவ்வளவு தருவா? அதுக்கு தகுந்தாப்புல ஏதோ ஒரு கிழக்கு போட்டு போகுவது, அதுவும் சிவாறு இருந்தா பணம் மந்திரி கிட்ட கொடுத்தோம்னா கொடுத்துருவார். அப்படித்தானே 10வது படித்தவனுக்கு? அது போல அந்தந்த உயிர்கள் தவத்துக்கு தகுந்தார் போல பக்குவ தகுந்தார் போல அருள் செய்யும். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? அதான் எஞ்சாது. எஞ்சாதுன்னா கூடுதல் இல்லாமல் குறைவில்லாமல், எஞ்சாது ஈண்டும் இன்னொருள் உழைப்பு. ஈண்டு என்றால் அந்த உயிர்களுக்கு பக்குவத்துக்கு காலங்களில் நெருங்கி இருந்திருக்கும். ஈண்டுன்னா நெருங்கி இருக்கும். இன்னருள் உழைத்தும் இன்னருள் எஞ்சாது இன்னொருள் உழைத்தும் ஈண்டு இன்னொருள் உழைத்து எஞ்சாது ஈண்டு இன்னொரு உழைத்து என்று 14வது வரியில் சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படி பாண்டவர்கள் துரியோதனாதி தம்பிகள் இருவரும் ஒரு அண்ணன் தம்பி உள்ளவர். யாருக்கு அதிகமா கோர்ட்ல வளர்க்கறதுன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் தான் வளர்க்குறது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவதரமான உலகத்திலே என்று கூட ஒரு பாட்டு. பாதி பிரதிபாதியாருன்னா அண்ணன் தம்பி பங்காளி. சுத்து தகராறு தான் வேற என்ன? என்ன தகராறு? சுத்து தகராறு. உயிர்கள் மூணே மூணுல அகப்பட்டுக்குச்சு, மூன்று ஆசையில அகப்பட்டுக்குச்சு. மாவேள் ஜனனம் கிட மாயை விடா மூ ஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமன் குடிதோல் உணரும் தேவே சிவசங்கர தேசி என்பது கதரனும். மாவேள் ஜனனம் கிட பெரியதாக இருக்கின்ற ஏடு பரவி தொலையும். மூ ஏடனை முடிந்தால் மாவேள் ஜனனம் கெடும். மூவேடனை முடிந்தார். மூவேடனை என்றால் அதுதான் வந்து தனேசனு தாரேசனு மண் பெண் பொண்ணு மண்ணு பெண்ணு பொண்ணு பொண்ணுன்னா பொருள் மண்ணுன்னா பூமி. அது இன்னும் பலவாறும் சொல்றது. ஆகையினாலே இப்படி மண் பெண் பொண் ஆகிய மூவாசையினாலே உயிர்கள் கட்டுண்டு கிடக்கிறது. கடலென்ற புவி மீதில் அலையென்ற உருக்கொண்டு கணவென்ற வாழ்வு நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறைதேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டுறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்தேன். தடமென்ற விடியறையில் வந்த வாசங்களும் தாவர முன்னலிட்டு தாயென்றும் ஜெயென்றும் நீயென்றும் நான் என்றும் தமியன இவ்வண்ணமாய் இடநின்று கடனின்று ஏனென்று ஏழாது இருப்பது உனக்களாக ஆகுமோ ஈசனே சிவகாமி ஏசனே இணைகின்ற தில்லைவாள் நடராசனேன்னு நடராஜ பத்து உங்களுக்கு தெரியமாட்டிருக்குது. சிறுமணவன் முன்ஷா மூலியா இருப்பான். அதனாலே இப்படிப்பட்ட ஆசையிலே அந்த மண்ணாசையிலே மிகுந்த ஆர்வமுடையவனாக இருந்தான் துரியோதனன். மண்ணாசையில் பெண்ணாசையினாலே கெட்டவன் யாரு? ராவணன். மண்ணாசையில கெட்டவன் துரியோதனன். ஆசை இருக்கலாம் பேராசையா இருக்கும், ஆசை இருக்கலாம் பேராசை. பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவனையன் உடலத்தகு வீரா முதுசூர் படவேலியும் சூராசூர லோக துரந்தரனே என்பது கந்தரகு. அதனாலே அப்படி ஆசை வந்தது. அந்த ஆசை துரியோதனுக்கு பேராசையாக வந்தது. பேராசை வந்து அதன் மூலமாக சூதாடி அந்த சூதிலே வந்து சூதாக சூதாடி யாரு? ஜெகுனிய வைத்து சூதாக சூதாடி அதிலே அவன் வெற்றி அடைந்து அவர்கள் தோற்று பாண்டவர்கள் தோற்று 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜாதவாசம் பண்ணும் முடியாக தீர்மானித்து சென்றார். அப்படி 12 வருஷம் என்று 13வது வருஷம் விராடபுரத்துல விராட ராசன் ஒரு வருஷம் இருந்து பாண்டவர்கள் ஐக்கியாத வாசம் பண்ணி அதன் பிறகு அயாலே நாட்டுக்கு வந்து சண்டை போட்டு வந்தார்கள். அப்படி சண்டை செய்து வெல்லுவதற்கு முந்தி வேதவியாசர் சந்திக்கிறார். யாரே? பாண்டவர்களை வனத்துல சந்திக்கிறார் வேதவியாசர். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எது? இந்த ஐக்கியாத வாசம் முடிய. அப்படி ஐக்கியாத வாசம் முடிய கொஞ்ச நாள் அடுத்தாப்புல போனா போர் இல்லைன்னா மற்ற எல்லாமே குறைவு. 5 பேர் அவன் துரியோதனன் 101 பேர் அதுலயே ரொம்ப குறைச்ச. அப்பவே நல்ல கட்டம் இல்ல. 105 பேர் தான் நல்ல விருது இருக்கிறேன். அதனாலே வேதவியாசர் வந்தாரு. வேதவியாசரே தர்மன் முதலானவர்கள் எல்லாம் வணங்கி வாழ்த்தி அவருக்கு வாத்தியாசம ஆரோக்கியம் கொடுத்து ஆசனம் கொடுத்து பூஷித்து நேசித்து அவர் புகழை வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அதன் பிறகு செய்திக்கு வந்தார்கள். அந்த செய்திதான் இப்பொழுது வனவாசம் முடிந்து மறுபடியும் இந்த பாதி நாடு கேட்கவும். பாதி நாட்டை நியாயமாக கொடுத்துட வேண்டிதானே. 13 வருஷம் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி நாடு கொடுத்துறேன்னா அப்படியே கொடுத்துட வேண்டிதானே. கொடுக்க மாட்டான் என்று நன்றாக தெரிந்து விட்டது. சண்டையில தான் கொடுப்பான். ஆகையினாலே அதற்கு நீங்கள் தயாரா இருக்க வேணும்னார் வேதவியாசர். அவனை ஜெயிப்பதற்கு நீங்கள் யுத்தத்துக்கு தயாராக பலத்தோடு இருக்க வேணும். அந்த பலம் உங்களிடத்துல இப்போது இல்லை. அந்த பலம் அவனை ஜெயிக்கிறதுக்கான பலம் உங்களுக்கு இல்லை. ஆகையினாலே இப்போதே பரமேஸ்வரனிடத்திலே சென்று அந்த பெருமானை நோக்கி தவத்தை செய்து அவரிடத்துல பாசுபதாசுரம் என்கின்ற அஸ்திரத்தை ஜெகுர்மானத்திலிருந்து வாங்கிட்டு வந்தாத்தான் துரியோதனனை வெல்ல முடியும், இல்லைன்னா வெல்ல முடியாது. அதற்கு சென்று தவன் செய்து பாசுபதம் வாங்குவதற்கு தகுதியானவன் அர்ஜுனன் தான் அப்படின்னு வேதவியாசர் சொன்னார். இது மகாபாரதத்துல சொல்றார், வெள்ளி முதலாடுவார். தோத்திரமான தெய்வ சுருதிகள் யாவனான்கா கோத்தவன் பின்னும் சொல்வான் என்பது மகாபாரதம். அதனாலே பார்த்தன் அர்ஜுன அர்ஜுனனே சென்று சிவபானத்தில் அஸ்திரம் வாங்கிட்டு வந்தாத்தான் துரியோதனனை வெல்ல முடியும் என்று வியாசர் சொல்ல, அது எப்படி அந்த சுவாமியை நோக்கி தவஞ்செய்வது என்றெல்லாம் கேட்க, அதுக்கு மந்திரங்கள் முதலான முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து அர்ஜுனனை பாசுபதம் வாங்க போச்சுன்னு. அவன் 5 மாதம் பஞ்சாக்கினியை வளர்த்து கைலாயத்துல போய் பஞ்சாக்கினியை வளர்த்து நடுவில் நின்று கொண்டு தவஞ்செஞ்சிருக்கிறான். என்னமாத்தான் செய்தானோ, ஊசி முனையில காலை பெருவரல நட்டு, ஊசி முனையிலே கால் பெருவரல நட்டு பெருவரல ஊன்றி அப்படி சௌர்மான நோக்கி தவ முடியும். சாமானியமா சௌர்மான வர்றதா சாமானியமாப்ப இவ்வளவு கும்பிடுறதுக்கு நேரம் வந்திருக்கணும்ல, ஆறுக்காச்சும் ஒருத்தர் கிட்ட வரலையே. இப்ப இத்தனை பேர் கும்பலோட திறந்து வந்து பூஜைக்கிட்டு உத்தராயத்தை போட்டுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு பூ பறிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் அலையறம் இல்ல, கோயிலு கோயிலா அலையறம் இல்ல. ஆனா யாருக்குதான் இருக்கிற வரவே இல்லை. நெருப்ப கெட்டி கிட்டி செட்டினாலும் சரியான கிட்டி சௌர்மான் செட்டி இல்லவ நல்ல கிட்டி யாரு வீட்டுக்கும் வரலே. அதையினாலே பரமேஸ்வரன் வருவது என்றால் சாமானியம் இல்ல, அவனுடைய காட்சியை காண்பது என்றால் சாமானியம் இல்லை. அதனாலே வந்து அப்படி கடுமையான தவத்தை செய்தான். பாடுறாரு விழிபுதூராடுவார் பாடுறார். வேணிகளை முடித்து கட்டினான் அர்ச்சுனன், உடம்பு முழுவதும் திருநீற்றை பூசினான், நிறைய உத்தராட்சத்தை பூண்டான், ஆகாயத்தை நோக்கி கைகளை அஞ்சலியாக கூப்பி பஞ்சாச்சரத்தை சொல்லி 5 மாதம் தவமிடும். உணவை வெறுத்து உறக்கத்தை வெறுத்து இந்த அளவுக்கு பண்ணிருக்கணும். இல்லைன்னா தேவார திருமுறையில அத்தனை இடங்கள்ல அர்ச்சுனை வருவானா, அத்தனை இடங்கள்ல பாடி இருக்காங்கல்ல.
2: ஆசீனான் மறைப்படியும்
1: 4 வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்ட
2: எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எடுத்து 5 கூறி பூசினான் மெனி எங்கு விபூதியால புதியினை
1: புரிந்த ஜடைப்புறத்தே சேர்த்து
2: தேசினால் அப்பொறுப்பில் சிகரமேவும் சிவன் இவனே போலும் என தேவரெல்லாம் பேசினார். பொறுப்பின் சிகரமேவும் சிவன் இவனே சிவன் இவனே என போலும் என தேவரெல்லாம் பேசினார். வரி சிலைக்கன் விஷயன் பூண்ட பெருந்தவத்தின் நிலை சிலர்க்கு பேசலாமோ
1: என்று பாடுறார். கண்டவர்கள் எல்லாம் திருநீர் பூசி பஞ்சாச்சரம் சொன்னவர்கள் உருத்தராச்சர் சிவபக்தர்கள்.
2: அப்படி 5 மாசம் கடுமையான தவத்தை செய்தான். அதுக்கு மேல அம்பாள் கேட்டா, இந்த மாதிரி ரொம்ப கடுமையான தவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானே அவனை நீ கண்டுக்காம இருக்கிறிய சாமின்னு கேட்டாளாம் அம்பாள்.
1: அவளுக்குதான் ரொம்ப இறக்கும், அம்மாவுக்கு தானே ரொம்ப இறக்கும். அத விழி உத்தர சத்தியம் விழி உத்தரான்னு சொல்ற.
2: ஆலம் தமுதம் புளிதரு நெடுங்கண் அம்பிகை அருள்மொழி கேட்டு நீலம் கண்டனோ நகைத்து நிறைவளை செங்கையாய் நெடிது காலமுண்டிவனும்
1: காற்றின் மைந்த கூற்றின் மைந்தனுக்கும் காற்றின் மைந்தனுக்கும் நேரிழையோன்
2: நெடிது காலமுண்டிவனும் அறத்தின் மைந்தனுக்கும் காற்றின் மைந்தனுக்கும் நேரிழையோன்.
1: அர்ச்சனை அறத்தின் மைந்தனாய் யமதர்மருடைய மைந்தனாய தருமனுக்கும் வாயுதேவனுடைய மைந்தனாகிய பீமனுக்கும் இளையவன்
2: அறத்தின் மைந்தனுக்கும் காற்றின் மைந்தனுக்கும் நேரிடையோன்
1: ஞாலம் உண்டவனுக்கு ஆறு கண்ணபுரன்
2: ஞாலம் உண்டவனுக்கு உயிரன சிறந்தோன் அரணனும் நாமமும் படைத்தோன்
1: என்று பேசுகிறார். அதன் பிறகு அவனுக்கு அருள் பண்ண எண்ணினார் சுவாமி, அருள் பண்ண எண்ணினார். இந்த சமாசாரம் துரியோதனனுக்கு நன்றாக தெரிந்தது. இவன் போய் தவஞ்செய்து சௌர்மாட்ட பாசுவதை வாங்கறதுக்காக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அவன் தினத்தந்தி பேப்பர்ல படிச்சு விட்டான். யாரு? துரியோதன.
2: தினந்தோறும் பேப்பர் போகும்ல, எல்லா பேப்பரும் போகும். திருத்தி பேப்பர்ல பாத்துட்டேன், பெரிய ஹெட்ல போட்டேன். அந்த மாதிரி அர்ச்சனும் தவம் பண்றான். பாப்பு தலையங்கத்திலே போட்டேன். அத பார்த்த உடனே அவன் உடனே எப்படியும் அந்த அர்ச்சன தவத்தை கெடுத்து போனா அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். துரியோதனை அப்படி தீர்மானம் பண்ணி அவனுக்கு ஒரு சிநேகிதர் இருந்தான், பொல்லாதவன், அசுரன், மூகாசுரன், மூகாசுரன். அவனுக்கிட்ட ரகசியமா சொல்லி உனக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவனை எப்படியும் காலி பண்ணிட்டு வந்துருன்னு அந்த மூகாசுரனுக்கு சொன்னான் துரியோதனை. அவன் சரின்னு ஒத்துக்கிட்டு அவன் கடுமையான பெரிய காட்டுப்பன்றி வழியும் எடுத்து போனான். காட்டுப்பன்றி வடிவத்தை எடுத்து போனான். அரிச்சன கொல்றதுக்கு போறான். அந்த சமயத்துல சிவபெருமான் அருள் பண்ண போறார். எப்படி போறார்னு கேட்டா, இந்த வேளையில வந்து நீலகண்டம் சதுர்புஷம் மான்மழு திருநேத்திரம் மகாதேவியோட சோகாடத்துல ஓடா ஊத்து வராது. இந்த வேளைக்கு எந்த மாதிரி வேதம் பண்ணுவோம் அந்த மாதிரி வேதம் பண்ணுவோம். இப்ப அவனை கொன்னாகணும். இவனே மூகாசுரனை கொல்லணும். நிக்கிரகம் அர்ஜுனனுக்கு அனுக்கிரகம் பண்ணணும். அர்ஜுனனுக்கு நல்லது செய்யணும், மூகாசுரனுக்கு கெட்டது செய்யணும். நிக்கிரகம் அனுக்கிரகம் ஒரே வேளையில. அதுக்காக என்ன பண்ணாரு, உடனே வேட வேஷம் போட்டார். புரியுதா? அதுக்கு மேல தலப்பாக வில்லு அம்பு வால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் ரெடியா வச்சிருப்போம் இருந்தது. எல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டார். ஆனா ஒன்னா நம்பர் அசல் வேடம், ஒன்னா நம்பர் அவளுக்கு இந்த மாதிரி வேட வேஷம் போடுறேன், நீ அதுக்கு தகுந்தால போடுறேன்னாரு. அவ உடனே அவ வேடிச்சு ஆயிட்டான். உடனே எல்லாம் ரூம்குள்ள போய் போடுறது இல்லை, ரெண்டு பேருமே நிறுத்திடும் நிறைந்தமேனி நென்மலன் அருளினாலே சித்தியார். உடனே அவ வெடிச்சு வேஷம், காதில் இந்த இந்த மூறு ஓலை, அது அந்த இதுகள்ல பண்ணது தக்கையில அரிப்புல் இந்த விழுந்த பிள்ளை தாலி தலை புரட்ட தலை அப்படி வேடிச்சுட்டு ஒன்னானு பிரி வேடிச்சு ஆயிட்டா. விஷயம் எந்த வேஷம் போனாலும் அது மாதிரி கொண்டாச்சு. அப்படி கொண்டாச்சு இருந்தா என்னவா இருக்கும் குடும்பம், ஐயோ சொல்லி
3: அப்படி வேஷம் போட்ட.
2: அப்படி வேஷம் போட்டு நாய்கள் கூட, நாய்கள் நாய் நாய்கள் கூட. அவன் அந்த சின்ன பையல தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டான். சின்ன பையன் அவனும் வேடம் தானே, வேடம் வீட்டுல போட்டு கட்டினானே, அவனை தூக்கி பக்கத்துல கக்கத்துல வச்சுக்கிட்டான். பக்கத்துல வச்சுக்கிட்டான், கக்கத்துல வச்சுக்கிட்டான். மேடம் வேடிச்சு அந்த சின்ன பையன் நாய்கள் பயங்கரமான வேடம், ஒரு ஒரு ஒரு ஒருன்னு பயங்கரமான வேடம். அப்படி போறான். கால வேலை 11 மணி, கரெக்டா 11 மணிக்கு மூகாசுரன் கடுமையான பன்றி ஒடிவம் எடுத்து அர்ச்சுனனை கொல்ல போறாங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டான். பக்கத்துக்கு வந்துட்டான் அந்த பன்றி. இவன் வெகு தூரமா இந்த வேடை அந்த பன்றியை துரத்திக்கிட்டு வர்ற மாதிரி வர்றான். அந்த பன்றி இந்த வேடை துரத்திக்கிட்டு வர அந்த பன்றி நம்ம நோக்கி வருதேன்னு சொல்லி என்ன பண்ண அர்ச்சுன, அர்ச்சுன என்ன பண்ண தெரியுமா, உடனே அம்ப போட்ட, உடனே அம்ப போட்ட. அதே வேளையில அந்த வேடை நம்ம ரெண்டு பேரும் போட்டது 11 மணிக்கு பன்றியே துரத்திக்கிட்டு வர்றார். அதுல வில்லிபுத்தரான் சொல்றாரு, அழகா சொல்றாரு, ஒரு காலத்துல இவரை ஒரு பன்றி தேடிச்சு, இவரை ஒரு பன்றி தேடிச்சு, அந்த பன்றிக்கு கிடைக்காதவர் இப்ப ஒரு பன்றியை தேடி போறாரு. பன்றியை தேடியதற்கு கிடைக்காதவர் ஆகிய சுவாமி இப்பொழுது பன்றியை தேடி போறாருங்கிறார். என்ன அழகா சொல்றாரு வில்லிபுத்தூர், ஆழ்வார் சொல்றாருப்பா, ஆழ்வார் சொல்றாரு. புரியுதா? ஏனம்னா பன்றி, ஏனம்னா பன்றி. ஓரேனும் தனை தேட ஒளித்தருளும் திருப்பாதத்து ஒருவன் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை. ஓரேனும் தனை தேட ஒளித்தருளும் திருப்பாதத்து ஒருவன் அந்த போரேனும் தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான். குணங்கள் எல்லாம் சீரேனல் விளைகிரிக்கி தேவதையான் கிரிக்கி தேவதையான் குளவியையும் செங்கை ஏந்தி பாரேனை உலகனைத்தும் பணிந்திட பணிவுடனே பணிந்திடத்தன் பதிவின் வந்தாள். வில்லுபுத்தூரார் பாரு, ரொம்ப அருமையா இருக்கு. அந்த அர்ச்சுனன் தவநிலை செருக்கம், தீர்த்த யாத்திரை செருக்கம் இதெல்லாம் ரொம்ப நல்லா அப்படியே சிவபரத்துவம் அப்படியே குட்டும். சிவபரத்துவம்
3: அவையினாலே அப்படி ஒரே வேளையில எப்படி 1 மணிக்கு அர்ச்சுனன் நம்ம போட்டான், வேட நம்ம போட்டான்.
2: போட்ட உடனே பேரு சண்டைக்கு வந்துட்டா அர்ச்சனை மேல. நான் துரத்திக்கிட்டு எவ்வளவு தூரத்துல இருந்து நான் துரத்திக்கிட்டு வர அந்த பொண்டி நீ போடலாமாடா எய்யலாமா அப்படின்னு என்னை நோக்கி வந்தது. என் பக்கத்துல வந்த பொண்டிய நான் போட்டேன். இப்படி ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்ததாக வரலாறு. அப்படி சண்டை வந்து அதன் பிறகு அவனுக்கு காட்சி கொடுத்து பாசு பசாத்திரம் கொடுத்ததாக பாரதத்துல வர்ற வரலாறு. அது நம்முடைய தேவாராதி திருமுறையில பல இடங்கள்ல வருது. அடுத்த ஊதித்தானை அருச்சுணர்க்கு பாசுபதம் கொடுத்தானை கூலவரையே சிலையாக கூரம்பு தொடுத்தானை புறமறிய சுனை மல்கு கைலாயம் எடுத்தானை தடுத்தானை என் மனத்தை வைத்தேனே. அப்பர் சுவாமி பஞ்சவரையர் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்து வந்தான் கொஞ்சம் நோவும் கொஞ்சனமும் மஞ்சுவிழி கொழிலிய பெருமானே என்பது சம்பந்தம். இப்படி பல இடங்கள்ல வருது என்று பல இடங்கள்ல திருமுறைகள்ல வருது. ஆகையினாலே அந்த வேடத்துக்கு கிராத வேடம்னு வேறு அந்த அந்த திருமேனி கிராத வேடர்களுக்கு கிராதர்னு கூதால கிராத குலிக்கரைவா என்பது கந்தர்கள். கிராதர்கள் என்றால் வேடர்கள். அப்படி கிராத வேடத்தோடு வந்து அர்ச்சுனனுக்கு அருள் செய்த வரலாற்றை இந்த வரியில சொல்றாரு. கிராத வேடமுடு துஞ்சுகவாயவள் விராவுங்க நற்றடம் படிந்தும் என்பது இந்த வரி. அப்படி அர்ச்சுனனுக்கு அருள் செய்த அந்த வரலாற்றை சொல்லி கேவேடராகி கிளிரது படுத்து மாவேட்டாகி ஆகமும் ஆகி அதுலயே வேடனா இதுல ஒரு இந்த வேடனுக்கு கேங்கிற இன்ஜில் போட்டாரு வருங்க கே இன்ஜில் கே வேடன். அது வந்து வனத்துல செஞ்சிருக்கிற வேடம். இந்த பண்டிய துரத்தின வேடை இந்த வேடை மீன் பிடிக்கிற வேடை. மீன் பிடிக்கிறவனும் வேடம் அவனுக்கு கே வேடம் கே வேடம். சிவபெருமான் வாதேவிக்கு வேதத்தை உபதேசம் பண்ணினார். வேதத்தை உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணி ஓரளவு முடிஞ்ச பிறகு உமாதேவி கிட்ட கேட்டாரு நான் அப்ப என்னென்ன சொன்னேன்னு கேட்டாரு. அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்க முடியும் சொன்னதெல்லாம் இப்ப உங்களை கேட்டேன்னு சொல்லுவீங்களா? ஐயோ மறந்துட்டேன்னா மறந்துட்டேன்னு சொன்ன உடனே சுவாமிக்கு கோபம் வந்துருச்சு. மறக்கலாமா? மறக்கக்கூடாது இல்ல. அதனாலே நீ வளர்ச்சியாக பிறக்க கூடாது சாமி போட்டார். கூட இருந்தவளப்பா அவ்வளவு கோபம் வரலாமா? வளர்ச்சியாக நீ பிறக்க கூடாது சாமி போட்டார். அந்த சமயத்துல திருநதிவருக்கு உத்தரவு போட்டிருந்தார். அந்த மாதிரி வந்து உமாதேவிக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க யாரையும் உள்ள விட்டுறாரு அப்படின்னு திருநந்தியவருக்கு வாயில் காவலருக்கு உத்தரவு போட்டிருந்தார். யாரையும் உள்ள விட்டுறாரு அப்படின்னு அப்படி உத்தரவை தாங்கி கொண்டு அவர் வாயில நிற்க இவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வேளையில இந்த பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பேரும் உள்ள போனேன். டவுனுக்கு போயிட்டு உள்ள அப்பா அம்மா கிட்ட போனேன். அது எப்படிமா தடுக்கிறது? பெரிய பையன் தெரியுதா சின்ன பையன் ரெண்டு வயல் உள்ள போகவும் தடுக்க முடியல. ஆறுகால திருநந்தியவர் தடுக்க முடியல. தடுத்தா உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. பொல்லாத வயல் ரெண்டு பேரும் அதனால பயந்துகிட்டு பேசாம இருந்துட்டாங்க. பயந்துகிட்டு பேசாம இருக்கவும் உள்ள போனா உள்ள போன சமயத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது. நீ வளர்ச்சியாக பறக்கணும்னு சிவபெருமான் சாபத்தை போன உடனே ரெண்டு உள்ளவனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பா மேல கோபம் வந்துருச்சு. எப்படி எங்க அம்மாவுக்கு சாபத்தை போடலாம் பாருங்க அம்மா மேல எவ்வளவு பிரியமா இருந்திருக்காங்க ரெண்டு வயல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி விட்டா இந்த வேத புத்தகத்தினால தானே இவ்வளவு சிரமம் வந்தது. இந்த வேத புத்தகருக்கு வந்தான இந்த சிரமம் வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு சாபத்தை போட்ட அப்படின்னு அவன் அஞ்சு கையில வாரி எரிஞ்சா வேதத்தை. பெரிய பைய சின்ன பைய 12 கையில வாரி எரிஞ்சான். சின்ன பைய 12 கையில வாரி எங்க எரிஞ்சான்? கடல்ல எரிஞ்சான். அப்படி எரிஞ்ச உடனே சிவபெருமானுக்கு இன்னும் கோபம் வந்து என்ன பண்ணி விட்டாரு அந்த முதல்ல உள்ள ஆளை விட்டா பாரு திருநந்தி தேவ் உடனே நீ மகரமீனாக பறக்க கடவுள் சுறா மீனாக பறக்க கடவுள் அப்படின்னு சாபத்தை போட்டார். அந்த பெரியவருக்கு சாபம் போடலையாம். பெரியவருக்கு சாபம் போடலங்கிறாக என்ன காரணமோ தெரியல. விநாயகருக்கு சாபம், விநாயகருக்கு சாபம் வந்ததாக வரலாறு இருக்கு. விநாயகருக்கு சிவபெருமானுக்கு அந்த தத்துவ முறையில அப்படி ஒரே ஒரு சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த தத்துவ முறையில ஒரு படி கீழே. அதனாலே வந்து நீ செட்டி தெருவில் உமப்பிள்ளையாக பிறக்க கடவுள் செட்டி தெருவில் உமப்பிள்ளையாக பிறக்க கடவுள் முருகனுக்கு சாபத்தை போட்டாருப்பா. முருகன் ஊமையாயிட்டார். முருகன் இடாய ஓமர் போல வணிகரில் வீதி செய்த
1: லீலா விசாரதீர வரதர என்பது விராலி மலத்திற்கு.
2: அப்படி சாபத்தை போட்ட உடனே உடனே இவன் வளர்ச்சியா போயிட்டான்.
1: ஆறு உமாதேவி கடற்கரையில வலைஞர்கள் செம்படவர் வாழ்கின்ற கடற்கரையில குழந்தையா கிடந்தான். உடனே அந்த செம்படவர்கள் தலைவன் எடுத்து அது சாமி தான் கொடுத்தாரு, இந்த பிள்ளைய வளர்த்துட்டு வந்தானா. இந்த நந்தி தேவர் சுறாமணா போட்டார், கடல்ல மீனா போட்டார். போட்டா போட்டார் அந்த சொற்கள், போட்டா போட்டார். இவர் உமையா போட்டார். அதன் பிறகு அயாலே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவர்களுக்கு சாப நிவர்த்தியை செய்வதற்காக புறப்பட்டார் சாமி. எப்படி புறப்பட்டாருன்னா அந்த செம்படவ வேஷம் போட்டுக்கிட்டே போறார். அவளை வளர்ச்சியா போக கடவுள் சாப்பிட்டார் இல்ல, இவர் என்னமா போற இருப்பு வலைஞனாயிட்டார். செம்படவனாக போனார். அப்படி செம்படவனாக பெரிய வலைய தூக்கி தோட்டில் ஓட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறது மீனவன் அப்படியே போனார். அந்த சுறாமன் இருக்குவாரு கடல்ல, அந்த சுறாமன் அயால கடல்ல போய் மீன் பிடிக்க விடாம இந்த செம்படவர்கள் வலைய கிழிக்க படக உடைக்க ஆளை கடிக்க விழுங்க இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சாதாரண மனு பயந்துகிட்டு பல பேர் அயல் மீன் பிடிக்காம கடலுக்குள்ள இறங்காம இருந்திருக்கு. அப்படி இந்த வலங்கம் போகவும் நல்ல முறுக்கான ஆளா போயிருக்கான் வலங்க. அப்படி சொன்னா அப்படி இல்லை, நல்ல முறுக்கான ஆளா வலங்கம் போகவும் இந்தூர்ல இருந்து வர்றேன் அப்படின்னா. நான் வந்து மதுரையில இருந்து வர்றேன்னா வலங்க, நான் எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் பிடிச்சு விடுவேன். அவன் கேட்கறதுக்கு இந்த போனவன் எவ்வளவு பெரிய முரட்டு மீனா இருந்தாலும் நான் பிடிச்சு விடுவேன். அட அப்படி ஆளுக்காகி அவனு நாங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஒரு மீன் எத்தனையோ வலைய கடிச்சு எரிஞ்சிருச்சு, படக உடைச்சிருச்சு, ஆளை கடிச்சு பிடிச்சு, அதனால அந்த மீனை பிடிக்கணும்னு. பிடிச்சா என்ன தெரியும்னு கேட்டேன். அந்த மீன் பிடிச்சா என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன். யோகத்தை பாருங்க, மீன் பிடிக்க போனவனுக்கு யோகத்தை பாருங்க
4: சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: திருச்சிற்றம்பலம்
4: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

வீடில் நித்தல் ஒரு கொரு திங்களில் ஓசையே ஓசையும் இசனும் ஒக்கும் ஓசையும் இசனும் ஒக்கும் உணர்வின்கள் ஓசையும் இசனும் ஒக்கும் உணர்வின்கண் ஓசை இறந்தவர் இசனை உழுகுவர் ஓசை இறந்தவர்

தலைவனிடம் வளமாயிடு தையல் தலைவனிடம் பலத்தங்கழி கஞ்சில் தலைவனிடம் வளம் தன்வழி ஊரே தலைவனிடம் வளந்தன் படி நூரே

அளக்கணும் வைனாலும் அளக்கும் வகைனாலும் அளக்கும் வகைனாலும் அவ்வழியே ஓடில் விளக்கும் ஒரு நாளும் இப்பட நிற்கும் துளக்கும் வகை ஐந்தும் தூணெறி ஓடில் கலக்கவரே மூன்று காணலுமாமே காணலுமாகும் கருதியவ தோடில் காண

அருள் செய்யும் இறைவராமே. பிறப்பது சுண்ட பெருந்தகை நந்தி, ஆ உரிப்பது கூடிய

கண்கள் விளங்கும் புதன் மூன்று தள்ளி இடத்தே தயங்குமே ஆகாயில் தள்ளி இடத்தே தயங்குமே ஆமாயில் உள்ளிய காயத்து கூனமில்லை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே செவ்வாய் வியாழன் சனி ஞாயிறு இவ்வாறு அறிகின்ற யோகி இறைவனே ஒவ்வொருவாயில் பலத்தே புரிவி அவ்வாறு அறிவார்க்க ஆனந்தமாமே மாறிவரு இருபான் மதி செய்யன் ஏறி இழியும் இடைவிங்களை இடை ஊறும் உயிர் நடுவே உயிருக்கிறன் தேறி அறிவின் தெரிந்து உதித்தது வளர்த்து இடம்

மேல் விளையுமே கேசரியோ கட்டற்று கடந்து கீழாண்டு விடாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை ஊட்டி மேற்பையை தாக்கோத்து நட்டம் இருக்க நமன் இல்லை தானே என்ன பண்ணான் ஒலிக்கும் சதுர

குளத்தை நிரப்பினார். அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறே இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டா உறக்கத்தை நீக்கி

நின்றோரிடம் பரிந்துரை செய்யும் வருகின்ற காலத்து நின்றுரை செய்யும் நிலா மண்டலமதாய் பாய்ந்துரை செய்தது.

நாவின் நுனியை நடுவே விசிறிடில் ஜீவனும் அங்கே சிவனும் உறைவிடம். சிவனும் அங்கே சிவனும் உறைவிடம். சிவனும் அங்கே சிவனும் உறைவிடம். மூவரும் முப்பத்து மூவரும் தோன்றுவரு சாவதுமில்லை சதகோடியூனேயே. பூநூறல் வாயும் உயர்வரை உச்சிமேல் பானூரல் வாயும் வகையறிவாரில்லை. பானூரல் வாயும் வகையறிவாளர்க்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. மேலை அண்ணாக்கில்

0: என்று காணீர். வரும் வழி கங்கை தருவிக்கும் பானீர் வரும் வழி பாய்ந்தருவீரே.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: எல்லா அருளாளர்களுமே நிலையாமையை முதல்ல சொல்லுவாங்க. நிலையாமையை முதல்ல சொன்னாதான், புரிய வச்சாதான் நிலையானது எதுன்னு தெரியும். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உலகம் நிலையாமை, இது எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்க? எல்லாம் நிலையாமை நிலையாமை நிலையாமைன்னு சொன்னால் அப்போ நிலையானது எது என்ற கேள்வி வரும். அப்போ நிலையானது எது என்று கேட்கும் பொழுது, இறைவன் திருவடி ஒன்றே நிலையானது, அதுதான் மெய். அப்போ உலகத்தில் உள்ளக்கூடிய பாசங்கள் எல்லாம் விட்டு நீங்க வேண்டும். அப்படி நீங்கியவர்கள் இந்த பற்றற்ற ஞானிகள். இந்த பற்றற்ற ஞானிகளுக்குத்தான் இந்த மனமானது ஒடுங்கும். மனம் ஒடுங்குகின்ற பொழுது அந்த ஞான கண்ணானது திறக்கும். அதுதான் தவம் என்று பெயர். அந்த அந்த தவத்தை செய்தால் என்ன பயன்? இந்த பயன் அப்படிங்கிறது தான் முக்கியமான பகுதி. என்ன, இந்த சித்தம் சிவமாதலே தவம். சித்தம் வந்து சிவமாக இருக்கணும், அதுதான் தவம். தவநிலைன்னு பேர். அப்போ சிவ தரிசனம் பெறுதல், சிவ தரிசனம் கிடைக்கும். அப்படி கண்ணை மூடி பார்த்தோம்னா, இப்படி கண்ணை மூடுறாங்க, மூன்றாவது கண் திறக்குது. இப்போ ஊரில் உட்காந்துருக்காங்க, இப்போ சென்னையில் உட்காந்து தவம் பண்ணலான்னு வச்சிங்களேன். தவம் பண்ணுகின்ற பொழுது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கும், கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து இங்கே அங்கே அந்த ஊருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, அந்த தலத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, இருக்கின்ற இடத்திலேயே சிவபெருமான தரிசனம் கிடைக்கும். அதுதான் அந்த இந்த அவர்களுக்கு அந்த ஞானக்கண் வழியாக பார்க்கலாம். அவருடைய சித்தமே சிவமாயிடும். சித்தம்ங்கிறது மனம், புத்தி, அகங்காரம். சித்தம் என்பது நான்கு வகையான அகக்கருவிகள். அந்த சித்தம் என்பது நினைவு பதிவுகள். நாம் எல்லாம் எதையெல்லாம் சிந்திச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய இடம் வந்து சித்தம். அந்த அழ சித்தம் தெளிவீர்கள் அப்படிம்பார். சித்தம் தெளிவீர்கள், சித்தம் தெளிவாக இருக்கணும். அந்த சித்தம் எல்லாம்

0: சிவமாக இருக்கணும். அப்போ சித்தம் சிவமான நிலை நிலையில் பார்த்திங்கன்னா அந்த இறைவன் அந்த சித்தத்தில் வந்து உட்காந்து மனதில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு அப்படியே உட்காந்துருப்பார். நாம் எந்த நேரம் அப்படியே நினச்சிட்டு இருக்கோமோ அவ்வளோ நேரமும் அங்கே உட்காந்துருப்பார், உட்காந்து அமர்ந்திருப்பார். இதைத்தான் இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது வந்து உண்மையிலேயே இது வந்து ஞான மாணிக்க வாசகருடைய அனுபவம். சில நாட்கள் அந்த என்னுடைய எனக்கு அந்த அனுபவம் உண்டு. இறைவன் வந்து சிந்திக்கும் பொழுது சில நேரம் அப்படியே இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேனிஷ் ஆகிடும். இந்த அனுபவம் எனக்கு உண்டு, அதனால் சொல்கிறேன். அப்போ இறைவன் தன்னுடைய சிந்தையை விட்டு நீங்காத நிலை, அதுதான் சித்தம் சிவமாகும் நிலை. அப்போ சிவஞானியர்களுக்கும் யோகியர்களுக்கும் எல்லா நேரமும் அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு புறச்சிந்தனை இல்லாதனால. அதுதான் தவம். சித்தம் சிவமாக செய்தவம் வேண்டாவால், சித்தம் சிவமாக செய்தவம். செய்தவம்னு அதில் என்னென்னா செய்தவம்ங்கிற ஒரு நல்ல வார்த்தை. செய்த தவம், செய்கின்ற தவம், செய்ய போகின்ற தவம், அது வினைத்தொகைன்னு பேர். மூன்று காலங்களையும் காட்டும். சித்தம் சிவமாக செய்யணும்னா நாம் தவம் செய்திருக்கிறோம், அதனால் இப்போ தவம் கிடைச்சிது. இப்போ தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் இறைவனுடைய அருள் கிடைக்கிது. இதுன்னு விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் அடுத்த பிறவிக்கும் இந்த தவம் தொடரும். அதுதான் செய்தவம்னு சொன்னார், சித்தம் சிவமாக செய்தவம்னார். அப்புறம் இந்த சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவு உண்டால், அந்த யாருக்கு இந்த சிவானந்தம், அந்த சித்தம் வந்து சிவானந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஞானிகளோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா நமக்கு யார் அவரோடு சேருகின்றார்களோ அவர்கள் நமக்கு வழிகாட்ட இவர்களுடைய மான அந்த சீடர்களுக்கும் சித்தமானது சிவமம் தன்மை அடையும். அப்போ அந்த குருவுக்கு எப்படி இருக்கும், இந்த குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய தவத்தை மேற்கொண்ட சிவஞானிகளுக்கு அவர்களுடைய சித்தம் சிவமாக இருப்பதனால் அவர்களுக்கு சித்தி கிடைத்து அதன் வழியாக முத்தியும் கிடைக்கும். அந்த ஆன்மாவானது சித்தம் சிவமாதல் செய் தவ பேரு, இது அவர்களுடைய தவப்பேரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், அடியாரோடு இணங்குக, சிவனடியாரிடம் தொடர்பு கொள்ளுக. அப்போ சிவனடியாரோடு நாம் உறவு கொள்ளுகின்ற பொழுது, சிவனடியாரோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது நமக்கும் அந்த சித்தியும் முத்தியும் கிடைக்கும். அதுதான் நம்முடைய திருமுறைகளிலும் சரி சாத்திர நூல்களிலும் சரி அடியாரோடு இணங்குக என்று அடியாருக்காகவே ஒரு பாடல்கள் நிறையா போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சிவன் அருளால் ஞானம் வருதல், சிவன் அருள் அப்படின்னு பார்க்கணும். இந்த சிவன் அருள் அப்படின்னு சொன்னால் இறைவன், இப்போ ஞானம் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிவபெருமானுடைய திருவருளால் தான் நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டும். அருள் சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைத்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பிரான் என்று சொன்னால் தலைவன் பேர். பிரான் அருள் உண்டு எண்ணில் உண்டு நற்செல்வம். இப்போ நற்செல்வம்ங்கிறது செல்வம்னாவே சிவபெருமானை தான் குறிக்கும். ஏன்னா செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. இப்போ இந்த சிவபெருமானுடைய திருவுருள் நமக்கு உண்டா கிடைத்தால் நமக்கு நல்ல சிவஞானம் கிடைக்கும். அப்போ நமக்கு அருள் பெற வேண்டும். அப்போ நம்ம தினசரி திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும், தினசரி அடியார்களோடு இணங்க வேண்டும், தினந்தோறும் திருமுறைகளை நாம் ஓத வேண்டும். அப்போ இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ சிவபெருமான் திருவுருள் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பிரான் அருள் உண்டு எண்ணில், அப்போ இந்த பிரான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான திருவுருள் நமக்கு கிடைத்தால் நல்ல ஞானம் உண்டு நன்ஞானம். ஞானம்னாவே இறைவன் திருவருள் தான். இப்போ நல்ல ஞானம்னு சொன்னால் இறைவன் திருவடி, அப்போ இறைவன் திருவடி நமக்கு கிடைக்கும். இதான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் கிரேஸ், இறைவனுடைய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பயன்கள். அப்புறம் அந்த பிரான் அருளில் பெருந்தன்மையும் உண்டு. பெருந்தன்மைனா பரந்த மனப்பான்மை. ஒரு அதாவது வந்து ஒரு அதாவது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்பாங்க. தாயுமா சுவாமி சொல்லுவாங்களா, எல்லோரும் இன்புட்டு இருக்க அப்படிம்பார். எல்லோரும் இன்புட்டு இருக்க அப்போ ஒரு பெருந்தன்மை. நம்முடைய திருமூலர் சொல்கிறார் இல்லையா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னார். அது மாதிரி ஒரு பெருந்தன்மையாக இருக்கும். அவங்கள்ட்ட சுயநலம் இருக்காது. எப்போ சுயநலம் இல்லாமல் இருக்கிறதோ அதுவே அவர்கள் வந்து மேல்நிலைக்கு வருவதற்கு தயாராகிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ சிவபெருமானுடைய திருவருளால் இதெல்லாம் கிடைக்கும். சிவபெருமானுடைய திருவருளால் பரந்த மனப்பான்மை, பெருந்தன்மை. அது ஆங்கில இனத்தில் பெனவலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெனவலன்ஸ்ன்னு சொன்னால் பெருந்தன்மைன்னு பேர். அது கிடைக்கும். அப்புறம் பிரான் அருளில் பெரும் தெய்வமும் ஆமே. இந்த பெரும் தெய்வமும் ஆமே. இப்போ நாம் எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். இப்போ மனிதர்கள் தெய்வ நிலைக்கு உயரலாமா அப்படின்னா உயர முடியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது குறள். நான் அந்த பல கூட்டங்களில் நான் பேசியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் ஒரு நூல். அந்த திருக்குறள் ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அருளியது இந்த ஒரே ஒரு குறளை மையப்படுத்தி தான். மீதி உள்ள அனைத்து குறள்களுக்குள்ளும் இந்த ஒரே ஒரு பாடலினுடைய குறளினுடைய விளக்கம்தான் அப்படின்னு சொல்லுவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ ஒரு மனிதனும் தெய்வமாகலாம். இப்போ மனிதனாக இருப்பது ஒரு நிலை, மனிதன் மாமனிதனாக இருப்பது ரெண்டாவது நிலை, அதே மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்வது மூன்றாவது நிலை. அப்பொழுது அந்த ஆன்மாவானது பரிபக்குவப்பட்டு சிவத்தன்மை எய்தும். அப்போ அவன் அந்த ஞான நிலை எய்துகின்ற பொழுது தெய்வ நிலையில் வைத்து போற்றப்படுகிறான். அதனால்தான் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளுக்கு நிறைய நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்மளுடைய சிவச்சின்னங்களை பற்றி இந்த அந்த ஆறாம் மந்திரத்திலே திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சிவச்சின்னங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவச்சின்னங்கள் அப்படின்னு சொன்னால் திருநீர் அணிஞ்சிக்கிறோம், திருநீர்னு போட்டுக்கிறோம். அப்புறம் உத்ராஷ்டம் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் காதில் வந்து குண்டலம் போட்டிருப்பாங்க. இந்த குண்டலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த குண்டலம் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வளையம் ஒன்று விட்டுருப்பாங்க. அந்த கட்டி கட்டி ஆறு கட்டின்னு சொல்லுவாங்க. ஆறு கட்டிலேருந்து பத்து கட்டி வரைக்கும் அந்த குண்டலத்தை வச்சுருப்பாங்க. இந்த காதில் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே சிவவேடம் தான். இந்த சடையும் சிவவேடம் தான். இப்படி சிவவேடத்தினுடைய பெருமைகளை நிறையா பேசுகிறோம். இந்த சிவஞான போதத்தில் பனிரெண்டாவது நூறுப்பா இந்த சிவவேடத்துக்குன்னே இருக்கும். சிவவேடத்திலே இறைவன் இருக்கிறான். அப்போ சிவவேடத்தையே வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது இந்த செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டா அம்மலம் கழுகி அன்பரோடு மருகி மாலர நேயம் அறிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்ணன தொழுமே அப்படின்னு சொல்லி அந்த பனிரெண்டாவது நுறுப்பாவில் சொல்லுவாங்க. அப்போ சிவஞானியர்கள் இருந்தால் சிவஞானியரை வழிபட வேண்டும், சிவஞானிகளுடைய வேடத்தை வழிபட வேண்டும். இதில் விபூதியும் ருத்ராட்சமும் பார்த்தீங்கன்னா புறவேடம்னு பேர். இந்த திருவைந்தெழுத்து இது வந்து அகவேடம்னு பேர். அப்போ அந்த வேடத்தை ஏன் வணங்கணும்னா, வேடத்தில் இறைவனை கண்டு. இப்போ ஒருத்தர் உத்ராட்சம் அணிஞ்சு வந்திருக்கிறான்னு சொன்னால் அது உத்ராட்சம் அணிக்கப்படாது. உத்ராஷத்தில் இறைவன் இருக்கிறான் என்று கண்டு நாம் அந்த இறைவனை வணங்க வேண்டும், அந்த சிவன் அடியாரை வணங்க வேண்டும். சிவஞான போதத்திலே உதாரண வெண்பால சொல்லுவாங்க. ஒரு பாடலில் வரும். இப்போ பார்த்தோம்னா கோவில் இருக்கும். இந்த கோவில்லாம் இருக்கும் பொழுது கோவில் இல்லாத ஊரும் உண்டு. இப்போ வந்து இந்த புறநகர் பகுதி எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருக்கும், அங்கே போயிடுவாங்க. அங்கே போனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில கட்டிக்கிறாங்க. இப்போ அதுவும் இல்லாத ரிமோட் ஏரியாவில் கோவில் இருக்கும். அப்போது கோவிலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அங்கே கோவில் இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ யாராவது ஒரு அடியார் வர்றாங்கன்னா அந்த அடியார் இந்த உத்ராட்சத்தை போட்டுட்டு இந்த திருநீர் பூசிட்டு வந்தாங்கன்னா அதை பார்த்து வணங்கினாலே போதும். ஏன் என்று கேட்டால், அந்த உத்ராட்சத்திலையும் அந்த திருநீற்று வேடத்திலையும் இறைவன் தன்னுடைய உருவத்தை அதில் பதித்து வைத்திருக்கிறான். அதனால் அது என்னன்னா, அந்த திருவேடத்தை கண்டு வழிபடுக அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ திருநீர், திருநீரினுடைய பெருமை வந்து நம்ம நிறையா பேசலாம். திருநீரை பற்றி நம்ம பேசும்பொழுது சிவச்சின்னங்களே இப்போ திருநீர்னு சொல் முதல்ல சொல்லணும். இப்போ அதை ஒரு பாடலை சொல்கிறார், கங்காளன் பூசும் கவச திருநீர் அப்படின்னார். கங்காளன் பூசும் கவச திருநீர்னார். கங்காளனா சிவபெருமான அர்த்தம். கங்காளன் பூசும் கவச திருநீர் என்னன்னு பாருங்க. அந்த கவச திருநீர் அப்படின்னா அந்த எந்த விதமான தீய வினைகளும் வராமல் காக்கக்கூடிய கவசம் போன்ற திருநீர்னு அர்த்தம். அப்போ திருநீர் பூசிக்கணும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அப்போது அந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு இறைவனோடு தொடர்போடு கூடிய ஒரு அருளர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு திருநீர் கொடுப்பார். அது திருநீர் கொடுத்தாங்கன்னா அந்த திருநீற்றை வந்து அவர் ஓதி கொடுப்பார். ஓம் சரவண பவ அல்லது ஓம் சிவாய நம ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அவர் கொடுப்பார். அவர் எந்த தெய்வத்தை உபாசனை வச்சுருக்காரோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அந்த திருநீற்றை கொடுப்பார். அந்த திருநீரை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதை எடுத்து பூசிக்கிட்டு கொஞ்சோண்டு அந்த தண்ணீரில் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பிணி போகும். இப்போ காய்ச்சல் அடிக்குன்னு வச்சிங்களேன், அந்த காய்ச்சல் அடிக்கும்போது கிராமத்தில் இன்றைக்கும் அந்த திருநீற்றை வந்து மந்த அந்த நோய் தீர்க்க மருந்தாக இன்றைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ கவச திருநீர் அது, உடல் பிணி மட்டும் இல்லாமல் உயிர் பிணியும் தீர்க்க வல்லது. அதனால தான் சொல்கிறார் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை அப்படிங்கிறார். அப்போ கங்காளன் பூசுகின்ற விபூதி வந்து ஆதி விபூதின்னு பேர். விபூதினா மேலான செல்வம், பொதுவான அர்த்தம். கங்காளன்னா சிவபெருமான் பூசுகின்றது ஆதி விபூதின்னு. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறது. இது எப்படி பூசணுமா, மங்காமல் பூசி. இப்போ நம்ம என்ன செய்யலாம், காலையில் அனுஷ்டானம் பண்ணுவோம், மாலையில் அனுஷ்டானம் பண்ணுவோம், இந்த ரெண்டு நேரம் மட்டும் விபூதி பூசிப்போம், பாக்கி நேரம் வந்து நினைச்சா பூசுறது. சிவனடியர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. சிவனடியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூசிகிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்தால் கூட எடுத்து பூசுவாங்க. மங்காமல் பூசணும்னா எப்பொழுதுமே திருநீற்று ஒளி இங்கே நெத்தில் இருக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே அங்கே கைலாயத்தில் ஒரு பணி, அணுக்க தொண்டராக இருந்தார். என்ன பணினா, சிவபெருமான அந்த அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் அந்த விபூதி மடல்னு வச்சுருப்பார். நம்மளை மாதிரி விபூதி அதனால நல்லா தங்கத்தில் வச்சுருப்பார். வெள்ளியிலையும் தங்கத்தில் தங்க மடல் வச்சுருப்பார். அதில் திருநீர் இருக்கும். யாராவது அந்த முனிவர்கள் ரிஷிகள் யாராவது வந்தாங்கன்னா அந்த திருநீற்றை எடுத்து சிவபெருமான் கொடுப்பார். சிவபெருமான் எடுத்து அதை பூசி விடுவார். அதுதான் கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனருக்குள்ள பணி. அது அணுக்க தொண்டரையே வச்சுக்கிட்டார் அவர். சிவபெருமானைக்கே அந்த காலத்தில் அணுக்க தொண்டர் இருந்துருக்கிறாங்க. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார். அப்போ அந்த அந்த அந்த விபூதியை வந்து எப்போதும் திருநீருக்கு பூசிட்டே இருக்கணும். இந்த திருநீர் வந்து சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் இந்த வலது பக்கத்தில் இந்த பழம் விபூதி பையை வச்சுருப்பார். சிவபெருமானே பையை வச்சுருக்காரு, விபூதி பை. அப்போ என்ன பண்ணுவார்னா திருநீர் அவர் பூசியிருக்கிறாரு. இந்த திருநீர் அவர் பூசியிருக்காரு. ஏன் அவர் பூசியிருக்காருன்னா, அவரை மாதிரி நம்ம பூசிக்கிட்டு இருந்தோம் வச்சிங்களேன், நம்மளை பார்த்த உடனே அவர் பார்ப்ப தெரிய பார்க்குறாருன்னு வச்சுங்க, நம்மளை மாதிரி யார் பூசிக்கிட்டு இருக்காரு நம்ம பக்கம் பார்ப்பார். நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்காக வேண்டி உதுக்கா சொல்கிறேன், ஒரு ஜோவிகளாக சொல்கிறேன். ஆனால் அவர் எல்லாமும் தெரியும். இருந்தாலும் சிவபெருமான் திருநீர் பூசியிருக்கார், நாமளும் பூசணும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி. மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாயில், மகிழ்வீரே யாமாயில். இப்போ நான் மகிழணும். திருநீர் பூசுறதுக்கு சந்தோஷப்படணும். அப்படின்னா நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னா, ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், நெய்யில்லா உண்டி பாழ் அப்படிங்கிறது. அப்போ திருநீர் பூசணும். அப்போ திருநீர் பூசினாதான் அழகு. அந்த திருநேற்றுக்காகவே ஒரு பதிகத்தை பாடியவர் திருஞான சம்பந்தர். எங்கேயுமே கிடையாது, எந்த சமயத்திலையுமே கிடையாது. திருநீற்றுக்காகவே ஒரு பதிகம் பாடியது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தான். மங்காமல் பூசி மகிழ்வீர யாமாயில் தங்கா வினைகளும். வினைகள் தங்காது. நம்ம செஞ்சிருக்க வினைகள், நல்வினை செஞ்சிருப்போம், தீவினை செஞ்சிருப்போம். நல்வினையால் இன்பம், தீவினையால் துன்பம். ஆனால் ஒன்றே ஒன்று, நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை. ஆனால் தீவினையால் வந்த துன்பத்தை பார்த்து நம்ம வருத்தப்படுவோம். அப்படி யாராவது தீவினையால் நமக்கு துன்பம் நேரிட்டால் திருநீர் பூசி இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி விபூதி பூசணும்னா அந்த வினைகள் அவர்களை தங்காது, அவரை விட்டு ஓடிவிடும். தங்கா வினைகளும், இதெல்லாம் திருமந்திர வாக்கு. சாரும் சிவகதி, சாரும் சிவகதி. சிவகதிக்கு போயிடலாம். சிவபெருமான் இருக்கின்ற இடம் சிவபெருமான், அது சிவகதின்னு பேர். பாருங்க, இதே மாதிரி திருநீர் பூசியிருக்கார் நம்முடைய அப்பர் பெருமான். கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உணர்ந்தருளால், திருவாய் பொழிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன். அப்ப சிவாய நம என்று நீர் திருநீர் போட்டிருக்கார். கருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்போ அவருக்கு சிவாய நம என்று சொல்லி திருநீர் அவர் பூசியிருக்கார். அதனால் அவருக்கு சிவகதி கிடைச்சிருக்கு. சாரும் சிவகதி, இது திருமந்திர வாக்கு. இந்த திருமந்திர வாக்குக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் நமக்கு சான்றாக விளங்குகின்றார். எல்லா சைவ அருளாளர்களுமே திருமந்திர வாக்குக்கு சான்றாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த பாடலுக்காக இப்படி ஒரு கருத்தை சொன்னேன், அவ்வளோதான். தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே அப்படிங்கிறார். அப்போ தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேருவீரே. இப்போ சிங்காரமான திருவடி, அப்போ நமக்கு என்ன பண்ண, அழைச்சிக்கிட்டு போய் நம்ம சிவபெருமானுடைய அந்த கைலாயத்தில் கூட விட்டுருவார். அதனால் நம்ம சைவர்களாக இருக்கக்கூடிய நாம் வந்து என்ன செய்யணும்னா, திருநீர் பூச வேண்டும், உத்ராஷம் அணியணும். இப்போ உத்ராஷம் அணியிறதே பார்த்தீங்கன்னா இந்த விசுத்தில் அணியணும். அப்படி இல்லைன்னா அநாகதம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழியில் அணியணும். இந்த ரெண்டு இடமும் தான் அணியக்கூடிய பகுதி. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மருத்துவத்துக்குள்ள பகுதி இடம், ரெண்டாவது இறைவன் இருக்கக்கூடிய இடம். இதில் ஆன்மீகமும் உண்டு மருத்துவமும் உண்டு. அதில் இந்த கண்ட உத்ராஷம்னு பேர். ஒத்த உத்ராஷத்தை நம்ம அணிஞ்சிக்கணும், இங்கேயும் அணிஞ்சிக்கலாம், உத்ராஷத்தை மாலையாகவும் நம்ம அணிஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிவச்சின்னங்கள்னு பேர். இந்த திருநீற்றை பற்றி திருஞான சம்பந்தருடைய ஒரு பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தில் ஒரு பாடல் மட்டும்தான் பாருங்க. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவையான் திரு நீரே. இப்படியே பாடிக்கிட்டே போறாரு. பேணி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். இதை இந்த திருநீற்றை அணிஞ்சிட்டு நம்ம போனோம்னா நமக்கு ஒரு மரியாதை, பெருமை. எந்த இடத்துக்கும் திருநீர் அணிஞ்சிட்டு போயிடலாம், ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உள்ளத்துக்குள்ள மரியாதை கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் எந்த வினையை செய்தாலும் சரி, அந்த வினைகளெல்லாம் தவிடுபடி ஆகிடும். அதனால தான் நம்ம திருநீர் வந்து மூணு கோடு மூணு இதாகும். அது இந்த மூணு கோடி ஏன் பட்ட போடுறோம் அப்படின்னா, ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று அழுக்குகளையும் நீக்கக்கூடிய திருநீர். அதனால் மும்மலத்தை நீக்கக்கூடிய திருநீர் அப்படின்னு சொல்லி. இன்னொரு இது வாழ்க்கை தத்துவமும் இருக்குது. இந்த திருநீரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரணும். ஒரு காலத்தில் நம்மளும் இது போல சாம்பராகத்தான் போகப் போகிறோம். முடி சார்ந்த மன்னரும், இதை பட்டினத்தார் பாட்டு நினைக்கிறேன், முடிசார்ந்த மன்னரும் ஒரு காலத்தில் பிடி சாம்பராய் போவர் அப்படின்னு ஒரு பாடலில் பாடியிருக்கார். அப்போ அந்த யாரா இருந்தா ஒரு கல்ல ஒரு இப்படி சாம்பலை தான் போக போறாங்க. அப்போ உள்ள இருக்கும் பொழுதே நம்ம இறைவனை நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் நான் அந்த அந்த திருநீரை பார்க்கும் பொழுது இது நாம்பளும் ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ்க்கை நிலையாமையை உணர்த்தக்கூடியது இந்த திருநீர். நிறைய திருநீர் எவ்வளோ சொல்லலாம், திருநீரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிறைய சொல்லலாம். இந்த திருநீரை வந்து ஒரு பேரூர் புராணத்தில் ஒரு அருமையான செய்தி, அந்த ஐஸ்வர்யம் வந்து விருத்தி அடைவதற்காகத்தான். நாம் வந்து விபூதினாவே மேலான செல்வம்னு அர்த்தம். ஒரு திருநீர் பூசி இருந்தாவே நமக்கு வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பொங்குங்க. நீடல் ஊறும் தீ வினை அனைத்தும் நீற்றி விடலால் நீர் என்றும் அப்படிங்கிறார். இப்போ நீர் அப்படின்னா என்னத்த நீர் அப்படின்னா எல்லா வினைகளையும் நீத்து போகிறது சொல்கிறது இல்லையா. இப்போ நீத்து போகிறதுன்னு சொன்னால் அது பயனற்று போதல் அப்படின்னு சொல்கிறது. நீடல் ஊறும் தீ வினை அனைத்தும் நீற்றி விடலால் நீர் என்றும், அதான் நீர்னு சொல்கிறது. அப்போ இறைவனுடைய பெயரை சேர்த்து நம்ம திருநீர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வீடில் வெறுக்கை தருதலால் விபூதி என்றும், வீடுன்னு சொன்னால் இறைவனுடைய திருவடிக்கு பேர் வீடுன்னு பேர். இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படியும்பாங்க. இப்போ நாம் குடியிருக்கிறதுக்கு இருக்குல்ல இடம் இருக்கு இல்லை, நம்ம குடியிருக்கும் இடம் அதுக்கும் வீடுன்னு தான் பேர். இறைவனுடைய திருவடிக்கும் வீடுன்னு தான் பேர். அப்போ அது அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கெல்லாம் அதுதான் நமக்கு உண்மையான சொந்த வீடு. இப்போ நாம் இங்கே இருக்கமே நில உலகில் இருக்கமே இதெல்லாம் வாடகை வீடு. இப்போ இந்த வீடுங்கிறது நாமெல்லாம் வினையை எல்லாம் நீக்குவதற்காக, வினையை அனுபவித்து கழிப்பதற்காக இருக்கக்கூடிய வீடு. அந்த வீடு இறைவன் திருவடிகளை போய் சேருவதற்காக உள்ள வீடு. இப்போ நம்ம வந்து இறைவனுடைய திருவடிக்கு போகணும்னா இந்த வீட்டின் இந்த வீட்டில் வாழ வேண்டும், நில உலகத்தில் உலகத்தில் இல்லறத்தில் வாழ வேண்டும். அப்போ இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது வீடு. அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, அப்போ இல்லறத்தில் நுழைந்தால்தான் நமக்கு வீடு பேர் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடி பேர் கிடைக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு நமக்கு போகணும்னா இந்த வீடு தான் நமக்கு வாசப்படி. அதான் நம்முடைய இல்லறத்தை நல்லறமாக மாற்றி சொல்ற அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு நிலைகளையும் நாம் உணர்ந்தோமானால் அந்த வீட்டுக்கு நம்ம போகலாம். அது அறத்தால் பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பொருளால் நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு நிலையில் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், மனதார துறந்துவிட்டு பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் அறம் பொருள் இன்பம் வீடு. விட்டதே வீடு, விட்டதே வீடுன்னு சொன்னது வந்து ஔவையார். அப்போ அந்த நிலை வந்ததுன்னா நமக்கு அந்த வீடு கிடைக்கும். அப்போ இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு போயிடலாம். அதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்னா அது விபூதிங்கிறது மேலான செல்வம்னு அர்த்தம். அதான் வீடில் வெறுக்கை தருதலினால் விபூதி என்றும், உயிர்தோறும் கூடும் மல மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும். இப்போ கூடும் மல மாசு, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பிராரப்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஆகாமைவினை சேரும். இப்படி ஆகாமைவினை சேரும் பொழுது அது அப்பப்போ நீக்கிடும். அப்பப்போ நீக்கணும்னு சொன்னால் நம்ம திருநீர் பூசிக்கிட்டே இருக்கணும், இறைவனை வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆகாமிய வினை ஏறாது. இந்த ஆகாமிய வினையை வந்து ஏறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாடல் உண்டு. மறைகுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வளரும், பிறையுடையாய் பிங்கனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றங்கோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களை மேயவனே. கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, சிவனடியார்களுக்கு இந்த ஆகாமைவனை சேர விடாமல் இறைவனை தடுத்து நீக்கிடுவார். அப்போ நம்ம வந்து ஆகாமைவனை சேராமல் இறைவன் தடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் நெடுங்கல அந்த தேவாரத்தில் பதிவு செய்கிறார். இதைத்தான் சொல்கிறாரு, கூடும் மல மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும் அறுது. இந்த விபூதிக்கு பேர் சாரம்னு ஒரு பேர் உண்டு. அடுத்தது மடம் ஓட, மடம்னா அறியாமைன்னு அர்த்தம். மடம் ஓட வளர் சோதியை தரலால், அந்த இறைவனுடைய திருவடியை நம்ம கொடுக்கும், அந்த ஜோதியை கொடுக்கும். அதனால் அந்த அந்த திருநீருக்கு இன்னொரு பெயர் உண்டு, பசிதம் என்றும் உரைப்பாரால். பசிதம் என்று ஒரு பெயர் உண்டு. அது இயற்கையான விபூதியாக இருக்கணும். இயற்கையான விபூதி என்ன, அந்த பசுஞ்சாணத்தால் தயார் செய்யப்பட்ட விபூதி, பஸ்பமாக இருக்கும். அதை நம்ம திருநீர் பூசணும். அப்படி பூசி நம்ம மகிழணும். இப்படி மகிழ்ந்து நம்ம சிவச்சின்னங்களை அணிந்து சிவத்தை சிந்தித்து நாம் சிவத்தோடு ஒன்று கூடுவதற்கு திருமுறைகள் வழிகாட்டுகின்றன. திருமந்திரம் நமக்கு அந்த ஆறாம் தந்திரத்தில் நிறைய நுட்பங்கள் உள்ளன. அதிலே நாம் சிலவற்றை தான் நாம் இன்று இறைவன் திருவள்ளால் சிந்தித்தோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஏழாம் தந்திரத்தில் இருந்து சில செய்திகளை சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அன்பு சூழ்ந்த நெஞ்சுருகப்பொழி புனல்வார் கண்ணினையும் பரவிய சொல் நிறைந்த வாயும் தம் செயலின் ஒளியாத திருப்பணியும் மாறாது சாரும் நாளில் செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி எனும் சிறந்த வாய்மை அம் சொல் வளத்தமிழ் மாலை பாடினார் நாவுகரசர். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எனும் திருப்பதிகம் திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்

நிம்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்திணிய சொல்லினால் எம் புண்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவோமே. திருச்சி தும்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்களையும் பணிந்து போற்றிக் கொண்டு நேரத்தை நல்ல வகையிலே செலவழிக்க வேண்டும். சம்பாதித்ததான் அப்படி நல்ல வழியில செலவழிக்கணும்னு யோசிப்போம். ஏன்னா இன்னைக்கு நேரம்னா என்னங்கிறத ரொம்ப இந்த தொற்று வந்து எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கு. அந்த வகையில என்ன வந்தாலும் சரி நம்முடைய வழிபாட்டுல இருந்து நம்ம பிறழக்கூடாது என்று சொல்வது போல இதுவும் ஒரு வழிபாடுதான், ஞான பூஜை தான். ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல் இவை அடைந்தும் ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் இவை அடைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜைன்னு சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரு அருமையான முறையில இந்த எழில் ஞான பூஜையை நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போ எட்டாவதாக இருக்கக்கூடியவர் புருஷோத்தம நபி. ஏழாவது ஒருத்தர் வரலாறு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், திருவாலி அமுதனார் வரைக்கும் பார்த்துட்டோம், எட்டாவது புருஷோத்தம நம்பி. புருஷோத்தமன் அப்படிங்கிறது திருமாலுடைய பெயர்கள்ல ஒன்று. இவர் தன்னை பத்தி சொல்லும் போது மாசிலா மறை பல ஓது நாவன் வன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வைணவ அந்தனர் குலத்துல தோன்றியவர், ஆனாலும் சிவபெருமான் மேல பக்தி பூண்டு சிவனடியாராக விளங்கியவர். புருடோத்தம நம்பின்னு பெயர் வருது. நம்பிங்கிறது இவருக்கு சிறப்பு பெயரா கொடுத்திருக்காங்க. அந்த ஆண்களில் சிறந்தவர்களுக்கு நம்பிங்கிற பேர் இருக்கும். இவர் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கி இருக்காரு. தில்லையில இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையே வழிபட்டுட்டே சிதம்பரத்திலே இருந்திருக்கார். இவர் இரண்டு திருவிசைப்பா பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். ரெண்டுமே கோயில் அப்படிங்கிற சிதம்பரத்தை பற்றியதுதான். மற்றபடி இவரை பத்தி நமக்கு வேற செய்திகள் எதுவும் கிடைக்கல. இவர் அருளிய பதியங்களை இப்போ நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சேதிராயரை பார்க்கலாம். இவர் கோயில் என்ற தலத்துக்கு தான், நம்ம தில்லை சிதம்பரத்துக்கு தான் இரண்டு பதியங்கள் பாடியிருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். அதாவது வாரணி, அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் மேல தில்லை நடராஜ பெருமான் மேல மிகவும் ஒரு அன்பு வைத்திருந்த ஒரு தலைவியானவள், அவளை வளர்த்த செவிலித்தாய், அந்த பெருமான நினைந்து அப்படியே அரற்றின மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் அந்தாதித்தொடையில தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வாரணி நறுமலர் வண்டு கண்டு பஞ்சமம் செண்பக மாலை மாலை வாரணி வனமுலை மெலியும் வண்ணம் வந்து வந்து இவை நம்மை மயக்குமாலோ. சீரணி மணித்திகள் மாட மூங்கு தில்லை அம்பலத்து எங்கள் செல்வன் வாரான் ஆரணை அருள் புரிந்து அஞ்சல் என்பார் ஆவியின் பரம் எந்தன் ஆதரவே அப்படின்னு சொல்லி. அணினா அழகியன் அர்த்தம், வாரனா தேன் ஒழுகுதுன்னு அர்த்தம். தேன் ஒழுகக்கூடிய நறுமலர்கள், நறுமலர்கள் அங்க நிறைய இருக்கு. அதுல இருந்து வண்டுகள்லாம் பாடுதான், வண்டு பாடுது. பன்னன்ற பாடுமின் பரலோகத்து இருத்துமேனு திருமுறை நமக்கு அறிவுறுத்துது. நமக்கு இறைவன் ஆறு அறிவை கொடுத்திருக்காரு. ஆனா வண்டுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கும்னு பாருங்களேன், அதெல்லாம் பூச்சி வர்க்கத்தை சேர்ந்தது. அது எப்போதும் பண் பாடிக்கொண்டே இருக்கிறது, ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கிறது, அது பண்ணுதான் அப்படின்ட்டு. அதுவும் பஞ்சம பண் பாடுகின்றதுன்னு சொல்லியாச்சு. செண்பகப்பூ மாலை அங்க இருக்கு. மாலை காலம் வந்தாச்சுன்னா இதையெல்லாம் பார்த்த உடனே தலைவனை நினைத்து தலைவிக்கு மயக்கம் வருகிறது. அப்போ அந்த மயக்கத்தை போக்குறதுக்காக தலைவன் வந்து தலைவிக்கு காட்சி நல்கணும், நல்கல. இங்க எப்படி அகத்துறையில பாடுறாங்கன்னா, இவங்களுடைய உயிரை வந்து தலைவியா வைத்துக் கொண்டு இறைவனை தலைவனாக வைத்துக் கொண்டு பாடுவது. இப்ப இவர் வந்து எனக்கு காட்சி தரலையே, அப்ப என்ன பார்த்து நீ வந்து அஞ்சாமல் இரு, உனக்கு ஒன்னும் பயம் கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது இந்த முதல் பாடலுடைய
கருத்தாக இருக்கிறது. அதுல வர கடைசியில எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட விருப்பம் வந்து என்னோட உயிரால் தாங்கப்படக்கூடிய அளவாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே ஆவியின் பரம் எந்தன் ஆதரவேங்கிற மாதிரியே ரெண்டாவது பாட்டு துவங்கி, ஆவியின் பரம் என்றன் ஆதரவும் அறிவினை ஏனை விட்டு அம்மா அம்மா பாவி வன்மனம் இது பையவே போய் பனிமதி சடையற ஆளதாலோ நீவியும் நெகிழ்ச்சியும் நிறையழிவும் நெஞ்சமும் தஞ்சமில்லாமையிலே ஆவியின் வருத்தம் இதார் அறிவார் அம்பலத்து அருணடம் ஆடுவானே அப்படின்னு சொல்றார். என்னோட விருப்பம் வந்து என் உயிர் தாங்குற எல்லைய கடந்து இருக்கு, நானும் தீவினையின். அப்ப தீவினை செஞ்சா பாவம் தானே, அப்ப பாவி, அதை செஞ்சவங்க பாவி. ஆனா என்னுடைய வலிய மனமானது என்ன செய்துனா, நான் அறியாம மெதுவா வந்து நடராஜ பெருமானுடைய திருவடியில, அதாவது அதாவது மெதுவாக போய் குளிர்ந்த பிறையை சடைக்கன் அணிந்த சிவபெருமான்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இப்ப எனக்கு பற்றுக்கோடாக யார் இருக்கின்றார்கள், என்னோட உயிர் படக்கூடிய வருத்தத்தை யார் அறிவார்கள் என்று அந்த தலைவி வினவுவதாக இந்த பாடல் இருக்கு. ஒன்பதாம் திருமுறையில மிகுதியாக அகத்துறை தான் இருக்கு. அப்புறம் மூன்றாவது பாடலை எடுத்துக்கிட்டோம்னா, அம்பலத்து அருணடம், இந்த பாடல்லாம் பிரதோஷத்தன்னைக்கு பாடணும். சுவாமி ஆடிக்கொண்டே இருக்கிறாரு, அதையும் நினைச்சு அவருக்கு எப்படி நோகம் அப்படின்னு நினைச்சு எனக்கு மனசுல எனக்கு நிம்மதி இல்லை. இந்த உம்பர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, முன்னொரு காலத்துல நஞ்சை உனக்கு ஊட்டினார்கள், உனக்கு என்ன தீங்கு நடக்குமோன்னு நினைச்சு நெஞ்சில நிம்மதி இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த என்னுடைய வருத்தம் தணிப்பதற்கு நீ வீதி உலா வந்து எனக்கு காட்சி நல்க வேண்டும். அதான் நையாத மனத்தினை நெய்விப்பான் இத்தெருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை. அதுல கையார தொழுது கண்ணார சொரிந்து வழிபடலாம், இறைவனும் அருள் செய்வான். சரி, இப்படியே சொல்லிட்டு இதுக்கு அதுக்கு அடுத்த பாடல்ல எழுந்தருளாய் எங்கள் வீதியூடு, இப்ப இதுலயும் சொல்லியாச்சு இல்ல, நீ எங்க தெருவுக்கு வரணும்னு சொல்லியாச்சு, அதனால இங்கேயும் சொல்லியாச்சு. சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்லுது, ஏதமில் முனிவரோடு எழுந்த ஞான கொழுந்தது வாகிய கூத்தனே நின் குழையணி காதினின் மாத்திரையும் செழுந்தடர் மலர்புரை கண்கள் மூன்றும் செங்கனி வாயும் என் சிந்தை வெவ்வ அழுந்தும் என் ஆறுயிர்க்கு என் செய்கேனோ அரும்புணல் அலமலரும் சடையினானேன்னு சொல்றார். குற்றம் இல்லாத பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாதர் இவங்கள மாதிரி முனிவர்களுக்காக ஞான கொழுந்தாக வெளிப்பட்ட குத்தப்பிராணி. நேத்து நம்ம பார்த்தோம், காதல் அணியக்கூடிய ஒரு அணிகலனுக்கு மாத்திரை அப்படிங்கிறது பெயர். அதனால ஒரு காதல குழையும் மற்றொரு காதல மாத்திரைங்கிற அணியும் அணிந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்லி, பெருமானி நீ நான் அதாவது உன்னை காணாம எனக்கு ரொம்ப தவிப்பா இருக்கு, அதனால நான் என்ன செய்யறது, நீ என்ன செய்யணும், கண்டிப்பாக இங்க வந்து எனக்கு காட்சி நல்கணும் அப்படின்னு கேக்குற மாதிரி. அடுத்து அரும்புணல் அலமலரும் சடையினானே அமரர்கள் அடிபணிந்து அறற்ற, தேவர்கள்லாம் என்ன செய்தாங்களாம், சிவபெருமானை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அன்னாள் பெரும்புறம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சும். இவர் என்ன செஞ்சாரு, அந்த காலத்துல அந்த முப்புறத்தையும் எரி செய்தார். அந்த விஷயத்தை கேட்ட உடனே, அவரோட புகழெல்லாம் கேட்ட உடனேயே என்னோட உள்ளம் உருகுது, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இவர் அப்படின்னு நினைச்சு உள்ளம் உருகுது. என் பேதை நெஞ்சம் நெய்யும் அப்படி, இதை பத்தி கேட்டாலே என்னோட நெஞ்சம் நெய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கருந்தட மலர்புரை கண்டவார் கண்ட வண்டார் காரிகையார் முன்பு என் பெண்மை தோற்றேன் திருந்திய மலரடி நசையினாலே தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவே அப்படின்னு சொல்றாரு. உன்னோட திருவடிகளை அடைய வேண்டும் என்ற நான் விரும்புகிறேன், ஆனா நான் இன்னை வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நான் இன்னும் உன் திருவடியை அடையவில்லை என்று ஒரு தலைவி தலைவனை பார்த்து கூறுவது போல சொல்றார். தில்லை அம்பலத்து எங்கள் தேவதேவை தேடிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகிய எழில்கொள் ஜோதி என் உயிர் காவல் கொண்டிருந்த எந்தாய், இந்த உயிரை பாதுகாத்து கொண்டிருப்பது இறைவன் தான்ங்கிறத எவ்வளவு தெள்ள தெளிவா
நம்ம படிக்கிற ஒரு தோத்திரத்திலேயே அதை நமக்கு உணர்த்தியிருக்காருன்னு பாருங்க. இந்த உயிருக்கு தந்தை வந்து சிவபெருமான் தான். உடல் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி இந்த வினைக்கீடா பிறவி எடுக்குது. புல்லாகி பூடாகின்னு ஆரம்பிச்சு ஒரு அறிவில் ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா வருது. அப்படி அது பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே வருது. அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த முட்டை இட்டாலும் அந்த பறவைகள் பாம்பு அது மாதிரி அப்புறம் விலங்கினங்கள் அதனால குட்டி போட்டாலும் சரி எப்படி பார்த்தாலும் தாய் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். தாய் விலங்கு தாய் பறவை இந்த மனித வர்க்கத்தை எடுத்துக்கிட்டாலும் தாய் அப்படின்ட்டு. அதனால எல்லா பிறவிக்கும் அந்த வினைக்கீடாக கிடைக்கக்கூடிய உடலுக்கு தாய் இருக்கும். ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளால போன பிறவி தாய்ன்னு யாருன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. அடுத்த பிறவில நம்ம யார் வயிற்றுல பிறப்போம் தெரியாது. ஆனா அழியா இதெல்லாம் அழியக்கூடிய உடம்பு. இதுக்கு அழியக்கூடிய உடம்பை உடையவர்களே நமக்கு தாயாக வருகிறார்கள். ஆனா அழியாத உயிருக்கு அழியாத இறைவனாகிய அவர் தான் எப்போதும் எல்லா உயிருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். அதனால ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி என்னோட உயிரை பாதுகாக்கக்கூடிய எந்தை தந்தை அப்படின்னு அர்த்தம். கால்கள்லாம் இடற நீ நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க கையில பிரம்ம கபாலத்தை வச்சுக்கொண்டு நீ இருள போய் கூத்தாடுற. இப்ப உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா? நாங்க தான் இருக்கோம். எங்களோட உயிர் நீங்காம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அரிய செயல் அப்படின்னு எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதன். நீ இப்படி பாட்டுக்கு ராத்திரி போல இருட்டுக்குள்ள போய் ஆடிட்டு இருந்தேன்னா எங்களை யாரு பாதுகாப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி அதுல கேட்டிருக்க. அவரு தான் பாதுகாக்கணும். அவரை தவிர பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆறுயிர் காவல் இங்கு அருமையாலே அந்தனர் மதலை நின் அடிபணிய கூர்நுனை வேர்படை கூற்றம் சாய குறைகளல் பணிகொள மலைந்ததென்றால் ஆறினி அமரர்கள் குறைவிலாதார் அவரவர் படுதுயர் களைய நின்ற சீருயிரே. என்ன அழகா சொல்றாருன்னு பாருங்க. ஒன்னு யாரு? அந்தனர். அந்தனர் மதலை அந்த மார்க்கண்டேய முனிவர் அந்த 16 வயசுலேயே ஆயுள் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து என்ன செய்யறார்? இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றார். அந்த இவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு சுவாமி வந்து என்ன பண்றாரு? இவர் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே நேரம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து பாச கயிற்ற வீசும் போது அந்த கயிறு மார்க்கண்டேயர் வழிபட்டு இருக்கக்கூடிய சுவாமி மேலையும் சேர்ந்து பட்டுருது. அதனால வெகுண்டு சுவாமி வந்து இந்த சிவபூஜை பண்ணும் போது அந்த யமன் செஞ்சதும் தப்பு கிடையாது. அந்த காலம் முடிஞ்சதுனால விதிச்சபடிதான் உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். ஆனால் சிவபூஜை செஞ்சு கொண்டு இருக்கும் போது இதை செஞ்சிருக்க கூடாது. அதன் போட்ட கயிறு சுவாமி மேல வர சேர்ந்து பட்டுட்டுன்னு சொல்லி சுவாமி காலால ஒரு உதவிட்டு அவருக்கு உயிரே போயிட்டு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். காலகாலன் கால சம்ஹாரமூர்த்தி அப்படின்லாம் அவருக்கு பேரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த வரலாற சொல்லி அந்த சிறுவன் வந்து உன்னுடைய திருவடிய வணங்கினதுனால அந்த திரிசூலத்தை வைத்து அந்த கூற்றுவன் அழியும்படி உன்னோட திருவடி ஒன்றினால் நீ செயல்பட்ட இத பார்த்ததுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் என்ன செய்வாங்க? தங்களோட துயரங்களை எல்லாம் போக்குறதுக்கு அவங்க உங்ககிட்டதான் வந்து நிக்கிறாங்க. ஆக எல்லா ஏன்னா எல்லாருமே பசுக்கள் தான். அதனால எல்லாரோட உயிரையும் காப்பவன் நீ தான். நீ காக்காட்டா நாங்கள்லாம் என்னத்துக்காகவும் அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். இந்த உயிர் வாழ்வதே அரிது. நீ கண்டிப்பாக நீதான் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அமரர்களையும் இவர் தான் காக்கிறார் அப்படிங்கறது அதுல அழக தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரோட துயரையும் களைகின்றவர் இவர் தான். எங்கள் தில்லை வாணா செயலையாருக்கு இனி வாழ்வு. செயலையார்னா பெண்கள் ஆன்மாவ சொல்லுது. நாங்க எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லுது. அடுத்த பாடல் செய்யிலையார்க்கு இனி வாழ்வறிது திருச்சிற்றம்பலத்து எங்கள் செல்வனே நீ தாயினும் மிக நல்லை என்று அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தனிமையை நினைகிலை சங்கரா உன் பாயிரும் புலி அதலின் உடையும் பைய மேலெடுத்த பொற்பாதமும் கண்டே இவள் இழந்தது சங்கம் ஆவா எங்களை ஆளுடைய ஈசனேயோ அப்படின்னு சொல்றான். அதாவது இறைவன் வந்து நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தாயினும் மிக நல்லன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே வருது. அப்பன் நீ, அம்மை நீ, ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் அப்படின்னு நம்ம பல இடத்துல பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த ஏழாவது பாடல்ல அடியார்களை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது சுவாமியை தவிர வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த ஞானிகளை அதிட்டித்து நின்று செஞ்ச அருள் செயல்களை எல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பாக்குறோம். ஞானசம்பந்த பெருமான் வந்து பூம்பாவைய எழுப்புறது, அவ இப்ப உயிரோட இருந்தா எப்படி வளர்ந்துருப்பாளோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியோட அவ வர்றது, அவளுடைய சாம்பலே பெண்ணாச்சு. அதுக்கு அடுத்தபடியா திரு மருகல்ல பாம்பு கடிச்சு இறந்தவனை எழுப்புனது, திங்களூர்ல அப்பர் சுவாமிகள் வந்து அப்போதியடிகள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாம்பு கடித்து இறந்த மூத்த திருநாவுக்கரச பதிகம்பாடி எழுப்புனது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து முதலையுண்ட பாலனை எழுப்புனது, அப்புறம் ஒன்பதாம் திருமுறையை எடுத்துக்கிட்டோம்னா திருமாளிகை தேவர் என்ன செய்தான்னு பார்த்தோம். அந்த பூஜைக்கு போகும்போது வெளியில வந்த பிணத்தை எழுப்பி நீ போ அப்படின்னு சொன்னார்னு பாக்குறோம் இல்லையா, அது போல அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து திருமூல தேவ நாயனார் வந்து அந்த சுந்தரநாதராக கைலாயத்துல இருந்து வந்த அவர் தன்னுடைய உடம்ப ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தன்னுடைய ஆன்மாவை இந்த மூலன் என்ற இடையனோட உடம்புக்குள்ள செலுத்தி இந்த பசுக்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கணும்னு இருக்கிறதும், அப்புறம் மாலையில பசுக்களை கொண்டு அந்த இடம் சேர்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் வந்து மறுநாள் வந்து பார்க்கும்போது அவரோட உடம்பு அங்க இல்லை, அதனால அவர் மூலனோட உடம்புலயே இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறந்த மூலனை எழுப்பி அனுப்பினார் இல்லையா, அதெல்லாமே வந்து இறைவனுடைய அருட்செயல்கள், அருளாளர்களை கொண்டு. அதனால அவரை வழிபட்டால் நிச்சயமாக எல்லோருமே காக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக தாயினும் நல்ல தலைவன் என்று அடியார் போற்றி சேர்ப்பார். நிறைய இடத்துல வருது அவர் தாயை விட நம்ம மேல ரொம்ப கனிவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. அடுத்து அவர் என்ன பண்றார், சங்கரான்னு சொல்லியாச்சு. சங்கரன் அப்படின்னா நன்மையை செய்பவர், எல்லாருக்கும் நன்மை தான் செய்யறாரு. இப்போ உன்னுடைய புலித்தோல் ஆடை, அதுவும் உன்னோட தூக்கிய திருவடியும் பார்க்காம பெண்ணுக்கு வந்து கை வளையல் எல்லாம் கலண்டு வருதுன்னு தாய் சொல்றாங்க, செவிலித்தாய். அப்படின்னா உயிர் வந்து இறைவனை நினைக்கலைன்னா வாட்டம் உறும் அப்படிங்கிற ஒரு செய்தி அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக அதற்கு எங்களை ஆளுடை ஈசனேயோ இளமுலை முகம் நக முயங்கி நின் பொற்பங்கையும் புறைமுக நோக்கி நோக்கி பனிமதி நிலவதன் மேல் படர செங்கையல் புரை கன்னிமார்கள் முன்னே திருச்சிற்றம்பலம் உடனே புகுந்து அங்குள பணி செய் பல செய்து நாளும் அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாமே அப்படிங்கிறார். எங்களை அடிமையாக கொண்ட ஈசனே சிற்றம்பலத்துக்கு வந்து உன்னோட புகுந்து உனக்கு குற்றவேலை நாள்தோறும் செய்து உன்னோட அருள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலாம், அது கிட்டலைன்னா அது இயலாது, இருக்க இயலாது என்று மிக அழகாக சொல்லுகிறார். அருள் பெறின் அகலிடத்து இருக்கலாம் என்று அமரர்கள் தலைவனும் அயனும் மாலும் இருவரும் அறிவுடையாரின் மிக்கார் ஏத்துகின்றார் இன்னும் எங்கள் கூத்தை. மருள்படு மழலை மென் மொழி உமையாள் கணவனை வல்வினை ஆட்டியேன் நான் அருள் பெற அமலர் அமலரும் நெஞ்சம் ஆவா ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆரே. சிவபெருமானுடைய அருள் கிட்டியாச்சுன்னா இந்த உலகத்துல பலகாலம் இருக்கலான்ட்டு இந்திரனும், அதான் அமரர்கள் தலைவன், அயன் மால், பிரம்மனும் விஷ்ணுவும் நினைந்து இன்னும் பூத்த பெருமானை துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமானை அடைவதற்கு நானும் எப்படி இருக்கேன், தீவினைய உடையவனா இருக்கிறேன். அப்ப என்னுடைய ஆசை எவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கு, நான் இந்த ஆசையை நினைத்தால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏக்கம் போல அந்த பாடலில் சொல்லி ஆசையை அளவறுத்தார் இங்கு ஆறே. ஆசையை முதல்ல விட்டுறணும், முதல்ல விட வேண்டியதே என்னதுதான், ஆசைதான். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தம் அமைங்கிறது திருமந்திரம். அதனால மிக அழகாக ஆசையை அளவுபடுத்தி யாரால வைக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அழகாக திருக்கூத்தை பொன்னம்பலத்தில் நிகழ்த்தக்கூடிய பெருமான் அவரை வந்து எல்லாருமே வந்து வழிபடுகின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அந்த பெருமானை மாசிலா மறை பல ஓதுநாவன் வன் புருடோத்தமன் கண்டு உரைத்த புருஷோத்தமனாகிய அவர் பாடிய அந்த வாசக மலர்கள்
கொண்டு ஏத்த வல்லார் அப்படின்னா அந்த 10 பாடல்களையும் யாரு பாடு

அவர் நாடகம் நடிக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்த பாடல்ல ஆடுற கரிய பாம்பு பெற பசிய கொன்றை பூமாலை எல்லாத்தையும் அணிஞ்சு சூடி கொண்டு வருகின்றார். அவரை பார்த்த உடனே என்னுடைய வளைகள்லாம் நெகிழ்கின்றது. அவரு கூத்தாடிட்டு வரும்போது பக்கத்துல கூட நின்று அவர் கூத்த கூட பார்க்க முடியல. ஆடி வரும் போது அருகே நிற்கவுமே ஒட்டாரே தெல்லை சிற்றம்பலவர்னு சொல்ற பக்கத்துல நின்று கூத்த பார்க்க கூட விட மாட்டேங்குது. இதெல்லாம் ஏக்கம், தலைவியோட ஏக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒட்டாவகை அவுணர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கலல் விழுங்க எய்துகந்த பண்பினார். பொருந்தாத பகைமை உணர்வுடைய அந்த முப்புறங்களை உடைய அசுரர்கள் ஒரு அம்பு எடுத்தாரு, ஆனாலும் சிரித்துத்தான் எரித்தாரு அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் என்னுடைய கையின் வலைகளை எல்லாம் கொள்ளுகின்றார், அந்த அளவுக்கு அடியேனே ஆட்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றார். அவரை நினைத்து நான் மெலிந்து கொண்டே போகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆனே இவை படுவார் ஐயம் கொல வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார். நற்குணங்கள் உள்ள யாராவது இவருடைய இந்த மாதிரி குணங்கள் தோண்ட யாரால நிக்க முடியும் அப்படின்னு அதுல சொல்லிட்டு அவர் புருவத்தை உயர்த்தி அந்த பிரம்ம கபாலத்துல நம்மளுடைய அறியாமையை புறம் போடுங்கன்னு சொல்றார். ஆக மிக அழகாக அதனை சொல்லி எனக்கு ஒரு நோயை கொடுத்துட்டாரு, ஆனா அந்த நோய் தீரக்கூடிய பரிகாரத்தை செய்யல, அதனால யாராவது என்னை வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அந்த பாடல்ல. ஏன்னா தீரா நோய் செய்வாரேன் இருக்கான சுவாமி வந்து தீரா நோய் தீர்த்தருள வல்லான், பிறவி நோய் பிறவி பிணி அதையே தீர்ப்பவர் அவர்தான். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அவரை பற்றி சொல்லி அவர் வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அதற்கும் அடுத்த பாடல்ல ஏ இவரே வானவர்க்கும் வானவரே என்பதால் ஏங்கிறது இகழ்ச்சி குறிப்பாக விட்டுட்டு இவர் தான் யாருக்கு தேவர்களுக்கும் மேம்பட்டவர், தாய் இவரே எல்லோருக்கும் தந்தையும் என்பார். இவர் தான் தாயாகவும் தந்தையாகவும் எல்லா உயிருக்கும் இருக்கின்றார். அடுத்து தேய் மதியத்தை சூடிக்கொண்டு இருக்கின்றார். அவரை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களெல்லாம் அவரை அடைய முடியும் என்று அந்த பாடலின் கருத்து முடிகின்றது. ஆவா இவர் தம் திருவடி கொண்டு அந்தகன் தன் மூவா உடல் அவிய கொன்றுகந்த முக்கண்ணர் அப்படின்னு சொல்றார். தில்லை எப்படி இருக்கான்னா தேவான் மறைவையிலும் தில்லை சிற்றம் பலவர். அங்க நல்ல வேதங்கள் எப்போது ஒலித்துக் கொண்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரா, முக்கண்களுடைய மூர்த்தியாக அவர் இருக்கின்றார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னுடைய திருவடிகளால காலனுடைய மூப்படையாத உடலை அழியுமாறு அவனை கொன்றார் அப்படின்னு சொல்லி அவர் என்னை துன்புறுத்துவாரா என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி வினவுதல் மாதிரி அந்த பாடல் அமைது. என்னை வழிவார் ஆர் என்று இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் நெறித்த மணவாளம். என்னை விட யாரா வலிமையா இருக்க என்னை யாரால அடக்க முடியாது, ஆணவத்தோட அடையாளம் ராவணன் அவனை என்ன செஞ்சாரு அவனுடைய முடிகள் எல்லாம் நெறித்தவர். சரி இவரை மாதிரி வேற யாராவது இந்த காலத்துல இருக்காங்களான்னு கேட்டா இல்லை. சரி அடுத்து மிக அழகாக முத்தர் முதுபகலே வந்து எந்தன் இல் புகுந்து பக்தர் பலியிடுக என்று எங்கும் பார்க்கின்றார். முத்தர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர். அவருடைய எண் குணங்கள்ல ஒன்று வந்து இயல்பாகவே பாசங்கள் நமக்கு இருந்து நீங்குது, அவருக்கு இயல்பாகவே இல்லை. அதனால அத அழகா அந்த இடத்துல சொல்லி அவரை வந்து அடையாளம் கண்டு அவர் என்னை நோக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாம் என்று மார்க்காளி ஈந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலிதோறும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே வந்தன் வழிகள் கொள்வாரோ ஒன்னுதலீர் அப்படின்னு கேட்கிறார். காலை வாகனத்துல வாராரு. அதற்கு அடுத்தபடியா என்ன செய்யறாரு, திருமாலுக்கு சக்கராயுதத்தை அவர் தான் கொடுக்கிறாரு. நீ மதிக்காதனால உனக்கு அருள் செய்யல அப்படின்னு சொல்லி பிரம்மனை பழித்து அவனுடைய தலையை கிள்ளி எடுத்தார். அவர் என்னை வருத்துவாரா இல்லை என்னை காப்பாராங்கிற மாதிரி அந்த பாடலும் அமைந்து ஒண்ணுதலி காரணமா உம்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை ருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டாங்கு இனிதாய் இருப்பாரு அப்படின்னு சொல்லி

0: இந்த பாடலை நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானை பார்த்து தலைவியோட கூற்றாக புருஷோத்தமன் பாடின இந்த பாட்டை யாரு நன்கு உணர்ந்து ஆடி பாடுகின்றார்களோ அவங்கள இந்த உலகத்துல எல்லாரும் மதிப்பார்கள், மறுமையில் அவங்க சிவலோகத்துல மகிழ்வாக இருப்பார்கள் என்று மிக அழகாக அந்த தலைவனும் தலைவியுமாக ஆன்மாவும் சிவமும் எப்படி இந்த ஆன்மா சிவத்துலதான் போய் ஒன்ற போதுங்கிறதுனால அந்த அகத்துறையில பதிகப்பாடி நமக்கு தந்திருக்கிறான்னு பார்த்தோம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருநரையூர் சித்தீச்சரம் பதிகை 93 பழுக்குறிச்சி. நீரும் மலரும் நிலவும் சடைமே போரும் மரபும் சுகையாரிடமும் பாரும் அருவி மணிமுழு

Thank you.

ಕಾಳು ನೀ ಕಮಳ ಕೈಯ ಸೇರುಗಳು ಚೆಳ್ಳು.

Olá,

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இளையான் குடிமாறநாயனார் புராணம்.

0: சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மொய்யார் தடம் பொய்கை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, போற்றி ஒளியான திருமேனி குமிழ்தான மிகமேவு கழியார வருவானி கடலாலும் மறவாமல் அழியாலும் உணர்வும் அடியார்கள் உளமான வெளியாகும் அடிதாய வினை கூட நினையாவே. இருதயனாப்பன் அஞ்செழுத்துருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமை அருள் பொறி அடக்கம் பொறை தவம் வாய்மை அன்பு அறிவு எனும் எண்மலர் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திருகவென்று அடியார் கொள்ளியதிக்கு செய்துணர்த்த திருவமதுரசை உரையவர் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி. தின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர்க்கு அருள்கருணை திருமுகமும் பசுங்குழவினடையாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலனாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் சொல்லும் எல்லாம் அல்ல, ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மை சமேத ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை மனமொழிமிகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கயிலாய் பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்துள்ளி வருகின்ற ஸ்ரீல ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவருடைய திருவடி கவனங்களை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நாம் மார்கழி திருவாதிரை திருநாளை ஒட்டி தொடங்கிக் கொண்ட திருவம்பாவை சிந்தனையிலே முதல் 10 பாடல்களை சிந்தித்து நிறைவேறியிருக்கின்ற நிலையிலே அடுத்த 10 பாடல்களை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். பெண் அடியார்கள் தங்களுடைய தோழிகள் வீடுதோறும் சென்று அவர்களுக்கு துயில் உணர்த்தி அவர்களை எழுப்பி பின்னர் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே என்று பெருமானை வாழ்த்திக் கொண்டே திருக்குளத்திற்கு நீராடச் செல்கின்றார்கள். அப்போது எதிரே வரக்கூடிய திருக்கோயில் திருப்பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பெண் அடியார்களை நோக்கி எம்பெருமானுடைய பேர் இயல்புகள் குறித்து அவர்கள் வினவுகின்றார்கள். அந்த அளவிலே 10 திருப்பாடல்கள் அமைந்திருந்தன. இப்பொழுது 11வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் தொடங்கி இந்த அடியார்கள் எல்லாம் பொய்கையிலே நீராடுகின்றார்கள். நீராடும் போதும் பெருமானுடைய பரங்கருணையினை போற்றி பரவியே நீராடுகின்றார்கள். ஆகவே விரத காலங்களிலே விழித்து எழுந்தது தொடங்கி ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் சிந்தனையிலும் சரி பேச்சிலும் சரி பெருமானுடைய இயல்புகளை பற்றி சிந்திப்பதிலும் பேசுவதிலும் தவிர வேறு எதிலுமே அவர்கள் கவனம் இருந்ததில்லை என்பதை பார்த்து மிக மிக வியப்படுகின்றோம். இப்படித்தான் அந்த பெண்ணடியார்கள் இருந்தார்களா என்று சொன்னால் இப்படித்தான் இருந்தார்கள் என்று திருவாத ஊரர் குரானம் நமக்கு சொல்கின்றது. திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி மணிவாசக பெருமான் பாடியுள்ளார் என்பதை திருவாத ஊரர் குரானம் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த திருவம்பாவேனை பாடியருடைய பாங்கினை பற்றி சொல்கின்றார். அப்பொழுது திருவாத ஊரர் குரான ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி. அந்த பெண்ணடியாருடைய இயல்பினை நேரில் கண்ட வாதவுரடிகள் அவர்கள் திருவாக்கில் வைத்து இந்த திருவம்பாவையை பாடியருளினார் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர்களுடைய இயல்பை கண்டு அதை உள்ளவாறே தம்முடைய திருப்பாடல்களிலே வைத்துள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே இடையிடையாவது வேற எங்கேயாவது அந்த பேச்சு செல்கின்றதா என்று சொன்னால் செல்லவில்லை. முதலிலே விழித்தெழுந்த தோழிகள் அடுத்தடுத்த தோழிகளை எழுப்பதற்கு செல்கின்றார்கள். அவர்கள் எழுந்து வரவில்லை என்று சொன்னால் ஏதாவது நட்புரிமை பற்றி கடிந்துரைத்து அவர்களை எழுப்பிக் கொண்டு அழைத்துச் செல்லலாம். நட்புரிமை பற்றி கடிந்துரைக்கத்தான் செய்கின்றார்கள். அப்பொழுதும் பெருமானுடைய பேரருளை எடுத்துரைத்து அந்த அருளை மறந்து இவ்வாறு உறங்கலாமா என்ற முறையில் தான் அவர்களுடைய கடிந்துரையும் இருக்கின்றது. இதுபோல எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா எத்தனை விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு இல்லையா? ஒன்று சேர்றதுக்கு முன்பே இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும்னு எல்லாரும் திட்டமிட்டு இருப்பார்கள். இப்போ எவ்வளவோ செய்திகளை பேசலாம், ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானுடைய அளப்பரும் பெருமையினையும் அந்த பேரியல்பையினையும் அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் அந்த புதுமையையும் கடந்த புதுமையுடையவனாகவும் விளங்குகின்ற அந்த பாங்கினைத்தான் அவர்கள்
3: பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். எதிரே வருகின்றார்கள், திருக்கோயில் அடியார்கள் வருகின்றார்கள், அவர்களிடமும் பெருமானுடைய இயல்புகளை பற்றி வினவுகின்றார்கள், அவர்களுடைய சிந்தனையில் தூண்டுகின்றார்கள். தாங்களும் திருவடி சிந்தனையிலே மேலும் மேலும் ஆழ்ந்து வருகின்றார்கள். சரி, திருக்குளத்துக்கு வந்து விட்டார்கள், அங்கு நீராடும் போதாவது வேறு ஏதாவது பேசுகின்றார்களா என்று சொன்னால் அப்பொழுதும் பெருமான் புகழையே பாடுகின்றார்கள். இப்படித்தான் தாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்றே சொல்கின்றார்கள் இந்த 11வது திருப்பாடலில். ஏதோ இந்த விரத காலங்களில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை போக்கே இப்படித்தான் இருக்கின்றது. எது செய்தாலும், எது சொன்னாலும், எது சிந்தித்தாலும் பெருமான் அருளை போற்றியே செய்து வருகின்றோம், பேசி வருகின்றோம், சிந்தித்து வருகின்றோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்கின்றது என்பதை இந்த 11வது திருப்பாடலே குறிப்பிடுகின்றார்கள். நீராட தொடங்குதல் இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது. திருப்பாடலை பார்க்கலாம். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆரலல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். பொய்கை பொய்கையிலே புகுந்து நீராடுகின்றார்கள். எப்படிப்பட்ட பொய்கை? தடம் பொய்கை, அதாவது பெரிய பொய்கை. தடம் என்பது அந்த குளமானது அகன்று விளங்குவதை குறிக்கிறது. வாழ் தடங்கன் மாதே என்று முதல் திருப்பாடலிலே அந்த கண்ணினுடைய பெருமையை சுட்டிக்காட்டினார் அல்லவா, அதுபோல இந்த குளம் நல்ல பெரிய குளம், அகலமான குளம், அதனால தடம் பொய்கை என்று சொன்னார். மொய்யாறு தடம் பொய்கை. மொய் என்பது வண்டுகளை குறிக்கும். ஏன்னா வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்கும், கூட்டமா வந்து பூக்கள்ல மொய்க்கும். அந்த மொய்த்தல் என்ற தொழிலை செய்வதனால வண்டுகளுக்கு மொய் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது இல்லையா. ஒரு சும்மா பேசி என்ன போர் அடிச்சுட்டு இருந்தா அவர் என்னையா போட்டு அறுக்கிறாருன்னு சொல்லிட்டு அறுவைன்னு ஒரு பெயரை வச்சிடுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு செயல் செய்வது பற்றி ஒரு பெயர் ஏற்படுகின்றது. அது மாதிரி மொய்த்தல் என்பது செய்வதனால மொய் என்ற பெயர் ஏற்பட்டது. மொய்த்தல் தொழில் பற்றி வண்டு மொய் என்னும் பெயர் உடைத்தாயிற்று என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே மொய்யார் தடம் பொய்கை என்பது வண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய பொய்கை. வண்டுகள் வருகின்றன என்று சொன்னாலே அங்கே மலர்கள் நிறைய இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீரிலே இருக்கக்கூடிய பூக்கள், தாமரை, குவளை போன்ற பூக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. ஆகவே வண்டுகள் வருகின்றன. அப்படிப்பட்ட வண்டுகள் நிறைந்த பெரிய பொய்கையிலே புக்கு புகுந்து முகேரென்ன கையார் குடைந்து, அதாவது கையினாலே ஒளி உண்டாகும்படி அந்த ஒளியை, ஒளி குறிப்பைத்தான் முகேர் என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார்கள். விரைவாக அந்த நீரை தட்டி இறைத்து அந்த நீரிலே மூழ்குவார்கள். கைகளால் விரைவாக நீரை தட்டி இறைத்து நீரிலே மூழ்குவார்கள் அல்லவா, அதைத்தான் முகேரென்ன கையார் உடைந்து குடைந்து திரும்ப திரும்ப அந்த நீரை தட்டி விலக்கி மூழ்குகின்றார்கள். ஆகையினாலே திரும்ப திரும்ப செய்வதனாலே அடுக்க தொடராக குடைந்து குடைந்து என்று குறிப்பிட்டார்கள். முகேர் என்பது அந்த விரைவு பற்றி, விரைவாக மூழ்குவார்கள் புனலாடு மகளிர் கதுமெனக்குடைய என்று பூரணராட்சிப்படையிலே ஒரு அடி வருகின்றது. கதும் என்பது அந்த விரைவு, விரைவு குறிப்பினை குறிக்கின்றது. ஆக விரைவாக நீராட வேண்டும். அந்த மூழ்கும் பொழுது அந்த தொழில் விரைவாக செய்யணும் என்றால் அது நின்று கொண்டே இருக்கும்போது குளிர் ஏற்படும். சீக்கிரமா மூழ்கிவிட்டால் அதற்கப்புறம் குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆகையினாலே கையார் குடைந்து குடைந்து, ஆகா தண்ணீர் தான் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது, இந்த காலை நேரத்துல இந்த சீதோஷ்ணத்துல இப்படி குளிக்கிறது எவ்வளவு ஜிலுஜிலுன்னு இருக்குது இல்லையா, அப்படியெல்லாம் நினைக்காமல், அப்படியெல்லாம் கருத்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளாமல், அதில் பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை, அது சாதாரண விஷயம்தான். ஆனால் அதை கூட செய்யாமல் அப்படி கையார் குடைந்து குடைந்து நீராடும் போது கூட என்ன செய்கின்றார்கள், உன் கடல் பாடி என்று, உன் கடல் பாடி, உன் திருவடி சிறப்பையே பாடி நீராடுகின்றோம். ஏனென்றால் இந்த தண்ணீராகட்டும், இந்த தண்ணீர் விளங்குகின்ற நிலமாகட்டும், இந்த நிலத்திலே நீராடுவதற்கு எங்களுக்கு வாய்த்த இந்த உடலாகட்டும், எல்லாமே பெருமான் கருணையோடு படைத்து கொடுத்தவை. ஆகையினாலே இந்த உலகத்திலே எந்த அனுபவத்துக்குள் புகுந்தாலும் அப்பொழுது பெருமானுடைய திருவடியை மறவாமல் அதை பாடிக்கொண்டே அந்த அனுபவத்தில் புகுகின்றோம். ஆக இது நமக்கு கடைபிடித்தற்கு அரிதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பற்றி நாம் சிந்தித்து கேட்டு வந்து சிந்தித்து வந்தால் அது நமக்கு படிமுறையிலே வளர்ச்சியை தரும். அதற்காகத்தான் பாடி வைத்துள்ளார்கள். ஆகையினாலே அங்கே சொல்கின்றார்கள், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்ந்தோம் என்பதுதான், கான் என்பது அசை சொல், அது முன்னிலைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அசை என்று சொல்வார்கள். வழியடியோ அப்ப நமக்கு வியப்பா இருக்குது இல்லையா? அவர்கள் என்ன துயிலிருந்து வந்ததில இருந்து சிந்தனை சொல் செயல் எல்லாமே சிவமயமாகவே இருக்கின்றதே, இது எப்படி இவர்களுக்கு சாத்தியப்படுகிறது? நமக்கு வியப்பா இருக்கு. அப்போ அவர்களே தங்களை குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இல்லையா. இந்த பிறவியிலே புதிதாக அவர்கள் சிவனடியார்களாக ஆனவர்கள் அல்ல, அவர்கள் வழி வழியாக சிவனடியார்களாக இருப்பவர்கள். வழி வழியாக என்றால் பரம்பரையாக தான் நம்ம நினைப்போம், பரம்பரையாகவும் சிவனடியார்கள் தான். இதற்கு முந்தி பல பிறவிகளிலும் சிவனடியார்களாக இருந்தவர்கள் இல்லையா. முன்னால ஒரு பாடல்ல குத்தடியோம் என்று ஒரு தோழி தன்னை தாழ்த்தி குறிப்பிட்டதை பார்த்தோம். நீங்கள்லாம் யாரு பத்துடையீர் ஈசன் பழகடியீர் என்று சொல்லி தன்னை புத்தடியோம் என்று குறிப்பிட்டான். ஆனால் இங்கு எல்லாருமே பழகடியார்கள் தான் என்ற செய்தி இங்கே குறிப்பிடப்படுகின்றது. வழியடியோ வழிவழியாக உனக்கு அடியாராக இருந்து வருபவர்கள், உன்னை மறந்து எந்த செயலையும் நாங்கள் செய்ததில்லை. ஏன்னா உன்னுடைய உதவியின்றி எந்த செயலும் செய்ய முடியாது. இப்ப ஒவ்வொரு செயலும் அவனுடைய உதவியால் தான் நிகழ்கிறது. கண் எத்தனை பொருள்களை பார்த்தாலும், எத்தனை நூல்களை படித்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாலும், அந்த கண்ணுக்கு எப்போதுமே உதவியாக இருப்பது கதிரவன் ஒளி. அதுபோல ஆன்மா எத்தனை விஷயங்களை அறிந்தாலும் அங்கு சிவஞானமானது அதற்கு உதவி செய்ய போக உதவி செய்யறதுனாலதான் அறிய முடிகின்றது. ஆகவே அந்த கருணையினை ஆன்மா எப்போதும் நினைத்து கொண்டு வர வேண்டும். அது முதிர்ந்த பக்குவ நிலையில் தான் கைகூடும். இவர்கள் வழிவழி அடியார்கள், ஆகவே இவர்களுக்கு அது சாத்தியமாகின்றது. அவர்களே குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோ வாழ்ந்தோம் கான் என்று சொல்கின்றார். வாழ்ந்தோம் கான்னா அதான், அதனாலதான் முதல்ல குறிப்பிட்ட அவருடைய வாழ்க்கை முறையே சிவ சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. அதாவது வழிபாட்டிற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே சிவ சிந்தனையை கடைபிடிப்பது அதுவே சிறப்பு. அந்த நேரத்திலும் பிற சிந்தனைகள் குறுக்கிடக்கூடும், அந்த நேரத்தில் பிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சிவ சிந்தனையிலே உறுதியாக நிற்பது அதுவே சிறப்பு. அப்படி செய்கின்ற வழிபாட்டினை நாள்தோறும் கொஞ்ச நேரம் ஒதுக்குறோம்னா அந்த கொஞ்ச நேரத்தை நாள்தோறும் ஒதுக்கி அதை நியமமா செய்தால் அதுவே பெருஞ்சிறப்பு தான். அப்படியெல்லாம் இவர்கள் ஏற்கனவே பழைய பிறவிகளில் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிறவியில் அவர்களுக்கு எப்படி செய்ய முடிகின்றது என்றால், எதை செய்தாலும் அதை சிவ வழிபாடாகவே செய்ய முடிகின்றது. ஆகவே அதனாலதான் எந்த செயல் செய்யும் போதும் அந்த சிவத்தையே நினைத்துக் கொண்டிருந்தோம் இங்க. அப்போ நாம வந்து ஒரு அஞ்செழுத்து ஜபம் அஞ்செழுத்து தியானம்னு உட்கார்ந்தோம்னா எந்த சிரமமும் நமக்கு இருக்காது. ஆகவே பல்வேறு சிந்தனைகளிலும் பல்வேறு செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்தும் பொழுது வழிபாட்டிற்கென்று நாம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் பிற சிந்தனைகள் அனைத்தும் வந்து நம்மை ஆதிக்கம் பண்ண வருகின்றன. ஆனால் தவிர்க்க முடியாத பிற சிந்தனைகள் பிற செயல்பாடுகளும் இருக்கலாம். அந்த அளவிற்கு நாம் வைத்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வழிபாடு செய்கின்ற நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பல பிறவிகளில் சிறப்பாக நியமமாக வழிபாடு செய்து வந்தமையால் இப்பொழுது அவருடைய பக்குவ முதிர்ச்சி எப்படி இருக்கின்றது? அவர்கள் வாழ்க்கையே வழிபடுதல் என்று இருக்கின்றது. அதான் உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், அதுதான் வாழ்க்கையே. அதுதான் வாழ்வது என்பது, அதுதான் எம்பெருவான் திருவடியினை எப்போதும் போற்றிக் கொண்டிருப்பதுதான் வாழ்தல். திருவடியை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதுதான் இதே ஆசிரியர் திருவம்பாவை பாடிய ஆசிரியர் மணிவாசக பெருமான் வாழாப்பத்து என்றும் பாடியுள்ளார். அதிலே எவ்வாறு பாடியுள்ளார்? வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டா என்று சொல்கின்றார். அங்கு வாழ்தல் என்பது என்னவென்றால் அது புலன் இன்பங்களிலே மூழ்குதல். அது திருவடி சிந்தனையை மறக்க செய்துவிடும் மிக மேலானவர்களுக்கு. இப்ப நாம வந்து இவங்க புலன் இன்பம் வழிபாடு ரெண்டையும் கலந்துதான் நாம கொண்டு போற அளவுக்கு தான் நம்முடைய பக்குவம் இருக்கின்றது. ஆனால் மிக மேலானவர்கள் புகவே வேண்டாம் புலன்களில் என்று சொல்வார்கள். அது மிக மேலான பக்குவ முதிர்ச்சி நிலை. அந்த மாதிரி திருவடி சிந்தனையை மறந்து புலன்களிலே மூழ்கி வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். அதான் வார்கடல் உலகினில் வாழ்கிறேன் கண்டாய், அப்படிப்பட்ட வாழ்க்கை அது கடியப்பட வேண்டியது ஞானசம்பந்த பெருமானு சொல்கின்றான். இதெல்லாம் ஒரு பெரிய இலக்கு, ஒரு இலக்கினை தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். அது இன்றைக்கு நாளைக்கு அடையக்கூடிய இலக்கு அல்ல. ஆனால் இதுதான் கொள்கை என்பதில் நாம முதல்ல ஒரு உடன்பாடு கொண்டோம் என்றால் படிப்படியாக இதனை நோக்கி நாம திருவருளாலும் குருவருளாலும் வழிபாட்டினை செய்ய செய்ய, ஏன்னா இவர்களே சொல்லிவிட்டார்கள், வழியடியார்களாக இருக்க போய் தான் இவ்வளவு தூரம் திருவடி பெற்றை விடாமல் காக்க முடிகின்றது எந்த சந்தர்ப்பத்திலையும். ஆகையினாலே அது படிமுறையில் தான் வரும் சித்தாந்தத்திலே சொல்லிட்டாங்க. ஆகையினாலே ஞானசம்பந்த பெருமானோ அப்படி புலனின்பங்களிலே மூழ்கி அல்லது கவலைகளிலே மூழ்கி திருவடி சிந்தனையை மறத்தல் என்பது அது கடியப்பட வேண்டிய, அப்படிப்பட்ட வாழ்க்கை கடியப்பட வேண்டியது. அது மேலும் மேலும் பிறவிக்கு தான் அது வித்தாகும். அதான் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து என்று திருநீலகண்ட பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். கருவை கழித்திட்டு என்று சொன்னால் மீண்டும் கருவில் போய் பிறப்பதற்கு ஏதுவாகிய அப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் கழித்திட்டு, அந்த மாதிரி வினைகளை எல்லாம் செய்யாமல் வாழ்க்கை கடிந்து, அதாவது புலன் அனுபவத்திலே திளைக்கக்கூடிய வாழ்க்கையினை கடிந்து என்று அவர் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய்னு சொன்னார் மணிவாசக பெருமான். ஞானசம்பந்த பெருமான் வாழ்க்கை கடிந்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆனா வாழவும் செய்யணும். அப்படி வாழ்க்கை கடிந்து வாழ்கிறேன் கண்டாயினா, திருவடியை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கடிந்து, திருவடியை மறந்து நான் வாழமாட்டேன் என்றுதான் அதுக்கு பொருள். திருவடி சிந்தனையோடு வாழ்ந்தால் அதுதான் நல்ல வண்ணம் வாழ்தல், அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னார்கள். அப்படி நல்ல வண்ணம் இவர்கள் வாழ்கின்றார்கள். எனவே கடல் பாடி வாழ்ந்தோங்கான், வழியடியோம் உன் கடல் பாடி வாழ்ந்தோங்கான். இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நீராடுதல் ஒரு எடுத்துக்காட்டு. நோன்பு காலத்திலே நீராடுகின்றோம். இது போல எப்போ எப்போ என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்து கொண்டே உன் திருவடியை போற்றிக்கொண்டே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் செய்யா என்று அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். பாடல்ல வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் தொடர்ச்சியா வரும். வாழ்ந்தோங்கான் என்பதிலே நிறுத்திக் கொண்டு அப்புறம் ஆரலல் போல் செய்யா ஐயான்னு சொன்னார்களே சுவாமியே, அந்த சுவாமி எப்படிப்பட்டவர்? நிறைந்த நெருப்பு போல சிவந்த நிறமுடையவர். அந்த சிவந்த திருமேனியிலே வெண் திருநீச்சினை அணிந்திருப்பவர். ஆகவே ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று சொல்லியிருக்கின்றார். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானை என்பது திருப்புள்ளிருக்குவேலூர் திருச்சாண்டகம். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானைன்னு சொன்னார். இந்த மாதிரி ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று இங்கே குறிப்பிடுகின்றார். செய்யா வெண்ணீராடி, செல்வா செல்வமே சிவபெருமானே என்று பிடித்தபத்திலே சொல்வார்களே அம்மையே அப்பா பாடல்ல. ஆகவே பொருட்செல்வமும் சிவபெருமானுக்குரியதுதான். ஏன்னா எல்லாம் முதல் காரண மாயையிலிருந்து தான் தோற்றுவிக்கப்படுது. முதல் காரண மாயையே அவர் வசம் இல்லையா, அவருடைய பரிக்கிரக சக்தி தான் மாயை என்ன. ஆகவே செல்வத்துக்கு அதிபதி குபேரன்னு சொன்னா அது அந்த அத்தகைய புண்ணியம் செய்த ஆன்மாவை அந்த அதிபதிங்கிற ஸ்தானத்துல இவர் தான் வைக்கின்றார். சுவாமி எந்த ஆன்மாவை குபேரனா வைக்கிறாரோ அவர் குபேரனா இருக்க முடியும். அவர் வைக்காம ஒரு ஆன்மா போய் குபேரனா இருந்துட முடியுமா? ஒரு ஆன்மா போய் நான்முகனா இருந்துட முடியுமா? அது சுவாமியால் நியமிக்கப்படுபவர்கள் இல்லையா. ஒரு தேர்வு, ஒரு வேலைக்கான ஒரு தேர்வு, வேலை வாய்ப்பு தேர்வு நடத்தி அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன ஆணை வழங்குகின்றார் என்றால் இவர்கள் கொடுக்க போய் அந்த வேலை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அத மாதிரி அவர்கள் அவரவர் செய்த புண்ணியத்தின் அளவை சுவாமி திருவுள்ளத்திலே கொண்டு ஒவ்வொரு ஆன்மாவே ஒவ்வொரு பதவியிலே அமர்த்துகின்றார். அதுக்காக அந்த ஆன்மாதான் அந்த பதவிக்கான தொழிலுக்கு முழுக்க முழுக்க உரியது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஏன்னா எந்த ஆன்மாவும் சரி தானா ஒரு செயலை செய்ய முடியாது. அப்போ அந்த அதிபதிகளா இருக்கிற ஆன்மா வாயிலாகவும் பெருமான் தான் அந்த செயல்களை செய்கின்றார், அவர்களை கொண்டு செய்விக்கின்றார். பிரம்மாவை கொண்டு படைத்தல் தொழிலையும் திருமாலை கொண்டு காத்தல் தொழிலையும் பெருமான் தான் செய்விக்கின்றார். அதனால எல்லாவற்றுக்கும் முழுமுதலாக எம்பெருமான் தான் இருக்கின்றார். ஆகவே இந்த பொருட்செல்வமும் அவருடையது தான், அருட்செல்வமும் அது அவர் ஒருவருக்கே உரியது. உயிர்களுடைய உயிர்களை அனாதியே பிணித்திருக்கக்கூடிய பாசத்திலிருந்து அந்த உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கருணையை யாரால செய்ய முடியும் இல்லையா? கஷ்டப்படுறவர்களுக்கு நிறைய வாரி வழங்கணுங்கிற கருணை யாருக்கு வரும்? பொருள் இருப்பவர்களுக்கு தான் அந்த கருணை வரும் இல்லையா. இல்லாதவர்கள் ஆகா நம்மகிட்ட பொருள் செல்வம் நிறைய இருந்ததுன்னா இவர்களுக்கு நல்லா செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் வேணா வரலாம் இல்லையா. கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க முடியுதுன்னா அது இருப்பவர்கள்ட்ட தான் முடியும். அது மாதிரி அனாதியே பாசத்திலிருந்து நீங்கி இருப்பவனும் பிறரை பிணித்திருக்கும் பாசத்தை நீக்கும் வல்லமை உடையவனும் அப்படி இருப்பவன் யாரோ அவனாலதான் கருணையை செய்ய முடியும். அது பெருமான் ஒருவன் தான், அந்த அருட்செல்வம் உடையவன் அவன் தான். ஆகையினாலே அவன் பொருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான், அருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான். அருட்செல்வம் தான் அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம் அதுதான் மேலானது. ஆகவே செல்வா என்றால் திருவருளாகிய செல்வத்தை உடையவனே. அந்த திருவருள் தான் அம்மையாக திருமேனி கொண்டுள்ளது. ஆகவே அருளாகிய செல்வத்தை குறிப்பிட்ட வாதவுரடிகள் அடுத்து அந்த அருளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அம்மையை குறிப்பிடுகின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. அருட்செல்வம் இருக்கிறதே அது சுவாமிகிட்ட இருக்கிற பாங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய தேவியாக திருவுருவம் கொண்டு அவருடைய ஒரு பாகத்திலே அந்த அருட்செல்வம் விளங்குகின்றது இல்லைங்களா. அதனால யார வழிபட்டாலும் சிவபெருமான் தான் அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்க சித்தியார்லன்னா, ஏன்னா அந்த அருளாகிய பண்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அருளாகிய பண்பு அவர்கிட்ட இருக்குதுங்கிறதுனாலதான் அங்க என்ன திருநாமத்தை குறிப்பிட்டார், மாதோரு பாகனார் தான் வருவர் என்று குறிப்பிட்டார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதோரு பாகனார் தான் வருவர். ஏன்னா அந்த மாது வந்து அருளின் வடிவம், அந்த மாதாகிய அம்மை அருளின் வடிவம். ஆகவே செல்வமே என்று அருளை குறிப்பிட்டவர். ஏன்னா உலக போகத்தை அனுபவிக்கணும்னா பொருட்செல்வம் வேணும். பொருட்செல்வத்தை செலவழித்து தான் உலக போகத்தை அனுபவமாக பெற முடியும் இல்லையா. அது மாதிரி அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். ஆகையினாலே அருளையும் செல்வம் என்று சொல்வது. இந்த பொருட்செல்வம் ஒரு போகத்துக்கு காரணமாகுது இல்லையா, அருட்செல்வமும் சிவபோகத்துக்கு காரணமாகுது. ஆகையினாலே செல்வா என்று அங்கே அருட்செல்வம் உடையவன் என்று குறிப்பிட்ட அடிகள் அந்த அருட்செல்வம் விளங்கக்கூடிய பாங்கினை அம்மையாக விளங்கக்கூடிய பாங்கனை அருமையாக எடுத்துரைக்கின்றார். சிறுவருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. மடந்தை என்றால் பெண். சிறுமருங்குல், மருங்குல் என்பது இடை, சிறுமருங்குல் சிற்றிடை. மையார் தடங்கன், மைதீட்டிய நல்ல விசாலமான கண்கள். மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா ஐயா என்று திரும்பவும் இடம்பெறுகின்றது. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ எங்களை ஆட்கொள்வதற்காக இயற்றக்கூடிய விளையாட்டு இருக்கின்றதே, அந்த விளையாட்டு என்று எதை குறிப்பிடுகின்றார்கள் என்பது சிவஞான சித்தியார் என்ற ஞான சாத்திரத்தை மாதவ சிவஞான சுவாமிகளின் உரையோடு நாம படிக்கும் பொழுது நமக்கு புலனாகின்றது. அந்த உரையிலே இந்த பகுதி, இதற்கு அடுத்த திருப்பாடலிலே வரக்கூடிய பகுதி, என அதிலேயும் விளையாட்டுன்னு அங்கு குறிப்பிடப்படுகின்றது. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று அடுத்த திருப்பாடல வருது. அதனால சிவஞான சித்தியார் உரையில சுவாமிகள் குறிப்பிடுகின்றார், முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் என்று சொல்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில்கள், இவை சிவபெருமானுக்கு விளையாட்டு என்று சொல்வார்கள். என்ன திருமுறைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள், காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சாத்திரங்களும் விளையாட்டு என்று சொல்கின்றன. விளையாட்டு என்றால் ஏதோ பொழுதுபோக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல் என்பது அர்த்தம் அல்ல. பின்னர் ஏன் விளையாட்டு என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இவை பெருந்தொழில்கள். உலகத்தில சில செயல்களை செய்தாலே அவை சாதனைகளாக போற்றப்படுகின்றன. இந்த என்ன அது மாதிரி அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை, அதனால அந்த செயல் பெரிய சாதனையா சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் செய்ய

அப்படின்லாம் இருக்க நிலைமை. படைத்து கொடுத்தா நீங்க பார்த்து போயிடலாம் உயிர்கள்லாம்னா முடியாது. உயிர்க்குயிரா இருந்து அவற்றை உலகத்துல வாழ வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் உயிர்கள் இழைப்பாறு பொருட்டு ஒடுக்கணும். வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது, அதாவது அந்த உலகத்தை நடத்துதல் தான் வினைப்போகங்களை ஊட்டுதல்லாம், உலகத்தை நடத்தும் போது தான் புலப்படாமல் விறகில் தீ போலவும் பாலில் படு நெய் போலவும் மறைந்திருந்து இந்த உயிர்களை செலுத்துகின்றான். மறைத்தல் தொழிலாகின்றது. அப்புறம் பக்குவம் வந்த பிறகு வினைப்போகங்களை நுகர்ந்து பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு குருவாக எழுந்தருளி வந்து ஞான தீக்கைகள் புரிந்து அந்த உயிர்களுக்கு வீடு பேர் வழங்குகின்றான், செய்கின்றான். இது இந்த ஐந்து தொழில்கள். ஒவ்வொரு தொழிலுமே பெருந்தொழில், ஒவ்வொரு தொழிலுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சாதனை ஒவ்வொரு தொழிலுமே. இந்த ஐந்து தொழில்களையும் ஒருவனே செய்கின்றான். இது எவ்வளவு பெரிய சாதனை இது! அதுல என்னன்னா, இவ்வளவு பெரிய சாதனைய மிக எளிதாக செய்து விடுகின்றான். ஒரு குறிப்பிட்ட துறையில் சாதனை புரிபவர்களே, அவர்கள் எவ்வளவு மிக முயன்று இவ்வளவு பாடுபட்டு அவர்களுக்கு விருப்பமான பல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒதுக்கி வைத்து விட்டு மிக முயன்று மிக உழைத்து அந்த சாதனை செய்கின்றார். ஆனால் பெருமான் இந்த ஐந்து பெருந்தொழில்களையும் தன்னுடைய நினைப்பினாலேயே செய்து விடுகின்றார், சங்கல்பத்தினாலே செய்து விடுகின்றார். கருவிகரணங்களே அவர் துணை கொள்ளவில்லை. இவ்வளவு பெருந்தொழில்களை செய்பவருக்கு எந்த ஒரு இழைப்போ அவருடைய நிலையிலே எந்த ஒரு மாற்றமோ விகாரமோ ஏற்படவில்லை. மிக எளிதாக செய்து விடுகின்றார். எளிதாக செய்தல் பற்றி அதை விளையாட்டு என்றார். நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்ன என்ன ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், சிலர் அதை சரியா லட்சியம் பண்ணாம ஒரு மாதிரி ஆச்சரியமா பேசுறாங்கன்னா, இது என்ன விளையாட்டா, விளையாடுறீங்களா நீங்க அப்படின்ட்டுருவோம். என்ன விளையாட்டு விஷயமா, என்ன இந்த செயல் செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகுமா, அடுத்த செயல் செய்துக்கு இத்தனை பேர் வேணுமா அப்படின்னு ஏதாவது கேட்டா பின்ன என்ன விளையாட்டா இது அப்படிப்போம். ஏன்னா ஏன் விளையாட்டான்னு கேட்கிறோம், அவ்வளவு எளிதாக செய்யக்கூடிய வேலை இல்ல அது. ஆகையினாலே அது விளையாட்டு. எளிதாக ஐந்தொழில்களையும் எளிதாக செய்வதனாலே, அதனாலதான் பழைய உரைகள் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்வார், மிகப்பெரிய ஒரு பழுவை ஒருவன் எளிதாக தூக்கிவிட்டான் என்று சொன்னால் அதெல்லாம் தூக்குவது உனக்கு விளையாட்டு, அதை தூக்கி சுமப்பது உனக்கு விளையாட்டுயா. நாம தான் பாடுபட்டு தூக்கணும், அவன் எளிதா தூக்கிடுவோம், அவனுக்கு அதெல்லாம் விளையாட்டு. அது மாதிரி மிக எளிதாக செய்கின்றான். அது மாதிரி அடியார்களோடும் அவர் பல விளையாட்டுகளை மேற்கொள்வார். அப்படி பாண்டி நாட்டிலே மதுரையிலே அவர் 64 திருவிளையாடுகளை மேற்கொண்டதே திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். அந்த தனி வகுப்பாக உங்களுக்கு நடக்கும், ரொம்ப சிறப்பு. அது மாதிரி பெரிய புராணத்திலேயும் நாயன்மார்களிடத்திலே எத்தனை அருள் விளையாடல்களை மேற்கொள்கின்றார். திருநீலகண்ட நாயனாரிடத்திலே, அமர்நிதி நாயனாரிடத்திலே போன்ற எத்தனையோ நாயன்மார்களிடத்திலே பல விளையாட்டுகளை மேற்கொள்கின்றார். திருவிளையாடலும் ஒரு புறம், இந்த ஐந்தொழில்களையும் அவர் எளிதாக செய்து விடுகின்றார். ஆகவே எளிதாக செய்வது பற்றி விளையாட்டு நாங்க, மற்றபடி அது பயனில்லாத செயல் என்பது அல்ல. என்ன பயன், அப்படி என்ன பெரிய பயன் அதில் விடுகின்றது என்றால், அதையும் இங்க சேர்த்து சொல்றாங்க. அடுத்த பாடல்ல கூட காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று சுருக்கமாக உள்ளது. இந்த முந்தைய பாடலிலே அந்த விளையாட்டின் பயனும் அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க என்ன, ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ, எம்பெருமான் நிகழ்த்துகின்ற அந்த ஐந்தொழில் விளையாட்டினாலே ஆன்மாக்கள் எல்லாம் உய்யக்கூடிய பக்குவத்தை அடைந்து உய்ந்து விடுகின்றார்கள். உய்தல் என்றால் என்ன என்று சொன்னால், பிழைத்தல். பிழைத்தல்னா அப்ப நாம என்ன ஒரு சிக்கல்லையா மாட்டிட்டு இருக்கிறோம், பிழைத்தல்னு சொல்றீங்களே அப்படின்னா எனக்கு அந்த என்ன சிக்கல்ல இருக்கிறேங்கிறதே எனக்கு என்ன புரியலன்னு அர்த்தம். அப்படி சொன்னோம்னா இல்லையா, புரியலதான் அந்த பக்குவத்துக்கு என்ன எவ்வளவோ போக வேண்டியது இருக்கு. அதான் உண்மை, பெரியோர்கள் வாக்குகளெல்லாம் பார்க்கும் போதுதான் அது நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த பிறப்பும் இறப்பும் கரை காண முடியாத கடல் கடல் போல அது பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி போய் கொண்டிருந்தால் என்ன முடிவு என்று நாம சிந்திக்கின்றோம். இந்த நூல்களை பற்றி இந்த நூல்களை சிந்திக்கும் போதும், அப்படி நூல்களை சிந்திக்கின்ற அடியார்களை சந்திக்கும் போதும் அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் அந்த சிந்தனை ஏற்படுகின்றது. அது மற்ற நேரங்கள்ல வாழ்க்கை ஏதோ ரொம்ப சாஸ்வதமானது போலத்தான் தோன்றுகின்றது. ஆகையினாலே அதனாலதான் அடியார் தொடர்பு எப்போதும் இருக்க வேண்டும், நம்முடைய ஞான நூல்களின் தொடர்பு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஏன்னா பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு பெரிய சங்கிலி தொடரிலே நாம் மாட்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், உய்ய வேண்டும். அது அவனுடைய திருவடியை வழிபட்டு அந்த வழிபாட்டை செம்மையாக செய்தாலே போதும். பல வழிகள்ல நாம போய் முயல வேண்டாம், ஏதாவது ஒரு வழியில முயன்றாலே போதும், நமக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபடலாம், உய்யலாம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்யும் வகை ஒவ்வொருவருக்கும் உய்யும் வழி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார். நாயன்மார்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் எப்படி எப்படி எல்லாம் உய்ந்தார்கள்னு பார்க்கின்றோம். அந்த உய்ந்து அவர்கள் உய்கின்ற விதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் பெறுகின்ற பேர்கள் ஒன்றுதான். சிவப்பேறு என்ற ஒரே பேச்சினையே அவர்கள்

0: பெறுகிறார். பெறக்கூடிய விதம் என்ன, எந்த மாதிரி வழிபாடு செய்து எந்த மாதிரி அவர்கள் ஒரு முடிவை சந்தித்து உய்ந்தார்கள் என்பது வேணா நாயன்மார்க்கு நாயன்மார் வித்தியாசமா இருக்கலாம், அதான் உய்யும் வகை என்றார்கள். அதைத்தான் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா என்று திருப்பாசுரத்திலே அருள் செய்தார். ஆட்கொள்ளும் விதம் வேறு வேறாக இருப்பதனாலே, ஏன்னா ஆன்மாக்களின் பக்குவம் வேறு வேறாக இருப்பதனாலே அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த ஆன்மாக்களை சிவநெறியை வளர்த்து அவ்வளவு பல வகையான வழிபாடுகளுக்கும் சிவநெறி இடம் தந்திருக்கிறது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று வாழ்ந்தார்கள். மாகேஸ்வர பூசையே அதுவே லட்சியம்னு வாழ்ந்தார்கள். சிலர் திருக்கோயில் திருத்தொண்டே லட்சியமாக வாழ்ந்தார்கள். அடியார்களுக்கென்று ஒரு பணி, ஓடு செய்து கொடுத்தல், துணி நெய்து கொடுத்தல் என்று இப்படி அடியார்களுக்குன்னு ஒரு பணின்னு வச்சே வாழ்ந்து வந்தார்கள். இப்படி பாருங்க, வழிபாட்டு நெறியில இத்தனை வகை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நெறி வந்து மிக நன்றாக அந்த நெறி அந்த ஆன்மாக்களை கவர்ந்து விடுகின்றது. ஒவ்வொருத்தரையும் அந்த ஒவ்வொரு வகையில கவர்றார் பெருமா. அப்படி பிறவியை கடக்க செய்து இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து காப்பாற்றுகின்றார். அதான் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம், உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தோம் என்று சொன்னாலே போதுமல்லவா. உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம், உயிர்ந்து ஒளிந்தோம் என்று சொன்னதற்கு என்ன பொருள் என்று நாம பார்க்கணும். ஏன்னா சில சொல்லாட்சிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த காலத்துல ஒளிந்தோம் என்று பேசுகின்ற இந்த பொருள் வேறு. இலக்கிய வழக்கிலே உயிர்ந்தொழிந்தோம் என்று சொன்னால் இலக்கிய வழக்கிலே என்ன பொருள், அதாவது உயிர்ந்து விட்டோம் என்பதை உறுதிபட கூறுதல், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் உய்யும் வகைகளிலெல்லாம் உயிர்ந்து விட்டோம் என்று ஐயம் திரிவின்றி உறுதிபட உரைத்தல், இதுதான் அங்கு ஒளிந்தோம் என்று ஒரு சொல்ல சேர்ந்திருப்பதனுடைய ஒரு கருத்து அதுதான். ஆகவே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். அந்த விளையாட்டு என்னது, ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஆள்னாலே என்னென்ன, ஆள்னாலே அடிமைன் என்று பொருள். ஆளாதல் என்றால் பெருமானுக்கு அடியாராதல் என்றுதான் பொருள். ஆழ்தானாம் ஓது அஞ்சு எழுத்து என்பார் மெய்கண்டார். அஞ்செழுத்தை ஓத ஓத பெருமானுக்கு அடியாராகலாம். ஆகையினாலே ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஐந்து ஒழிவுகளை செய்வது எதற்காக, நம்மளை படிப்படியாக பக்குவப்படுத்தி மெய் அடியார்களாக அவன் ஆக்கி வருகின்றான். அதுக்காகத்தான் ஐந்து ஒழிவை ஏற்றுகின்றான். ஆகவே நம்மை ஆளாக கொண்டு அருள்வதற்காக செய்யப்படுகிறது அந்த ஐந்தொழிர்கள். அதனாலதான் ஆட்கொண்டருளும் விளையாட்டு என்று அந்த ஐந்தொழிகளை குறிப்பிட்டார். ஆட்கொண்டருளும் இந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்ய வேண்டியவர்களாகி நாங்கள் எல்லாம் உய்யும் வகையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே சென்று உய்ந்து ஒளிந்தோம், உய்ந்து விட்டோம். எய்யாமல் காப்பாய், எய்யாமல் காப்பாய், நாங்கள் இழைப்படைந்து விடாமல் எங்களை காத்தருள வேண்டும். என்ன அப்படின்னா, உயிர்ந்து ஒளிந்தோம்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் இழைக்கணும் என்று சொன்னால், அந்த மலச்சார்பிலிருந்து விடுபட்டாலும் உடல் இன்னும் இருப்பதனாலே ஏன் மல வாதனை அவ்வப்போது சிறிது ஏற்படக்கூடும். அது அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். மெய்யடியார்களுக்கு அந்த மலவாதனை ஒரு வருத்தத்தை தரும். அந்த மலவாதனையினாலே நாங்கள் வருந்தாமல் எங்களை காத்திருட வேண்டும். எய்யாமல் காப்பாய் எமையேலோர் என்பாவா, எமை எய்யாமல் காப்பாய் ஏல்வோர் என்பவை அசை. ஆகையினாலே இந்த அருமையான திருப்பாடலே இப்படி பல அற்புதமான செய்திகளை வைத்துள்ளார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

சிவா எனும் சைவம் டாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: மாதர் மடப்பிடியும். பாடியிருப்பவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Nama. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கராக பண்ணிலே அமைந்த 4வது திருப்பதிகம், திருக்கலையநல்லூர் பண்வரிசையிலே 16வது திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தின் 7வது திருப்பதிகம் திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளிய இப்பதிகம் சக்தியை வியந்து பாடிய சிறப்பு வாய்ந்த பதிகம். இப்பதிகத்தை அன்பர்கள் நாள்தோறும் ஓதினால் நினைத்த காரியம் கைகூடும் என்று பல மெய்யன்பர்கள் கண்ட உண்மை. இப்பதிகம் 3 விதமான ராகங்களில் பாடப்படுகிறது. 1, இத்திருவம்பாவைக்கு உரிய புறநேர்மை பண் என்கிற பூபால ராகத்திலும், திருவாசகத்திற்குரிய மோகனமாகிய ராகத்திலும், பிறகு ஆனந்த களிப்புக்குரிய ஆனந்த பைரவி ராகத்திலும் இப்பதிகமானது பாடப்படுகிறது. அன்பர்கள் கேட்டு இன்புற்று இறைவனுடைய பெரும் கருணையை பெறுவார்களாகுக. திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஒவ்வொருத்தரும் ஒண்ணுதான் பெருசுங்கிறாங்களே. சமயவாதிகள் தத்த மதங்களே அமிர்தாக அரத்தி மலைந்தனர். இப்படி எல்லாம் இருந்த என்னை உன்னுடைய நெறி காட்சி உன்னுடைய அருள் காட்சி இப்படி எல்லாம் செய்வான் என்றெல்லாம் சொல்றேன். அதனால இப்படி அந்த அமைப்புல குற்றாலத்து குறிந்தங்க சிவலிங்க திருமேனியாயிருந்தன்னு சொல்லும். அந்தமில் பெருமையாடல் ஒரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து. பெருமான் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பெருமான் இந்த ஆன்மாக்கள் உள்வதற்காக அவ்வப்பொழுது ஒவ்வொரு திருமணம்

காவேரி பெருக்கறதுக்கு உடனே அப்ப அந்த தாய்க்கு என்ன நோக்கம், என் பொண்ணு கஷ்டமா இருக்கே, 10வது மாசமாச்சு, பிரசவம் ஆயிடுமே, நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றேன். இங்கு இந்த பொண்ணுக்கு எல்லாம் வந்து எடுத்துருந்து அடுத்த பாப்பா அடுத்த ஊர்ல வந்துட்டாங்க, அடுத்த ஊர்ல வந்துட்டாங்க, எங்க அம்மா வல்லியே, எங்க அம்மா வல்லி என்னாச்சோ தெரிய சொல்லும் போது பெருமானி தாயும் ஆனவனாக. ஏன்னா இந்த நேரத்துல எப்படி வரணும், அந்த பெண் மனைவினா செத்த தாயா வந்து, ஏம்மா நானும் முன்னே பொறுத்து வந்தேன், தற்போது தண்ணி வந்துட்டுமா, அது கிடக்குது போன வந்துட்டு ஏற்றி வந்து இப்படி வந்துட்டேன், ரொம்ப பிரசவம் ஆச்சாமா, எங்கடா எங்க மாதா எங்க படுத்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கு, எவ்வளவு தன்மையும் தன்மையை படுத்து, இந்த அகில உலகத்தில் இருக்கிற ஊர்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான வேட்கை, ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்கு, அத்தனைக்கு இவன் தான் தாம் போயிருந்து இவருக்கு தாயாயிருந்து அழுகிறார். இப்படிதான் சிந்தியப்பா, இப்படி தன் வயிற்படுத்து தானியே ஆகிய தயாபரம் எம்மிரை, இப்படியாக இருக்கிற தயாபரம் தயக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் இவருடைய தலைவன், தந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்தெடிந்து வந்து அழக மறு பாலையுள் சுந்தரத் தன்மையோடு துளைந்திருந்தருளியும், தந்திர தீபத்து சாத்திரனாகி இந்த உலகத்துல வந்து சாத்திரனாகி நல்ல ஞானங்களை வழங்குகின்ற குருவாக வந்திருந்து அந்தரத் தெரிந்து வந்து அழக மறு பாலையுள், இந்த இடத்துல பெற்ற வெளியில சுந்தரத் தன்மையோடு துளைந்திருந்தருளியும் மன மகிழ்ச்சியோடு கூட வந்து புரிந்திருந்தான் அப்படிப்பட்ட பெருமான். இதுதான் மற்றவனுக்கு செய்யது. இனி மூன்றாவது செய்தி என்னன்னு கேட்ட, ஐயா சாமி, நீங்க குதிரை வாங்குவதற்காக வந்த நீங்கள் இந்த திருப்பரங்குறை வந்தீர்கள். ஆமா, வந்த நீங்கள் ஏன் இப்படி வந்து ஒன்னே மாதிரி ஆனே ஆனியே, அது எனக்கே தெரியும். வந்தேன், கையில பணம் எடுத்துட்டு வந்தேன், அது வரும்போது அப்படி இந்த திருப்பரங்குறை வந்தேன் அப்படி ஏதோ பார்த்தேன். பார்த்தவொடனே என் அறியாம நீர் தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், எனக்கு அவர் காலை மேல பாக இங்கதான் என்னை ஈர்த்தது. போனா அங்க போய் உட்காந்தோம்னா அடாராடா குருந்தம் வரும் கீழே அப்படி. நீங்க மாறி மாசம் ஆச்சு உங்களுக்கு தெரியும், செந்தளவு பூரை திரு படுத்த பலமா யாரோ ஒரு ஞான படம் இருக்கு, அது பக்கத்துல என்ன பெரும் காட்டி. ஆமா, இந்த அது எதுக்காக உட்கார்ந்து இருக்கிற

அப்படி வந்து எங்களுடைய பெருமான் ஆட்கொண்டானே, அப்படி ஆட்கொண்ட போது அந்த பெருமான் எப்படி இருந்தாருங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னா, அதுவா அது சொல்லுங்க, இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அல்லவா, இல்லை அதை அடுத்த பாக்க வச்சுக்கலாம்னா இப்ப வைக்கணும், இல்லை போன முடிக்கணும், இப்ப இதை விட்டு தாண்டணும்னா எப்படி முடிக்கணும், கடைசி வரை முடிக்கணும். இல்லப்பா 11:30 எல்லாத்துல 12 மணி தான் இருக்காங்கிறாங்க, என்ன பண்றது, 12 மணிக்கு பாத்துருவோமா, அம்மா பாக்குற விட வேற யார பாப்போம், பாப்போம். ஆற்றல் அது கூட அழக மறு திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டின, அப்படியே அந்த குருநாதன் அமர்ந்திருந்தான். ஆற்றல் அது உடை, ஒரு பக்கம் அவனுடைய ஆற்றல் விளங்குகிறது, இன்னொரு பக்கம் அவனுடைய அழகு விளங்குது. ஒரு பக்கம் பார்த்தா அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது, என்னை ஈர்த்து ஆட்கொண்டதை பார்த்தோம்னா அந்த ஆற்றல் தெரியுது இல்ல, ஒரு பக்கம் ஆற்றலும் இன்னொரு பக்கம் அழகும் ரெண்டு சேர்ந்து இருந்தது என்னுடைய தெரியும். ஆற்றல் அழகமரு அது அழகமத்திரு ஒரு நூற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், நூற்று கோடி குருநாதனா இருந்தாரா, அதனால என்ன பண்ணியிருந்தார்னா, பெருமான் ரொம்ப அருமையா பெருமையை குறைத்து அணிந்திருந்த, நூற்று கோடி நிமிர்ந்து காட்டியும், அது எப்படி கேட்டா அழகான திறமைக்கு, அதுல அந்த மூன்று அமைப்புல அந்த அந்த திறமையை அணிந்திருந்தார், ஒன்றுக்கு ஒன்று நல்ல இடைவெளி, நல்ல இந்த அழகான

0: அந்த கயிறுல அப்படியே எடுத்து அப்படியே அந்த கடைசி வரை போயிருந்தது. பார்த்தா அந்த நீட்டு காட்சியை இன்னும் பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம். இந்த பெருமானி வந்து இந்த மாதிரி குழைத்து திருநீர் அணிந்த கோலத்துல கண்டது இந்த வருடம் தான். அநேகமா 12 திருமுறையிலேயே கூட இந்த வருடம் தான், 12 திருமுறையில கூட. நூற்று கோடி நீந்து காட்சியின் சில பேர் தெரியுது சொன்ன பொழுது இப்படி பிறந்து வந்து எப்படி இருப்பாங்க, இந்த இதுக்கு இது மாதிரி இடைவெளி இருக்கும், இங்க வந்து இடைவெளி இருக்காது, சேர்ந்துருக்கும், இதுக்கு மேல ஒரே தூக்கிட்டு இருக்கும். சனாதனம் எங்க பெருமான் சொல்லியிருந்தது அவர் வைத்து அவர் வைத்தது அப்படியே நல்ல ஒன்றை கொண்டு இடைவெளியில் இருந்து நல்ல அந்த 3 கீற்று வடிவமாக அப்படி கருத்தாரி நூற்று கோடி நிமிர்ந்து காட்டி ஒன்று. இப்ப நீங்க எதை வழிபாடு பண்ணிட்டீங்க, காப்பிய அல்ல. இப்ப வழிபாடு செய்தது கேட்டா பெருமானுடைய திருநெற்றி, திருநெற்றி அப்படியே நம்ம வழிபாடு செய்யலாம். ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் நீ ஆறா அருளியும். இங்க இன்னொரு அதிசயம், ஒரு தன்னுடைய குருநாதனுடைய வடிவை நமக்கு காட்டுவது போன்று காட்டிய நம்முடைய மணிவாசகர் இந்த அரசர்களுக்கெல்லாம் 10 விதமான அங்கம் தான் தசாங்கம்னு பேர். தசாங்கம், தசம்னா 10, அங்கம்னா உறுப்பு. என்னென்ன ஒரு அந்த காலத்துல அரசுக்கு என்ன, அவனுக்கென்ற ஒரு மலை, அவனுக்கென்ற ஒரு ஆறு, அவனுக்கென்ற ஒரு நாடு, அவனுக்கென்ற ஒரு முரசு, அவனுக்கென்ற ஒரு ஆணை, அவனுக்கென்ற ஒரு யானை, அவனுக்கென்ற ஒரு குதிரை, அவனுக்கென்ற ஒரு கொடி. இப்ப இங்க வசனமா சொன்னா கேக்குறது கஷ்டமா இருக்கும். ஒரு சூத்திரத்துல இருக்குது தசாங்கம்னா என்னன்னா, மலை, நதி, நாடு, ஊர், வனை, தார், தாரணமாலை, யூனி, குதிரை, கொலைமத கதிர், கொடி, முரசு, ஆணை, இவையே தசாங்கம் என்பனார் புலவர் சூத்திரம். இந்த 10 உறுப்பு தசாங்கம். நீங்க திருவாசகத்திலேயே பின்னால ஒரு தலைப்பு தசாங்கம்னு வேற படிக்க போறீங்க, அங்க இந்த 10 உறுப்பு சொல்லப்படுது. ஆனால் அங்க படிக்கும்போது இந்த 10 வித உறுப்புக்கு அங்கேயும் என்ன வேற்றுனீங்கிறது அங்க பாத்துக்குவோம், இப்ப சொல்ல வேணாம். ஆனா இந்த 10 உறுப்பு நீங்க ஞாபகம் வச்சுருங்க. அப்ப எங்க பெருமானுடைய கொடி கட்டி பறக்குது என்ன பறக்குதுன்னு கேட்டா, நீங்க எல்லாம் வந்து காயத்திலேயோ மற்றதுலயோ கொடி கட்டி துணியில கொடி கட்டி பறப்பீங்க, எங்க பெருமானுடைய நெற்றியும் கொடி கட்டி பறக்குறியா, நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும். இந்த திருநீற்று கொடி இருக்கு, இதுவே பெருமையா விளங்குது உங்க பெருமானுக்கு குருநாதனுக்கு. அதே அப்புறம் உங்க பெருமானுக்குன்னு ஒரு ஆறு உண்டாயா, உண்டுங்க. இது என்ன தெரியுமா, ஆனந்தம் நீ ஆறா அருளியும், ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் நீ ஆறா அருளியும். இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற குறைபாடுங்கிறதையே முழுமையா நீக்குகிற ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு பாரு, அதுதான் எங்க பெருமானுக்குரிய ஆறு. நீங்க இப்ப மற்ற ஆறுகள்லயோ குளத்திலேயோ பைப்பிலேயோ குடிக்கும் போது, என்ன கிணத்திலேயே குடிக்கும் போது, இந்த உடம்புல இருக்கிற அழுக்க போக்குது, இது உயிரில் இருக்கிற ஊனத்தை போக்குது. அந்த ஊனத்தை போக்குது இந்த ஆனந்தம் தான் இந்த பெருமானுடைய ஆறு, குருநாதனுடைய ஆறு. ஆனந்தம் நீ ஆறா அருளியும், மாதில் கூறுடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். சரி, இந்த முரசு முரசு என்னன்னு கேட்டாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் நினைச்சா தோல்ல ஆக்கப்பட்ட முரசுல வந்து அடிச்சு தட்டி அந்த முரசு தட்டுவாங்க. இந்த பெருமானுக்கு எல்லா ஒலிகளையும் கடந்த நாதம்னு இருக்கு பாருங்க, நாதவிந்து கலாதீனமோ நம என்று சொல்றமே, எல்லா ஒலிகளையும் கடந்த ஓசை ஒலியெல்லாம் கடந்திருக்கிற ஒரு பெரும் நாதம், அந்த நாதம் தான் இந்த குருநாதனுடைய முரசு. அப்போ அந்த முரசுல என்ன கேட்கும், ஓ என்று சொல்லுகின்ற அந்த ஒலிகள். அப்போ அந்த நாத ஒளி தான் உங்களுடைய குருநாதனுடைய நாத ஒளி. என்று மூன்றாவது பாருங்க, அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் அழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். என்னது, எங்க பெருமானுக்குன்னு ஒரு படை உண்டு, அது என்ன தெரியுமா, கழுக்கடை. கழுக்கடைன்னு கழுக்கடைன்னு கேட்டா முத்தலை சூளம், அடியில ஒரே ஒரு கோல், அப்படியே மூன்று நடுப்புற ஒளிதான் இருக்கும், அதுதான் முத்தலை கோலம் தான். அதுதான் எங்க பெருமானுடைய கோலம், கையில் இருக்கிற சூளம், வேற எதுவும் இல்லைங்க. அந்த முத்திரை சூளம் தான் என் குருநாதனுடைய அமைப்பு.
1: மூலமாகிய மும்மரமறுக்கும் தூயமேனி சுழதிரு சோரி காதலனாயிக்கடு நீர் மாலை ஏருடைத்தாக எழில் பெற அணிந்தும்.
0: அருமை. எங்க குருநாதனுக்குன்னு ஒரு மாலை உண்டு. என்ன மாலையினர்? நீங்க வேற எங்கேயுமே பெருமானுக்கு மாலைன்னா கொன்றை மாலை தான் சொல்லுவாங்க. இங்கேயுமே கொன்றை மாலை தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துலதான் குவளை மாலை சொல்றேன். குவளை மாலை, குவளை கண்ணி கூரன் காண்க, அது தெரியும். குவளை பூ போல கண்ணினை உடைய உமையம்மை கண்ணு. ஆனா குவளை மாலையே பெருமான நின்றிருப்பான்ங்கிறது இங்க நினைங்க. அது எப்படி இருக்குமா? அது ரொம்ப அருமையா ஒரு நான்கு வரியில சொல்லுகிறது. எப்படி பாருங்க.
1: காதலன் ஆகி,
0: காதலன்னா என் மீது மிகுந்த அன்புடையவனாக தோன்றுகிறானா. பார்க்கும்போது குருநாதன் முகத்தை பார்த்தாலே, அப்பா இது வரைக்கும் வராம இவ்வளவு நாள் தள்ளுனேன், நான் உனக்காகலப்பா நீ வந்திருக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப அன்பு ததும்புகின்ற முகமா இருக்குதான்.
1: காதலன் ஆகி கழுநீர் மாலை,
0: செங்கழு நீர் மாலை
1: ஏழுடைத்தாக தூயமேனி சுடர்விடு சோதி காதலனாயி கழு நீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அன்பும்.
0: ரொம்ப அருமையான நீண்ட மாலை, சிவப்பான திருமேனி, நல்ல ஆள் உயர்ந்த, நல்ல 6 அடி 6.5 அடி இருக்கிற உயரமாக இருக்கிற திருமேனி. அந்த மேனியில இப்படி அமர்ந்து இருக்கின்ற பொழுது இந்த மாலை போட்ட அப்படின்னு கேட்டா, அடாடாடா இந்த மார்பில இந்த மாலை தான்டா பொருத்தம் என்று சொல்ற மாதிரி, இந்த மாலைக்கு இந்த ஆள் தான் பொருத்தம். இப்ப சில சட்டை போட்டு போறமே, தீபாவளிக்கெல்லாம் சட்டை போட்டு போனா எல்லாருமே நம்ம வந்து மகிழ்ச்சி படுத்துறாங்க. ஏன் அப்போ அரைக்கை சட்டை வச்ச? உனக்கு அரைக்கைக்கு தகுதி இல்லையே. சிலது அரைக்கை தான் பொருந்தும், புள்ள ஹேண்ட போட்டு வச்சுங்க. நீ என்னப்பா கத்திரிக்காய் கால்கை மாச்சமா இருக்கிற ஒரே புள்ள ஹேண்ட போட்டுட்டு இருக்க நீ வந்து அப்படின்றாங்க.
2: சில பேருக்கு தான் புள்ள ஹேண்டும் நல்லா இருக்கும், ஆதண்டும் நல்லா இருக்கும், பெரும் பண்ணியும் போட்டாலும் நல்லா இருக்கும், அதுவும் இல்லாம ஒரு துண்டை போட்டாலும் எந்த திரும்பியும் நல்லா இருக்கும். கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். எது போட்டாலும் சைக்கிளே எடுத்து வச்சுங்க, அவ்வளவுதான்.
0: அது போல இந்த குருநாதனுடைய திருவி அந்த கழுத்துல அந்த கருநீர் மாலை போட்டதை பார்த்தா, அதாவது குருநாதனுடைய அந்த மார்பை பாக்குறதா அல்லது மாலையை பாக்குறதா, அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு காலத்துல கழுத்துல மாலை முழுதும் போட்டு பேசினது வாரியார் தான், மற்றவங்க எல்லாம் கழுத்துடுவாங்க அல்லது போடும் போதே அப்படியே. ஏன்னா தட்டையில பட்டா சாயம் ஒட்டிக்கணும்னு. அஜினிமங்களே சில மாலை போட்டீங்கன்னா, நீங்க அவங்களை விட்டுட்டீங்கன்னா போட்டீங்கன்னா அப்புறம் இங்க மாலையாவே இருக்கும் தட்டையில. அதனால ரொம்ப எதிரதாக்காக்கு அறிவினா இருக்குல்ல, அதிரவர் திருக்குறள் படிச்சுவேன். அதனால அப்படி போடும்போதே அவர் தான் அருமையா போட்டுட்டு
1: கைத்தாலம் நீரை நீ குடிச்சா 4 மணி நேரம்
0: ஞானியார் சுவாமிகள், அதுக்கப்புறம் வாரியார் சுவாமிகள், ரெண்டு பேர் தான் 4 மணி நேரம் பேசணுங்க. ஆமாம், ஞானியார் சுவாமிகள் இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்சி செய்வார். இவர் எழுந்து எல்லாம் எல்லாம் அடைய கடற்கஜானா கடற்கஜனே வரணுங்க. ரெண்டு பேர் இப்ப மாலை போட்டுக்கொண்டே பேசுறவர்கள் யாரும் இல்லை. 4 மணி திருவாணிக்காவல்ல பஞ்சபிரகாரத்துல நடந்து கூட பேசிருக்க, பெருமான் திருமேனி போயிட்டே இருக்கும் பின்னால பேசிட்டு. அப்படி ஒரு காலம் எல்லாம் உண்டது திருவாணிக்காவல் பஞ்சபிரகாரத்துல. இருந்ததுல 4 மணி நேரங்கள் ரொம்ப சகஜமா போச்சு. 4 மணி நேரங்கள் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தது. அப்படி வேற அது மாதிரி யாரும் முருகா. ஆனா என்னுடைய குருநாதனுடைய கழுத்துல ரொம்ப அருமையாக அந்த ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரமற்கு அளவறியாதவன் பரிமாவின் விதை பயின்ற வண்ணமும். எல்லாருக்கும் குதிரை ஒண்ணுதான். எங்க குருநாதனுக்கு அந்த நரிகள் எல்லாம் குதிரையாக்கினார் பாருங்க, அத்தனை குதிரையும் எங்க குருநாதன் குதிரை தான். அதுல ஏறி உட்கார்ந்தாருன்னா வேற எவனும் ஏறி உட்கார்ந்துருந்தா கூட தெரியாது. சில கோயில பாருங்க, மதுரை வீர சாமின்னு போட்டு அப்படி போட்டு வச்சுன்னு சொன்னா அப்படி இருக்கும் பார்த்தா தெரியலவான். உண்மையிலேயே ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஆள் இருப்பாங்களாம் கூட சந்தேகமா இருக்கும். இந்த குதிரையும் அந்த தோட்டமும் அந்த உடம்பினுடைய மீனியும் அந்த அந்த நீசாப்பில் எப்படி எப்படி வச்சு இருக்கிறது பார்த்தா இருக்கும். அது மாதிரி இங்க பெருமான் ரொம்ப அருமையான அந்த குதிரை மீது இருந்த தோட்டம் இருக்குதே, அது இன்னைக்கும் பார்க்கலாம். அந்த குதிரை தான் எங்களுடைய பெருமானுடைய குதிரை.
1: நீண்டு வாரா வழி அருள் புரிபவன் பாண்டினாலே பழம்பதியாகவும். எங்க பெருமானுக்கு ஒரு நாடு இருக்குமான, அது எது நாடு? பாண்டி நாடுதான். அவர் தோன்றியது பாண்டி நாடு, அவரை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துரை பாண்டி நாடு, உத்தரகோசமங்கை பாண்டி நாடு, குதிரையெல்லாம் கொண்டு வந்து செலுத்தி மோட்டம் பயணி எல்லாம் செய்ததெல்லாம் பாண்டி நாடு. அதனால எங்க பெருமான் இருக்கிறது என்னன்னு கேட்டா பாண்டி நாடே பழம்பதியாகவும். அதனால இன்னைக்கு தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாருடைய சிவன் என்று திருவாசக வாக்குதான் அது. அதனால ரொம்ப அருமையாக இதெல்லாம் நம்ம தென்னன்வழியில் நம்ம தந்து கூட சொன்னாங்க. எல்லாம் போன இந்த மாநாடு வந்த போதுங்க, ஒரு 10 நாட்கள் ரெவண்டு திருவம்பாவை சரிங்களா, மாலையில் காலையில் கண்டிப்பா அப்படியாக 10 நாள் போய் தங்கியிருந்தோம். அந்த நடராஜாவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு நல்ல நடராஜா முன்னால்தான் வைப்பாங்க. இன்னும் கூட்டம் கோவிலில் நடராஜாவுக்கு முன்னால்தான் கூட்டமே வைப்பாங்க, எப்பவுமே படகாது. நடராஜா முன்னால் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப அந்த சில அந்த இந்த சிவ ஒளிகள் ரொம்ப அருமையாக இருப்பாங்க, அது சின்ன வெளிக்கே உரிய சில சிவ ஒளிகள் அதெல்லாம் செஞ்சுட்டு கரு நிறைவாக அந்த இவர் சிவாச்சாரியார் அந்த தீபம் எடுப்பார். எடுத்து நடராஜா ஒரு காட்டு நின்ற பொழுது இப்போ எல்லாருமே தான் கேட்டுருக்கீங்க, தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம். அதுதான் ரொம்ப அருமையாக சொல்லுவோம். நல்ல அந்த சிவாச்சாரியாரும் நடராஜாவுக்கு அந்த தீபாரதனையே இவங்க சொல்ல சொல்ல தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று திருவடி வரைக்கும் வந்துட்டு இவங்க சத்தமா தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம். அது வந்து அருமையாக அந்த ஒளி வேற இனி இந்த ரெண்டு சொல்லையும் விடாமல் மந்திரம் போல உச்சரித்து அதற்கு ஏற்ப சிவாச்சாரியாரும் உடனிருந்து அந்த தீபத்தை காட்டி வருகிறதே யாண்டும் இல்லை. அது அந்த திருநெல்வேலிக்கே உரிய அமைப்பு. பாண்டினாரே பழம்பதியாகவும். அதனால பெருமானுக்குரிய நாடு எதுனாரு? பாண்டினாரே பழம்பதியாகவும். திருப்பாண்டி நாடு பழம்பதியாக இருக்கிறது. பத்திசை அடியறை பரம்பரத்து உப்பவன். யாரெல்லாம் வந்து செய்வார்கள்? பரம்பரம், பரம்பரம்னா மேலான இடம், வீடு பேரு. அந்த வீடு பேர் அருள்கின்ற எங்களுக்கு பெருமான் உத்தர கோச மங்கையூராகவும். எங்களுக்கு பெருமானுக்குரிய நாடுன்னு சொன்னா ஒரு நாடு பாண்டி நாடு. அவர் இருந்திருக்கிற ஊர்னு ஒன்று சொன்னோம்னா எங்களுக்கு உத்தர கோஷம் மங்கையினர். உத்தர கோஷ மங்கையுள்ளாய் என்று சொல்றாரு. உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திருவம்பாவையில் இருக்க, கோட்டில் இருக்கு, திருவம்பாவையில் இருக்க. உத்தர கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா திருமைப்பணி கொழும் ஆரது கேட்போம். பெருமானி எது அமைப்பணி கொள்ளுமாறு நீ என்ன பணி சொல்றியோ அதுதான் நான் கேட்டேன். காலாளித்த பணியை தலையாசி

எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. ஆண்டவன் தான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டிங்கிறோம்ல, அவன் தான் உறங்க மாட்டான்ல, அவரை பள்ளி அடிச்சு பாருங்களே, அவன் உறங்க மாட்டான்னு சொல்லிவிட்டீங்க. இது இதை சரிங்களா, உறங்க மாட்டான்னு சொன்னதுக்கு காலையில் போய் திருப்பி அடிச்சு பாருங்களே, தூங்கினா தானே சாமி எடுக்கணும். சந்தேகம் சாமி நம்முடைய திருவிழாச்சியே நாமே எழுப்புறதுக்காக பார்ப்போம். அதெல்லாம் அப்புறம் எம்பெருமான் பள்ளி எழுந்திரலாயின்னு சொல்றது அப்புறம் உபசாரம் தான் சரிங்களா, அது உண்மையல்ல. அப்படிதான் நமக்குள்ள இருக்க நம்ம எழுப்புறது சொன்னா நீ எழுந்தருளாயின்னு சொல்லும் போது அது ஒரு உபசாரம் தான், அப்படி ஆகணும். திருப்பள்ளி எழுத்து அப்படின்னு படிக்கிறோம், 10 பாட்டு படிக்கிறோம். அவன் தான் அவங்க சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான்னு சொல்றோம், ஆனா எழுந்திருக்கிறான். அதுக்கு கருத்தர் எழுதினாங்க, எல்லாம் பெரியவங்க பெரியவங்க அவனை எழுப்புவது நோக்கம் என்று. அவன் தூங்கினால் அல்லவா எழுப்ப, தூங்க மாட்டான். பெருமானி இன்று காலை பொழுதுல நான் வந்துட்டேன், உன்னிடத்துல வந்துட்டேன். அருணன் இங்கிருந்ததே அகந்தன் இருந்து போய் அகந்தது. உதயனின் மலத்திரு முகத்தில் கருணையின் சூரியன் இளையலனையன கரிமலர் மலரமற்று எல்லாம் விடிய காலம் ஆயிட்டது. அதனால ஒவ்வொரு நாளும் பெருமானி உன்னிடத்துல வந்து ஏதிய மைப்பணிகளும் ஆறது கேட்போம். நின்பால் வந்து நீ சொல்லுகிற பணியை கேட்பதற்காக வந்து நான் கேட்கிறோம். ஆகவே உன்னிடம் பணி கேட்டு நாங்கள் செய்ய வந்ததை தவிர உயிரிழப்பேன்.

0: என்று கேட்பதாக கருத்துகள் இல்லை. ஏன்னா அவன் தூங்காதவன், தூங்கு. இப்படியெல்லாம் ரொம்ப அருமையாக அதே போல திருவம்பாவிக்கு கருத்து கூட என்னது சரிப்பா, எந்தோ பெண்கள் போய் குளிக்கிறாங்க போறாங்க வர்றாங்க அவங்க பாடுறாங்க, நீங்க ஏன் பாடுறீங்க? அவங்க குளிக்கிறாங்க ஒன்று தூங்க ஏண்டி துணியே மாலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானே போன திரிபகரை சொன்னது எந்த திரியிட்ட போச்சுடி ஆதிகாலத்துல பிறந்துட்டுதா என்று கேட்கிறாங்க. அது என்னமோ ஒண்ணுக்கு ஒண்ணு எழுப்புறது குளிச்சுட்டு வருது நமக்கு என்ன சாமி, அது எழுப்புறது எங்க என்ன படுக்கையில இருந்து எழுப்புறதுல ஒண்ணு அதன் வாயிலாக ஒண்ணு எங்க இருந்து எழுந்துட்டானு ஆணவ மலத்துல கிடந்து அவ்வாறு தூங்கிட்டு வருகிற மலை இருளுக்கு உறங்காமல் இந்த ஆணவமாய மலத்து இருள இருந்து தூங்கிட்டு சாமி மண்ணு பரிபாகர் அருள் செல முழுக வருக என செப்பல் திருவம்பாவை ஆண்டனுடைய அருள்ல முழுகணும்டா, தூக்கத்துல முழுகிறது என்னதா பிரயோஜனம்? தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு ஆண்டவனுடைய அருள்ல முழுகணுங்கிறத நமக்கெல்லாம் பாடம். ஆனா அதுகளை அது என்ன சொல்லுது, அதுக தான் தான் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சு பாடி போக குளிக்கிறதுக்கு போறான்னு சொல்றது அது பாடம். அந்த பாடத்தால் நாம எங்க குளிக்கணும், பெருமாள் சிறுவருடைய குளிக்கணும் என்றெல்லாம் கருத்து சொன்னாங்க. இப்படி எல்லாம் பெரிய திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் பார்க்கணும். ஆனா திருப்பாவனுடைய நிலையை வேறு நம்முடைய நிலைமை வேறு, போட்டிருந்தேன் புறப்படாமல் முடியாது சொல்லியிருக்கிறேன் அல்லவா. அதனால வந்து திட்டிட்டு போறாங்க கூடாது, வேற வழி இல்லை அவ்வளவுதான். அவருடைய அவர் பெரியவர், அந்த அம்மா பெரியவங்க அவ்வளவுதான் அல்லவா. ஆனா அது இது ஒண்ணு, அது இது ஒண்ணு. அது காரணம் சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா மாறி மாண்டாங்க சொல்றேன், காரணம் சொல்லியிருக்கிறேன். திருப்பாவையில முழுமையிலேயே துயில் எழுப்புதல் தான் குளத்துக்கு போகல. தொடக்கத்துல தாம் ஒத்த கொடுத்த எழுப்பிக்கிறாங்க, குளிப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து துவாரக போறாங்க. ஏ வாயில் காப்பாளனை எழுந்திராய் என்னடா தூங்குறேன்? அப்புறம் பார்த்தாங்க யசோதா எழுந்திராய், உன் பையனை எழுத்தணுமா தூங்குறானேம்மா அப்படின்னு. அப்புறம் நத்தின்மை கண்ணபிராமனு தூங்குற நத்தின்மை, நத்தின்மையே எழுந்திராய். அப்புறம் கண்ணபிராணி எழுந்திராய், யாம் வரும் காரியம் கேட்டு ஆராய்ந்தேனோடு என்பாவாய். எனவே 1 முதல் 30 வரைக்கும் எழுப்புதலே பொருளாக படிப்படியா தங்களுக்குள்ள எழுப்புதல், வாயில் காப்பால் எழுப்புதல், அடுத்தாற்போல யசோதை எழுப்புதல், நத்தினியை எழுப்புதல், கண்ணபிரானை எழுப்புதல், தன்னுடைய காரியத்தை சொல்லிக் கொள்ளுதல், அவ்வளவுதான். குளத்தங்கரைக்கே போகல, குளிக்க போ இந்த கோயல்ல குளிக்க, அங்க கோயல்ல குளிக்க இல்லை. இங்கே அப்படி இல்லை, 1 முதல் 8 வரை உயிரிழப்புகள், 9வது பாட்டில் நமக்கு எதிர்கிட்ட எழுந்திருக்கிற நேரத்தில் குறிக்கோள் சொல்லல், 10வது பாட்டில் ஆண்டவனை பார்க்கணும்னா உனக்கு தெரிய மாதிரி தெரியாது, உனக்கு தெரிய மாதிரி ஒன்றும் தெரியாதாரு, இன்னும் எப்படி போய் அவன் பாடுறது? ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனி பாடும் பரிசு இன்னைக்கு பாடுறது ஊரும் தெரியாது பேரும் தெரியாது எப்படி பாடுறது? நடிக்கலாம் சார், எங்க நடிக்கிறான் எங்க நடிக்கிறேன் நடிக்க மாட்டேங்கிறான். இந்த கோயில்ல ஒரு பாட்டிருக்கா அவட்ட போட்டா தெரியும், ஏன் அவர் ரொம்ப நாளா பணி செய்கிறா தாங்கடி போவோம். 10வது பாட்டு கோயில் இருக்க, கோயில் சீனா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசு இதெல்லாம் ஆண்டில்லை. இங்கதான் அங்க போய் கேட்டா அந்த அம்மா என்ன பதில் சொன்னான், ஏது அவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசு கேள்வி சும்மா அடுக்கு இருந்த பிள்ளைங்க அது அப்படியே வெத்தலை பாக்கு போட்டு அடைக்கிட்டு இன்னியம்மா கோயில்ல பணி செய்யற எங்களுக்கு அந்தவனுக்கு தெரியுமா? தெரியாதுடி, அந்த பாட்டிலேயே விளையாடு. இதெல்லாம் லட்சம் இல்ல கோடி இல்ல கோடான கோடி போட்ட விட போடும் என்ன விட இந்த கேள்வி எடுத்து பொங்க என்ன பதில் சொன்னாங்கம்மா? சொன்னா பதில் என்ன பதில் சொன்ன? இது இப்படி கேட்டது, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை 5 கேள்வி. கோயில்ல பணி செய்யறேன்
1: பாதாளம் ஏறினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போலார் புனை முடியும் எல்லா பொருள் முடியும்.
0: அப்படி இருக்கும்போது இவங்க ஏத வந்தூர் அவன் ஏத வந்த
1: ஒரு பாட்டு இருக்கா எங்கேயாவது இருக்கான்னு இருக்கான்னு
0: ஒரே வினாவே விளையாடுது. கேட்கிற கேள்வி சொல்ல இது போய் கேட்கும் போது ஏ பாட்டி ஏத வந்தூர் யார் இருக்கார் யார் அயலார் அப்படி படிக்கணும். இது பண்ணு கேட்கும்போது ஏண்டி அவன் பாதாள ஏழுலையும் போனாலும் கூட அவன் பாதம் எங்கடா இருக்குன்னு சொல்ல முடியலேங்கிறமே. அவன் முடிய கேட்டா எங்கெங்கோ தாண்டி போனாலும் எல்லா பொருளும் முடிவுங்கிறமே. அப்படி இருக்கவனுக்கு ஏது அவன் எந்த ஊரில் அவனுக்கு ஒரு திருவண்ணாமலைங்கிறதாடி மெட்ராஸுங்கிறதாடி மயிலாடுதுறைங்கிறதாடி இல்லை ஏது அவன் பேர் அவன் எப்படி இருக்கிறான் ஓ எல்லா பேரை ஒருவால் திருநீலி ஒன்றல்லன். இப்ப நாம என்ன ஆனன்னா சாமிசாமி என்ன சாமி சுந்தரமூர்த்தின்னு வச்சுக்கிறேன், பொண்ணு சிவகாமி திலகவதி கிருஷ்ணியானி வச்சுக்கிறேன், ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் ஆனா இருக்கிறான். ஏது அவன் பேரை ஒருவால் திருநீலி ஒன்றல்லன். உன் ஆனா இருந்தா ஆண் பேர் சொல்லலாம், பெண்ணா இருந்தா பெண் பேர் சொல்லலாம், ரெண்டு சேர்ந்து இருக்கானே. இந்த பாட்டு லட்சம் இல்ல கோடியில் யார் உற்றார் யார் அயலார் நீ ஒண்ணு
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயா.